0: பாகால் தெய்வமானா
1: அவனை பின்பற்றுங்கள்
0: அவனை பின்பற்றுங்கள் என்றார்
1: ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை
0: நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையே கேள், கவனமாய் கேள், விழிப்போடு கேள், ஜாக்கிரதையோடு கேள், பயபக்தியோடு கேள், தாழ்மையோடு கேள். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். 139:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதோடைய ஷேப் தெரியுமா? நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதை இப்படி சொல்றேன், இவன் நினைக்கிற நினைவு அது எப்படி மாறும் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியாவை கொண்டு எச்சரிக்கிறார், இஸ்ரவேலரை பார்த்து எச்சரிக்கிறார், நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் இப்படி மாறி மாறி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் காட்டுற பாதையில போ. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றவங்க எப்படி போறாங்களோ அப்படி போ. நீ ஆவிக்குரியவங்களோடு சேரும் போது ஆமென் ஆவிக்குரிய பாதையில் நடக்கிறாய், உலகத்தோடு சேரும் போது உலகத்தான் போற மாதிரியே போற. நீ எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும், ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் மற்ற சின்னங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? தூதர்கள் உண்கிற உணவை உட்கொண்ட இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை உட்கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? செங்கடலை இரண்டாய் பிளந்து அது நடுவே நடக்க பண்ணின ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், ஏன் எச்சரிக்கிறார்? இந்த எச்சரிப்பை சொல்ல காரணம் என்ன? நான் கண்ட காட்சி என்ன? ஒரு பெரிய வாகனம், அந்த வாகனத்தில் சபையில் இருந்து சிலர் இருக்கிறார்கள். ஆமென். ஆதி சரியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய நினைவுகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நினைவுகள் வேற வேற மாதிரி நினைவுகள் ஓடுறதை காண்பித்து கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சொன்னார், எச்சரி, ஜனங்களை பார்த்து சொல்லு, நினைவு ராங், நினைவு ராங், நினைவு தப்பு, பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லுனார். எனக்கு ஆரம்பத்துல புரியல, அதன் பிறகு நான் சொல்ல ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானதையும் கண்டு வியாழக்கிழமை அதிகாலை 3:30 எழுந்து துடித்து படுக்கையிலிருந்து எழுந்தினேன். எழும்பினேன், கர்த்தர் பேசினா, ஜனத்தோடு பேசு. அநேகர் நினைவுகளை பார்த்து பரலோகம் வேதனை படுகிறது, நினைவுகளை பார்த்து பரலோகம் துக்கப்படுகிறது. கர்த்தருனை தெரிந்தெடுத்தது சர்ச்சில் மெம்பராக்க அல்ல, கர்த்தருனை தெரிந்தெடுத்தது நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க. மானிட்டர் வாங்க பிரதர், மானிட்டர், மானிட்டர் வாங்க. நீங்கள் எந்த மட்டும் இன்னைக்கு ஒரு பிரசங்கமா கேட்காத, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நினைவு தூய்மையாக்கப்படுதா? கர்த்தர் எச்சரிக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றதுக்கு அல்ல, உன் கதை முடிய கூடாது என்று சொல்வதற்கு. நீ வாழ்ந்திருக்க பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மட்டும் இசை 65:2 ஷாகா பாக்கா ராதான புரியும்படி சொல்றேன். தன் இஷ்டப்படி நடக்கிறவன் நலமல்லாத வழியில் நடக்கிறான். காமே கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறவனே நலமான பாதையில் நடக்கிறான். ஹல்லேலூயா. நாமளே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாமளே நம்ம சொல்றோம் இதுதான் கரெக்ட், இது சூப்பர், இது செஞ்சா போதும், அது செஞ்சு இப்படி பண்ணிடலாம், இது செஞ்சு அப்படி பண்ணிடலாம். நல்லமல்லாத வழி. இரண்டு நினைவுகள் இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது க்ளோரி க்ளோரி ரத்தம் செய்யும் ஹல்லேலூயா. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை

0: நினைவு நமக்கு நினைவு என்ன விரும்புதோ அதை செய்யறோம். யார் கோபாக்கினையின் பிள்ளைகள்? கோபாரக்கினையின் பிள்ளைகள் யாரு? எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3 பிரைஸ் தி லார்ட்.
1: அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும்
0: முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து
1: நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து
0: சுபாவத்தினாலே
1: மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
0: அப்போ இங்க கோபாக்கினையின் பிள்ளைங்க லிஸ்ட்ல யார் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்புறத செய்யறவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளா. மாம்சமும் மனசும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறத, இது கத்தர் சொன்னார், கத்தர் தான் விருப்பத்தை வச்சா, கத்தர் தான் விருப்பத்தை வச்சான் சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படி லிங்க் பண்ண கூடாது. கத்தர் சொன்ன காரியத்தை தான் கத்தர் சொன்னார் சொல்லணும். நமக்கு தோன்றதெல்லாம் கத்தர் இப்படி சொன்னார், கத்தர் அப்படி சொன்னார், ஆமென். ஆண்டவரை முன்னிறுத்தி பாவம் செய்யாதே. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும் கத்தர் ஒரு நாள் ஒன்னு சொல்லி அடுத்த நாள் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது. எப்படியோ அப்படி அவருடைய வார்த்தைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. Glory. தனக்கு எனக்கு இதான் கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட். செய்யாத ஆசை வருது, எல்லாருக்குள்ள வரும், பேசுகிற எனக்குள்ள நிறையவே வரும், கேட்கிறவங்களுக்குள்ள நிறையவே வரும். ஆசை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணும். நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு ஒத்ததானால் அது கர்த்தர் நிறைவேற்றுவார், இல்லையா சிலுவையில் அறிந்து விடாதே. என்னுடைய ஆசை இச்சைகளை நான் எங்கே அறிந்து விட்டேன்? ஹல்லேலூயா. ஆசை வராதுன்னு சொல்லல, வரும், எழும்போ. சிலதை பார்க்கும் போது கண்களுக்கு பிடிக்கும், சில காரியத்தை கேட்கும் போது அதை பார்க்கணும் தோணும், அதை பெற்றுக்கொள்ளணும் தோணும். ஆனா இது தேவனுக்கு உகந்ததா? என்ன ட்ராக் மாற பண்ணுமா? என் நினைவுகள் மாற்றப்படுமா? யோசிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, விழுந்தவனை சத்துருவானவன் தள்ள மாட்டான். ஏன்? அவன் ஆல்ரெடி விழுந்துட்டான். ஆனா நிக்கிறவனை தள்ள பாப்பா, நிக்கிறவனை தான் தள்ளுவா, நிக்கிறவனுக்கு தான் போராட்டம், விழுந்தவனுக்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் பாகால் பின்பற்றினார்கள்? இந்த ஜனங்கள் யார்? தேவனை அறியாதவர்கள் அல்லவே. நன்மையை பெற்றவர்கள் தானே, அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் தானே. அப்படி இருந்தும் எப்படி மனம் வந்தது? எப்படி இந்த துணிகரம் வந்தது? எப்படி அவர்களால் முடிந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஏன் பின்பற்றினார்கள்? ஹல்லேலூயா. இரண்டு நினைவுகள் பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகும் வாசல். ஆமாம், இப்படி ரெண்டு பாதை இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வழி தான் இருக்கணும் ஆண்டவரே. என்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னால் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதுப்பா. எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும். அந்த பாதை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணின பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு திறந்த பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு காட்டின பாதையாய் தான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் தான். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ரெண்டு நினைவு இருந்துச்சு. என்ன நினைவு? ஈசாக்குக்கு முன்னாடி தன்னை ஏசாவாய் காண்பித்துக் கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை யாக்கோபாய் காண்பித்துக் கொள்ளுகிறான். ஏசா உலகத்துக்கு நிழல், யாக்கோபு தேவனுடைய சுதந்திரம். நீ தேவ பிரசன்னத்தில் அவருடைய சுதந்திரமாய் உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய், உன்னை காண்பித்துக் கொள்ளுகிறாய். ஆனால் உலகத்துக்கு கூட போகும்போது ஏசாவை மாதிரி தான் சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். ஒரு உலகத்தான் என்ன சொல்றா, என்ன செய்யறானோ அதை தான் செய்கிறாய். ஒரு உலகத்தான் என்ன வார்த்தை பேசுகிறானோ அதை தான் பேசுகிறாய். ஒரு ஊற்றிலிருந்து கசப்பும் தாமே தித்திக்கும் நீர் சுரக்குமோ? சர்ச்சில் வரும்போது குளோரி ஹல்லேலூயா அந்நிய பாஷை எல்லாரும் வெளியே போய் என்னென்ன வார்த்தைகள் உன் வாயில் வருகிறது, சற்று யோசித்து பார். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஹல்லேலூயா. இது துதிக்கிறவாய். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாயிலிருந்து ஆமே ஒரு வாய் வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும், நான் பேசுறது. ஆமே ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்தலாம், கர்த்தரை பிரியப்படுத்துமா? என்னென்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே கேள், யாக்கோபு சிநேகிக்கப்பட்டவன் தான், ஆனா ஈசாக்கு முன்னாடி ஏசாவாக, ஆண்டவருக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிறவன் பேர் என்ன, ஏசா. ஆண்டவர் கேட்கிறவன் பேர் என்ன, யாக்கோபு. ஹல்லேலூயா. உலகம் கேட்கும் போது அந்த மாதிரி, கர்த்தர் கேட்கும் போது இந்த மாதிரி. இந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு பொறாம வந்துச்சு. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால், 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ஆகையால் அவருடைய ஜனங்களில் அநேகர். 73:10 சங்கீதம், 73:10 எடுத்தவங்க வாசிங்க, குயிக்கா வாசிங்க.
1: ஆகையால் அவருடைய ஜனங்கள்,
0: ஆகையால் அவருடைய ஜனங்கள்
1: இந்த வழியாகவே திரும்புகிறார்கள்.
0: யார் இந்த வழியா திரும்புறாங்க? அவருடைய ஜனங்கள். ஏன் இந்த வழியா திரும்புறாங்க? அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது, ஹைஃபை லைஃப், செழிப்பான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை இதுல சொல்லப்பட்டிருக்கும், அவன் இருதயம் விரும்புவதிலும். எந்த வசனம் அது? 7வது வசனம் வாசிங்க.
1: அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
0: கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
1: அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது.
0: கண்ணு பார்க்கிறத அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், இருதயம் விரும்புறதெல்லாம் அவன் சுதந்திரிக்கிறான். இந்த ட்ராக்கிங்க சூப்பர். ஹல்லேலூயா. அவன் மனசு விரும்புறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைப்பதெல்லாம் ஆசீர்வாதம். பரலோகம் விரும்புறதெல்லாம் நான் பெற்றுக் கொள்வேன், ஆனால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஜனங்கள் பார்க்குறாங்க, இங்கே டெய்லி கண்ணீரும் கவலையும் போராட்டமும் சோதனையும் வனாந்திரம் தான். பேசாமல் ஸ்கிப் ஆயிரும், அந்த ட்ராக்ல போயிடும், ஜம்ப் பண்ணிடும். அவர்களில் அநேகர் அந்த வழியாய் திரும்புகிறார்கள். திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க, இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் ஈஸியா நெக்ஸ்ட் ட்ராக்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றோம், அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக அவரிடத்தில் வராதே, அவருக்காக அவரிடத்தில் வா. அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக ஆராதிக்க வராதே, பிரயோஜனம் இல்லை. அவருக்காக அவரிடத்தில் வா, அவருக்காகவே அவரிடத்தில் வா. பிரேசலா. ஏன் ஆராதிக்க போறோம்? ஆராதிக்கலன்னா என்ன? இன்னைக்கு ஆராதனை கட்டானா என்ன? இல்லை, எனக்கு அவரை பார்க்கணும். அவரோடு உறவாடுற டைம்ல நான் வேற எதையும் செய்யக்கூடாது. அவர் என்கிட்ட பேசுறதுக்காக, என்னோடு பழகிறதுக்காக தான் வானத்தை விட்டு இறங்கி வர்றார். என்னோடு பேச இறங்கி வரா, என்கூட பழக இறங்கி வரா. ஹல்லேலூயா. யாருக்காகவும் சர்ச்சுக்கு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு. விறகுகளை தலையில் சுமந்து கொண்டு போன ஈசாக்கு கேட்குற, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை எங்கே நான் பார்க்குறேனோ அங்கே இந்த விறகை நான் இறக்கி வைப்பேன். இந்த ஆட்டுக்குட்டியை நான் எங்கே பார்க்குறேனோ அங்கே இந்த பாரத்தை நான் அவனுக்குள்ள, துடிப்பை பார்த்தீங்களா, ஏக்கத்தை பார்த்தீங்களா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? எதற்காக இங்க சர்ச்சுக்கு வரோம்? சர்ச்சுக்கு வந்து அது கிடைக்கும், இது கிடைக்கும், நோ, அப்படி ஒரு போர்டு இங்க கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக ஆராதனைக்கு வரோம்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய பரிசுத்த சந்நிதியில் கெம்பீரிக்க. அவருடைய ஜனங்கள் அநேகர் இந்த வழியா திரும்புறாங்க, ஜம்னு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா ஆசாப் சொல்லுகிறா, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும், காலைதோறும் தண்டிக்கப்பட்டாலும் நான் இந்த ட்ராக்ல தான் நிற்பேன். காரணம், அவங்களுக்கு தேவை மண்ணு, எனக்கு தேவை மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்படி நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி உம்முடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்வீர். மண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவங்க ட்ராக் மாறுவாங்க, விண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவர்கள் ட்ராக்ல ஓடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணும் போது ரெண்டு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னார். ஒன்று, மற்றவர்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. ரெண்டு, அந்நிய தெய்வத்தின் பலிபீடங்களை நீங்க போற இடத்துல இருக்கணும், அதை உடைச்சிடணும். அப்படின்னு என்ன, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இருக்குன்னா நீ ஃபாலோ பண்ணுவேன், அதனால நீ அதை உடைச்சிடணும். நீ இருக்கிற எல்லைக்குள்ள அது வர விடக்கூடாது. திரும்பி சொல்றேன், நீங்க எந்த ட்ராக்ல போறீங்கன்னு தெரியாது, கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறான்னு தெரியாது. நீங்க போற இடத்துல அநேகர் இருப்பாங்க, அநேகர் சூழ்ந்திருப்பாங்க, என்ன இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காரு, ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாரு, உன்னை ட்ராக் மாற பண்ணுகிற ஏதோ ஒன்று இருக்கும்னா அதை நீ நிர்மூலமாக்கிறணும். அதுக்கு நீ கிரீன் சிக்னல் கொடுக்க கூடாது, அதுக்கு நீ கிரீன் சிக்னல் காட்ட கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் ஆண்டவர். ஆபிரகாம் அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். ஆபிரகாம் புறப்பட்டான். இஸ்ரவேலர்கள் இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. ஆமி நாட்கள் சென்றது, வருஷங்கள் சென்றது. புறப்படும் போது இப்போ மோசே தலைமை தாண்டி யோசுவா தலைமை. இப்போ யோசுவா சொல்றார் 24:15, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் சொன்னதும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? 24:16 வாசிங்க. ஆமென். 24:16, யோசுவா 24:16.
1: அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக.
0: கவனிங்க, என்ன சொல்றாங்க? வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, எல்லாரும் சத்தியமா சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, சொல்ல முடியுமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமே, ஆமே. சபையை கேக்குறீங்களா? இப்படிதான் ஜனங்கள் வந்தார்கள். அப்படி இருந்தும் ஜனங்கள் பாகாலை பின்பற்ற காரணம் என்ன? எங்கே தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம்? அதற்கு காரணம் என்ன? காரணம் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 2 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 10
1: தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, கர்த்தரையும்
0: அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத
1: வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று.
0: அவங்க காலத்துல சூப்பரா இருந்தாங்க, ஆனா பிள்ளைங்க காலத்துல அடுத்த சந்ததி. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியையும் அறியாத. அப்போ ஒரு சந்ததி கர்த்தரை அறியாம வளருதுன்னா அதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க, ஒரு சந்ததி கர்த்தரை அறியாமல் வளருதென்றால், கர்த்தர் தன் பிதாக்களுக்கு செய்த கிரியையை அறியாமல் ஒரு சந்ததி வளருகிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? நீங்களே எழுதிக்கோங்க டைரியில. போகும்போது சும்மா போக முடியாது, உன்னுடைய ஜபமோ எதுவாகட்டும் அது தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா இருக்குமானால் உனக்கும் பரலோக தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நீ நின்று அவரை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர் அக்கினியினால் உத்தரவருள்வார். பரலோகத்திலிருந்து தேவன் இது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நேரம் நடக்கும்போது கேட்கற, அப்பா தொழுது கொள்ள போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. வர்ஷிப் பண்ண போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் இந்த கேள்வி வருது? சொல்லி வளர்க்கப்பட்டான். ஆபிரகாம் ஈசாக்குடைய காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன ஸ்ட்ராங்கா இருந்தான்? எலியேசரை பார்த்து சொல்றான், நீ போய் பொன்கொள்ளும், ஆமா இந்த தேசத்துக்கு போ, பெண்ணை அழைத்து கொண்டு வா. ஆனா என் பையனை மட்டும் அங்க கூட்டிட்டு போயிடாது. ஏன் கூட்டிட்டு போயிடாது? அங்க இருந்தா பொண்ணு எடுத்துட்டு வர. ஆனா என் பையன் அங்க கூட்டிட்டு போக கூடாது. ஏன் கூட்டிட்டு போக கூடாது? கர்த்தர் என்னை விட்டுவான்னு சொன்ன இடம் அது. விட்டுவான்னு சொன்ன இடத்துல நான் வந்துட்டேன். நான் வந்தேன்னா என் பையனும் இருக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குடைய காரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா ஈசாக்கு யாக்கோபுடைய காரியத்துல விட்டுட்டான். யாக்கோபு பார்த்து என்ன சொல்லுவோம்? உன்னுடைய அம்மாவுடைய அண்ணன் ஒருவன் அங்கே இருக்கிறான், நீ போ அங்க போ. பிரைஸ்லா, எங்க எங்க இழகுது? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், வேர்ல்டோட உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து சொல்றான், நோ அவன் இங்கேதான் இருப்பான். உடனே கேட்கிறாரு இலியாஸ் கேட்கிறாரு, அப்படி அந்த பெண் வர சம்மதிக்கலன்னா, ஏய் நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு இயேசுவின் நாமத்தில் சபையை நீ கர்த்தருக்காக நின்னா, கர்த்தர் உனக்காக நிற்பார், கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க பிரச்சனை? சந்ததிக்கு சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்றோம், லைட்டா சொல்றோம், சிம்பிளா. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சு. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரே, என கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, என்ன உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறீங்க? ஏன் ஜனங்கள் பாகாலை பின்பற்றினார்கள்? தங்கள் பிதாக்கள் கரெக்டானதான இருந்தாங்க, ஆனா அடுத்த தலைமுறையை விட்டுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நான் நின்றனும், என் பிள்ளை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம். எசேக்கி அந்த பிரச்சனை, எசேக்கி அந்த தப்பு பண்ணான். பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டுறான், உடனே எச்சரிக்கிறார், எசேக்கியாவே உன் நாட்கள்ல பிரச்சனை வராது, ஆனா உன் பையன் நாட்கள்ல பிரச்சனை வரும்னு. உடனே எசேக்கி என்ன தெரியுமா சொல்வாரு? பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானமாய் இருக்குமே. ஒரு நல்ல தகப்பனுடைய குவாலிட்டியாது இல்லை. என்ன பிரச்சனை? சந்ததிக்கு கர்த்தருடைய கிரியைகளை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். அடுத்த தலைமுறைக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது மோசை கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, மோசை கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எடுக்க வேண்டாம் நான் சொல்லி விடுகிறேன். யாத்திராகம் 12:14, இது தலைமுறை தலைமுறையாக ஆசரிக்கப்பட வேண்டும். தலைமுறை அப்படின்னு என்ன? இந்த தலைமுறை இதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? ஒரு காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல் இட்ட ஜனங்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். இரத்தம் சிந்தப்பட்டது நமக்கு மீட்பு உண்டாக. இன்னைக்கு போய் போய் போய் இன்னைக்கு அடுத்த மாதம் எல்லாரும் குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க. கிறிஸ்து மரித்தார்னா எல்லாருக்கும் தெரியுமே தவிர, ஏன் மரித்தாருங்கிறதே அநேகர் மறந்து விட்டார்கள். சென்னையில் ஒருத்தர் மைக் எடுத்து பேசுறாரு, கிறிஸ்து மரித்ததுக்கு நம்முடைய பாவம் வந்து 1% தான் காரணமா, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக. இன்னைக்கு உள்ள தலைமுறை அது மறந்து விட்டது. குட் ஃப்ரைடேனா கிறிஸ்து மரித்தார், ஈஸ்டர்னா கிறிஸ்து உயிர்த்தார். ஹலோ, நீ தலைமுறை தலைமுறைக்கு இது நினைவு கூறணும், சொல்லிக் கொடுக்கணும், மீட்பை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தலைமுறைக்கு சொல்லிக் கொடு. இன்னைக்கு மண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளை உலுக்குறாமே, விண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊட்டுறோமா? ஏதாவது ஊட்டுறோமா? ஹல்லேலூயா. யோவான் 3வது நிருபத்தை எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், யோவான் எழுதவில்லை, யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாருங்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், வேற சந்தோஷமே எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில். மீட்பை சொல்லணும். 16:32, நீ ஒரு மண்ணாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒதுக்கி வை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளவை எதுக்கு வைக்கணும்? அடுத்த சந்ததி வருது, சொல்லணும், மன்னாவினால் பிதாக்கள் போஷிக்கப்பட்டார்கள். மன்னா எது கிடையாளோ? வசனம். அடுத்த சந்ததிக்கு நீ சொல்லணும், நீ சொல்லு. தவறிட்டாங்க, தவறிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல சொல்றாரு? உபாகமம் 10:15, உங்களை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? உங்க பிதாக்கள் மேல வச்ச அன்பு. உபாகமம் 7:7, நீங்க திரளான ஜனங்களா இருந்ததுனால, எல்லாம் இருந்ததுனால அவர் அன்பு வைக்கலப்பா, அவர் அன்பு வச்சதுனால எல்லாம் இருந்தது. அவர் நேசித்த போது நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. இது நீ சொல்லு, தலைமுறைக்கு சொல்லு, தேவனுடைய அன்பை சொல்லு. தேவனுடைய அன்பை சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தா உலக அன்பு வந்து ஆட்கொள்ளுமா? மாயா அன்புல சிக்குவாங்களா? சின்ன வயசுல பிடிக்க வேண்டியதை பிடிக்க வச்சிருங்க. தேவன் அன்பை கொடுத்து சொல்லு, கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. டேய் தேவன் அன்பா இருக்கிறார்னா ஓடிடுவான். கூப்பிட்டு மெதுவா அன்பை குறித்து சொல்லுங்க. எங்க தவறுகிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ, கேக்குதோ கேட்கலையோ, கடமை நம்முடையது. மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குதிரை யுத்த நாளுக்கு அதுக்கப்புறம் தான் சின்ன வயசுல ஓட்டுங்க. கர்த்தருடைய, அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. என் பிள்ளை முதல்ல ருசிக்கிற அன்பு இயேசுவின் அன்பாக தான் இருக்கணும். பிரேசலா பிரேசலா பிரேசலா பிரேசலா. சொல்லு, அன்பை சொல்லு, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு அன்பை குறித்து. பிரேசலா. யோசுவா 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடக்கும் போது அவன் ஒவ்வொரு கல் எடுத்து வைங்க, ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒவ்வொரு கல் எடுத்து வைங்கன்னு. எதுக்கு கல்? நம்ம தான் வந்துட்டோம்ல. இல்லை, நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், இது என்னன்னு கேட்பான், நீ சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். மீட்பை சொல்லிக் கொடுக்கணும், மன்னாவை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், யோர்தானை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. உபாகமம் 6 அதிகாரம், அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசியுங்க.
1: இன்னும் நான் உனக்கு
0: உட்கார்ந்திருக்கும் போது,
1: வழியில் நடக்கிற போதும்,
0: வழியில் நடக்கிற போதும்,
1: படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும்,
0: எழுந்திருக்கிற போதும்
1: அவைகளை குறித்து பேசி.
0: யார்கிட்ட பேசணுமா? எப்பெல்லாம் பேசணுமா? உட்கார்ந்து இருக்கும் போதும். யூஸ்வலா பிள்ளைகள் பெற்றோரோடு மேக்சிமம் எந்த டைம் உட்காருவாங்க? சாப்பிடும் போது. இது பிள்ளை வந்தா அப்பா எழும்பி போறது, அப்பா வந்தா பிள்ளை எழும்பி போறது. சாப்பிடும் போது உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன பேசணுமா? ஊரு கதை, அரசியல் கதை, சினிமா கதை அல்ல. கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன காரியம், கர்த்தர் உன்னை திருத்தின காரியம் நீ பிள்ளைகிட்ட சொல்லு. உட்கார்ந்து இருக்கும் போது பேசு. அடுத்து
1: அவைகளின் கையில்
0: வழியிலே
1: நடக்கும்
0: போது, நீ கூட நடப்பே இல்ல, பேசு. எதை பேசணும்? மீட்பை மீட்டதுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தின பாதையை சொல்லுங்க. தேவ அன்பை சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும் போது இது பேச்சாகட்டும், நடக்கும் போது பேசுங்க. அடுத்து
1: படுத்துக் கொள்ளுகிற
0: பிள்ளைங்க கதை கேட்பாங்கல்ல, அதாவது என்ன சொல்ற, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு. படுத்துக் கொள்ளும் போது தூக்கம் வராம பிள்ளை இருப்பாள்ல, சொல்லு. பெற்றோரே, உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல நம்ம யாரையுமே பிடிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிடிப்பார். இதை நீங்க செஞ்சா, நான் பிடிக்கப்பட்டவன், அதனால சொல்றேன். என் பெற்றோர் இதை செய்தார்கள். வழி மாறி ஆழத்தில் போனேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு, தூக்கினார். என்னை உங்க முன்னாடி நேர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் 5 படுத்து தூங்கும் போது 12 அப்புறமா எங்கள் தலையில் என் பெற்றோர் வந்து கைகளை வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். பிரேசலார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் அவன் அப்படி இதை செய்யுது? உம்முடையவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்கிறேன், இம்மைக்கான காரியத்துக்காக மாத்திரம் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணாதீங்க. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, பின்பு இவைகளெல்லாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ தாங்க உயர்த்த முடியும்? யோசேப்புக்கு யாக்கோபு, அதாவது தகப்பன், ஒரு பலவர்ண அங்கியை மட்டும்தான் தச்சு கொடுக்க முடிந்தது. ஆனால் பரலோக தேவன் ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். அப்போ யார்கிட்ட கொண்டு போய் விடணும் பிள்ளைங்களை? யார் சம் எங்க எதை தேட வைக்கணும், எதை ஃபோர்ஸ் பண்ணணும்? நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ, ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய காரியத்தில் வந்து நில்லு. பிள்ளைங்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்லா. இரண்டு நினைவு இருக்க கூடவே கூடாது. சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது எப்படி இப்பெல்லாம் பேசணுமோ, உட்காந்து இருக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க. எனக்கு பிளஸ் டூவில் மார்க் ரொம்ப கம்மி, எங்கள் வீட்டிலையே பிரைஸ்லா மார்க்கில் ரொம்ப அடி வாங்கினது தான். ரிசல்ட் வரும்போது வீட்டில் தேடி பார்க்குறாங்க, என்ன காணலை. நான் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட எங்கேயும் போக மாட்டேன், நான் அன்னைக்கு ஓட்டிட்டேன் மேல்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங், அப்போ நானும் வரவேன் காலில் ஓட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன வருது, ரிசல்ட் வருது. ஃபோன் வந்து கேட்டாச்சு, அன்னைக்கு ஒன்றுமே பேசலப்பா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே ஒன்றும் தெரியல. அப்போ நான் அம்பாசிடர் கார் ஃப்ரெண்டில் இருக்கிறோம், பின்னாடியும் கொஞ்சம் நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஓட்டுறாங்க, யார் ஓட்டினாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா இப்படி தோளில் கை வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இன்றைக்கி வர அந்த வார்த்தை என் காதில் இப்படி தோளில் தட்டிட்டு, இதில் உன் லைஃப் இல்லை, உன் லைஃப் அங்கே தான் இருக்குது. இதில் மார்க்கு கூடினதுனால உன் லைஃப் மாறிடணும், மார்க்கு குறைஞ்சதுனால இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடணும் கிடையாது. இப்படி தோளில் வச்சு இப்படி தட்டிட்டு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எவ்வளோ எங்கள் அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஆனால் சில வார்த்தைகள் முத்துக்களாக என் இருதயத்தில் விழுந்தது. நான் சொல்கிறேன், அல்லேலூயா, கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தரனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார். பிள்ளைங்க தோல்ல தட்டி என்ன சொல்றோம், சே போச்சா, அவ்வளவுதான், முடிஞ்சு. மண்ணுக்கு அடுத்த காரியங்களை பிள்ளைகளுக்குள் விதைக்காமல் விண்ணுக்கு அடுத்த காரியங்களை விதைத்துப்பா. உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து, சத்து, சம்பாத்தியம் எல்லாம் இதுதான். ஒரு தலைமுறை தேவனை அறியாம வளர்ந்துட்டு, தேவ பயன் என்னன்னு தெரியல, பரிசுத்தம் என்னன்னு தெரியல, பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தேவ பிள்ளை ஆராதிக்கிறவங்க கூட நேரம் இங்கேயும் ஆராதிக்கிறது, அங்கேயும் போயிடுறது. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ரெண்டு போட்டில் ஒவ்வொரு கால் வச்சுட்டு இருந்தால் என்னாகும், போட்டு தரையில் நிற்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனால் போட்டு ரெண்டும் பயணிக்க ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் பாகாலை பின்பற்ற ஆரம்பிச்சதும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிட்டு, கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டு, கர்த்தர் உடனே ஆண்டவர், அதாவது போன பைபிள் ஸ்டடியில் தியானித்தோம், ஆண்டவருடைய ஒரு நாமம் வந்து எரிச்சல் உள்ள தேவன். எங்கெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல விரிச்சல் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். வாங்கி அடிக்கலான்னு கையை வாங்கினாரு, ஆனால் ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தார். இப்போ தேவன் என்ன செய்கிறார், உடனே என்ன செய்கிறார், நியாயாதிபதிகளை எழுப்புகிறார், நியாயாதிபதிகளை எழுப்பி தேவ வழியை போதிக்கிறார். இப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். அந்த நெருக்கத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக தான் கர்த்தரை தேடினார்களே தவிர உணர்ந்து தேடலை. நான் வழி மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் ட்ராக் மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் இந்த ஒரு செயலை செஞ்சதுனால தான் இந்த நெருக்கம், இப்படி உணர்ந்து தேடவில்லை, சொல்யூஷனுக்காக தேடினாங்க. ஆண்டவரே விடுவியும் விடுவியும், அவ்வளவுதான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா, இப்படிதான் தேடுறாங்க. ஏன் இப்படி தேடுறாங்க? ஏன்னா வழிகளை குறித்து அறிவில்லை, எப்படி நடக்கணும் தெரியல, பாதை தெரியல, இதெல்லாம் ஏன் தெரியல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊட்டல, முற்பிதாக்கள் அடுத்த சந்ததிக்கு ஊட்ட மறந்துட்டாங்க. இதனுடைய விளைவு தலைமுறை அனுபவித்தது, தலைமுறை அனுபவித்தது, நெருக்கப்பட்டார்கள். ஆமே, நியாயாதிபதிகள் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு புறம் நெருக்கத்துக்கு தேவன் அனுமதித்தாலும் இன்னொரு புறம் தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 103:9 தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம் பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டியாமல், பாவங்களுக்கு தக்க அவர், ஏன்னா அவருக்கு தேவை நம்ம வாழணும். அவருக்கு தேவை நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். எலியாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தை? எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சரி, ஆண்டவர் பேசுகிறார். இனி இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷனை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். மூணு காரியம் செய்யணும். ஒன்று, வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12 வேகமாய்.
1: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
0: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும்
1: ஆத்துமாவையும்
0: ஆவியையும்
1: அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
0: அடுத்த வார்த்தை
1: உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
0: கவனிங்க இருதயத்தின் நினைவுகளையும்
1: யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
0: என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டானு என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய வசனம் அதை கண்டுபிடித்து தரும். ஹலோ, நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன என்ன கண்டுபிடிக்க சொன்னா நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் இருக்கும், நான் செய்யறதெல்லாம் எனக்கு சரியா தான் இருக்கும். ஆனா வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் போது அதை காண்பித்து கொடுக்கும். அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதா இருக்கும். ஏன்? வசனம் உள்ள போயிருமா? உள்ள போயிட்டு நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அடுத்து நம்ம என்ன யோசிப்போம், இப்ப நம்ம என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அடுத்து நாம என்ன யோசிக்க போறோம் என்பதையும் இந்த வசனம் வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்துடும். இது சரியா இது தப்பா கொண்டு வரும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19 சங்கீதம் அதனுடைய 7 வாசிங்க. தெரியும், 11 மட்டும் வாசிங்க.
1: அன்றியும்
0: அவைகளால் உமது அடியேன்
1: எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
0: அடுத்த வசனம்,
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
0: அவைகளால் கர்த்தருடைய வார்த்தையால் வசனத்தால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீதே தப்பு இது, தாவீதே இது சரியில்லை. பத்சேபாள் இடத்தில் ஒரு பாவம் செய்வான், ஆனால் அதை அவன் பாவமாய் நினைக்கவில்லை, அவன் ஜாலியா தான் இருந்தான். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசினார். நாத்தான் தீர்க்கதரிசனை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எச்சரிக்கப்பட்டான், உணர்த்தப்பட்டான், தேவ சமூகத்தில் விழுந்து அழுதான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன். என் நினைவுகள் தூய்மையாக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க வசனத்துக்கு முன்னாடி என்னை நான் விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நம்முடைய நினைவுகள் நமக்கு பிடிக்கிறதுனால. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறா? கர்த்தர் என்ன? பைபிளை தூக்குறதே இன்னைக்கு அநேகருக்கு வேதனையா இருக்கு. பைபிளை திறந்து படிக்கிறதே இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய நினைவுகள் மேல ஓங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை உள்ள போக நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இவைகள் எதுக்கு போராடுது? மாம்சத்துடைய ஆசை என்ன? ஆமே, ஆவி நினைக்கிறது ஒன்றும் நடக்கக்கூடாது. ஆவியுடைய விருப்பம் என்ன? மாம்சம் நினைக்கிறது ஒன்றும். அப்போ நான் எதுக்கு இடம் கொடுக்குறேனோ அது என்ன லோங்கி நிற்கும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்புறம் வசனத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வைக்கும் போது என்னில் உண்டாகிற மாம்ச எண்ணங்களை எல்லாம் இந்த வசனம் மேற்கொள்ளும், ஜெயிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலில் ஒரு முள்ளு குத்தியாச்சு, முள்ளு உடஞ்சி உள்ளே இருக்கு. டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். டாக்டரையும் காட்டியாச்சு, இந்த டாக்டர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இவர் கை வச்சா அவ்வளோதான், கண்டிப்பாக முள்ளு மட்டும் வெளியே வரும், கால் அப்படியே தான் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஃபீஸும் கட்டியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன்ட்டு இருந்தால் காலில் இருக்கிற முள் மாறுமா? மாறுமா? டாக்டர் இருக்கிறார், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் எவ்வளோ ஆகும்? 15 லட்சம். நம்ம ஜபத்திலே இந்த காரியத்தை வச்சிருவோம். ஏன் ஜபத்தில் வைப்போம்? ஏன்னா ரேட்டு ப்ரைஸ்லா. ஜபத்துக்கு ஏங்க ஆண்டவர் ரேட்டு போடல? ஏன்னா உலகத்தை கொடுத்தாலும் அதுக்கு விலை போட முடியாது. 15 லட்சம் நம்ம வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்ல நான் 15 லட்சம் சொல்லல, 15,000 தான் சொன்னேன். 15,000 நீங்க பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இரண்டு நினைவுகளால், ஹலோ, அடிக்கடி சொல்ற வார்த்தை, முன்ன போற மோசையும் ஆரோனையும் ஏமாத்தலாம், ஆனா மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக ஒருத்தர் செல்லுகிறதை வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நாம போய் எதுக்கு நிப்போம்? நம்மை சரி பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ஓரளவுக்கு நாம ரெடி பண்ணாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு போனாதான் ஒரு திருப்தி. சரியா தான் இருக்கு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒரு திருப்திக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், ஒரு நிறைவுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். வெளியே இறங்கி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். கரெக்டா தான் போறானா? அதே போலதான் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தால் இந்த வசனம் உனக்குள்ளே போய் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது பிரித்து காண்பிக்கும், எது நல்லது எது கெட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன செய்யணும்? எரேமியா 4:14, கழுவப்பட விட்டு கொடுக்கணும். நான் இந்த ஆர்டரை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வசனத்துக்கு விட்டு கொடுக்கும் போது அது காண்பிக்கும், இது இது உங்ககிட்ட நல்ல நினைவு இருக்கு, இது இது கெட்ட நினைவு இருக்கு என்பதை காண்பித்து கொடுக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பு யாருக்குங்க வரும்? ராங் ரூட்ல போறவங்களுக்கு தானே எச்சரிப்பு வரும். சரியான பாதையில் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு டேய் கரெக்டாவும் அப்படி சொல்ல மாட்டாங்க. தப்பான பாதைக்கு நேர டிராக் போகுதுன்னா தாவீது சொல்றாரு, நான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? துதிக்கிறவனா இருந்தாலும் சரி, தப்பா போவதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன் தாவீது, எப்பொழுதும் துதிக்கிறவன் தாவீது. அவர் சொல்றாரு டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி டிராக் மாறும் போது இவைகளால், இவைகளால் வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது காண்பித்து கொடுக்கும், தப்பா நிக்கிற சரியாவா, அவைகளை நான் எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப எச்சரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? ஆமே 4:14, எரேமியா 4:14,
1: எருசலேமே
0: நினைவுகள் உன் இருதயத்தில் தங்கும். நினைவு தங்குற இடம் தான் இருதயம். ஆமென் சொல்லுங்க. நினைவு தங்குற இடம் தான் இருதயம். அப்போ இதய துடிப்பு இருக்கு வரைக்கும் நினைவுகள் நமக்குள்ள அப்படி இப்படி வந்துட்டு தான் இருக்கு. நினைவுகள் வாசம் பண்ணுகிற இடம் தான் இருதயம். அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கும்போது சொல்றார், நல்ல நினைவு இல்லப்பா, கெட்ட நினைவு. இது நமக்கு யார் வெளிப்படுத்தினது? நமக்கு எது வெளிப்படுத்தினது? கர்த்தருடைய வசனம். இப்போ கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தி விட்டது, இனி நாம என்ன செய்யணும்? கழுவப்பட விட்டு கொடுக்கணும். அதுதான் தாவீது செய்தான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ தாவீது போய் ஜெபிக்கிற 51:10, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கழுவப்பட விட்டு கொடுக்கணும். இது உங்ககிட்ட உங்ககிட்ட தப்பு போ அப்படி தள்ளுவதற்கல்ல சபையே, உன்னை தள்ளுவதற்கல்ல கர்த்தர் பேசுறது, அள்ளி அணைப்பதற்காக பேசுகிறார், தம்மோடு சேர்த்துக் கொள்ள பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்க தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இப்போ நினைவுகளை வெளிப்படுத்தி விட்டார் வசனத்தை வச்சு. இனி அடுத்து என்ன செய்யணும்? கழுவப்படணும். யார் கழுவப்படுவா? பேதுரு தடுத்த போது கர்த்தர் யோவானை யாக்கோபையும் பார்த்து, ஏய் அவன் கையப்படி, அவன் கையப்படி, என்னை கழுவாம அப்படியே சொன்னார். இல்ல பேதுருவே, நீ தடுத்தா என்னால கழுவ முடியாது, நீ இடம் கொடுத்தா நான் கழுவுவேன். நீ தடுத்தா இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. எத்தனை பேர் இருதயத்தை கல்லாக்குகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டு சுமத்துல விட்டு கொடுக்கறீங்க? கழுவும் திருரத்தை சாகாரம்

0: மூன்றாவது ஏசாயா 55:7 வாசிங்க. ஏசாயா 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்.
0: நினைவுகளை விட்டு திரும்பணும். கவனிங்க, முதல்ல வசனத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை வைக்கணும், அது நினைவுகளை வகையறுத்து காண்பிக்கும். ரெண்டாவது, கழுவப்பட விட்டு கொடுக்கணும், பொல்லாத நினைவுகள் நீங்க. மூன்றாவது, கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த கர்த்தரிடத்தில் ஏன் திரும்பணும்? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கழுவ இடம் கொடுப்பாங்க ஆனா திரும்ப மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வந்து ஆண்டவரே கழுவுன்னு விட்டு கொடுப்பாங்க, கழுவிட்டு திரும்பி போகுதும், திருப்பியும் பழைய ட்ராக் தான், திருப்பியும் பழைய ட்ராக் மீண்டும். அப்படின்னு என்ன? மீண்டும் அந்த நினைவு தான் வரும். என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி விட்டாலும் அது எங்க தான் போகும் சொல்லுங்க? சேட்டில் போகும். இதுதான் குளிப்பாட்டப்பட்டோம், எனவே சேட்டில் விழுந்தாலும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சேருடைய வேலை ஒட்டுறது. திருப்பி ட்ராக்க மாத்தணும், நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஹலலூயா, ஹலலூயா. ஒருவேளை சில காரியங்களில் நான் இப்படி அகப்பட்டு விட்டேனே, இப்படி இருக்கிறேனே, இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் தான் கர்த்தர் சொல்லுகிறா. நீ வேற ஒன்றும் செய்யண்டாம், நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன அதை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 15:19 வசனம், எரேமியா 15:19 அதனுடைய 19 வசனம்,
1: இது நிமித்தம்
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று இளையற பெற்றதை பிரித்தெடுத்து,
0: அதாவது உன் இருதயத்தை பாகாலை பின்பற்றவங்க செல்ற ட்ராக்குக்கு போகாம கர்த்தர் காண்பிக்கிற பாதைக்கு நேராய் திரும்பினால் பிரித்தெடுத்தால்
1: என் வாய் போல் இருப்பாய்.
0: நீ அவர்களிடத்தில் திரும்பாமல்
1: அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக.
0: யார் யார் உன்னை ட்ராக் மாத்த நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உன் நிமித்தம் கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். சத்தமாமேன் சொல்லுங்க. ரிப்பீட் பண்றேன், உன்ன கொஞ்சம் பேர் ட்ராக் மாத்த நினைச்சாங்கல்ல, கர்த்தர் ஒன்னதான் பாக்குறாரு, கத்தர் ஒன்னதான் பாக்குற, நீ அவங்களே காரணம் காட்டிட்டு இருக்கிறியா? அப்படி இப்படி கத்தர் சொல்ல, நீ திரும்பினா நான் அவங்களையும் சேர்த்து திரும்ப பண்ணுவேன். நீ திரும்பினா, நீ என் பக்கம் திரும்பினா, யார் யார் உன்னை ட்ராக் மாத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் உன்னிடமாய் திரும்ப பண்ணுவேன். இது ஆசீர்வாதமா இல்லையா? ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் உறுதியாக இருந்தேன். பாருங்க, இந்த மோர்தேக்காய் இல்லை, ஆமானுக்கு முன்னாடி எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க, மோர்தேக்காய் மட்டும் வித்தியாசமாக கீழே உட்காந்துருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்களால இருக்கிறோமோ, குடிசையில் இருக்கிறோமோ, பிரியாணி சாப்பிட்றோமோ, கஞ்சி குடிக்கிறோமோ, யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைங்கிற அடையாளத்தோட வாழலாம். ஹல்லேலூயா. ஹலோ, புலி பசிச்சாலும் சிலர் 12 மணி இருக்கிறதுக்கு பார்த்தா அங்கே புளியே சாப்பிடுவ மாதிரி இருக்கிறீங்க. பிரைஸ்லா, நான் ராஜா பிள்ளை இப்படி தான் இருப்பேன், அப்படி இருக்கணும். அப்படி தான் மோர்தேக்காய் இருந்தான். ஆமானுக்கு வந்துச்சு கோபம். எல்லாரும் என்ன கனம் பண்ணும்போது உள்ளேருந்து ராஜா நல்ல திருப்தி அனுப்புகிறார், ஆனால் இவனுக்கு மோர்தேக்காயை பார்த்தா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே, இவன் கதையை முடிக்கணும். ஆனால் மோர்தேக்காய் உடனே போய் காலில் விழல, ஆண்டவர் பாகத்தில் தான் விழுந்தான். எந்த காரியத்துக்காகவும் யார் பாதத்திலையும் போய், ஒரு தேவ பிள்ளை அடுத்த வீட்டு வாசலில் போய் தட்டக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற அவர் அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை அடுத்த வீட்டில் போய் காவல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை அடுத்தவன் காலில் விழக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை தேவ சமூகத்தில் அழணும். அழணும்னு தோணாலும் மகிழணும்னு தோணாலும் நீ வந்து அமரக்கூடிய ஒரே இடம் தேவ சமூக மைதானம் இருக்கணும். விழுந்தான், அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆமானுக்கு கதை முடிந்தது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 8 அதிகாரம் நினைக்கிறேன், 8 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, 17:8-17. பதினாறும் பதினேழு சேர்த்து வாசிங்க.
1: வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம்,
0: யூதருக்கு பயப்படுகிற பயம்
1: தேசத்து ஜனங்களை பிடித்து,
0: தேசத்து ஜனங்களை பிடித்ததினால்
1: அவர்களில் அநேகர்,
0: அவர்களில் அநேக
1: யூத மார்க்கத்தில்,
0: யூத மார்க்கத்தில்
1: அமைந்தார்கள்
0: அமைந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்மை அவங்க இழுக்க கூடாது, நாம அவங்களை இழுக்கணும். ஆமே ஆமே ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும், இவன் தேவனை ஆராதிக்கிறவன், ஆராதனையை விட்டுட்டு வரமாட்டான் எங்கேயும். இவன் தேவனுக்குரியவன், தேவனுக்கு அடுத்த காரியங்களை தட்டு காம்ப்ரமைஸ் பண்ண இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்களும் நம்ம கூட வருவாங்க. பிரேசலா. நாம மட்டும் பரலோகத்து போன போதுமா? நம்மை சார்ந்தவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க வர வேண்டாமா? என் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் உனக்கு நன்மையை வச்சுதான் சொல்றாரு. உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நன்மையை சொல்லதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ திரும்பினா அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. நீ அவர்களிடமாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் யாரோடு பேசுகிறேனோ, நான் யாரோடு பழகுறேனோ, நான் யாரை பார்க்கிறேனோ, அவர் நான் அவர்களால் இழுக்கப்படக்கூடாது. ஆமே. நான் அவர்களை என் பக்கமாய் அல்லது உம்மிடமாய் இழுக்கிறவர்களாய் இருக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, மூணு காரியம் செய்யணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த மூணு காரியத்தை சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஹல்லேலூயா. ஆமே. நீ விழுவேங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லல, நீ விழக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நேசிக்கிறார் சபையை, கர்த்தர் நேசிக்கிறார் சபையை. வசனத்துக்கு இடம் கொடுங்க. இது கரெக்டா தப்பா? வசனம் சொல்லும், சொல்லும் போது எந்தெந்த காரியம் தப்புன்னு காட்டுதோ கழுவப்பட விட்டு கொடுங்க. கழுவுங்க ஆண்டவரே. கழுவப்பட்டாச்சா, இனி ஆண்டவர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவர் இனி அந்த பாதையை போனா திரும்பி அப்படிதான் திரும்புங்க. திரும்பினா என்ன ரிசல்ட்டு? ஏதாவது நஷ்டம் வரும்? நஷ்டம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்காது, கர்த்தர் நினைச்ச மாதிரி நடக்கும். அதுதான் ஆசீர்வாதம். நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறிந்து கொள்ளணும். ஆமானின் வைஃப் ஆமனை பார்த்து சொல்றா, அவர் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமே. யூத நடத்த முன்னாடி தாழ மாட்டான். யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க தாழ்ந்த அவருக்கு அசிங்கம், அவருக்கு அவமானம். அல்லேலூயா. கண்களை மூடி. கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவாயனை. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவர்கள், கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தைகளை தந்தார்.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்தீர். நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன். கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

காக்கிற உடைய கரங்களுக்காய் நன்றி. ஹலலூயா ஹலலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர்.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு.

தமக்கு சாட்சிகளாயிருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு தைரியம் கொள்வோம், போல்ட் வாய்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 2:21. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்திருந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? மற்றவர்களோ, இவர்கள் மதுபானத்தினால் இறந்திருக்கிறார்கள் என்றும் பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 வேளையாயிருக்கிறதே. தீர்க்கத்தரிசியாகிய யோவேலினால் நிறைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தியலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய மனநவசனம் வெளிப்படுத்தல் 3:13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் குமாரனே, என் குமாரத்தியே, கிறிஸ்துவின் பெயர்ப்புகளை பரப்புவதில் உனக்கு இருக்கும் தயக்கங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். மக்கள் உன்னை கேலி செய்வார்கள் என்று நீ பயப்படுகிறாய். நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ வாயை திறக்க நினைக்கும் போதெல்லாம் உன் தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறது. பகடியை பற்றிய பயம் உன்னை ஊமையாக்கி விடுகிறது. என் பிள்ளையே, இந்நிலை குறித்து சோர்ந்து போகாதே. 3 மேல் இயேசுவோடேயே அவரது சீடர்கள் இருந்தும் அவர்களுக்கும் இதே பிரச்சனைதான். சீடர்களது வலுவின்மை அவர்களது விருப்பத்தை மேற்கொண்டது. எனது வருகையினால்தான் அப்பிரச்சனை தீர்ந்தது. நான் அவர்கள் மீது இறங்கிய போதோ கோழைகள் வீரர்களானார்கள். என்னால் நிரப்பப்படு. உனது கோழைத்தனத்தை எண்ணி தைரியம் இழக்காதே. அதே வேளையில் உனது பேச்சுத்திறனை நம்பியும் பெருமை அடிக்காதே. என்னையே சார்ந்திரு. சிலுவையின் செய்தியை பறைசாற்ற எல்லா சூழல்களிலும் நான் உனக்கு தைரியம் தருவேன். உனது கல்வி தகுதி காரியம் அல்ல. எனது வல்லமையினாலேயே நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லும்போது மக்கள் ரட்சிக்கப்படுவதை காண்பாய். எனது வரங்களினாலும் உன்னை நிரப்புவேன். நீ ஆவிகளை அடையாளம் காணலாம், பிசாசுகளை துரத்தலாம், மக்களை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கலாம். அற்புத அடையாளங்கள் மூலம் எனது வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலாம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் தீயவற்றை கண்டிக்கலாம். நம்பிக்கையே அற்ற சூழல்களில் விசுவாச வார்த்தைகளை பேசலாம். எதிரியின் கையாட்களை பலமிழக்க செய்யலாம். அரசிலுள்ள உயர் அதிகாரிகளுக்கு பின்னர் செயல்படும் தீய சக்திகளை கட்டுப்படுத்தலாம்.
மதுவுக்கும் மாதுவுக்கும் மயங்கி போகும் வாலிபரை திசை திருப்பலாம். சுவிசேஷத்தை நீ அறிவித்துக் கொண்டு முன் செல்கையில் சாத்தான் முழுக்க முழுக்க உன்னை எதிர்ப்பான். ஆத்துமாக்கள் மீதுள்ள அவனது பிடிப்பை அவ்வளவு எளிதில் அவன் விட்டுவிட மாட்டான். நீ எனது வல்லமையினால்தான் செயல்படுகிறாய் என்பதால் அவன் சும்மா இருந்து விடுவான் என்று எண்ணாதே. உனக்கு விரோதமாக செயல்பட அவன் மக்களை எழுப்பி விடுவான். உன்னை உதைக்க அல்லது எரிக்க அவர்களை ஏவி விடுவான். உன்னை நோக்கி எரியப்படும் ஒரு கல்லும் உன்மீது விழாது என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். ஆனால் நீ இரத்த வெள்ளத்தில் சாக நேர்ந்தாலும் உனது முகத்தை தேவதூதனை போல் பிரகாசிக்க செய்வேன். உன்னை துன்புறுத்துவோர் மீது உனக்கு கசப்பெண்ணம் வராமல் நீ அவர்களிடம் கனிவாகவே இருந்து கொள்ள உனக்கு அருள் தருவேன். நீ எனது மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாய். நான் மாட்சிமையின் ஆவியானவராய் உன்மீது அமர்ந்திருப்பேன். உற்சாகம் கொள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக ஆவியானவரே எங்களிடம் நேரடியாக பேசுவது போல் உம்முடைய திருவசனங்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு புதிய உற்சாகமும் புதிய வல்லமையும் தந்து வாயை திறக்க முடியாமல் எங்கள் தொண்டை அடைத்து கொள்ளுகிற வேளைகளிலும் ஆண்டவரே மதகை திறந்து விடுவது போல அவர் எங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நீர் தரிப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மட்டுமல்ல, அந்த வல்லமையினால் அவர்கள் எல்லாரும் உறக்கம் தெளிந்து உற்சாகம் கொண்டு கல்வாரி துணியை எல்லா இடங்களிலும் அவர்கள் முரசொலிக்க கர்த்தர் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். We need it right now. இப்பொழுதே

சிந்திப்போம், செயல்படுவோம். பதிமூணு வயசுல படிப்பு போச்சு. வீட்டுல ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களா பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் சோர்வுல பசியால மயக்கமடைஞ்சி கண்கள் சொருக ஒரு நாடக கொட்டைகை வாசல்ல உட்கார்ந்திருந்தான் அந்த சிறுவன். குதிரையில நாடகம் பார்க்க வந்தாரு ஒரு பணக்காரர். அந்த பையன்கிட்ட, டேய், இங்க கட்டிட்டு உள்ள போனா குதிரைகள் காணாம போகுது, நீ இந்த குதிரைய கவனமா பாத்துக்கோ, நான் வந்ததும் உனக்கு காசு தர்றேன்னு சொல்லிட்டு நாடகம் பார்க்க உள்ள போனாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையா? பையன் ஆர்வமா தலையாட்டுனான். தெம்போட எந்திரிச்சான். நாடகம் முடிஞ்சதும் பணக்காரர் வெளியே வந்தாரு. வெளியே நிக்கிறது தான் குதிரைதானா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துட்டுது. குதிரைய சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பா வச்சிருந்தான் பையன். சற்று அதிகமா அவன்கிட்ட பணத்தை நீட்டினாரு பணக்காரன். சில்லறை கிடைக்கும்னு நினைச்ச பையனுக்கு கையில பணம், அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்த நாள் நாடகம் பார்க்க வந்த வேறு சிலரும் அவன்கிட்ட தங்களுடைய குதிரைகளை கொடுத்தாங்க. அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருக குதிரை லாயமே வச்சு, வேலைக்கு ஆளும் வச்சு பெரிய முதலாளி ஆயிட்டான். அதோட விட்டானா நாடகங்களையும் கவனிச்சான். நாடகம் பார்த்துட்டு வந்த மக்கள் நாடகத்தை பற்றி பேசுறத கேட்டான். அவங்களுக்கு நாடகத்துல எது பிடிச்சிருக்குது, எது பிடிக்கலாங்கிறத உன்னிப்பா கேட்டான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாடகங்களை எழுத ஆரம்பிச்சான். மிகப்பெரிய இலக்கிய மேதை ஆயிட்டான். அந்த சிறுவன் தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். நல்லா பிரயாசப்பட்டு உழைச்சோம்னா நிச்சயம் அதுக்கு பலன் உண்டுங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் சொல்லுது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் எழுதின பொதுவான நிருபம் 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் அநேக காரியங்களை முன்வைத்து பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாம், அவன் பாக்கியவானாம், அவன் பின்னாட்களிலே நன்மையை சுதந்திரிக்கிறவனாய் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் காணப்படுகிறவன். வேதம் சொல்கிறது சோதனையை சகிக்க வேண்டும், தாண்ட வேண்டிய காரியங்களை தாண்ட வேண்டும், மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், எதிர்க்க வேண்டிய காரியங்களை எதிர்க்க வேண்டும், அதே போல சகிக்க வேண்டிய காரியங்களை சகித்து தான் ஆக வேண்டும். பவுலின் வாழ்க்கையில பலவீனம் என்னும் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் தேவனிடத்துல போய் கேட்கிறான், இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கிவிடும். 3 கேட்கிறான், அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, இதை நீ சகித்தால் என் பலன் இதிலே பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முள்ளை நான் நீக்க மாட்டேன், ஆனா நீ சகிக்கணும். நீ சகிக்கிறதற்கு உனக்கு நான் கிருபையை கொடுக்குறேன். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீ சகிப்பாயானால் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் பூரணமாய் விளங்கினால் உன்னால் எது எது செய்ய முடியாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்து முடிப்பாய். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலவீனம் என்னை வேதனைப்படுத்தும் போது அவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி நான் சகிப்பேனானால் அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி பூரணமாய் விளங்கினது நிமித்தம் பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் சகித்தார், அவர் சகித்தார். நாமும் சகித்து கொண்டிருப்பதை அவர் அறிவார். முறுமுறுப்பு வேண்டாம். மாம்ச செயல்கள், மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்பட இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஆகார் சாராளை அற்பமாய் பார்த்ததை சாராளால் தாங்க முடியவில்லை. அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். இப்படி நம்மால் சகிக்க முடியாத நிலை வரும்போது நம்மில என்ன செய்கிறோம் என்றால் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட நிலை வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் போது, நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் என்கிறார். என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தெரியுமோ, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சகித்து கொண்டிருப்பதை தேவன் கிரியையாய் பார்க்கிறார். கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகிக்கிறவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்க கிருபையை கேட்போம். என் தகப்பனார் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள், சிலுவை நிழலதிலே காண்பின் இழைப்பார்கள். அதில் ஒரு சரணம் இப்படி எழுதியிருக்கிறார்கள்,

எனக்கென்றும் கிருபை தாரும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும் சிலுவை நிழலதிலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நீர் சகித்தீரப்பா. சகிக்க வேண்டிய காரியங்களை சகிக்க, மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பாயிருந்தார் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஜோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு அன்பாயிருந்தார், அன்பாயிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களின் மேல் அவர் அன்பும் அக்கறையும் உள்ளவராகவே இருக்கிறார். அன்றைக்கு பெத்தானியாவிலே இருந்த ஒரு சிறிய குடும்பத்தின் மேல் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். ஒருவேளை அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு தாய் தகப்பன்மார் இல்லாமல் இருந்திருக்கலாம், செல்வமோ வசதியோ இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். தாய் தகப்பனற்ற அவர்களுக்கு நேசிக்கிற தாய் தகப்பனான் ஆனார். அவர்கள் வீட்டிலே உணவு அருந்தி அங்கு தங்கினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னோடு தங்கியிரும் என்று அழைக்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்குள் வருவார். மட்டுமல்ல, உங்கள் மீது அன்பு செலுத்துவார். இயேசு சொன்னார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்பாடு 3:20 காண்கிறோம். கர்த்தருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று எசாயா 66:13 காண்கிறோம். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களிக்கிறார். தகப்பனைப் போலவும் தாயைப் போலவும் நேசிக்கிற கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருபோதும் உங்களுடைய பாவங்களினாலே அவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அவர் உங்களுடைய

மக்கள் மேல் கிறிஸ்து வைத்திருக்கிற அன்போ ஒருபோதும் குறைந்து போவது இல்லை. அவர் எவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பியது எத்தனை மகிமையான அற்புதம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நினைவுக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: விசுவாசத்தை ஒழித்து விடாதே என்ற தலைப்பில் ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord.
2: Praise the Lord.
1: Hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து உங்களை பார்த்து சந்தோஷம்னு சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள் பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் இப்படியெல்லாம் வந்து ஆராதிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் நிற்குது, அப்படிதானே? ஆனால் கர்த்தர் பெரியவர். இந்த வாரத்திலேயே நம்ம எல்லாரும் இப்படி சுகத்தோடு ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் கர்த்தரை ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறதுன்றது அது ஒரு மகிழ்ச்சி தானே? ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பைபிள் ரீடிங் 40 நாள் முடிந்திருக்கு. அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் அடுத்த வாரம் கொடுத்துட்றோம். மன்னித்து கொடுங்க தாமதத்துக்காக. யாராவது நீங்கள் 40 நாள் வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா நம்ம சர்ச்சினுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பேர் அனுப்புங்க. அடுத்த வாரம் ஆயத்தமாக இருக்கும். நம்ம சபை விசுவாசிகள் நம்ம சபை வளாகத்திலே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைனில் அட்டன் பண்ணவங்க, வெளியில் இருக்கிறவங்க, மற்ற சபையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிறோம். அதற்கான அட்ரஸை நீங்கள் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பாவிட்டால் அனுப்பிவிடுங்கள். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். நீங்கள் அங்கேயே பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சி ஆரம்பிக்க போகிறோம். துரிதமாக அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 40 நாளை மிஸ் பண்ணவங்க கூட 180 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி அத்தனை பேர் அதில் பங்கெடுக்கணும், பங்கெடுப்பீங்களா? சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யலாம். 180 பைபிளை வாசித்துறணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 7 அதிகாரம் தான் இருக்கும், வாசித்து முடிச்சிடலாம். அதனால் நம்ம எல்லாரும் சபையாக இந்த வருஷத்தில் நம்ம இந்த வேதத்தை முழுசும் வாசிக்கிறதுல சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். அதை குறித்த அறிவிப்புகளை வருகிற வாரங்களில் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அப்பாவுக்காய் ஏறெடுக்கிற ஜபங்களுக்காய் நன்றி. கர்த்தரையும் மட்டும் தம்முடைய தாசனை பலப்படுத்தி சுகப்படுத்தி வருகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை தருகிறார். தொடர் ஜபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஜபத்தில் நினைவு கூறுங்கள். கர்த்தர் பூரண விடுதலை தருவாராக. நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிகளையும் கர்த்தரையும் மட்டும் நடத்தி வருகிற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த முதல் தளத்தினுடைய 2வது பகுதி, அடுத்த ஹாஃப், ஒரு 35,000 ஸ்கொயர் ஃபீட் தளம் போடுகிற வேலைக்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். இம்மட்டும் கர்த்தர் நம்மை கைவிடலை, இம்மட்டும் தேவைகளை சந்தித்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். அதனால் ஜெயமாய் முடிய பண்ணுவார். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி கொடுங்கள். கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாமா?
2: Shall we go to the word of God?
1: உங்கள் வேத புஸ்தகங்களை பிரசங்கியின் புஸ்தகம் 10 8-9 வசனங்களை நாம் வாசிக்க திருப்பிக் கொள்ளுங்கள்.
2: Turn your Bibles to the book of Ecclesiastes, chapter 10, verses 8-9.
1: பிரசங்கி 10:8-9.
2: Ecclesiastes, chapter 10, verses 8-9.
1: படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிழக்கிறவன் அதனால் மோசப்படுவான்.
2: He who digs a pit will fall into it, and whoever breaks through a wall will be bitten by a serpent. He who quarries stones may be hurt by them, and he who splits wood may be endangered by it.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த 4 செய்திகளில் இதே வசனத்தை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
2: By the grace of God, in the last 4 sermons, God was continuously talking to us through this verse.
1: இதிலே முக்கியமாக நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், நாம் எந்த கிரியையை செய்தாலும் அதற்கான பின் விளைவுகள் அதை பின் தொடர்ந்து வரும்.
2: So here we were noticing that there's a consequence for every action that we commit.
1: நாம் தீமையை விதைத்தால் தீமை அறுக்கிறோம், நன்மையை விதைத்தால் நன்மை அறுக்கிறோம். எதை ஒரு மனுஷன் விதைக்கிறானோ அதை அறுத்து விடுகிறான்.
2: If you sow evil, you will reap evil. If you sow good, you will reap good. So whatever you sow, you will reap for it.
1: இந்த பகுதியிலே ஞானி 4 விதமான செய்கைகளை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த 4 தீமையான செய்கைகளே.
2: Here the wise man lists out 4 specific actions which are evil actions.
1: இந்த நான்கு தீமையான செய்கைகளுக்கு பலனோ அதற்குரிய பிரதிபலனோ உடனே வராவிட்டாலும் தாமதித்தாலும் நிச்சயமாய் வந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம்.
2: Though the consequence of the four evil action were not immediate, but though it delayed, it really happened, it came to them.
1: கடந்த நான்கு செய்திகளில் நான்கு முக்கியமான பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையின் தீங்கான காரியங்கள், தவறான காரியங்கள் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை கொண்டு வரும் என்பதை நாம் கவனித்தோம்.
2: In the past four sermons, we were seeing about four areas that will get affected by our unrestrained actions.
1: முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய தீங்குக்கு முதலாவது பாதிக்கப்படுகிற பகுதி நம்முடைய மனசாட்சி.
2: The first area that will be affected is conscience.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம், இரண்டாவது பகுதி நம்முடைய குடும்பம், அதனால் பாதிக்கப்படலாம்.
2: The second area that would be damaged is our family.
1: மூன்றாவது நம்முடைய பெயர் அல்லது நம்முடைய நற்பெயர், நம்முடைய கணம், அதனால் இழந்து போகலாம்.
2: The third one is we may lose our the name or reputation that we have.
1: நான்காவது கடந்த வாரம் கவனித்தோம், நம்முடைய தீங்கான வாழ்க்கையினுடைய விளைவு தேவன் நமக்கு கொடுத்த பலன் சத்துவத்தை நாம் இழந்து விடும் அபாயம் இருக்கிறது.
2: And the last week we saw we may have the possibility of losing the strength that God has given us.
1: ஒருவேளை கடந்த செய்திகளை நீங்க கேட்கலனா தயவுசெய்து YouTubeல போய் அந்த கடந்த நான்கு செய்திகளை கேளுங்க. அப்பொழுது தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம், ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு கிடைக்கும்.
2: So if you have not listened to the previous sermons, kindly go to our YouTube and watch the previous sermons that you may get a basis for listening to the series.
1: இந்த வாரமும் நான் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய செய்திக்காய் காத்திருந்த போது கர்த்தர் இதே வசனத்தை கொடுத்து தொடர்ந்து இதையே ஆழமாய் தியானிக்க பண்ணினார்.
2: So even for this week, when I was in the presence of God to speak for this week, God gave me the same scripture portion and to speak on this.
1: ஐந்தாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் தவறுகளினுடைய ஐந்தாவது பின்விளைவு என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
2: Today we going to meditate about the fifth consequence that will happen to the evil action that we commit in our life.
1: நீங்கள் லூக்கா 22 அதிகாரம் 31 முதல் 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
2: When you read Luke chapter 22 verses 31 and 32,
1: பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார்.
2: And the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat, but I have prayed for you that your faith should not fail, and when you have written to me, strengthen your brethren.
1: உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
2: I have prayed for you that your faith should not fail.
1: இங்கே தேவன் கொடுத்த எச்சரிப்பை கேளாமல், ஜெபம் பண்ணாமல், தன்னை ஆயத்தப்படுத்தாமல் இருந்த பேதுருக்கு அந்த பின்விளைவு என்னவென்று கேட்டால், ஐந்தாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த விசுவாசம் இழப்பு.
2: The consequence that the Peter faced in his life because of his not preparation by not praying is that the loss he encountered in his faith.
1: அதாவது இன்னைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு, உன் விசுவாசத்தை நீ ஒளித்து விடாதே, ஒளிந்து விடாதே.
2: So today the title of a sermon is don't lose your faith.
1: உன் விசுவாசத்தை ஒளித்து விடாதே.
2: Don't lose your faith.
1: ஒரு கேள்வி இப்பொழுது நமக்கு வருகிறது, நம்முடைய விசுவாசம் ஒளியுமா?
2: So we all have a question, will our faith fail?
1: விசுவாசம் ஒளியுமா?
2: Will our faith fail?
1: இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்த வசனம் 1 கொரிந்தியர் 13:13.
2: So when I got this question, God reminded me the verse 1 Corinthians 13 and verse 13.
1: இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது.
2: And now abide faith, hope, love.
1: இதே அதிகாரத்தின் முதலாம் வசனங்களை வாசிக்கும் போது,
2: When you read the first verses in this chapter,
1: தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும்,
2: the prophecy may be,
1: அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும்,
2: the speaking in tongues may fail,
1: ஆனா விசுவாசம் என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும்.
2: But faith will stand firm.
1: இப்ப கேள்வி என்னன்னா,
2: What is the question now?
1: நீங்க நிலைச்சிருக்கும்னு சொன்னது வந்து இப்போ இயேசு சொல்கிறார் ஒளிந்து போகாத படிக்கின்றாரே, அப்ப என்ன வித்தியாசம் இங்க?
2: So the one faith which is said that it will stand forever, but here God says that it may not fail.
1: இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன்.
2: As I was thinking about this,
1: அப்போ சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரை எனக்கு ஞாபகம் வந்தது.
2: I remembered the note or content that I read earlier.
1: அதுல இந்த உலகத்தில் உள்ள சில கம்பெனிகள் வந்து தயாரிக்கிற சில பொருட்கள் வந்து லைஃப் டைம் வாரண்டியோடு அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதில் படித்தேன்.
2: So in that article I read that the companies in the world which produce or make manufacture their products with lifetime warranty.
1: அதாவது ஒரு கம்பெனி இருக்கிறது, அது பேர் வந்து கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கம்பெனி அமெரிக்கால இருக்குது.
2: So there's a company in America named as Craftsman.
1: இவர்கள் தயாரிக்கிறது பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஞ்சஸ் அல்லது ஸ்பானர்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை அவங்க தயாரிக்கிறாங்க இரும்புல.
2: they manufacture tools such as wrenches or spanners
1: in the spanner wrenches pondra tools avanga uruvaakkira and company vandu enna solugiraanga nu sonna avargaludaiya athanai porutkalukkum lifetime warranty எத்தனை நூறு ஆண்டு கழிச்சு நீங்க வந்தாலும் அந்த பொருட்கள் பழுதடைந்து சேதம் அடைந்தால் அது வேலை செய்யாமல் போனால் அதை முழுவதுமாக மாற்றி நாங்க வந்து அதுக்கு இணையாக பொருளை நாங்க திருப்பி கொடுத்துறோம் சொல்றாங்க.
2: So this company says that when they products or the tools that they manufacture encounter any kind of damage or broken or repair, they can replace that product even if you come at after even hundreds of years.
1: அதாவது அவங்க என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா எங்களுடைய ப்ராடக்ட் ஃபெயிலே ஆகாது.
2: They say that their product will never fail.
1: எங்க ப்ராடக்ட் பழுதே ஆகாது.
2: Our product will never get repaired.
1: அவங்க சொல்றாங்க வெப்சைட்ல அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் ஒருவேளை பழுதாகி நீங்க எங்கிட்ட திருப்பி கொண்டு வரும்போது அதை வாங்கின பில்ல கூட நீங்க கொண்டு வர வேணாம். பொருளை திருப்பி கொடுத்தா போதும் நாங்க வேற பொருளை உங்களுக்கு கொடுத்துருவோம்.
2: So they have told in the website that even if your product is failed or repaired, if you want to replace the product, if you don't present the bill, we can replace it.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அது படிக்கும்போது.
2: When I read it, it was really amazing.
1: சமீபத்துல நம்ம சபை வந்து புதிய ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: We all know very well that we are constructing a new church premises.
1: அந்த ஆலயத்திற்கான अनेक ஆயத்தங்களை நாம் முன்னாகவே ஆயத்தங்கள் திட்டங்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம்.
2: So we are making all kinds of preparation and plans for the construction.
1: அதுலே ஒரு ஆயத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சபை பெரிய ஆலயமா இருக்கிறதுனால அதற்கான சவுண்ட் சிஸ்டமை நம்ம இப்பவுமே டிசைன் பண்றோம்.
2: So one among that is the planning and designing of the sound system for a bigger church.
1: இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து நாம கத்திரிக்க சித்தமானால் ஜெர்மனியினுடைய ஒரு ப்ராடக்ட்டை நாம கொண்டு வந்து போடலாம் சொல்லி நம்ம எல்லா திட்டங்களும் அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்.
2: If God wills, you are planning to bring a German product for the sound system.
1: அப்போ இந்த ப்ராடக்ட்காக நாங்க வந்து கன்சல்டேஷன்ஸ் நிறைய காரியங்கள் நிறைய பேரோட பேசி கொண்டிருந்தோம்.
2: So for this product we were actually consulting with many other people.
1: அப்போ கடந்த வாரம் அவங்க ஒரு கூட்டம் இங்க வந்து நடந்துச்சு. இங்க அவங்களோட பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்.
2: Last week we had a discussion meeting and we had to speak with them.
1: அப்போ எல்லாம் பேசி முடிக்கும் போது நான் அவங்க கிட்ட வந்து வாரண்டி பத்தி கேட்டி கொண்டிருந்தேன். எவ்வளவு வாரண்டி நீங்க கொடுப்பீங்க?
2: As we were discussing, I just asked about the warranty to them.
1: எத்தனை வருஷம் நாங்க இதுக்கு வந்து நீங்க பொறுப்பெடுத்துடுவீங்க?
2: So for how many years will you give a warranty?
1: நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க.
2: As we are discussing, they told a word.
1: அவங்க சொன்னாங்க இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு கேபிள் ஒன்னு போடுறாங்க. கேபிள்ஸ்.
2: They said we have cables for the speakers.
1: ஸ்பீக்கர்ல வயர் போடுறானு சொல்றோம் பா கனெக்ஷன்ஸ் கேபிள் போடுறாங்க.
2: So we have the connecting cables for the speakers.
1: அந்த கேபிள பத்தி அவங்க சொன்னாங்க.
2: They told about the cables.
1: பாஸ்டர் இந்த கேபிள் வந்து லைஃப்டைம் வாரண்டி.
2: Pastor, we give lifetime warranty for these cables.
1: எப்போ என்ன மிஸ்டேக் நடக்காது நடந்தாலும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம்.
2: There will not be any failure, but even if in case it fails, we will replace immediately.
1: நான் இதுவரைக்கும் அப்படி கேள்விப்பட்டது இல்ல.
2: I've never heard it so far.
1: அப்பப்போ நல்லதா சால்டர் பண்ணி வைப்போம் அம்மா புள்ள பார்த்தா கட் ஆயிடும்னு வாங்க.
2: We used to very often solder it, but suddenly it get disconnected.
1: ஆனா அந்த கம்பெனி சொல்லுது lifetime warranty.
2: But the company says it's lifetime warranty.
1: No failure, zero failure.
2: They say it is zero failure.
1: நான் யோசித்து பார்த்தேன்.
2: I was thinking
1: in the உலகத்துல இருக்கிற இந்த கம்பெனிகள் இந்த பொருட்கள்லாம் ஜீரோ ஃபெயிலியர் னு சொல்லி ஃபெயிலியர் கூட ஆகலாம்.
2: So even this company the products that they manufacture may also they may say that is zero failure but they may fail.
1: ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசம் நிலைத்து நிற்கும்.
2: But the Bible says the faith abides.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believe this?
1: இப்போ விசுவாசம் நிலைச்சிருக்கும் நீங்க விசுவாசிச்சிட்டு அப்புறமா இயேசு சொல்றாரு ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கிறேன்றாரு அது என்ன அது?
2: So when you say faith remains or withstands but here Jesus says that I pray that you may faith be not lose, what does it mean?
1: அது விளக்கறதுக்கு திரும்ப ஸ்பானருக்கே வரலாம்.
2: So let us come to the spanner again to
1: explain that. கேபிளுக்கே வரலாம்.
2: Let's come to the cable again.
1: இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்பானர் செய்றாங்க ஆனா அவங்க சொல்றாங்க லைஃப்டைம் வாரண்டி உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவோம் ரீப்ளேஸ் பண்ணுவோம்.
2: I told you they make or manufacture the spanners and they give lifetime warranty of replacement.
1: ஆனா எப்போ லைஃப்டைம் வாரண்டி கொடுப்பாங்க?
2: But when will they give that warranty?
1: நீங்க ஸ்பானரா ஸ்பானரா திருப்பி கொடுத்தாதான்.
2: Only when you return the spanner as such a spanner.
1: நீங்க கொண்டு போய் அது நல்ல உலையில கொண்டு போய் நல்ல ஊருக்கி பாருங்க ஸ்பானர் இல்லாம போச்சு எனக்கு வேற ஸ்பானர் கொடுங்கனா ஒத்துக்க மாட்டாங்க.
2: If in case you smell them in a furnace and take it and say that it is not a spanner give me replace the spanner they will not do it.
1: நீங்க இப்ப நான் சொன்ன பாருங்க கேபிள் லைஃப்டைம் வாரண்டி கேபிள்.
2: As I told you about lifetime warranty cables.
1: இந்த கேபிளை எடுத்துட்டு போய் நல்ல குடத்தை வச்சு நல்ல தண்ணி இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கட் ஆயிடுச்சு எனக்கு வேற கேபிள் கொடுங்கனா கொடுக்க மாட்டாங்க.
2: If you use this cable to draw water from the well and they say that it got disconnected replace the cable they will not replace it.
1: அந்த கேபிள் எடுத்துட்டு போய் ஒரு கட்டிங் மெஷின்ல வச்சு துண்டு துண்டா துண்டா வெட்டிப்புட்டு இந்த பாருங்க வாரண்டி நீங்கல வேற கேபிள் கொடுங்கன்னு கேட்ட கொடுக்க மாட்டாங்க.
2: If you take the cable and cut it into pieces and ask them to give a lifetime warranty and replacement they will not do it.
1: அவங்க என்ன சொல்வாங்கனா இந்த கேபிளையோ இந்த ஸ்பானரையோ எதுக்காக பயன்படுத்தணும் நாங்க டிசைன் பண்ணோமோ அந்த வேலைக்கு பயன்படுத்தி அதுல பழுது வந்தா நாங்க மாத்தி கொடுப்போம்.
2: So they would say the this cable or the spanner for the purpose for which it was manufactured and if you use it for the purpose and it fails then we may replace it
1: neenga adha thavara payanpaduthuningana nichayama adu fail agum
2: if you misuse it surely it will fail
1: neenga adha seriya jaagradhaya payanpaduthal nichayama adu vandu adu edarkaga seyyapattado adarku neenga payanpaduthama vera ondruga neenga payanpaduthringana adu fail agum
2: if you don't use that product for the purpose for which it was designed then surely it will fail
1: adhe pola da
2: similarly
1: விசுவாசம் நிலைத்திருக்கும்
2: faith will remain forever
1: ana adha seriya bayanpaduthama neenga unga vaalkaiye seerpaduthama irupingalana andha viswasam kuda enna pannuna oru naal olindhu pogum
2: but if you don't use that faith properly and set right your life surely that faith will also fail one day
1: na nenikiren indha ulagathil ulla miga periya sakthi vaindha oru balan vandu viswasathukku undu
2: I can tell the greatest strength in this world is that faith
1: naan solluven indha viswasathai aarambikkavanga naam illa vedam solugiradhu adai aarambikkiravar mudikkiravar nam rakshagaraga yesu christ
2: the bible says Jesus the author and finisher of our faith and it is not we
1: inda viswasam endru kiriyegalal undagiradilla inda viswasam kelviyinal vasanathinal undagirad
2: this faith that comes out of works but it comes out of word and the word of god
1: inda viswasathinal or manushan ulagathiye jeikka mudiyum
2: a person can overcome the world using this faith
1: viswasikkiravanal ellame koodum
2: all things are possible with those who believe
1: yes sonar kadugalavu viswasam unakku irundhu inda malaiye paarthu nee peyandu poi samudrathile vilundrenu sonna vilundrom
2: even jesus said when you have a faith in the size of a mustard and if you ask the mountains to fall into the sea it will move above
1: in the viswasam avvalavu vallamai ulladhu sakthi vaindathu
2: this faith has so much of power it is very powerful
1: anal inda viswasam valuvamal irukka nam enna seiyanum
2: but what we are supposed to do that we may not lose our faith
1: indha rudhamai sonnal
2: in other words
1: oru manushanudaiya vaalkaiyil inda viswasam eppozhudhu olindhu pogum
2: when will this faith fail in the life of a person
1: indhaikku moondru kaaryangalai veda vasanathilirundhu dhyanikka pogrom
2: we going to meet three things from the word of god
1: indhaikku devan nammudaiya viswasam வாசம் ஒளிந்து போக கூடாது என்பதிலே பிரியமுள்ளவராய் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார்
2: Today God is revealing this truth that we may not lose our faith and he is much pleased in that
1: முதலாவது
2: First
1: எப்பொழுது விசுவாசம் ஒளிந்து போகும்
2: When will our faith fail
1: Mark 5 ஆம் அதிகாரம் 35 முதல் 36
2: Mark chapter 5 verses 35 to 36
1: அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார்
2: Mark 5:35 and 36 while he was still speaking some came from the ruler of synagogue's house who said your daughter is dead why trouble the teacher any further as soon as Jesus heard the word that was spoken he said to the ruler of the synagogue do not be afraid only believe
1: பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு
2: do not be afraid only believe
1: முதலாவது காரியம்
2: first thing
1: விசுவாசம் எப்பொழுது ஒளிந்து போகும்
2: when will our faith fail
1: நம்முடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகும்
2: when our life is ruled by fear we lose our faith
1: மறுபடியும் சொல்கிறேன்
2: I repeat it
1: நம்முடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது விசுவாசம் ஒளிந்து போகும்
2: when our life is ruled by fear we lose our faith
1: அதனால தான் இயேசு சொன்னார்
2: that's why jesus said
1: பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு
2: do not be afraid but only believe
1: பயமும் விசுவாசமும் ஒன்றாக இருக்கவே முடியாது
2: the fear and faith cannot go together
1: விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது
2: so where there is a faith this fear cannot dwell
1: எங்க பயம் இருக்கோ அங்க விசுவாசமும் நிலைத்திருக்காது
2: and where fear exists the faith cannot stand
1: நாம விசுவாசத்துல நிலைத்திருக்க பயமற்றவர்களா இருக்க வேண்டியது அவசியம்
2: if you are to stand on the faith we should not be without fear
1: இன்னும் குறிப்பாய் சொல்லணும்னா பயத்தினால் நாம் ஆளுகை செய்யப்படாமல் இருக்க வேண்டும்
2: and in more, to say more we should not be ruled by fear
1: பாருங்க இந்த பயம் அப்படிங்கற உணர்வு வந்து நம்ம எல்லா

0: The second fear you can read in 1 Samuel 17 verse 11.
1: சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்.
0: When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid.
1: இரண்டாவது யார பார்த்து பயம்னா அவனுடைய அந்த ராட்சதனை பார்த்து ஒரு பயம்.
0: Second, Saul feared that giant Goliath.
1: அந்த கோலியாத்தை பார்த்து ஒரு பயம்.
0: He feared that Goliath.
1: பாருங்க, ஜனங்க பயப்படுறது ஓகே.
0: So people are afraid of him, that is other way.
1: ஆனா ராஜாவே என்ன பண்றானோ பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு.
0: But even a king is afraid of this man.
1: நான் யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷன் ராட்சதனா இருந்து 40 நாள் கூப்பிடுறாரு, யாரா ஒருத்தர் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி.
0: So this man as a giant was calling people to fight against him.
1: இஸ்ரவேல்ல போய் அவனோட சண்டை போடுறதுக்கு யாருமே தங்களை தகுதியா பார்க்க முடியல.
0: So no person found them to be eligible to fight with him.
1: அவ்வளவு உயரமான மனுஷன்.
0: He was such a tall man.
1: ஆனால் நீங்க சவுலை பாத்தீங்கனா,
0: but when you look at Saul,
1: வேதம் சொல்லுகிறது அவனோடு இருந்த அத்தனை பேர்ல அவன்தான் உயரமா இருந்தானா?
0: Bible says he was the tallest of all the others with him.
1: அப்போ இவன்தான் ஒரே ஒரு கேண்டிடேட் அவனோட சண்டை போடுறதுக்கு.
0: So he was the only eligible candidate to fight with
1: him. அவன் கோலியாத்தை சந்திக்காத காரணம் என்னன்னா, மற்ற ஜனங்களோட சேர்ந்து இவனும் பயந்துட்டு உட்கார்ந்திருக்கான்.
0: So the reason why he was not able to fight with Goliath is because he was afraid with all along the people.
1: மூன்றாவது,
0: the third one,
1: 1 சாமுவேல் 18:15 வாசிப்பீர்களானால்,
0: 1 Samuel 18:15,
1: அவன் அல்லது தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்.
0: When Saul saw that he, that is David, behaved himself very wisely, he was afraid of him.
1: முதலாவது சொந்த ஜனங்களை பார்த்து பயந்தான்.
0: First Saul feared his own people.
1: இரண்டாவது அந்நிய ஒரு ராட்சதனை பார்த்து பயந்தான்.
0: Second Saul feared a giant.
1: மூன்றாவது தன்னுடைய சொந்த வேலைக்காரனாகிய தாவீதை பார்த்து பயந்தான்.
0: Third Saul feared his own servant David.
1: அந்த தாவீது கொஞ்சம் ஞானமா நடந்துக்கிறான், புத்தியா நடந்துக்கிறான், சாதுரியமா நடக்கிறான், ஜனங்களுடைய பிரியத்தை பெறறானோனே இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவருக்கு ரொம்ப, he became so worked up. அவரால வந்து தைரியமா அந்த பையனை ஃபேஸ் பண்ண முடியல, பயந்துட்டு இருந்தார்.
0: So when he found this David was acting very wisely, smartly and gaining the pleasure of the people, and he feared him actually.
1: வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வாழ்நாள் எஞ்சிய பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா அவன் சத்துருக்கள்கிட்ட போய் யுத்தம் பண்றதுக்கு பதிலா இந்த சிறிய ஆட்டியடையனாகிய தாவீதை போய் ஒரு நாயை விரட்டுறது போல விரட்டி விரட்டி விரட்டி அவனே பின் தொடர்ந்திருந்தான்.
0: The Bible says the rest of his life, rather than he is fighting with his enemies and the other people, he was just pursuing behind this David to fight against him.
1: என்ன பயம்?
0: What is the fear?
1: நம்மள விட பெரியவனா வந்துருவானோ?
0: So he will become greater than him.
1: நம்ம சிங்காசனத்தை பிடிச்சிருவானோ?
0: He will take over my throne.
1: நம்ம குடும்பத்தை அழிச்சிருவானோ?
0: He will destroy my family.
1: நம்மள விட பேர் பெற்றுவானோ?
0: And he will get more fame than me.
1: பயம் பாத்தீங்கன்னா அவனை வந்து பொல்லாத காரியங்களை செய்யும்படி அவனை தூண்டினது.
0: So this fear actually stirred him to do all evil actions.
1: கடைசியா ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்களானா, 1 சாமுவேல் 28:5 வாசிப்பீர்களானால்,
0: And the last incident, 1 Samuel 28 and verse 5.
1: அங்கே வேதம் சொல்லுகிறது, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது.
0: I mean, Saul saw the host of the Philistines, he was afraid and his heart greatly trembled.
1: இப்போ எங்க பயம் திரும்பிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சத்துருக்களை பார்த்து பயந்தான்.
0: So now he feared the sight of the Philistines.
1: அவர்களுடைய திரள் கூட்டத்தை பார்த்தோனே பயந்து போயிட்டான்.
0: When he saw the host of his enemies, he was afraid.
1: நான் சொன்னேன், சொந்த ஜனங்களை பார்த்து பயம்.
0: First he feared his own people.
1: இரண்டாவது அவன் கோலியாத்தை பார்த்து பயம், ஒரு மனுஷனை பார்த்து பயம்.
0: Second feared about one person, that is Goliath.
1: அவனுடைய வேலைக்காரனை பார்த்து பயம்.
0: Next he feared his own servant.
1: சாமுவேலினுடைய ஆவியை எழும்ப பண்ணணும், அவரை பார்க்கணும், அவரை கேட்கணும்னு போய் நிக்கிற அளவுக்கு போயிட்டான்.
0: So he went to the extent of going to a woman with a familiar spirit to bring back the spirit of dead Samuel.
1: இதே சவுல் தான் ஒரு காலத்துல அஞ்சனம் பார்க்கிற அத்தனை ஸ்திரீகளையும் கொன்று போட அவன் வந்து வேலை ஆரம்பித்தான்.
0: So this same Saul was a person who initiated activities once to destroy people who involved in sorcery.
1: ஆனால் இப்போ அதே மனுஷன் பாத்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு முன்னாடி போய்
0: உட்கார்ந்திருக்கான். But now this person is sitting with in front of the woman with a familiar spirit.
1: இந்த வார்த்தையை நான் வந்து தெளிவா தான் பேசுறேன். நான் ரொம்ப புரிந்து தேவ ஆவியானவர் எனக்கு நடத்தினதனால நான் பேசுறேன்.
0: My dear ones of God, I speak this word very clearly since the spirit of God has led me to speak this.
1: அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட பயங்களால் ஆட்கொள்ளப்படும் பொழுதுதான் அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை ஈடுபடுறாங்க.
0: So today when the people of God or the believers are governed or ruled over by this fear, they just move away from the faith and actually involve in such kinds of evil things.
1: உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிகள்னு பேர் பெற்றவங்க இன்னைக்கு போய் கிழிச்சோசியம் பார்த்துட்டு இருக்காங்க.
0: So today we call them as believers, but they also go to the astrology and horoscopes.
1: அவங்க போய் இன்னைக்கு நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க.
0: So today they look for all horoscopes today.
1: உங்க ராசி பலன் படிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க.
0: They read for their signs and their good things.
1: எது நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்துட்டு இருக்காங்க.
0: They just look for what is a good time and a bad time.
1: மந்திரவாதி

0: கிட்ட போற விசுவாசிகள் இருக்காங்க.
1: We have the believers who even go to the wizards and other families.
0: வெட்கத்தோடும் வேதனையோடும் நான் சொல்றேன்.
1: I tell with great shame.
0: இன்னைக்கு விசுவாசிகள் தங்கள் வீடுகளை கட்டும்போது வாஸ்து சாஸ்திரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
1: So today when believers construct their house they look for all the good tidings and other things.
0: வாஸ்து சாஸ்திரம் ஏனோ அது ஒரு சாஸ்திரம். அது வீட்ல இங்க தான் ஜன்னல் இருக்கணும், அங்க தான் கதவு இருக்கணும், இந்த பக்கம் கிச்சன் இருக்க கூடாது, அப்படி இருந்தா வீட்ல எல்லாமே செழிக்காது இப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்குரிய கிரியைகளை அவங்க ஈடுபடுறது காரணம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா ஒரு பயம். So the reason why they involve in such kind of idolatry work is because of the fear that they have in them.
0: பேர் விசுவாசி தான்.
1: They are called as believers.
0: வரது ஆலயத்துக்கு தான்.
1: They come to church.
0: எல்லா வாக்குத்தத்தெல்லாம் தெரியும்.
1: They know all the promises.
0: ஆனா உள்ளத்துல மனுஷனை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் பயத்தினால் அவங்க ஆளுகை செய்யப்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட துன்மார்க்கமான கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துறாங்க.
1: But when they are governed in the heart by the fear of the people or the situations they give themselves to such kind of
0: பாருங்க இந்த பயத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற விசுவாசிகள் சிலருடைய பரிதாப நிலைகளை பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல யாராவது மரிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு புது எண்ணம் வந்துருது. நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆவி சுத்துது.
1: So the pathetic condition of the people who are taken over by fear is that when some people die in their house they consider the people roam around as spirit in their houses.
0: அதனால நிறைய பேர் பாருங்க உலக மனுஷன் செய்யிறது போல 12வது நாள் என்ன கணக்குல தெரியாது எனக்கு இந்த 12வது நாள்ல ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிரணும். காரியம் என்ன காரியம்?
1: So I don't know about those dating but they say on the 12th day we have to do some auspicious thing.
0: Pastor 12 இல்லனா 7வது நாள் அதுமோ சொல்வாங்க இந்த நாள்ல செஞ்சிரலாமா பாஸ்டர்?
1: They say pastor shall we do it on 7th day or the 12th day whichever it is.
0: அந்த நாள்ல செஞ்சிரணும் பாஸ்டர்.
1: But we have to do that on that day pastor.
0: காரியம் செய்யலனா பிரச்சனை ஆயிடும் பாஸ்டர்.
1: We have to do that auspicious thing on that day pastor.
0: நம்ம வீட்டுக்கு வந்துச்சுனா என்ன பண்ணுவோம்?
1: What we'll do if that spirit enters our home?
0: அதனால காரியத்தை செஞ்சிரணும் பாஸ்டர்.
1: Therefore we should do that meeting pastor.
0: சில பேர் போய் கல்லறைகள்ல உட்கார்ந்துட்டு அங்க பால் ஊத்திக்கிட்டு அங்க வந்து மெழுகுவத்தி கொருத்திக்கிட்டு அங்க ஜோம் பண்ணிக்கிட்டு ஏன்னா அந்த ஆவி வெளியே வந்துடக்கூடாது உள்ளே இருக்கணும்.
1: Some people go to the graveyard they pour milk they light the candle they pray that because the spirit should not come again out.
0: இதெல்லாம் எங்க இருந்து வந்தது?
1: Where did this come from?
0: பயம்ங்க நமக்குள்ள இருக்கிற பயம்.
1: It's because of the fear that we have.
0: வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை.
1: The Bible says God did not give you the spirit of fear.
0: ஒரு மனுஷன் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவானானால்
1: when a person is ruled by this fear
0: அவனுடைய விளைவு என்னன்னு கேட்டினா விசுவாசத்துட்டு வழி விலகி போயிடும்.
1: The outcome is that he will lose his faith.
0: சவுலே ஏன்பா உனக்கு இந்த நிலைமை?
1: Saul, why this condition for you?
0: ஐயோ நான் ஜனங்களுக்கு பயந்தேன்.
1: I feared people.
0: என் வேலைக்காரனுக்கு பயந்தேன்.
1: I feared my servant.
0: என்னுடைய சத்ருவுக்கு நான் பயந்தேன்.
1: I feared my enemies.
0: ராட்சதனுக்கு பயந்தேன்.
1: I feared the giant.
0: எல்லாருக்கும் பயந்து பயந்து பயந்து கடைசில கர்த்தரை நம்புறத பார்க்கிலும் எந்த சூனியக்காரிகளை அழிக்கணும்னு நினைச்சானோ அதே ஆள்ட போய் ஜோசியம் கேட்டு உட்கார்ந்திருக்கேன்.
1: So after fearing all this thing rather than seeking the Lord I just went away from the faith and I was seeking the woman with the family.
0: அந்த தேவனுடைய பிள்ளைகளே
1: பயப்படுவேன். The Lord is my light and my salvation whom shall I fear?
0: கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன்?
1: The Lord is a stronghold of my life of whom shall I be afraid?
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not be afraid.
0: நான் தைரியம் கொண்டிருப்பேன்.
1: I will be bold now.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் கர்த்தர் இந்த வேதத்துல வந்து 366 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே ஏன் சொல்றாரு அப்படினா நீ பயப்படுவாயானால் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவாயானால் நீ விசுவாசத்தை இழந்து போவாய்.
1: That's why God says in the Bible around 367 times as fear not fear not fear it's because if you are ruled over or governed over by that fear you will lose your faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம பயப்படவே கூடாது.
1: We should not fear.
0: நீங்க பயந்தீர்களானா உங்களுடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீங்க வழிவிபோக பண்ணிடுவீங்க.
1: If you fear you will lose the very precious salvation of your life.
0: வெளியேறப்பட்ட விசுவாசத்தை நீங்க இழந்து போயிடுவீங்க.
1: You will lose the precious faith of your life.
0: பிசாசானவன் பயன்படுத்துற ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் வந்து பயம்.
1: One of the weapon that the Satan or devil uses is this fear.
0: ஜனங்களை பயமுறுத்தி அதுல சிறைப்படுத்தி அவன் என்ன செய்வான்னா விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுவான்.
1: He will threaten them, captivate them and make them to stray away from this faith.
0: இந்த பயத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது?
1: How to come out of this fear?
0: யாராவது ரொம்ப பயந்து போய் நீங்க வந்திருக்கலாம்.
1: Someone or come here with that fear.
0: சூழ்நிலையே பார்த்தா பயமுறுத்துற சூழ்நிலை மாதிரி தான் இருக்கு.
1: My situation is actually fearing us.
0: நம்மளுடைய வருங்காலம் பார்த்தா ரொம்ப பயமுறுத்துறதா தான் இருக்கு.
1: when we look at our future it is really fearing
0: us பிள்ளைகளை பத்தி நினைத்தா பயமா தான் இருக்கு
1: when we also think about our children it is fearing us
0: இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும்போது எப்படி பயத்துல இருந்து வெளியே வர்றது
1: but when we go through this situation how to come out of this fear
0: தேவன் எப்படி நம்மை பயத்துல இருந்து விடுவிக்கிறார்
1: how will god deliver us from this fear
0: அநேக காரியங்களெல்லாம் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்
1: though there are many things god revealed one thing to me
0: ஏசாயா 43 அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க
1: Isaiah 43 and verse 1
0: இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே
1: But now thus says the Lord who he who created you O Jacob he who formed you O Israel fear not
0: எனக்கு இதுல என்னை ரொம்ப கவர்ந்த ஆண்டவர் எனக்கு ரொம்ப வெளிச்சமா கொடுத்த வார்த்தை என்னன்னா கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே
1: So the word which God gave me as a light today in this verse is that thus says the Lord
0: அது எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது
1: So this word touched me so much
0: பயப்படாம இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும்
1: We should hear what God says if you not should not be afraid
0: கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கவோ நம்மளை துணிக்கவோ நம்ம இடம் கொடுத்து நம்ம செவிகளை திறப்போமானால் அந்த வார்த்தை நம்முடைய பயங்களை விலக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது
1: If we give room for the word of God to enter our heart and open our ears to receive the word of God then that will remove the fear from our life
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
1: Glory be to the holy name of God
0: நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதருடைய சத்தம் நம்மளை பயமுறுத்தி இருக்கலாம்
1: So there might be many voices of this men that would have feared us in our life
0: எத்தனையோ செய்திகளை கேட்டு நம்ம பயந்து போயிருக்கலாம்
1: We might be afraid of hearing too many news in this world today
0: ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்போமானால்
1: but if we listen to the word of god
0: அந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும்
1: that word of god will be courageous
0: hallelujah எத்தனை பேர் இத விசுவாசிக்கிறீங்க
1: how many of you believe this
0: அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம வாசிக்கணும் அதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்கணும்
1: that's why we should read the word of god and hear the word of god
0: எவ்வளவு இருண்ட பயம் நமக்குள்ள இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்தை கொண்டு வரும்
1: no matter how dark and how dark is your fear god will bring a light in your world
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: glory be to the name of the lord
0: கடந்த 8 மாதங்கள் அப்பாவுடைய பலவீனத்தின் காலத்துல
1: during the 8 months of our father's sickness
0: எத்தனையோ பயமுறுத்தும் சூழ்நிலைகளை நாம் கடந்தோம்
1: we came through many fearful situations
0: எத்தனையோ முறை தனிப்பட்ட விதமாய் பயந்த நாட்கள் உண்டு
1: there are many situations where I was personally afraid of this
0: என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ என்ன சம்பவிக்குமோ என்ற பயங்கள் எனக்குள்ள எழும்பினது
1: so I had many fears in me considering how it will end up what will happen
0: சில வேளையில ஹாஸ்பிடல்ல இருந்து சில தவறான செய்திகள் வரும்
1: sometimes we will receive bad news is from hospital
0: avladha ella abindra mari varum
1: so it says it is over
0: bayanda nadingiruva seldrava
1: we will be trembling with fear
0: sanikalama ratri phone varum
1: saturday night we will get the call
0: mosama irukranga
1: he is very critical
0: odane vaanga
1: you come immediately
0: kalambi ponom 11:30 varaiku ukandirupanga
1: we will go there sit there until 12:30
0: appo thirupi vandu seidhi eduthu kaalaila prasangam pannanum
1: again we have to return back take the sermon and preach in the morning
0: sila per phone pannuvaanga
1: sometimes they will call us
0: enna pastor sila ooliyargal phone pannanga
1: some pastors called us
0: பாஸ்டர் தொடர்ந்து பில்டிங் எல்லாம் தொடர போறீங்களா அப்படியே கொஞ்ச நாள் நிறுத்தி போய்க்க போறீங்களா
1: பாஸ்டர் ஆர் யூ கோயிங் டு கண்டினியூ தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சர்ச் ஆர் யூ கோயிங் டு ஸ்டாப் ஃபார் எ வைல்
0: சிலர் சொன்னாங்க என்கிட்ட
1: சம் டோல் மீ
0: தம்பி நீங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க
1: பிரதர் யூ ஸ்டாப் இட் ஃபார்
0: 6 மாசம் நிறுத்தி வைங்க அவசரப்படாதீங்க
1: யூ ஸ்டாப் தட் வர்க் ஃபார் 6 மந்த்ஸ் டோன்ட் பீ ஹேஸ்டி
0: அப்ப வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க
1: லெட் ஃாதர் கம் அண்ட் தென் யூ கேன் கண்டினியூ
0: இட் பல விதங்கள்ல நெருக்கம் இருக்கும்
1: சோ தேர் வில் பீ many other kinds of
0: சிலர் ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர் 40 டேஸ் பிரேயர் கண்டினியூ ஆகுமா அல்லது நீங்க நிறுத்திடுவீங்களா
1: சம் பீப்பிள் கால்ட் அஸ் பாஸ்டர் வில் யூ கண்டினியூ தி 40 டேஸ் prayer or you will stop it
0: இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு அநேக முறை நான் திகில் அடைந்திருக்கிறேன்
1: so whenever I hear such kind of words I was really trembled and fearing
0: ஆனா நான் தைரியமா சொல்வேன்
1: but I would tell you very boldly
0: ஒரு சிச்சுவேஷனை கடந்து வர்றதுக்கு எந்த மனுஷ வார்த்தையும் இல்ல தேவன் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பித்தார்
1: so it was god who gave me the timely word to revive me in every situation that I went through
0: அந்த நேரம் பயந்து நடுங்கி நிக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வந்து அப்படி ஆத்துமாய் உயிர்ப்பிக்கும்
1: God will send his timely word during that time when we don't know what to do at the time of fear and that will revive our spirit.
0: அந்த பயத்துக்கு நாம இடம் கொடுத்துருவோமானா விசுவாசம் வலிவு போயிடும்.
1: If we give way for that fear we will lose our faith.
0: அந்த விசுவாசம் ஒளிந்து போகும்.
1: That we will lose our faith.
0: இன்னைக்கு நான் அருமையான தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன் நீங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
1: Today I tell you don't give room for this fear.
0: கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் உங்கள் இருதயங்களை துணிக்கிறது உங்கள் இருதயத்தை திறங்க.
1: Always open your heart to let that the word of God to enter into your heart.
0: நீங்க எவ்வளவு பெரிய நடுக்கத்தில் இருந்தாலும் உங்களை தெளிவாக்குறது தேவனுடைய வார்த்தை.
1: No matter how trembling you are, even God's word will make you a clear one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது, எனக்கு பெருசா தெரிஞ்சது.
1: Yesterday last night an incident happened. It might be not be greater to you, but it was greater for me.
0: ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. நான் கொஞ்ச நாள் இதை ஆயத்தம் பண்ணி மெதுவா நான் தியானம் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: So God gave me this word few days ago and I was gathering the sermon.
0: ஆனால் கடந்த ரெண்டு வாரமா கொஞ்சம் வேலை பளு அதிகமாயிருச்சு. எனக்கு சரியா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வரிசைப்படுத்த முடியல.
1: But for past 2 weeks I had so much of work, so I could not bring them in a sequence.
0: நேற்றுக்கு மாலையிலேயும் யூத் ரிவைவல் மீட்டிங் நடந்துச்சு.
1: So even yesterday evening we had the youth revival meeting.
0: அதெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் நான்.
1: So after the meeting I was really tired.
0: வீட்டுக்கு போய் ஆயத்தம் பண்ணனும் தான் போனே, என்னால முடியல.
1: I went home to just to prepare but I was not able to do that.
0: நேரம் 11 மணி.
1: It is 11 o'clock.
0: மன சொல்லுது இப்ப தூங்கிடலாம், காலைல எழுந்து உடனே ஆயத்தம் பண்ணிடலாம்.
1: So my heart was saying let us sleep, let us prepare in the morning.
0: 2 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன்.
1: So I set the alarm 2 a.m.
0: 2 மணிக்கு அலாரம் அடிச்சு தடபடல் ஏஞ்சி பயந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டேன் போய்.
1: So once the alarm rang I just woke up immediately and I stood.
0: 2 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் செய்தி எடுத்துட்டு இருக்கேன்.
1: So I was taking the sermon from 2 to 3 o'clock.
0: 3:30 ஆச்சு, என்னால உட்கார முடியல. அதுக்கு அப்புறமா
1: it is 3:15 I could not sit anymore.
0: கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது.
1: I feel very sleepy.
0: அப்போ நான் உள்ள ஒரு பக்கம் பயம் பட பட பட பட பட அடிக்குது.
1: But there's a fear in my heart.
0: இன்னும் 2 மணி நேரத்துல ஆராதனை இருக்கு.
1: In another 2 hours we have the service.
0: ஆயத்தத்தை முடிக்கணும்.
1: I have to prepare it.
0: தூங்காட்டி பரவாயில்லை உட்கார்ந்துடலாம்.
1: No matter if I don't sleep let me sit.
0: ஆனா உடம்பு சொல்லுது போய் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் படுத்து எழும்பிரு, 20 நிமிஷம் படு.
1: But my body says just go and sleep only for 20 minutes.
0: அப்போ நான் உள்ள அப்படியே போராடிட்டு உட்கார்ந்திருக்கேன்.
1: So I was struggling within myself.
0: பயம் என்ன ஃபுல்லா கவிச்சு அப்படியே ஃபுல்லா.
1: This fear has engulfed me to
0: என்னால ஃபுல்லா சிந்திக்க முடியல.
1: I could not think fully.
0: நான் போராடிட்டு உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
1: So as I was struggling and taking the notes.
0: அப்போ நான் அப்ப எடுக்கும்போது இந்த 43:1 ஏசாயா அப்பதான் எழுதுறேன் அதுல.
1: So only then I wrote this Isaiah 43:1.
0: எழுதி முடிச்சிட்டு உட்கார ஆண்டவர் கிட்ட பேசினாரு.
1: Once I finished writing God spoke with me.
0: அப்பா நீ சர்ச்சுக்கு வந்து பயப்படாத, தைரியமா இரு, நான் சொல்லுகிறதாவதெல்லாம் எழுதி வச்சிருக்கியே, நீ ஏன் இப்படி பயந்து சாகுற?
1: See you have written to the church that you should not fear. I tell this, I say this that you should not fear, but why are you so afraid?
0: ஆண்டவரே நம்மள இத தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்ன பண்ண?
1: Lord what if I sleeps for a longer time? Lord, I will sit, Lord. God spoke with me the word.
0: இத்தனை முறை வேற வித கோணங்கள்ல படிச்சிருக்கானா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நேரடியா பேசின மாதிரி இருந்துச்சு.
1: I have read this word in many other perspective. Today it was directly talking with me.
0: லூக்கா 12:11-12.
1: Luke 12 verses 11 and 12.
0: அங்க வாசிக்கிறோம், அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தரங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறு உத்தரமாய் சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள்.
1: Now when they bring you to the synagogues and magistrates and authority, do not worry about how or what you should answer or what you should say.
0: நீங்கள் பேச வேண்டிய வைகளை பரிசுத்தாவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பா.
1: For the Holy Spirit will teach you in that very hour what you ought to say.
0: எனக்கு இதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய சூழ்நிலைக்குனே ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு.
1: I know the meaning of the scripture but it was like directly God was speaking with me in my situation.
0: பயப்படாதப்பா, உன்னுடைய பிரயாசங்களை பார்க்கிலும் கிரியை செய்கிற வல்லவர் நான் இருக்கிறேன்.
1: Do not fear, I am the Lord who works you more than the effort that you make.
0: என்ன பண்ணேன் தெரியுமா?
1: You know what did I do?
0: 3 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும்.
1: It is 3:30 then.
0: அலாரம் செட் பண்ணேன் 4 மணிக்கு.
1: I set an alarm for 4 o'clock.
0: 1 மணி நேரம் நல்லா தூங்கணும்.
1: I want to sleep for half an hour.
0: கர்த்தர் கைவிட மாட்டார்.
1: God will not forsake me.
0: கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
1: The Lord will take care.
0: உண்மையா சொல்றேன், என் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா தூங்கறது அந்த 1 மணி நேரம்.
1: Truly I can tell you I slept peacefully for that half an hour.
0: ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டேன்.
1: I went to a deep sleep.
0: 4 மணிக்கு அலாரம் அடிச்சு விழிக்கும் போது
1: and 4 o'clock when the alarm rang and I woke up.
0: ஒரு புது பலத்தோடு
1: எழுமினேன்.
0: வார்த்தையை உங்கள் பயங்களை விலக்கும்.
1: His word will remove all your fears.
0: துர்ச்செய்தியை கண்டு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of bad news.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அதைவிட நற்செய்தியை கொடுக்கிற ஒரு தேவ வார்த்தை இருக்கிறது.
1: Because we have the word of God which gives a good news.
0: நான் பயந்திருக்கிற நேரத்திலே உம்மை நம்புவேன்.
1: Lord, I will trust you in the times of my fear.
0: நான் பயப்படுகிற வேளையிலே உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது.
1: Your word is my comfort in my times of trouble and fear.
0: எங்கள் பயங்களை விலக்கி எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தா.
1: Lord, remove our fears and Lord, help us to keep our faith.
0: இரண்டாவது, எப்பொழுது ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அவனை விட்டு ஒளிந்து போகும்?
1: When will we lose our faith?
0: விசுவாசம் என்பது பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது ஒளிந்து போவது மாத்திரமல்ல.
1: So not only when we are ruled by fear our faith loses.
0: இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தரே காண்பித்தார்.
1: God showed me the second one.
0: 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம்.
1: 1 Timothy 6 and verse 10.
0: 1 தீமோத்தேயு 6:10.
1: 1 Timothy 6:10.
0: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள்.
1: For the love of money is a root of all kinds of evils. It is through this craving that some have wandered away from the faith and pierced themselves with many pangs.
0: எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒளிந்து போகும்?
1: So when will a person lose his faith?
0: அவனுடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் பொழுது.
1: When his life is ruled by fear.
0: இரண்டாவது, எப்பொழுது இந்த விசுவாசம் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும்?
1: So when will you lose your faith?
0: இரண்டாவது,
1: second,
0: பண ஆசையினால் நாம் நிரம்பும் பொழுது.
1: When we fall for money.
0: பாருங்க, நாம அடிக்கடி இத பத்தி நாம கவனிச்சிருக்கோம்.
1: We are very often meditate about this.
0: தேவன் பணத்திற்கு விரோதமானவர் அல்ல.
1: God is not against money.
0: பணம் நமக்கு தேவைதான்.
1: We need money.
0: ஆனால் தேவன் நம்மட்ட விரும்பாத காரியம் என்னன்னா அந்த பணம் ஆசையாக மாறக்கூடாது.
1: But the thing which God not desire with us is that we should not love that money.
0: இந்த பண ஆசையை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது.
1: We should not simply think as love of money.
0: You know, இந்த பண ஆசையை பத்தி வேதம் சொல்லுகிறது, இதை வந்து சிலர் இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டே வழுவிடுவாங்களாம்.
1: The Bible says some people crave this and they wander away from the faith.
0: இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா,
1: now what is the question?
0: பாஸ்டர், பண ஆசைனா என்ன பாஸ்டர்?
1: Pastor, what is the love of money?
0: எதை தான் நம்ம பண ஆசைன்னு சொல்றது?
1: What can we call as love of money?
0: சில பேர் இது படிச்சிட்டு சரியான விளக்கம் இல்லனா அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படினா,
1: some people after they read this when they don't find a good explanation
0: how do you 30 நாள் வேலை செய்யணும், கடைசி நாள் சம்பளம் கொடுத்தா அது ஆசைப்பட கூடாது, வேணாம்னு சொல்லி விட்டு வந்துறணும்.
1: We should work for 30 days and at the last when they give them salary we should say no and we should refuse and come.
0: அதுவா பண ஆசை?
1: Is that the love of money?
0: சில பேருக்கு ஒரு கேள்வி.
1: Some people have a question.
0: நான் நிலத்தை ஒரு விலைக்கு வாங்குனேன்.
1: I bought a land for a price.
0: 10 வருஷம் கழிச்சு விற்க போறேன்.
1: After 10 years I'm going to sell
0: it. அந்த நிலம் வந்து இப்ப பல மடங்கு அதிகமாயிருச்சு.
1: Now it is many times more in value.
0: அதனால இருக்கு நல்ல ஒரு லாபம் ஈட்டுகிறேன்.
1: So it is giving me a great profit.
0: இப்ப நான் இப்படி லாபம் ஈட்டிறது பண ஆசையா?
1: So will this profit count as a love of money?
0: இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விகளோட வரலாம்.
1: So you may come with many other questions.
0: எதுதான் பாஸ்டர் பண ஆசை? சொல்லுங்க பாஸ்டர்.
1: Pastor, what is love of money?
0: எப்படி தான் பண ஆசை எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது பாஸ்டர்?
1: How to know or identify that I have this love of money?
0: பணமே தொட கூடாதா?
1: Should I not touch the money?
0: பணமே வாங்க கூடாதா?
1: Should I not get any money?
0: பணமே சம்பாதிக்க கூடாதா?
1: Or should I not earn money?
0: லாபமே பார்க்க கூடாதா?
1: Should I not see any profit?
0: அப்ப என்னதான் பாஸ்டர் பண ஆசைனா என்ன?
1: So Pastor, what is this love for money?
0: நான் இத பத்தி தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் நடத்துனார் அதுல.
1: God led me to meditate on this.
0: பண ஆசை என்றால் என்ன?
1: What is love for money?
0: வேதம் வந்து பண ஆசை தீமைக்கு வேர், எல்லா தீமைக்கும் வேர்னு சொல்லும்போது பண ஆசை என்ன என்பதையும் வேதம் விளக்குகிறது.
1: So when the Bible says the love of money is the root of all kinds of evil, it also explains what is this love of money.
0: இந்த பண ஆசை இருக்கிறதா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு நான்கு சோதனைகள் வேதத்துல இருக்கு.
1: So the Bible says four parameters to find out whether you have this love of money or not.
0: நான் இத வந்து ஆங்கிலத்துல ABCD னு ரொம்ப ஈஸியா மனசுல வைத்துக் கொள்றதுக்கு ஒரு பட்டியல்ல கொடுக்கறேன்.
1: So I have listed down in the alphabetical order as ABCD.
0: பண ஆசை ஒரு மனுஷனுக்கு இருப்பதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா?
1: So what is the first sign to identify that a person has a love of money?
0: When you get anxious about money, A for anxiety. When you get an anxiety attack regarding money, உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் உங்களுக்கு ஒரு கவலையாக மாறும்போது.
1: So when the love, when money becomes your greatest anxiety in your life.
0: உங்க வாழ்க்கையில பெரிய worry, கவலையே பணம்தான்.
1: So your greatest worry is your money.
0: வேற எதுவுமே எனக்கு கவலை இல்ல, பணத்தை பத்தி தான் நான் கவலைப்படுறேன்.
1: I'm not worried about anything else but I worry about money alone.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 16 ல இருந்து 20 வசனங்கள் ஒரு அழகான ஓமானத்தை, இயேசுவின் ஓமானத்தை எழுதுகிறது.
1: In Luke 12 chapter 12 chapter verses 16 to 20 speaks about a good parable.
0: அங்கே ஒரு ஐஸ்வரியமான ஒருவன் இருக்கிறான்.
1: Here there's a rich man.
0: அவருடைய வயல் நிலம் நன்றாய் விளை அடைகிறது.
1: And his fields healed him.
0: அவன் எதிர்பார்த்ததை விட விளைச்சல் இருக்கிறதுனால அவன் விளைச்சலை கொண்டு போய் அவன் களஞ்சியத்துல சேர்க்க முடியல.
1: So since he got more harvest, he was not able to store up in his barns.
0: ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் இனிமே என்ன செய்வேன், நான் இதெல்லாம் வந்து என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெருசா கட்டி எல்லாத்தையும் அதுல போய் சேர்த்துருவேன்.
1: So he says, I will now put down my barns and build it more greater that I will store then all the crops here.
0: இப்போ அவன் சொல்லுகிறான் தன்னோட ஆத்துமாவை பார்த்து.
1: Now he said into his soul,
0: என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்.
1: Soul, you have many goods laid up for many years.
0: நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு ஆத்துமாட்ட இவனே பேசிக்கிட்டான்.
1: And he said unto his soul, saying, take your ease, eat, drink and be merry.
0: விளைச்சல் எடுக்கிறது தப்பு இல்ல.
1: So it is not wrong to get your harvest.
0: விளைச்சல கொண்டு சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல.
1: And it is not wrong to store up your crops.
0: விளைச்சல எடுத்து சாப்பிடுறது தப்பு இல்ல.
1: And it is not wrong even to eat out of your
0: ஆனா ஆண்டவர் இதை செய்த ஒரு மனுஷனை வந்து மதிகேடனேன்னு பேர் வச்சு கூப்பிட்டாரு.
1: But God calls such a kind of person as fool.
0: 20 வசனத்துல பாஸ்தா.
1: Verse 20 says.
0: ஏ இவனை மதிகேடன்னு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொன்னா.
1: Why did God call him as fool?
0: இவன் தன் சரீரத்திற்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டான்.
1: It's because he stored everything for his physical.
0: அவனுக்கு எதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னா தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவனுக்கு கவலை இல்லை.
1: But he was not worried or bothered about his soul.
0: அவன் ஆத்துமா இன்றைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமானா, எங்க இருப்பான், இதெல்லாம் எங்க போவும் யாருக்கும் தெரியாது.
1: So he don't know what will happen if a soul will be required in this night and what will happen to all of the crops.
0: அப்ப அர்த்தம் என்னன்னா,
1: what does it mean?
0: ஒரு மனுஷனுக்கு பண ஆசை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய கவலை, அவனுடைய பாரம், அவனுடைய பிரச்சனை, அவனுடைய போராட்டம் எல்லாமே எதை பத்தினதுன்னா, பணமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை.
1: So when you find a person having this love of money, it means that he is much worried and bothered about this money alone and he is not worried about any other thing.
0: இதுதான் இயேசு சொன்னாரு.
1: This is what Jesus said.
0: என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், ஏன்பா நீங்க கவலைப்படுறீங்க?
1: Why are you worrying what to eat, what we will drink, what to wear and what we will clothe?
0: இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க.
1: Even the strangers also seek after them.
0: இந்த உலக கவலை உனக்கு வேணாம்பா.
1: You don't have to worry about this world.
0: இது உனக்கு தேவைதான்.
1: You need it.
0: இது தேவைதான்.
1: It is needed.
0: பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு.
1: Your heavenly father knows that you need this.
0: ஆனா இத ஒரு கவலையா மாத்திராத.
1: But don't make it a worry.
0: இரவும் பகலும் இதே யோசித்து சிந்திச்சு இதே கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதப்பா.
1: Don't keep thinking and worrying about it always anxious about all through day and night.
0: நீ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடு.
1: You seek first the kingdom of God and his righteousness.
0: அவர் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
1: And all these things shall be added to you.
0: நாம கேட்க வேண்டிய கேள்வி.
1: Now what is the question?
0: என் வாழ்க்கையில மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய ஜெபக்குறிப்பு, என் வாழ்க்கையில மிகப்பெரிய தேவனா பணமும் பொருளும் செல்வமா?
1: So what is the greatest need in my life? Is that assets or possessions or money?
0: அந்த பணாசை எனக்கு வேணாம் ஆண்டவரே.
1: Lord, I don't want that love of money.
0: அது விசுவாசத்தை வந்து வலுவ பண்ணிரும்.
1: Lord, that will make me lose my faith.
0: இரண்டாவது,
1: second,
0: எப்படி ஒரு மனுஷனுக்கு பணாசை இருக்கறதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இரண்டாவது காரியம் என்ன?
1: The second parameter to find out how a person is having the love of money.
0: இரண்டாவது, பணமே நம்முடைய உறவுகளின் அடிப்படையாக மாறும்போது.
1: When your money becomes a basis of your relationships.
0: B for basis, basis of your relationship. உங்களுடைய உறவுகளின் அடிப்படையாக அஸ்திபாரமாக பணம் மாறும்போது நாம் பண ஆசையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம்.
1: When money becomes your basis of your relationships, it means that you have been possessed by this love of money.
0: ஆதியாகமம் 14 அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள்.
1: Genesis 14 verses 21 to 24.
0: ஒரு யுத்தம் முடிந்திருக்கிறது.
1: After battle here.
0: Abraham in pakkam jeithu vittathu.
1: And Abraham has succeeded in that.
0: Adhula Sodom in raja varraru.
1: Now the king of Sodom comes to him.
0: Solraru.
1: He says,
0: yuttham mudinjir jayama mudichitom.
1: Now we have completed this successfully.
0: Kollai adichu eduthu vandirukom.
1: And we have looted all the goods from there.
0: Enna pannunga na unga veetla kai padinda aatkal ivlo alaga sanda podraangale avangala ella yangitta koduthirunga neenga porutkal alla neenga eduthukidunga.
1: He says, you are very smart people, men with you, you give me the persons and take all the goods for yourself.
0: Exchange offer பேசுறாரு.
1: So he is speaking at exchange.
0: எனக்கு பொருள் வேணா.
1: He says, I don't want this goods.
0: நீங்க பொருளை நீங்க எடுத்துக்கிடுங்க, ஜனத்தை என்கிட்ட கொடுங்க.
1: You take the goods but give your men to me.
0: ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா?
1: Now what did Abraham say?
0: ஒரு செரட்டை, ஒரு செருப்பின் வார் கூட எனக்கு வேணாம்.
1: I will not even take a thread or to a sandal strap.
0: என் வீட்ல வளர்ந்து என்கிட்ட கை படிந்து வேலை செய்த வேலை ஆட்கள் என்கிட்ட இருக்கட்டும்.
1: Let my people who are born and brought up in my house be with me.
0: அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுங்க.
1: Give them the food that they need.
0: அதுக்கு மிஞ்சி ஒண்ணும் கேட்க மாட்டேன்.
1: And nothing else I want.
0: என் ஜனங்களை உங்க பொருளுக்காக நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்.
1: I will not exchange or trade my people for your goods.
0: ஒரு ஆளும் விட்டு கொடுக்கல.
1: And he never give any person.
0: என்ன சொன்னான் தெரியுமா?
1: What did he say?
0: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.
1: The Lord, the possessor of heaven and earth will bless me.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: பண ஆசை இல்லாத ஒரு மனுஷன் வந்து பணத்தை விட உறவுகளை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க.
1: A person who don't have the love of money will value the relationship more than money.
0: பணமே தன்னுடைய ஆசையா வைத்திருக்கிறவன் உறவையே எதன் அடிப்படையில் வச்சிருப்பானா, பணத்தின் அடிப்படையில் தான்.
1: A person who loves the money will have the relationship on the basis of money.
0: அத மறந்துடவே கூடாது நீங்க.
1: Don't ever forget that.
0: நிறைய குடும்பங்கள் நடக்கறதே பணத்தின் அடிப்படையில் தான்.
1: Today many families run on the basis of money.
0: இந்த திருமணங்கள் நடக்கறதே பணத்தின் அடிப்படையில் தான்.
1: Today many marriages are arranged based on money.
0: இன்னைக்கு நிறைய உறவுகள் ஒட்டி இருக்கறதே பணம் செல்வம் சொத்து இதெல்லாம் போயிட கூடாது அப்படின்னு ஒண்ணா இருக்காங்க.
1: Today many relations are stuck together only because they should not lose all the money or riches and possessions.
0: இன்னைக்கு பாருங்க நிறைய வீடுகள் ரெண்டா மூன்றா உடைஞ்சிருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொத்து தகராறு பண தகராறு. ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட தகராறுலாம் இல்ல, பணத்துல சொத்துல பிரச்சனை.
1: Today many of the houses are broken down into pieces just because the strife or the struggles between their assets, the war between the money for assets.
0: இது ரொம்ப வேதனையா இருக்கும்.
1: This is really
0: ஒரு ரெண்டு அடி நிலம்
1: it is just 2 feet of land.
0: அந்த ரெண்டு அடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி ஒண்ணா பேச மாட்டான்.
1: The siblings or brothers will fight together for this 2 feet of land.
0: அது கோர்ட்ல உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான்.
1: They file a court and a case and they fight.
0: 20 வருஷமா பேச மாட்டாங்க.
1: They don't speak to each other for 20 years.
0: முகத்து பார்க்க மாட்டாங்க.
1: They won't even face.
0: என்ன காரணம் அப்படிங்க
1: what is the problem?
0: என்ன விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிலம் அவன் எடுத்துட்டான்.
1: It's because he got more land than me.
0: ஏன் சொத்து அவன் எடுத்துட்டான்?
1: He took my possession.
0: அப்ப அவங்க உறவுக்கே அடிப்படை என்ன மாறிடுச்சுனா சொத்து.
1: So the asset has become the basis of the relationship.
0: நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தே பிரச்சனைக்கு காரணமா போயிடுச்சு.
1: Today in many houses the assets or the possession gathered by the parents have become the basis of the problem.
0: எனக்கு கொஞ்சம் கிடைச்சது உனக்கு நிறைய கிடைச்சிருச்சு.
1: I got only little, you got more.
0: எனக்கு முன்னால கிடைச்சது உனக்கு பின்னால கிடைச்சிருச்சு.
1: I got earlier, you got the back.
0: எனக்கு கீழ கிடைச்சது உனக்கு மேல கிடைச்சிருச்சு.
1: I got the ground floor, you got the
0: உறவுகளையே கசப்பாக்குகிற நிலைமைகளை பாத்தீங்கன்னா இந்த பணத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சங்க, அந்த பணத்தின் மேல் உள்ள ஆசை.
1: So this love of money had made all the relationships bitter.
0: அவங்களை போய் கேளுங்களேன் உங்க கவலை என்னங்கன்னு
1: கேளுங்களேன். You ask what is your worry.
0: அவங்க prayer request என்னவா இருக்கும் தெரியுமா?
1: What is the prayer request?
0: பாஸ்டர் எப்படியாவது அந்த 2 அடி கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்.
1: Pastor pray that I should get the 2 feet somehow.
0: அவங்க சொல்ல மாட்டாங்க பாஸ்டர் என் தம்பி அண்ணன் வந்து என்கிட்ட பேசி 30 வருஷம் ஆச்சு சமாதானம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அது நிலம் கிடைக்கணும் பாஸ்டர்.
1: They never say my brother, it's been 20 years since my brother spoke with me, please pray that he should speak with me.
0: அவன் கிடக்குறான் பேசாட்டி கிடக்குறான் நமக்கு நிலம் வேணும் கரெக்டா அளந்து கொடுத்து.
1: Let it be but I need that land
0: கரெக்டா அளந்து கொடுத்து.
1: So you just measure the land, give me.
0: எத்தனை வீடுகள்ல தெரியுமாங்க பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. ஹேய் உங்க வீட்டுல என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதுல என்னெல்லாம் குறைஞ்சிருக்கு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வரதா இருந்தா வா, அல்ட்டா அப்படியே அங்கே உட்காந்துக்கோ அம்மா வீட்டுல உட்காந்துக்கோ.
1: So today after many years they list down the houses saying what are the things that your house has promised to give me, just get all this goods and come here, otherwise you don't come here.
0: இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முன்னாலே கார்டுல ஒழுங்கு அடிச்சிருக்கலாம்.
1: So if you would have known this, you would have already printed
0: manamaganagi innarukum.
1: So the groom named so
0: godrage fridge kum.
1: So with the godrage fridge
0: honda bike kum
1: and with the honda bike
0: maruti car kum
1: and maruti car
0: inda bureau kum
1: and with this bureau
0: kattulukum
1: and this bed
0: pandam paathrathukum
1: and with all the vessels
0: திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
1: We are engaged to marry these.
0: நீங்க அப்படி தான் இருக்கு நிறைய வீடு.
1: That is how the houses are.
0: கொண்டாட்டி வேணாமா?
1: They don't want the wife.
0: Bureau konda.
1: Bring the bureau.
0: ஓ பீரோ கட்டிட்டு வாழ போற மாதிரி.
1: So are you going to marry the bureau?
0: அந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு இந்த சரியான சைஸ்ல வரல.
1: That fridge is not of good size.
0: அந்த வாஷிங் மெஷின் சரியான பிராண்ட்ல இல்ல.
1: Washing machine is not of good brand.
0: அந்த பைக்க குடுக்குறேன்னு சொல்லி குடுக்கலையே.
1: You said you will give the bike but you never gave it.
0: எடுத்து வா முதல்ல. எடுத்து வந்தா தான் வீட்டுக்குள்ள கால் வைக்கணும்.
1: Well if you bring it you can step into the house.
0: பணத்தை நீ குடுக்கல.
1: You did not give the money.
0: இத கூடு அத கூடு இப்படி லிஸ்ட் போட்டு வாங்குற.
1: They will just list down give me this and that.
0: நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வெக்கமில்லாம நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு என்னன்னா பண ஆசையில உட்கார்ந்திருக்கீங்க.
1: I tell you don't be shameless like that. You are living with the love of money.
0: அதுல விளைவு என்ன தெரியுமாங்க?
1: Now what is the end of it?
0: வேண்டிய பணம் உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்க வாங்கிரலாம்.
1: You may get the money out of the strife.
0: நீங்க சண்டை போட்டு நீங்க பஞ்சாயத்து பண்ணி பொருட்களை வீட்ல சேர்த்துறலாம்.
1: So you may fight and get all gather all the goods in your house.
0: ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: உங்க விசுவாசம் உங்களோட வலிவு போய்டும்.
1: You will lose your faith.
0: புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது?
1: Can you understand?
0: வேதனையோட நான் சொல்றேன்.
1: With all grief.
0: வேதனையோட சொல்றேன்.
1: I say with grief.
0: நிறைய உறவுகளுக்கே வந்து அடிப்படை என்ன மாறிடுச்சுன்னா சம்பளம் பணம் என்ன இருக்கு அது சொல்லு.
1: Today income salary has become the basis of many relationships.
0: அப்பா அடிக்கடி சொல்வாங்க.
1: Father used to say very often.
0: பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டான், பொண்ண போய் பார்க்க மாட்டான், முதல்ல என்ன செய்வாங்க?
1: They won't even see the bride or they won't even see the bride or ask about bride. They will say what you will do.
0: கொடுப்பாங்க.
1: What you will give for
0: அத பேசிட்டு அது ரெடி ஆன பிறகு தான் பொண்ணே பார்க்க போறது.
1: Only when they are prepared for that then they will go to see her.
0: விசுவாசிகள் எச்சரிப்பா இருக்கணும்.
1: Believers should be very careful.
0: பண ஆசையில சிக்கினவர்கள் பணத்தை வாங்கிரலாம் பொருளை சேர்த்துடலாம் விசுவாசத்தை விட்டு வழிவிடுவாங்க.
1: People who are entangled in this love of money, you may get the goods and money but you will lose your faith.
0: எச்சரிப்பா இருக்கணும்.
1: You should be very careful.
0: கர்த்தருக்கு முன்ன பயமா இருக்கணும். பயந்து பயந்து வாழணும்.
1: We should live with a fear.
0: நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: What am I doing?
0: இந்த உலக பொருட்களுக்காக அநித்தியமான பொருட்களுக்காக ஒரு விசுவாசி நான் போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனே.
1: I am fighting as a believer for these mortal things of this world.
0: ஊழியக்காரனா போய் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கேன். வெக்கமா இல்லையா
1: எனக்கு? As a servant of God I am fighting for all these things.
0: நான் யாரு? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்?
1: Who am I and what I have been called for?
0: நான் ஒன்றையும் கொண்டு வந்ததல்ல ஒன்றையும் கொண்டு போக போறது இல்ல.
1: I did not bring anything. I am not going to take anything.
0: இந்த அற்ப காரியங்கள் வந்து நான் வந்து இப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி என் விசுவாசம் வளரும்?
1: But when I fight over these cheap things how will I grow in my faith?
0: சொல்லுவேன் விசு உங்களுக்குள்ள பணாசை இருக்கா இல்லையா அப்படினு தெரிந்தெடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட். எதை நேசிக்கிறீங்க, உறவையா உடமைகளையா?
1: So this is a simple test to find out whether you love money or not, whether you value your money or relationship.
0: ஆபிரகாமுக்கு கேளாமலே வந்தது.
1: Abraham got it even when he not asked it.
0: பா பொருளை நீ வச்சுக்கோ, பொருளை எனக்கு வேணாம், என் ஜனங்களை என்கிட்ட கொடு, என் ஜனத்துல ஒருத்தனும் கூட கூட கொடுக்க மாட்டேன்.
1: You have all your goods for yourself. I don't want them. I want only my men.
0: என் ஜனங்க எனக்கு வேணும்.
1: I want my people.
0: பணத்தை பார்க்கல, நான் ஜனத்தை நேசிக்கிறேன்.
1: I love my people more than the money.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக.
1: Let God convict us.
0: இந்த மாதிரி செய்திகள் கேட்கும் போது உணர்வடையணும்.
1: So when we hear this word we have to realize.
0: எல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு ஆமா ஆமா ஆமா அப்படிலாம் பேசுவாங்க, நம்ம சேர்ந்து செய்வோம்.
1: It's not just nodding your head and saying they will speak, let us do what we want.
0: அப்படி இருக்காதீங்க.
1: Don't be so.
0: உங்க பொருளை காட்டிலும் உங்க ஆத்துமாக்களை குறித்து நாங்க ரொம்ப கவலை உள்ளவங்களா இருக்கோம்.
1: We are much worried and bothered about your soul rather than your
0: faith. உங்களுடைய விசுவாசம் வலிய போக கூடாது.
1: You should not lose your faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப முதலாவது வந்து பண ஆசைக்கு முதல் அடையாளம் என்னன்னு கேட்டா என்னுடைய கவலை அதன் மேல் இருக்கறதா.
1: So the first sign is that your anxiety about your money.
0: இரண்டாவது என்னுடைய உறவுகளின் அடிப்படையே பணமா இருக்கறதா.
1: And next when you find the basis of relationships.
0: மூன்றாவது
1: third
0: பணம் என் நம்பிக்கையாக மாறிவிட்டதா. C for confidence. பணம் என் நம்பிக்கையாக மாறிவிட்டதா.
1: So his money has become my confidence.
0: சங்கீதம் 52 7 முதல் 8.
1: Psalm 52 verse 7 to 8.
0: இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பி இருக்கிறேன்.
1: Man who did not make God his strength but trusted in the abundance of his riches and strengthened himself in his wickedness, but I am like green olive tree in the house of God. I trust in the mercy of God forever and ever.
0: இங்க ரெண்டு நம்பிக்கைகளை பத்தி படிக்கிறோம்.
1: Here you speak about two strengths,
0: two trust. ரெண்டு விதமான நம்பிக்கைகள்.
1: Two kinds of trust.
0: ஒருவன் செல்வ பெருக்கை நம்புகிறான்.
1: The one who trusts in the abundance of his riches.
0: இன்னொருவன் தேவ கிருபையை நம்புகிறான்.
1: The other one who trusts in the mercy of God.
0: நாம இந்த கூட்டத்துல இருக்கோம்.
1: So we are in which congregation?
0: பண ஆசை உள்ளவன் செல்வ பெருக்கத்தின் மேல் நம்பிக்கையை வைப்பான்.
1: A person who loves money will trust in the abundance of his riches.
0: பண ஆசையை வெறுத்தவன் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான், தேவ கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பான்.
1: But a person who hates the love of money will trust the mercy of God and not on the riches.
0: என்னடா உனக்கு நன்றாய் தெரியும்.
1: Because you know very well.
0: பணமும் செல்வமும் ஆஸ்தியும் எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போய்டும்.
1: So all this money or riches will fail one day.
0: ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை விலையேற பெற்றது.
1: His grace is greater than my life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது காலைதோறும் புதுதா இருக்கு.
1: It is new every morning.
0: அந்த கிருபை ஒருவன் மேல் இருக்குமானால்
1: So if that grace is on a person.
0: எளியவனை கூட குப்பையில இருந்து ஆண்டவர் தூக்கிடுவாரே.
1: God can lift a person even from the dust.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சிறியவனை ஆண்டவர் புழுதில இருந்து தூக்கிடுவாரே.
1: God can raise a simple man from the dust.
0: ரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைப்பாரே.
1: He can make them sit up with the kings and the princes.
0: வெறும் பேப்பர்.
1: So all the 500 and 1000 rupees note becomes invalid by 12 o'clock in this night.
0: ஆகவே இந்த ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துக்குள்ள போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லனா பேப்பர் தான் அது.
1: Therefore try to deposit the amount you have in the banks another 1 or 2 months, otherwise it will be void.
0: அது வரைக்கும் நிறைய பேர் என்ன நம்பிக்கையில இருந்தாங்கனா பேங்க் கூட நம்ப முடியாதுங்க, வீட்லயே கட்டி வச்சாதான் சரியா இருக்கும்.
1: So until then people were with the hope that we cannot trust banks, only we can have it in our home.
0: அன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிச்சாங்க கட்டி வச்ச அத்தனையும் வெறும் பேப்பர் தான்.
1: But that night they found out all the things that they have tied up are just papers.
0: ஒன்றுக்கும் விலை இல்லாது.
1: Is of no use.
0: இதான் பணம்.
1: That is money.
0: Na solven panathin mel nambike illa.
1: I tell you, don't set your confidence on money.
0: Deva kirubain mel na nambugiren.
1: But I trust the mercy of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pana olinjirum.
1: The money may fail.
0: Anal deva kirubaila nambugira nano kathude veetla pachai olive marathe pola nan irupen.
1: But I would trust in the mercy of God will be like a green olive tree in the house of the
0: Hallelujah.
1: Lord. Hallelujah.
0: Pana asai ullavan eppadi pattavan theriyuma?
1: How will a person who is of money love money?
0: Avan thanoda nambikaiyai panathin mel vaikira.
1: He will set his trust and confidence on money.
0: Kadaisiya pana asai irukiradha illaya nu namai sodichu paakkuradhukku innoru nalla ஒரு ஒரு சோதனை என்ன தெரியுமா?
1: And the last test to find out whether you have the love of money.
0: நான் என் தீர்மானங்களை எதன் அடிப்படையில் எடுக்கிறேன்?
1: I take my decision on what basis?
0: என் தீர்மானங்களை பணத்தின் அடிப்படையில் நான் செய்கிறேனா?
1: So do I take decision on the basis of money?
0: நீதிமொழிகள் 17:23.
1: Proverbs 17:23.
0: நீதிமொழிகள் 17:23.
1: Proverbs 17:23.
0: அங்கே வேதம் சொல்கிறது.
1: Yeah, the Bible says.
0: துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான்.
1: A wicked man accepts a bribe behind the back to pervert the ways of justice.
0: பரிதானம் அப்படினா லஞ்சம் அர்த்தம்.
1: When you say that is bribe,
0: என்ன பண்ணுவான் ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவன் ஒரு காரியத்தை நல்லது கெட்டது சரி தவறு மேன்மையானது இழிவானது அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு பணத்தை ஒரு மனுஷன் அடிப்படையா வெச்சிட்டான் அப்படின்னு
1: சொன்னா அவன் பண ஆசை உள்ளவனாக இருக்கிறான்.
0: இப்படிப்பட்ட பண ஆசையினாலே ஒரு விசுவாசி ஆட்கொள்ளப்படுவானால்
1: இஃப் எ பிலீவர் இஸ் கவர்ன்ட் ஆர் ரூல்ட் ஓவர் பை திஸ் லவ் ஆஃப் மணி
0: அவனோட விசுவாசம் வலிவி போயிடும்.
1: He will lose his faith.
0: என்ன வேணும் நமக்கு?
1: What do we need?
0: எதை நம்ம கடைசி காத்துக்கொள்ளணும்?
1: What we are supposed to keep until the end?
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
1: I have kept my faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால பவுல் தைரியமா சொன்னாரு.
1: That's why Paul said.
0: நான் உங்க யாருடைய பொருளையும் இச்சிக்கல.
1: I did not covet any other property.
0: பணத்துக்காக நான் ஊழியம் செய்யல.
1: I did not minister for your money.
0: நான் வந்து நான் என் சொந்த கைகளால வேலை செஞ்சேன்.
1: I worked by my own hands.
0: நான் வந்து என்னுடைய காரியங்களை நேர்மையா ஒருவனான குற்றம் சாட்ட முடியாது.
1: None could blame me.
0: தேவன் எங்களை சாட்சி கொடுக்கிறார். மனசாட்சி சாட்சி கொடுக்குது.
1: My God is a testimony and I am a witness.
0: பண ஆசை இல்லாதவர்களா உங்கள் முன்னாடி நாங்க நடந்தோன்றதுக்கு நீங்க சாட்சி.
1: And you are witness that we walk without a love of money.
0: அதனால தான் கடைசில எழுத முடிந்தது.
1: That's why he was able to write at the end.
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
1: I fought a good fight.
0: ஓட்டத்தை முடித்தேன்.
1: I finished my course.
0: விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்.
1: I have kept the faith.
0: விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்.
1: I have kept the faith.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: உலகம் எந்த போக்குலனா போட்டோம்.
1: Let world go in their way.
0: உலகம் எத்தனையோ வழிகளை அவங்க தெரிந்தெடுத்து அவங்க போட்டோம்.
1: So let world find many ways and they let them go.
0: விசுவாசம் இல்லங்க.
1: So they don't have faith.
0: ஆனா நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்த ஒரு கர்த்தர் இருக்கிறாரு.
1: But we have God who have initiated the faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெள்ளி பொன்னை பார்க்கலாம் விலையேறப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கு.
1: We have a faith which is more precious and valuable than silver and gold in us.
0: அது வலுவாமல் இருக்க வேண்டுமானால்
1: if you should not lose your faith.
0: முதலாவது நீங்கள் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவதை நிறுத்துங்க.
1: First you should stop being ruled by fear.
0: கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க.
1: Always trust the word of God.
0: இரண்டாவது
1: second
0: பண ஆசை இல்லாதவர்களாய்
1: and don't be people who are devoid of love of money.
0: மூன்றாவது
1: third
0: இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாசத்திலிருந்து வலுவாமல் இருக்க என்ன செய்யணும்?
1: What are we supposed to do that we may not lose our faith?
0: எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் வலுவி போகும்?
1: When will a person lose his faith?
0: யாக்கோபு முதலாம் அதிகாரம்
1: James chapter 1
0: நாம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
1: Verse 7
0: ஆறாம் வசனம்
1: Verse 6
0: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கிழவன். சந்தேகப்படுகிறவன் காற்றின் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
1: But let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind.
0: ஒருவன் ஞானத்துல குறைவா இருக்கிறான்,
1: if a person lacks wisdom,
0: ஒரு தேவையோடு இருக்கிறான்,
1: he is with a want.
0: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கணும்.
1: So he should ask God who gives liberally to everyone.
0: அவன் கேட்கும்போது,
1: but when he asks,
0: விசுவாசத்தோட கேட்கணும்.
1: He should ask with faith.
0: அந்த விசுவாசத்தோட ஒத்து வராத இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த விசுவாசத்துல சந்தேகப்படாமல் கேட்கணும்.
1: So there's something which is not compatible with this faith, that is without doubt.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் ஒளிந்து போவதற்கு மூன்றாவது முக்கியமான ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்.
1: The third danger that can make us lose our faith is doubts.
0: எத்தனை பேர் சந்தேகத்தை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல.
1: I don't know how many people have thought about this doubts.
0: நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சந்தேகம் வந்து ஒரு சாதாரண காரியம் நினைக்கிறோம்.
1: We many time think that doubt is a very ordinary thing.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமா, விசுவாசத்தையே ஒருவனை விட்டு ஒளிய பண்றதுக்கு இந்த சந்தேகம் என்கிற சாதாரண சின்ன காரியம் போதுமானது.
1: But the small doubt can really make a person lose his faith.
0: பிசாசானவன் பயன்படுத்துகிற அநேக ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் என்னன்னா சந்தேகம்.
1: One among many weapons that the devil uses is this doubt.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the faith.
0: இந்த ஆயுதத்தை அவன் எங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணான்னு சொன்னா ஆதியாகமம் 3 அதிகாரத்துல.
1: So where did he use this first in Genesis chapter 3?
0: ஆண்டவர் ஆதாம் ஏவாள்ட்ட சொல்லி இருந்தாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள்.
1: God told Adam and Eve that you will eat you will die on the day when you eat the fruit out of this tree of knowledge and evil.
0: ஆனா அந்த சர்ப்பம் எப்படி வஞ்சித்தான் தெரியுமா?
1: But how did the serpent deceive them?
0: அவன் கேட்ட கேள்வி பாருங்க.
1: What is the question?
0: 3 அதிகாரம் 1 வசனம்.
1: Chapter 3 and verse 1.
0: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின sorry 2வது பகுதி. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ?
1: The second part says, and he said unto the woman, yeah, had God said, he shall not eat of every tree of the garden.
0: அவர் ஒரு question mark கூட நிறுத்துறாரு.
1: He stopped with a question mark.
0: அதுக்கு அப்புறம் conversation continue ஆகுது.
1: And only then conversation continues.
0: நீங்க சாவதில்லை.
1: You will not die.
0: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
1: Your eyes will be open.
0: நல்ல விதைச்சிட்டான் உள்ள தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு சந்தேகத்தை உள்ள விதைக்கிறான்.
1: He sowed a doubt in the form of a seed in them.
0: அதனுடைய விளைவு என்னன்னு
1: கேட்டிங்கன்னா, what is the consequence?
0: முழு பூமியும் பாவத்திற்குட்பட்டது.
1: The entire world or earth is full of sin.
0: தோட்டத்தை இழந்துட்டாங்க.
1: They lost the garden.
0: அந்த சந்தேகத்துக்கு அவங்க இடம் கொடுக்கும்போது,
1: when they gave way for this doubt,
0: தேவனிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை பெறலாம்னு ஒருவன் நினைப்பானா, அவன் சந்தேகப்படாம கேட்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார்.
1: So when a person desire to get some good from God, he should ask without doubt.
0: நீங்க எத்தனை பேர் இத அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல.
1: I don't know how many of you have experienced this.
0: என்னுடைய தனிப்பட்ட கருத்துல நான் சொல்வேன்.
1: But according to my personal opinion,
0: ஒரு கிறிஸ்தவனுடைய midlife crisis அப்படிங்கிறது வந்து அந்த சந்தேகம்தான் நான் சொல்றேன்.
1: So I could tell this doubt is a midlife crisis of a Christian.
0: அதாவது பாதி வழியில வர்றதா சந்தேகம்.
1: So it comes only in the midlife.
0: ஆரம்பத்துல சந்தேகமே வராது.
1: At the beginning you will not have any doubt.
0: ரட்சிக்கப்பட்ட காலங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களே.
1: Consider the initial stages of
0: your salvation. சந்தேகம் வரும்.
1: Will you doubt about anything?
0: வரவே வராது.
1: You will not have any doubt.
0: அப்ப ஃபயர் பிராண்ட் மாதிரி தான் போறது.
1: You are like fire brand then.
0: எல்லாம் உற்சாகமா செய்றது.
1: You will do cheerfully.
0: ஆர்வமா ஓடுறது.
1: You will go, run with enthusiasm.
0: நம்ம ஊர்ல சொல்லும்போது கோடு போட்டா ரோடு போடுறோம் அந்த மாதிரி இருப்போம். ஒரு வீரா பாடுப்போம்.
1: So you will be very powerful, very vigorous.
0: பயங்கர உற்சாகம் தான்.
1: You will be very enthusiastic.
0: ஒரே அண்ணல்ல அபிஷேகமா தான் துள்ளிட்டு இருப்போம்.
1: So you will be anointing and also very fireful.
0: ஆரம்பத்துல எந்த சந்தேகமும் வராது.
1: At the beginning you will have no doubt.
0: அதாவது இந்த காலேஜுக்கு ஸ்கூலுக்கு முதல் முறை சேர்ற பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க.
1: So even students who get admission admitted in the college and school will be of so
0: ஓன புதுசுல பாத்தீனா புக் எல்லாம் பயங்கர நீட்டா இருக்கும்.
1: So at the beginning the books will be very neat.
0: ஒரு வருங்காலமே பிரகாசமா தெரிறது மாதிரி தெரியும்.
1: It appears as if the future is very bright.
0: பயங்கர உற்சாகமா
1: இருக்கும். They will be very cheerful.
0: ஆனா ஒரு எக்ஸாம் முடிட்டுமே.
1: But after one exam,
0: ஒரு செமஸ்டர் ரிசல்ட் வரட்டுமே.
1: Once I get the result of first semester,
0: நிறைய பேர் சந்தேகம் வந்து நம்ம தொடர முடியுமா?
1: Many people will get a doubt, will I continue?
0: நம்ம பாஸ் ஆவோமா?
1: Will I pass?
0: இந்த குரூப்ல தொடரலாமா இல்லையா?
1: Can I continue in this group or not?
0: இது படிக்கிறது தேவ சித்தமா இல்லையா? எல்லா கேள்வியும் உள்ள வந்துரும்.
1: Is it the will of God to study these or not?
0: ஒரு சோதனை வரும்போது எல்லாமே மாட்டிரும்.
1: When they go through one temptation, they will be
0: caught. விசுவாசம் ஆரம்பிக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கா தான் ஆரம்பிக்கும்.
1: When faith starts, it starts very strongly.
0: ஆனா நடுவுல கொஞ்சம் டெஸ்ட் பேப்பர்லாம் வரும்.
1: But in the middle of the life you have this test papers.
0: நடுவுல கொஞ்சம் சோதனை வரும்.
1: You will have some test and trials.
0: விசுவாசம் சோதிக்கப்படும்.
1: Your faith will be tested.
0: அப்போ என்ன கேள்வி வரும்னா,
1: then you'll get a question.
0: தேவையா நமக்கு? இதெல்லாம் தேவையா?
1: So do I need this?
0: கர்த்தர் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சார்?
1: Why did God permit this?
0: இதெல்லாம் அவசியமா?
1: Do I need this?
0: எப்படி கர்த்தர் இத தடுக்காம போயிட்டாரு?
1: Why did not God hinder it?
0: இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்டதுன்னா நிறைய பேர் சந்தேகத்தோட நிக்க மாட்டாங்க, தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, அதான் பிரச்சனை.
1: So the thing is like the many people will not stop with the doubt, they will always continue with the doubt.
0: இதுதான் பெரிய போராட்டம்.
1: That is a great problem.
0: அதாவது நிறைய விசுவாசிகள் வந்து தங்கள் விசுவாசத்தை மறுதலிச்சு அவங்க பின்னிட்டு திரும்பி போயிட மாட்டாங்க.
1: Many believers they will not deny their faith and they will not backslide.
0: அதாவது ஒண்ணு நான் இயேசுவ முழுமையா விசுவாசிக்கிறேன், அல்லது அவர் வச்சிருந்த விசுவாசத்தை எல்லாம் நான் கைவிட்டு இப்ப நான் எல்லாத்தையும் பின்வாங்கி போயிட்டேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்.
1: So there are two extremes where they say that I believe God, I trust and have faith in God fully, otherwise I don't faith, I just live God.
0: அப்படின் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு.
1: There are two extremes there.
0: நான் நடுல மாட்டிட்டு முடிக்கிறது என்ன தெரியுமா?
1: But who is caught in the middle?
0: நான் தெரியல, எப்படி கேக்குறது தெரியல.
1: I don't know how to ask.
0: எப்படி சொல்றது தெரியல.
1: I don't know how to say this.
0: ஏன் இப்படி நடக்குது தெரியல.
1: I don't know why this is happening.
0: சர்ச்சுக்கு வரோம்.
1: But I come to church.
0: பாட்டு பாடுறோம்.
1: I sing song.
0: அம்மா ஜெபம் பண்ணிறோம்.
1: We also pray.
0: 40 நாள் உபவாசம்.
1: We 40 days fasting.
0: 40 நாள் பைபிள் ரீடிங்.
1: 40 days bible reading.
0: எல்லாம் கரெக்ட்டா வண்டி ஓடிட்டு தான் இருக்கு.
1: So the vehicle is going very properly.
0: இந்த கார்ல வந்து கையில ஒரு ஹேண்ட் பிரேக் ன்னு இருக்கும் தெரியுமா?
1: You have something called hand brake in a car.
0: அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு கூட வண்டி ஓடிட்டே தான் இருக்கும்.
1: So even if you put on the hand brake,
0: அழுத்தி புடிச்சினா வண்டி போய்டும்.
1: So the car will move on.
0: ஆனா கொஞ்சம் இழுத்திட்டே வரும்.
1: But if you drag.
0: அதே போலதான்.
1: Similarly,
0: நிறைய விசுவாசிகள் வந்து எல்லா சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாங்க.
1: Many believers will come to church.
0: அனிக்க தசமபாகம் எல்லாம் கொடுத்துருவாங்க.
1: They will give all the offerings and tithes.
0: எல்லா ஆராதனையில பங்கெடுப்பாங்க.
1: They will take part in all these services.
0: வாயில வந்து எல்லாம் விசுவாசம்தான்.
1: They will have faith in their mouth.
0: லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு, சாத்தானே உன் செயல் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு.
1: All the confession songs are I don't want anything of this world. Satan, you take back your goods. I just want this Lord alone.
0: இல்ல சரக்கு எடுத்து ஓடிடு.
1: You take back your goods.
0: நான் முன்னால விசுவாச பயணத்துல முன்னால போயிட்டு இருக்கேன்.
1: I pursue in the path of true faith.
0: சத்திய சாட்சி கூட்டம், சத்திய பாதையில்.
1: So the path of truth.
0: இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். நல்ல பாட்டுலாம், சூப்பரா தான் இருக்கும்.
1: The songs are very good. I have decided to follow Jesus.
0: ஆனா வாழ்க்கையில சோதனை ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு பக்கம் அடிக்கும் போது,
1: But when they have temptation and tests in the life.
0: அடவா, இது எப்படி சொல்றேனே தெரியலையே.
1: Lord, I don't know how to say this.
0: எப்படி ஜெபிக்கிறது தெரியலையே.
1: I don't know how to pray now.
0: தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே.
1: I don't know whether God exists or not.
0: பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே.
1: I don't know whether God is looking at me or not.
0: ஏன் பதில் வரலன்னு தெரியலையே.
1: I don't know why I'm not getting a reply.
0: சந்தேகம் பிரேக் போட்ட மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மள.
1: So it is dragging behind like a brake with all doubts.
0: விசுவாசம் பயன்படுத்துற நல்ல ஒரு ஆயுதம்னா அந்த சந்தேகத்தை உள்ள விட்டு பேசாம போயிடுவான்.
1: So this is how the devil will put in us doubt and just leave it.
0: அந்த தூங்கற நேரம் வந்து சத்துரு வந்து களைகளை விதைச்சாம் பாருங்க, அந்த மாதிரி விதைச்சு விட்டு ஓடிடுவான்.
1: Like how the Satan the evil will come and sow the tares.
0: அநேகர் வந்து வெளியரங்கமா விசுவாச பாதைய காமிச்சிட்டு இருக்கலாம்.
1: So many people may be outwardly in appearance they show that they are in a life of faith.
0: வெந்து கொண்டிருப்பாங்க.
1: But inside they will be very
0: குழப்பங்கள் உள்ள அவங்களை விடாது.
1: They have so much of confusion in them.
0: எப்படி, எதுக்கு, எவ்வளவு நாள் இப்படியே
1: Why, how, when, how long? They have so many questions.
0: நீங்க பாத்தீங்கன்னா மெதுவா வழிவிடுவாங்க.
1: But slowly they will stray away.
0: மெதுவா, இது உடனே நடக்காது.
1: It happens gradually, not immediately.
0: சந்தேகங்கள் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல உள்ள விசுவாசத்தை குலைத்து போடும்.
1: These doubts will destroy and make the person to lose his faith.
0: உங்களுக்கு தெரியுமா அந்த பேதுரு என்கிற மனுஷன்?
1: Do you know about this Peter?
0: அவர் வந்து என்ன செய்றாருன்னா, ஒரு நாள் அவங்க படகுல பயணம் பண்ணும்போது இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு.
1: So one day as they were going in the boat, Jesus came on the sea.
0: இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆவி நினைச்சு அலறாங்க.
1: They thought it was some spirit and they were crying.
0: இயேசு சொல்ல, நான் தான் பா அப்படின்றார்.
1: Jesus said it is I.
0: உடனே பேதுரு, ஆண்டவரே நீராக இருக்குமானா எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உடனே போய் தண்ணியில் நடந்து வரேன்.
1: So Peter said, Lord, if it is you, just command me that I may also come on the water.
0: ஆண்டவர் வந்து உத்தரவு கொடுத்தார்.
1: And God commanded him.
0: நல்லா ஆரம்பிச்சான்.
1: He started very good.
0: நல்ல வேகமா நடந்து போனான்.
1: He walked very fast.
0: ஆனா கொஞ்ச நேரத்துல சுத்தி இருக்கிற அலைகளையும் காற்றையும் பார்த்தான்.
1: But after some time he looked around the wind and the sea.
0: மத்தேயு 14 ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா,
1: In Matthew 14 when you read,
0: பார்த்த உடனே பயந்து போய் முழுக ஆரம்பிச்சான்.
1: When he saw that he was afraid and began to sing.
0: ஆண்டவரே என்னை ரட்சியோன்னு கூப்பிட்டான்.
1: And he cried out saying, Lord, save me.
0: ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா?
1: Now, what did Jesus say?
0: மத்தேயு 14:31.
1: Matthew 14:31.
0: உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து,
1: Immediately Jesus stretched out his hand and caught him.
0: அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?
1: Oh, you of little faith, why did you doubt?
0: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து.
1: I like this word here.
0: விசுவாசி, அற்ப விசுவாசியே, ஏன்பா விசுவாசிக்கலன்னு கேக்கல.
1: He never asked, oh, you of little faith, why did you not have the faith?
0: அவர் என்ன கேட்டார்னா, ஏன்பா சந்தேகம் வந்துருச்சு உனக்கு?
1: He asked, why did you doubt?
0: நல்லதான வந்துட்டு இருந்த.
1: You came very well, right?
0: அது நீங்க அந்த பாதையை கடக்குறவங்களுக்கு தான் தெரியும்.
1: Only people who go through the path will know.
0: தோமா வந்து ஒரு காலம் சொன்னாரு,
1: Thomas once said,
0: வாங்க நாம எல்லாரும் அவரோட போய் மரிப்போம்.
1: Come, let us all go together and die with him.
0: இதே மனுஷன் தான் பின்னால வந்து அவர் விரலுக்குள்ள, அவர் கைக்குள்ள விரல விட்டாதான் அவர் நான் நம்புவேன்.
1: The same person said later I will put my finger in his hands and they will find out.
0: நடு வழியில அந்த போராட்டம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு.
1: It's because the struggle in the halfway was very terrible.
0: பேதுருக்கு வந்து எப்ப அந்த சந்தேகம் எப்ப வந்ததுனா, ஏன் நீ சந்தேகப்படுற, ஏன் நீ வந்து சந்தேகப்படுற அப்படின்னு ஆண்டவர் ஏன் கேக்குறாருன்னா, இந்த காற்று கடலுங்க அந்த சத்தம் வந்து நம்மளை வந்து அலசடி படுத்துது.
1: So here why did Jesus ask him, why did you doubt, why did you doubt to Peter? It's because of the sound of the waves and the boisterous wind that troubled him.
0: எத்தனை பேர் இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
1: I don't know how many people are going through this path.
0: ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர்.
1: Pastor, I love God very much.
0: பேதுருவை போல நீங்க சொல்லலாம்.
1: You may say like Peter.
0: காவலிலும் சாவிலும் உம்மோடு வருவேன்
1: ஆண்டவரே. I will come with you in all the bounds and
0: all. எல்லாரிலும் நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன்.
1: I love you above all other people. உம்மை
0: விட்டு எங்க போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு.
1: Where will you go? Where will you go? You have all the truth on words of everlasting life.
0: ஆண்டவரே, இத விட்டு எங்க போவோம்?
1: Lord, where will you go?
0: மனதுல வந்து ஆண்டவரை நேசிக்கிறீங்க.
1: So in your heart you are loving God.
0: ஆனா சூழ்நிலையை பாக்கும்போது,
1: but when you look at the situation,
0: போராட்டங்களை பாக்கும்போது,
1: when you look at the struggles,
0: பிரச்சனைகளை பாக்கும்போது,
1: when you look at your problems,
0: என்னங்க என்னங்க,
1: what is this,
0: என்னங்க இதெல்லாம், என்னங்க,
1: what is all this,
0: இதெல்லாம் எப்படிங்க விளக்கம் சொல்றது,
1: how can I give an explanation,
0: என்னங்க ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி செய்றாரு,
1: why is God allowing all these
0: ஏன்
1: things,
0: இப்படி கேட்க மாட்டேங்கறாரு,
1: why is not hearing,
0: ஏன் இது நடக்க மாட்டேங்குது,
1: why is not happening to me,
0: சந்தேகங்கள் உள்ள எழும்பிருது,
1: and there comes doubts in you,
0: சந்தேகங்கள் எழும்புது,
1: doubts begins to arise,
0: சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க கொடுக்க,
1: as you give way for this doubt in you,
0: நீங்க ஜெபிக்கும்போது கூட வார்த்தை விசுவாச வார்த்தையா வராது,
1: even when you pray you will not have the words of faith,
0: நமக்குள்ள ஒரு வீரியம் எழும்பாது,
1: you will not have a vigor in you,
0: மெதுவா ஒரு தோய்வு,
1: there's a kind of a losing,
0: அப்படியே தோய்வு வந்துரும்,
1: you will gradually deteriorate,
0: கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாலே போயிரும்,
1: gradually you will backslide,
0: அதெல்லாம் அந்த காலங்க,
1: that is those days,
0: அப்பலாம் கர்த்தர் செய்தார்,
1: those days God did it,
0: அப்பலாம் தெரியல,
1: but now I don't know,
0: நம்பி பிரயோஜனம் இல்ல,
1: it is of no use to
0: பேசி பிரயோஜனம் இல்ல,
1: no use of talking,
0: யோசித்து பிரயோஜனம் இல்ல,
1: no use of thinking about
0: that, ஏதோ முடிச்சிட்டு போணும், போங்க,
1: so let us do something and go,
0: அதெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது,
1: I don't know what to do,
0: ஆனா பாட்டு என்ன பாட்டு,
1: but what is the song,
0: விசுவாசியே நீ பதரா, பாட்டெல்லாம் சூப்பரா தான்,
1: your songs are very good, believer do not be afraid,
0: ஆனா நம்மள போய் தோண்டி பார்த்தா,
1: but when you dig into it,
0: தெரியலங்க,
1: I don't know,
0: ஒரே பதட்டமா இருக்கு,
1: I'm really troubled,
0: ஏ பயமா இருக்கு,
1: I'm really afraid,
0: yeah,
1: why,
0: உள்ளே சந்தேகங்களை விதைக்கப்படுகிறது,
1: it's because the doubt is sown in you,
0: காற்றும் கடலும் அலைகளும் சத்தம் போடும்போது அந்த காட்சிகளை பார்த்து சந்தேகங்கள் எழும்பிருது,
1: when the winds and seas bring out a great noise you bring a doubt in you,
0: ஆனா கர்த்தர் சொல்றாரு,
1: but God says,
0: விசுவாசம் வலுவாம இருக்கணுமா,
1: if you should not lose your faith,
0: விசுவாசம் ஒளியாம இருக்கணுமா,
1: if you should not fail in your faith,
0: சந்தேகப்படாதப்பா,
1: do not have doubt,
0: இரு மனமா இருக்காதே,
1: don't be double minded,
0: முழுவதுமாய் கர்த்தரை நம்பு,
1: but trust God wholly,
0: ஆகவே தான் நீதிமொழிகள் 3:5 வசனத்தில் வாசிக்கிறோம்,
1: that's why Proverbs 3:5 says,
0: உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இரு,
1: trust in the Lord with all your heart and lead not on your own understanding,
0: முழு இருதயத்தோடு நம்பு,
1: trust with all your heart,
0: முழு இருதயத்தோடு நம்பு,
1: trust with all your heart,
0: அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்துராதே,
1: don't move away from the trust,
0: சந்தேகப்படவே படாதே,
1: don't ever doubt,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுறாரு,
1: this morning God is speaking to us,
0: ஒருவேளை இந்த காலையில நீங்க ஒருவேளை பயத்தினால் பிடிக்கப்பட்டு வந்திருக்கலாம்,
1: maybe this morning you are ruled by fear and you are here,
0: ஒருவேளை இன்றைக்கு பண ஆசையினால நீங்க மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கலாம்,
1: today you might be here with where you have overcome with love,
0: ஒருவேளை நீங்க சந்தேகங்களால் நிறைந்து வந்திருக்கலாம்,
1: today you might be filled with the doubts and you are here,
0: கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார்,
1: today God is speaking with us,
0: கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்,
1: God is speaking with us today,
0: ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வலுவி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள,
1: Lord keep us that we may not lose our faith, Lord,
0: இந்த காண்ட நம்மள பார்த்து ஒவ்வொருவரும் பார்த்து சொல்றாரு,
1: God is looking at each one of us and saying,
0: உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன்,
1: I pray for you that you may not fail in your faith,
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believe,
0: எல்லாரும் எழும்பி நிற்போமா, தேவ சமூகத்தில்
1: shall you stand up in the presence of God,
0: எல்லாரும் எழும்பி நிற்போமா,
1: shall we all stand,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்,
1: we have a God who prays for us,
0: பிதாவின் வலது பரிசுத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்,
1: we have a God who stands on the right side of our father,
0: அவர் நின்று கொண்டிருக்கிறார்,
1: he is standing there,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
1: he prays for us,
0: இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்,
1: he is interceding for us,
0: அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனை என்னன்னு, அவருக்கு தெரியும்,
1: you know what is our pain,
0: நம்முடைய போராட்டம் என்னன்னு அவருக்கு தெரியும்,
1: he knows what is our struggle,
0: நம்முடைய முழுகைகள் என்னன்னு தெரியும்,
1: he knows our faults,
0: நம்முடைய பலவீனங்கள் என்னன்னு தெரியும்,
1: he knows our weakness,
0: அந்த நடுவுல
1: amidst that,
0: ஆண்டவரே என் விசுவாசத்தை வலுவாமல் காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்,
1: lord amidst that I have a god who will not make my faith to lose,
0: hallelujah,
1: hallelujah,
0: விசுவாசத்தை துவக்கி விட்டு ஓடுறவர் இல்ல,
1: he is not the one who starts the faith and just leave away,
0: விசுவாசத்தை துவக்கி விட்டு காணாம போயிரற,
1: he is not the one who initiates the faith and just go,
0: விசுவாசத்தை முடிக்கிற தேவன்,
1: but he is the one who will finish my faith,
0: விசுவாசத்தை முடிக்க பண்ணுகிற தேவன்,
1: he is the lord who will all make
0: you விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believe this,
0: ஒருவேளை இந்த காலையில ரொம்ப உடைந்த உள்ளத்தோட நீங்க வந்திருக்கலாம்,
1: maybe this morning you are here with a broken heart,
0: pastor,
1: பாஸ்டர்
0: இருதயம் ரொம்ப கலங்கி போயிருக்கு,
1: my heart is totally troubled,
0: பாஸ்டர் என்னோட இருதயத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்,
1: பாஸ்டர் I am totally disappointed in my heart,
0: ஏக சந்தேகங்கள் எனக்குள்ள எழும்பி இருக்கு, பாஸ்டர்
1: there are many doubts rising in my heart,
0: ஏன் எப்படி எதற்கு ஏன் இன்னும் அப்படின அநேக கேள்விகள்,
1: there are many questions, why, when, how long,
0: ஆண்டவரே
1: but lord
0: இந்த சந்தேகங்களால நான் ரொம்ப துவண்டு போயிருக்கேன்
1: I'm really worried because of
0: உடைஞ்சு போயிருக்கேன்
1: I'm really broken down
0: உண்மையாவே என் விசுவாசம் கொஞ்சம் ஆடி போயிருக்கேன்
1: I really my faith is shaken now
0: எனக்கு தெரியும் இந்த காலங்கள் அநேகர்கள் நம்ம பயமுறுத்துற காலங்கள் தான்
1: I know the present days really tremble us
0: நிச்சயமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா
1: really when you think about
0: it எல்லாரும் இந்த கால கட்டத்துல
1: during this time
0: நம்ம எல்லாருமே யாராவது ஒரு நெருங்கிய உறவையோ அல்லது நெருங்கிய நண்பரையோ நாம இழந்திருக்கிறோம்
1: In recent days each one of us have lost very beloved or dear ones of our life
0: உண்மைதானே
1: It is true
0: ஒண்ணு உங்க ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கணும் அல்லது உங்க நெருங்கிய நண்பனா இருக்கணும் யாரோ ஒருத்தர் நீங்க இழந்திருக்கீங்க
1: It might be a close relationship or it might be a close friend that you have lost
0: அதுல சிலவர்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க
1: Some people might be very good
0: ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்களா இருந்திருப்பாங்க
1: They might be very god fearing
0: ரொம்ப அருமையான மக்களா இருந்திருப்பாங்க
1: They are very awesome people
0: இதெல்லாம் நீங்க பாதையில பார்த்துட்டு வந்து நிக்கும்போது அலையும் காற்றும் அடிச்சு ஓஞ்சத பாக்கும்போது
1: When you see all these winds blowing around and you see this
0: என்ன ஆண்டவரே
1: What is this lord
0: அவங்களுக்கே இந்த நிலைமையா
1: even they have this such kind of situation
0: avungalke inda paada
1: even they have this kind of struggle
0: avungale kadandu poitaangale
1: lord even they have gone through this
0: angala emmaathrom
1: how are we
0: illa enna aandavare nyayama
1: lord is it just lord
0: illa nyayama
1: lord is it just lord
0: ye idha senjinga
1: why did you do this lord
0: ye idha anumathichinga
1: why did you permit this lord
0: ariye perude viswasam par kalangi poirukku
1: many faiths are shaken today
0: ye aandavare kai vittinga
1: lord why did you forsake lord
0: ஏன் ஆண்டவரே ஜெபத்தை கேட்காம போயிட்டீங்க
1: Lord why you did not hear my prayer Lord
0: ஏன் பாதுகாக்காம போயிட்டீங்க
1: Lord why you did not protect them
0: ஏன் இது நடக்காம போயிடுச்சு
1: Why did this not happen
0: ஏன் இது காப்பாற்றாம போயிட்டீங்க
1: Why you did not save them
0: விசுவாசம் கலங்கி போயிருக்கு
1: Your faith is totally troubled
0: இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய நிலைமை அறிந்திருக்கிறார்
1: But today God knows our situation
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தின் குமுறலை தேவன் கேட்கிறார்
1: Today God is looking and hearing at the pain and the agony of each and every heart of the people
0: ஏன் ஆண்டவரே இது நடக்கல
1: Why did this happen Lord
0: ஏன் இது கேட்கப்படல
1: Why this is not heard Lord
0: ஏன் கதவு திறக்கல
1: Why was not this door
0: விசுவாசம் ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க
1: Once you were very strong in faith
0: நல்ல ஜெபம் பண்ணீங்க
1: You prayed very well
0: நல்ல உறுதி ஆண்டவர பிடிச்சிட்டீங்க
1: You were very stern in the presence of God
0: தாமதம் வர வர வர
1: But as it began to delay
0: தோல்விகள் ஒன்றன் பின்ன ஒன்றாக வர வர
1: When you encountered failure one after the other
0: நம்பிக்கைகள் ஒவ்வொன்றா உடைய உடைய உடைய
1: When your hopes began to break one after the other
0: ஆண்டவரே என்ன ஆண்டவரே
1: Lord what is
0: இவ்வளவு நாள் நம்புறது ஆண்டவரே
1: Lord how long should I trust
0: இவ்வளவு நாள் காத்துக்கிறது ஆண்டவரே
1: How long should I wait Lord
0: உள்ள சந்தேகங்கள் வந்திருது
1: you have doubts arising
0: உங்க இருதயம் உடைஞ்சு போயிருது
1: your heart is broken now
0: இந்த ஆண்டவர் நற்செய்தியை வைத்திருக்கிறார்
1: today god has kept a good news for you
0: விசுவாசம் வழுவி போகாதபடி ஒளிந்து போகாதபடி நமக்காய் இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசுத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்
1: we have a god who is standing on the right side of our father and praying for you that your faith may not fail
0: நம்ம ஒருவராகிலும் விசுவாசத்துல ஒளிந்து போக கூடாது கர்த்தர் விரும்புகிறார்
1: god desired that we should not lose our faith
0: கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்
1: we should keep our faith until the end lord
0: அதை கெடுக்கிற எந்த காரியம் லைஃப்ல வந்திருந்தாலும்
1: no matter it might be anything that has destroyed
0: நான் எந்த நிவேத்திரத்தை அனுபவிச்சிருந்தாலும்
1: if I had

0: Maybe you have fallen in the love of money.
1: ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தயவாய் இரக்கம் பாராட்டும்.
0: But Lord today graciously have
1: ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில சந்தேகங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்.
0: Maybe you have given room for doubts in your life.
1: சின்னதா என் லைஃப்ல ஆரம்பிச்சது.
0: It just started as a small one.
1: அப்படியே முழுசு என் மூளையே ஆக்கிரமிச்சிருச்சு.
0: But it began to engulf my entire mind.
1: Total என் spiritual life-ஏ அது வந்து இழுக்குது.
0: It is totally dragging or pulling my spiritual life.
1: ஆண்டவர் பேசுறாரு.
0: Today God is speaking.
1: சந்தேகப்படாத.
0: Don't doubt.
1: இருமனமாய் இராதே.
0: Don't be double minded.
1: விசுவாசம் உள்ளவனாய் இரு.
0: But be of faith.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு?
0: How many of you believe this?
1: எத்தனை பேர் கர்த்தரோடு பேசியிருக்கா? எத்தனை பேர் விசுவாசம்?
0: How many of you believe that God has spoken with you?
1: கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க.
0: Raise your hands and say to the Lord.
1: ஆண்டவரே என் விசுவாசம் பலப்பட கிருபைதா.
0: Lord give me grace that I may strengthen my faith.
1: ஆண்டவரே என் விசுவாசத்தை மறுபடியும் பலப்படுத்தும்.
0: Lord strengthen my faith again.
1: என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்.
0: Lord make my faith firm.
1: என் விசுவாசம் வலுவாதபடி காத்துக்கொள்ளும்.
0: Lord keep my faith that it may not
1: என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும்.
0: Lord keep me that I

0: காலையில என்ன பயத்துல வந்தீங்க, என்ன நிலையில வந்தீங்க, என்ன சந்தேகங்களோடு நீங்க இன்னைக்கு கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்துக்கு வந்தீங்க எனக்கு தெரியாது.
1: I don't know with what fear you came here, with what doubt you came here, in what situation did you come to the presence of God.
0: நான் பேசல, ஆவியானவர் பேசியிருக்கார்.
1: I did not speak this, but the Spirit of God has spoken.
0: நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: God knows the state of your faith.
0: ஆரம்பித்த நல் விசுவாசம் ஏன் இப்படி உடைஞ்சு நொறுங்கி அது ஏன் இப்படி பலவீனப்பட்டு கிடக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: God knows very well why the faith that you have started in a good way is broken now. Yeah.
0: எதனால இந்த பின்விளைவுன்றது கர்த்தர் பேசியிருக்கிறார்.
1: God has always spoken with you what the reason for the consequence.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என் விசுவாசத்தை வலுவாம என்னை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep me that I may not fail in my faith.
0: என் விசுவாசம் ஒளிந்து போகாமல் என்னை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep me, Lord, that I may not lose my faith.
0: சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன்.
1: Lord, I hear your voice.
0: பயங்களிலிருந்து வெளியே வருகிறேன்.
1: I just come out of my fear.
0: பணாசையிலிருந்து வெளியே வர்றேன்.
1: I come out of the love of money.
0: சந்தேகப்படாமல் உம்மை பூரணமாய் நம்புகிறேன்.
1: I will not doubt and I will, Lord, trust you
0: completely.
1: Lift your hands and pray.
0: ஜீவனுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: I love you, God, we praise you.
0: எங்கள் ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
1: Lord, we commit our life into your hands.
0: எங்களை குறித்து ஒரு சாட்சி எழுத படணும் ஆண்டவரே.
1: Lord, a testimony should be written about us.
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: a person who kept the faith.
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: a person who kept the faith.
0: எத்தனையோ போராட்டம் வந்தது.
1: Lord, there came many struggles.
0: எத்தனையோ இன்னல் அவமானம் வந்தது.
1: There came many shame.
0: எத்தனையோ இழப்பு நஷ்டம் வந்தது.
1: There came many losses.
0: எத்தனையோ துன்பம் தொல்லை வந்தது.
1: There came many troubles.
0: ஆனால் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: but I have kept my faith.
0: என் விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: I have kept my faith.
0: நீ சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா.
1: Lord, you should give a testimony.
0: நீ சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா.
1: Lord, you should testify.
0: எங்கள் விசுவாசத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும்,
1: Lord, from all the thing that is destroying our faith.
0: எங்களை விட்டு போயும்.
1: Lord, deliver us.
0: அம்மா,
1: yes, Lord.
0: நீர் பிதாவின் வலது பரிசுத்தில் நின்று இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்காக பேர் சொல்லி எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you that you are standing on the right side of our Father and interceding and praying for each one of us, Lord.
0: எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி.
1: Lord, thank you for the grace that is strengthening us, Lord.
0: பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you that your Lord grace is strengthening our
0: faith. பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும்.
1: Lord, continue to strengthen.
0: வழி நடத்தும், ஆசீர்வதி.
1: Lead us and bless us, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பகார

0: உங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியே போக வேணாம், கொஞ்சம் உட்காருங்க. இந்த பாட்டு இன்னொரு முறை பாடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக பொறுமையாக வெளியே போங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொருத்தராக போ, ரஷ் பண்ணிட்டு போக வேண்டாம். உட்கார்ந்துருக்கும் பொழுதே ஒரு ஜபத்தோடு உட்காருங்க. ஆண்டவரே, என் சுவாசம் ஒளிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும், அப்படியே ஜபத்தோடு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க, பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தராக கலைஞ்சு போகலாம். எல்லாம் ரஷ் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக.
1: Glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவேன். வாழ்க்கையில் நிறைவேற

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ் All the prison doors opened at once. Hallelujah. What has been stopped

விலகிட நீ மனிதனல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கேன், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கேன், இளைய குமாரிட போல. You may have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், இந்த பேண்டமிக் நாட்களிலே உண்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்களை.

அடையாளம் காட்டிக் கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராமே. இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. ஹல்லேலூயா. லைக் எ வாரியர். ஹல்லேலூயா. லைக் an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

எங்க ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரத்திலே ஒரு சிறிய குளம் இருந்தது. அதை சுற்றி பல மண்டபங்கள் இருந்தன. பற்பல விதமான நோய்வாய்ப்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? அந்த குளத்தின் தண்ணீரை தேவ தூதன் வந்து கலக்குவான். அதனால் தண்ணீரில் ஏற்படும் அசைவை கவனித்து முதலாவது தண்ணீரில் இறங்கினால் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே இருந்தார்கள். 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டு உதவி செய்ய யாருமே இல்லாமல் தனியாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து, அங்கே வந்த இயேசு சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். தன்னுடைய விருப்பத்தையும் தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்பதையும் அவன் உண்மையுடன் அவரிடம் கூறினபோது அவனது படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லும்படியாய் இயேசு கூறினார். இன்றும் நம்முடைய இயலாமையையும் உதவியற்ற நிலைமையையும் அவரிடம் ஒத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக, எப்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கூறினீர்கள்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பவர் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறுவோமா?

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 4. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலேயே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞனின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாத படிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அன்றைய தினமே சிலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலியொரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளிகையின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதி உத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிட்டு என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினெகாசின் மனைவியாகிய
அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஷ்டவேளை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஷ்டவேளை விட்டு விலகி போயிட்டு என்றாள்.

சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, தேவன்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான், நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம், அல்லது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான், சரிங்களா? ஆனா சில குழப்பங்கள், சில பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு. இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்த பொழுது 2-3 நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. கடைசியில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு, பார்ப்பா ரொம்ப நாளாக அவங்க சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் 5000க்கு மேலே இருக்கு, சீஷர்கள்ட்ட என்ன காசு இருக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிலிப்பின் இடத்துல நாமளே சாப்பாடு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் வந்துருச்சு. தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது, சரியா? அதைத்தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமாக தான் முடிய பண்ணுவார், தேவனால் கூட வரலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். தேவன் அதிகமாய் நேசித்த லாசரு, ரொம்ப அன்பாக நேசிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் 4 நாள் தாமதமாக போகிறாரு. அங்கே போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் மாத்திரம் எங்கள் கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான், நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா 4 நாள் வேணும்னே 4 நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற கஷ்டம், அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால? இயேசு கிறிஸ்து. தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார், ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னொரு ஒரு சம்பவம், வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல, எல்லாரையும் அழிக்க போகிறார், மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையின் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார், காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தையும் செய்கிறார், சரிங்களா? அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான். நாம் அதுல என்ன செய்வோம், இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, நம்மை சோதி தெரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த சம்பவங்கள் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, 1, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு தீர்வை தந்து விடுகிறார். எங்க வாசிக்கிறோம், நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது, முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார், பேழையை நமக்கு தந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்குங்கப்பா, எதுக்கு இப்ப பேழை, இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார். 2, பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார். தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க, அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஏன் தானியலை கூட சிங்க கபில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள், அதன் மத்தியிலே தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும். பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும். 3, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அழிந்து போய்விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒளிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவன் அதற்கு தீர்வை தருகிறார். எங்க நம்ம பார்க்கிறோம், லாசருடைய சம்பவத்துல தான் பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்தா சரி எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே, இயேசு கிறிஸ்து வரல. மரித்து போன உடனே கூட இயேசு வந்தா
அவரை எழுப்பியிருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு. செத்த உடனே இயேசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இப்ப மரித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, நாலு நாள் கழிச்சு வர்றாரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம், நாருமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்ல எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட முடிஞ்சு போனதை தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார். சோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள், அதுல தேவ நாமம் மகிமைப்படும், அதுல நீங்க விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள், தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58. டாக் சோல்ஜர்ஸ் எனப்படும் பழங்குடி போர் வீரர்கள் தங்களுடைய சீருடையோடு மிக நீண்ட தோலால் செய்யப்பட்ட ஈட்டி உரையை இணைத்திருப்பார்கள். போரின் போது அந்த உரையில் இருக்கும் ஈட்டியை தரையிலே குத்தி தாங்கள் நிறுத்தப்பட்ட அதே இடத்தில் ஒன்று தான் சாகும் வரை அல்லது போரிட்டு ஜெயம் பெறும் வரை நிற்க வேண்டும். அந்த இடத்தில்தான் முடிவு வரை அந்த போர் வீரன் நிற்பான். ஆம்பிரியமானவர்களே, நாமும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது என்று வேதம் கூறுகிறது. தானியலின் நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தனர். என்னவென்றால், நாகசுரம், கிண்ணறம், வீணை போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் போது நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தவறும் பட்சத்தில் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. தானியலின் நண்பர்கள் 3 பேரும் யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் எதையும் தாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று தைரியமாய் நின்றார்கள். வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்ட போது தேசத்தின் ஜனங்கள் அந்த சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள். இவர்கள் மூவரும் அந்த சிலையை வணங்காமல் நின்றதால் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மூவரும் ராஜாவிடம், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று உறுதியாய் சொல்லி அசையாமல் நின்றார்கள். எனவே சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். இவர்கள் உறுதியை பார்த்த தேவன் அவர்களை பாதுகாக்க தூதனை அனுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்களுடைய முடிக்கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. இதை பார்த்த நேபுகாத்நேச்சார் உடனே, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆம்பிரியமானவர்களே, நாம் அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களுமாய் கர்த்தருடைய நாமத்தில் உறுதியாய் நின்றால் நிச்சயம் நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.

0: திருமணம் இருக்கும் இடத்தில் என்னென்ன காணப்படும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று கொரிந்தியர் 3 அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
2: மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெல்லன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெல்லன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
1: பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கொரிந்து சபையில் எல்லா வரங்களும் காணப்பட்டது, ஆனால் ஒரு மனம் மட்டும் காணப்படவில்லை. ஒரு மனம் இல்லைனாலே அங்கே மாம்ச கிரியைகள் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு மனம் இல்லைனாலே வரத்துக்கு பஞ்சம் கிடையாது. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறா தேவன் கொடுத்துட்டு உடனேலாம் எடுக்க மாட்டார். சான்ஸ் கொடுப்பார், தருணம் கொடுப்பார். நம் சரி செய்யலைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன ஆயிரும். ஆமாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, வரம் இல்லாதவர்களை அவர் வெட்ட மாட்டார், ஆனால் கனி இல்லாத மரத்தை வெட்டுவார். வரம் என்பது அவர் தருவது, கனி என்பது நாம கொடுப்பது. பரலோகத்துக்கு போறதுக்கு வரம் தேவை கிடையாது, ஆனால் கனி தேவை. வரம் உடையவர்களை உலகம் பெருசா பார்க்கும் இல்லை, அவங்களுக்குள்ள இருக்க வரம் இருக்குல்ல. சிலருடைய போஸ்டர்ல பார்த்தா ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். எல்லா வரத்தையும் அவர் வாங்கிட்டார், யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். வரம் இருக்கிறவர்களை உலகம் பெரிதாய் பார்க்கும், கனி இருக்கிறவர்களை பரலோகம் பெரிதாய் பார்க்கும். இந்த கொரிந்து சபை கிருபையினாலே பவுலை கொண்டு ஆவியானவர் ஸ்தாபிக்கிறார். பவுல் தான் 18 அந்த கொரிந்து பட்டணத்தில் போய் எவ்வளோ கஷ்டப்படுறார், அதுக்கப்புறம் நிற்க முடியல அங்கே வந்துட்டாரு. 18 குழந்தை தான் இந்த கொரிந்து சபை. பவுலுக்கு ஸ்டெடியாக நிற்க முடியல, அதனால ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊழியக்காரங்க போகிறாங்க. அதில் அநேக பிரிவினைகள் வந்தது, அநேகர் அநேக விதமாய் போதித்தார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இது நம்முடைய ஆரம்ப கிளாஸில் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிருபையினால் அந்த காலத்தில் பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுவதல் என்பது அந்த பெந்தேகோஸ்தே நாட்கள், அது அந்த ஆரம்ப நூற்றாண்டு. ஆமே, அது ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் மொத்தமாக கொடுக்குறார். ஹல்லேலூயா. கிருபை வரங்களும் அப்படி எல்லாமே கேட்டதும் வரம், அப்படி அப்படிப்பட்ட ஒரு தருணம் அது. எல்லா வரம் இருக்கு குறைந்த சபையில். குறைந்த நிருபத்தை படிக்கும்போது ஏறக்குறைய 9 வரங்கள் அங்கே செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி இருந்தும் பவுல் சொல்றார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசவே என்னால் முடியல. நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க, அது எதன் அடிப்படையில்? உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, அதாவது ஒரு மனம் இல்லை. எப்பவுமே நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, அதுக்கு ஏற்றாற் போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சிக்க வேணும். நம்ம ரூம்ல இருந்து, நம்ம பர்சனல் ரூம்ல இருந்து வெளியே ஒருத்தங்க வந்து பெல் அடிக்கிறாங்க, ஸோ நம்ம உடனே ரூம்ல இருந்து எடுத்து ஓட மாட்டோம். உடனே கண்ணாடி முன்னாடி நின்று கரெக்டாக இருக்கிறோமோன்னு பார்த்துட்டு அவங்க பார்க்குற மாதிரி நம்மளை மாற்றிட்டு வெளியே போகிறோம். ஒரு சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கினாலே ஒன்ஸ் நம்மளை செக் பண்ணிட்டு தான் வெளியே போகிறோம். பார்க்குற மாதிரி இருக்கிறோமா, எல்லாம் பார்த்துட்டு போகிறோம். அதே போல் ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்னை எப்படி பார்க்குது, பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தன்னை சரி பண்ணுவது மிக மிக அவசியம், மிக மிக நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கிறார், அது ரொம்ப முக்கியம். சபைக்கு அது மிக மிக முக்கியம். காரணம், சபை என்பது அவருடைய மனவாட்டி, சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இதனுடைய ஓனர் எல்லாமே அவர் தான். ஆமென். ஹலல் பிரதான ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆனால் பிரதான ஆசாரியர் ஒருவர் தான்.
3: ஆமென்.
1: கண்காணிகளை ஏற்படுத்துவார் பிரதான மேய்ப்பர் ஒருவர் தான். மேய்ப்பர்களை போதகர்களை ஏற்படுத்துவார் பிரதான மேய்ப்பர் ஒருவர் தான். பிரதான ஆசாரியர் ஒருவர் தான். ரத்தம் சிந்தினது ஒருவர் தான். ஆமென். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. ஒரு சபையுடைய ஓனர் ஒரு மனிதன் ஆனால் ஆமென் பாதாள வாசல் என்றைக்கோ மேற்கொண்டு இருக்கும். இந்த சபையுடைய ஓனர் யார் தெரியுமா? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். ஹாலேலூயா. எனவே தான் எத்தனையோ ஆரம்ப நூற்றாண்டிலிருந்து சந்தித்த நெருக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சபைகள் வளர்ந்தது, இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனியும் அது வளர போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்த மானிட்டர் கொஞ்சம் குறைங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. ஜீசஸ். ஓகே. அப்போ போன வாரம் நம்ம ஆரம்பித்தது, ஒரு மனம் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் காணப்படும், அதுல ஒரு மூணு காரியத்தை போன வாரம் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். முதலாவது, ஒரு மனம் இருக்கிற இடத்துல வீண் பேச்சுகளுக்கு அதிக இடம் இருக்காது, ஜபத்துக்கு அதிக இடம் இருக்கும். ஆமே. ஜபத்துக்கு அதிக இடம் இருக்கும், அதிக நேரம் ஒதுக்கப்படும் எந்த ஒரு காரியத்தையும். சரி, வாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த ஒரு மனசு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஜெபித்து அதுல ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் அந்த காரியத்தையே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாருங்க, 12 பேர்ல ஒருவன் குறைவா இருக்கிறான். யாரு? சீஷர்கள் 12 பேர்ல ஒரு ஆள் குறைவு. யாரு? யூதாஸ். நேர போனதும் போய் சீட்டு போடல, நேர போய் எருசலேம்ல போய் மேல் வீட்டில் ஏறி எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த எண்ணமே அவர்களுக்கு வருது. அப்போ பேதுரு எழும்பி நின்று விஷயத்தை சொல்லும்போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தியாசை தெரிந்தெடுக்கிறார்கள். ஒரு காரியத்தின் எந்த ஒரு காரியத்தையும் ஜபத்துக்கு அங்க ரொம்ப முக்கியத்துவம். ஆமென். ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நாலு பேர் கூடுற இடத்துல ஜபத்துக்கு முக்கியத்துவம் இருக்குமானால் அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு மனம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இப்போ எத்தனை பேர் கூடுறோம்னு இல்லை, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒரு மனம் இல்லைன்னா நம்மளால ஜபத்தில் உட்கார முடியாது. சில பார்த்துருக்கீங்களா, அப்படியே வந்து பார்ப்பாங்க. ஈவன் சேரில் உட்காரும் போதே யார் பக்கத்தில் இருக்கிறான்னு பார்த்துட்டு உட்கார்ற பழக்கம் சிலருக்கு. அவங்கள சொல்ல வேற சபைகள் இருக்கலாம், இல்லை உங்களை சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. இப்படி பக்கத்தில் யார் இருக்கிறா, அப்படியே வந்து அப்படியே ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வருது, பக்கத்தில் இவங்களா அப்படியே செகண்ட் ரோக்கு போகிறது. சில பார்த்துருக்கீங்களா, அப்படி அங்கேருந்தே பார்க்குறது. ஃப்ரெண்டில் யார் இருக்கிறா, ஏ அவங்க ஃப்ரெண்டில் இருக்காங்க, நம்ம பின்னாடியே இருப்போம், ஏன்னா செட் ஆகாது. சில சொல்லுவாங்க, இவங்க பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஆராதிக்கவே முடியலை பிரதர், ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு அப்படியே. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இவங்க கூட இருந்தா எனக்கு ஜெபிக்கவே. தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க, நீர் உமது அடியனுடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். அவன் நிறைய காரியம் சரியாறதுக்கு இருதயத்தை என்ன செய்யணும், ஆண்டவர் விசாலமாக்கணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு மனம் இருக்கிற இடத்துல. அது குடும்பத்தில் ஆனாலும் சரி, எங்க ஆனாலும் சரி, ஒரு மனம் இல்லைன்னா எதுவுமே ஒழுங்கான ஒரு ஃபேமிலி ப்ரேயரும் ரன் பண்ண முடியாது, சபையில் ஒரு ஜபமும் ரன் பண்ண முடியாது ஒரு மனம் இல்லை என்றால். இப்போ ஜபத்துக்கு முக்கிய, இது நம்ம போன வர கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ரெண்டாவது, சரியான தேடல் இருக்கும் ஒரு மனம் இருக்கிற இடத்துல. சரியான நாலு பேரும் நாலு விதமாக தேட மாட்டாங்க, நாலு பேரும் ஒன்னையே தேடுவாங்க, அதுதான் தேவராஜ்யம்.
3: ஆமென்.
1: ஒரு மனம் இருக்கிற இடத்துல அவங்களுடைய தேடல் அதுவாக தான் இருக்கும். எனவே தான் அன்று இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டு, இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிட்டு இல்லை, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. என்ன இல்லை? அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் வரும்போது ப்ரைஸ் லார்ட் சொல்லிட்டு வருவாங்க, முடித்து போகும்போது மாறனாதான்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க மாறி மாறி, மாறனாதா மாறனாதான்னு என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசுவே சீக்கிரம் வர. அப்போ எல்லாருக்குள்ள அந்த தேடல் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம மீட்டிங் முடிச்சது என்னாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேனே. அந்த தேடல் எப்படி குறையுது பாத்தீங்களா? எதுக்காக இந்த வார்த்தைகள்லாம்? திருப்பி திரும்ப ஆதி நிலைக்கு சபை வரணும், சபையுடைய தேடல் ஒன்னா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்ட போது அத்தனை பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அத்தனை பேரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன், எதுக்கு? அப்பாடா போயிட்டார் அப்படியா? சிலர் அப்படிதானே பாக்குறது. சில கிளாஸ் அவர்லாம் வருவாங்க, மேக்ஸ் டீச்சர்லாம் வருவாங்க, இப்படி பார்த்துட்டு இருக்கிறது. நமக்கு பிடிச்ச அவர், பிடிச்ச ஒரு ஸ்டாஃப் வந்தாங்கன்னா அந்த டைம் சர்ன்னு வரும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கடினமான ஒரு ஸ்டாஃப் வராங்க. இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் வராங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு டைம் மத்தியானம் முதல் அவராக இருக்கும், அதாவது 2 மணிலேருந்து 3 மணி வரை. அந்த 1 மணிக்கு ஒரு அந்த 1 நாள் போகிறது போல் இருக்கும் பாருங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரின்சிபல் ரூம்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து விடுறாங்க, உங்களை சார் கூப்பிடுறாங்க வரணுமான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனதை டைம் பார்த்தா இன்னும் 5 நிமிஷம் தான், நீ வரமாட்டாங்க. உடனே எல்லோரும் இப்படி வாசலையே பார்த்துட்டு கரெக்டாக டைம் ஆச்சு, பெல் அடித்ததும் அப்பாடா. இல்லை ஒருவேளை அப்படி சீஷர்கள் பார்த்துட்டு இருப்பாங்களோ, ஏமே அவங்க எப்படி அந்த ஏக்கம் என்ன தெரியுமா, அந்த தேடல் என்ன தெரியுமா, இனி எப்போ இந்த பார்வை தான் சபைக்கு இருந்துச்சு. இந்த பார்வை எங்க பிரேக் ஆகுதோ அங்க ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: அல்லது இந்த பார்வை எங்க பிரேக் ஆகுதோ அங்க சரியான தேடல் இல்லைன்னு அர்த்தம். இந்த பார்வை இல்லைனாலே சபை சரியான பாதையை விட்டு எங்கேயோ வழி மாறி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென்.
2: ஆமென்.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேக வாழ்க்கை அல்ல, அது மேக வாழ்க்கை.
2: ஆமென்.
1: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
1: பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் எதுக்கு கீழே இருந்தாங்க? அப்போ மேகத்துக்கு கீழே தான், மேகம் தான் நடத்துச்சு. இன்னைக்கு நம்ம வேகத்துக்கு கீழே இருக்கோம், வேகம் எது எடுத்தாலும் வேகம். ஆமாம், நம்மெல்லாம் இப்போலாம் அப்படி ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடனாலே என்னவோ தெரில, எல்லாம் உடனே நடக்கணும். காலையில் வாக்குத்தத்தம் கிடச்சா மத்தியானத்துக்குள்ளே நடக்கணும். ஆமாம் இல்லையா, உடனே தூக்கி அடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் எடு. ஆமாம், காலையில் வாக்குத்தத்த செய்தி 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாக்குத்தத்த செய்தி குறையாமல் ஒரு 25 லிருந்து 50 குறையாமல் கிடைக்கும் யூடியூப்பில் தட்டினா. இந்த சர்ச்சில் என்ன வாக்கு தத்தம் இது, அடுத்த அது அந்த வாக்கு தத்தம் சூப்பராக இருக்குது. அப்படி செலக்ட் பண்ணி நம்ம அந்த துணி கடையில் போய் துணி எடுக்கிற மாதிரி தான் வாக்கு தத்தம் எடுக்கிறது இன்றைக்கி நிறைய பேர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் வந்து, நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன, மேகத்துக்கு கீழே இருக்கணும்.
2: ஆமென்.
1: யார் கானானில் கால் வச்சாங்க தெரியுமா? தேடலை கடைசி வர சரியானதை தேடிட்டு இருந்தவங்க மட்டும்தான் கால் வச்சாங்க. எனவே தான் காலேபை குறித்து ஆண்டவர் சொன்னார், உத்தமமாக என்னை பின்பற்றின. எகிப்திலேருந்து வெளியே வந்ததே கானான் வேணும்னு, வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப எகிப்து வேணும்னு. அப்படிப்பட்ட யாருமே கானானுக்குள்ளே போகலை. அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சரியான தேடல் இருக்கும். அந்த தேடல் ரொம்ப முக்கியம். நாம் எதை தேடுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியானதை தேடணும். மூன்றாவது, நல்ல ஃபெலோஷிப் இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும். அதை குறித்து தான் ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டிருக்கிறது, கபடம் இல்லாத இருதயம். அந்த கபடம் இல்லாத இருதயத்துக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நான் ஒரு வார்த்தையை போன வாரத்தில் அதை எழுதினதை சொன்னேன், பிறர் வளர்ச்சியில் சந்தோஷப்படுதல், பிறர் துக்கத்தில் வேதனைப்படுதல். ஒரு கபட பிறர் ஒருத்தங்க வளரும் போது மனதார சந்தோஷப்படுறது சந்தோஷம். ஏமே ஒருத்தங்க வேதனைப்படும் போது அந்த துக்கம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கணும். சபையில் ஒருத்தங்க வேதனைப்படும் போது அந்த துக்கம் நம்மளை பாதிக்கலைன்னா நம்ம நல்ல ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அந்த துக்கம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கணும். அது அதுக்காக அவங்க முன்னாடி போயிருந்து அழணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டு சமூகத்தில் அவங்களுக்காக ஒரு வார்த்தையாவது, ஆண்டவரே நினைத்தரலாம், ஆண்டவரே காத்துக்கோங்க. அது அந்த கபடம் இல்லாத ஒருத்தங்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அதை நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அந்த மகிழ்ச்சி நம்மக்கிட்ட வெளிப்படும் போது அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தானே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க? ஒருத்தங்க பெற்ற நன்மையை, கிடைச்ச நன்மையை நம்மக்கிட்ட வந்து ஏன் சொல்கிறாங்க? நாமும் சந்தோஷப்படணும். அப்படிதானே லூக்கா 15வது அதிகாரம் நாலு முதல் பாருங்கள். அல்லவர் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு ஆறாவது வசனம்,
2: வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான்.
1: எதுக்கு சொல்றதுனாலே நான் இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. நீ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன இல்லை? அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? இல்லை. அவனுக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை பத்து பேர்கிட்ட சொல்கிறோம், அதில் எட்டு பேர் சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேர் முகத்தை இப்படி கோண்டுறாங்கன்னா அடுத்த ஒரு காரியம் வரும்போது அந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது அடுத்த கம்ப்ளைண்ட் ஆகும். என்ன கம்ப்ளைண்ட்? என்கிட்ட ஆனாலும் சொல்லலை, போன நன்மையை உங்ககிட்ட சொன்னோம். அப்போது உங்கள் முகம் நாகர்கோவில் சபையிலிருந்து பார்வதிபுரம் பாலத்துக்கு அப்படியே திரும்பி போச்சு. அப்போவே டிசைட் பண்ணுறோம் அடுத்த தடவை சொல்லக்கூடாது. அப்போ ஒரு சந்தோஷத்தை தான் அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் தன்னோடு இருக்கிறவர்களும் தன் அயலகத்தார், அதை நான் சபை என்கிற கண்ணோட்டத்தில் சொல்லும்போது அதனால தான் வந்து சொல்கிறது, சாட்சியாக சொல்கிறது. எதுக்கு கர்த்தர் செய்த நன்மை ஏன் சாட்சி சொல்கிறாங்க? அந்த சந்தோஷத்தில் கூட சபையும் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். அடுத்து பாருங்கள், அதுக்கு கீழே பாருங்க, ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறார். ஒன்பதாவது வசனம்,
2: கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள்.
1: அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவர் அதான் சொல்றேன், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான சத்தியங்கள் உண்டு. பைபிள் அதாவது சபை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சபையில் ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. எனவே தான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லார்ட்டையும் பேச முடியாட்டாலும் சர்ச்சில் வந்துட்டு போகும்போது ரெண்டு பேரை பார்த்து முதல்ல அட்லீஸ்ட்டு சிரிங்க. இப்போ மாஸ்க் போட்டதுனால சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களான்னு ஒன்றுமே தெரியலை. இல்லை அட்லீஸ்ட் விசாரிங்க, கை கொடுக்க வேண்டாம். இப்போ உள்ள சூழ்நிலை கை கொடுக்கக்கூடாது. உங்கள் பேர் என்ன, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஸோ இதை செய்கிறவங்க உண்மையிலே சத்தியத்தில் வளர்றாங்கன்னு அர்த்தம். வளரணும். நமக்கு என்ன, சிலர் பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை, நான் வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது. நான் சம்டைம்ஸ் வெளியே அனுப்பேன்ல, நான் வந்து சிலர்கிட்ட பேர் கேட்பேன், எங்கிருந்து வரீங்க சில, அப்படி கேட்கும் போதே சிலருக்கு அப்படி ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்னா வர்றது தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப நமக்கு புரிஞ்சிடும் இவங்க அந்த இடத்த சொல்றதுக்கு பயப்படுறாங்க. சிலர் தெரியாம வருவாங்க, சிலர் நம்ம வராத யாருக்கும் யாரும் பாத்திர கூடாதுன்னு வருவாங்க. அப்ப கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சபை என்பது அப்படி அல்ல, தெரியணும் ரெண்டு பேர்கிட்ட. எல்லார்ட்டையுமே பேசுறதுக்கு டைம் இருக்காதுங்க. அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல ரைட்ல லெஃப்ட்ல இருந்து ஆராதிச்சாங்களே. ஆமேன். அது நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஓகே, இது இவைகள் இவைகளை நம்ம போன வரம் பார்த்தோம். நாலாவதாக, ஒரு மனம் இருக்கிற இடத்துல என்ன காணப்படும் தெரியுமா? அப்போஸ்தலர் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
2: இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது.
1: அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆலோசனை இருக்கும், அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆலோசனை இருக்கும். இங்க ஒரு சின்ன இஷ்யூ ஓடிட்டு சர்ச்சுக்குள்ள. சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் வந்து சில காரியங்களை குறித்து குறையா சொல்றாங்க, எங்களை சரியா விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு குறைய வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது சீஷர்கள் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரெண்டாவது வசனம் பாருங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியாக இருக்காது, எனவே அதுக்கு ஏற்ற தகுதி உள்ளவங்களை நாங்கள் ஏற்படுத்தி அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படி சொல்லும்போது, அஞ்சாவது வசனம், அந்த யோசனை
2: சபையார்
1: எல்லாருக்கும்
2: பிரியமாக இருந்தது.
1: அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சரியான யோசனை வெளிப்படும். ஆமென். சரியான யோசனை வெளிப்படும். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏசு கிறிஸ்து காலில் பாதத்தில் மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றும்போது யூதாஸ்காரியோத் அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், அவன் ஒரு யோசனை சொல்லுவான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று. அந்த யோசனை சரியான யோசனையா தப்பான யோசனையா? கேட்ட கேள்வி புரிஞ்சதுல அவன் வேற கரெக்டா சொல்றான். இதை உடச்சு இப்படி ஊத்துறதுக்கு பதில் இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இது சரியான யோசனையா தப்பான யோசனையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க உங்களை நான் பாராட்டுகிறேன். இப்ப மட்டும் யூதாஸ் இருந்தாருன்னா உங்களை வச்சு ஒரு சர்ச்சை தொடங்கிருப்பேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க காமன், அவங்க நம்மளை காமனா கேட்டா என்னதான் சொல்லுவோம்? அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாய் திறந்து சொல்றாங்க. நம்ம பார்வையில அது சரியான யோசனையா தப்பான யோசனையா? கரெக்டா சொல்லு. நார்மலா நீங்க ஆவிக்குரிய அந்த ஆழத்துக்கு போண்டாம். நீங்க நார்மல் அவங்க என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பரிமள தைலத்தை இப்படி ஒரே டைம் உடைச்சு ஊத்தியாச்சு. ஒரு செகண்ட்ல அவ்வளோ போயிட்டு, ஒரு செகண்ட்ல அவ்வளோ போயிட்டு இதை விட்டு ஏழைக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறான். இது சரியான யோசனையா தப்பான யோசனையா? அப்ப ஏன் அந்த யோசனை அங்க எடுபடல? சரியான யோசனை நான் ஏன் அங்க எடுபடல? எல்லா சீஷர்களை ஏற்றுக்கொள்ள ஒன்று ரைட்டு. நீங்கள் அது இன்னும் அது ஆழமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. யோவான் 12:6
2: அவன் தரித்திரரை குறித்து
1: கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்,
2: அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
1: இன்னும் ஒரு விஷயம், அதாவது அவன் சொன்ன யோசனை பெர்ஃபெக்ட் யோசனை, சரியான யோசனை, சூப்பர் யோசனை. ஆனா அந்த யோசனை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த யோசனை உண்மையிலே அங்க யார் தான் அங்கீகரித்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து எலும்பு கை கொடுத்திருக்கணும். ஆமாவா இல்லையா? வேற பேதுரு இந்த சொல்லல. பேதுரும் பார்த்துட்டு இருந்து ஸ்மெல் பண்ணிட்டு தான். ஏன்னா அந்த பரிமள தைலத்தினாலே அந்த வாசனை வீடு முழுவதும் நிரம்பிட்டு. என்ன வாசனா, நல்ல நல்லது. எங்க வாங்கினீங்க இந்த ஸ்ப்ரே? இல்ல, ஆனா யூதாஸ் மட்டும் சொல்றான் இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அதுவும் பாருங்க, 300 பணத்துக்கு விட்டு. 300 பணம், 200 பணம் இருந்தாலே 5000 பேருக்கு கிட்ட சாப்பாடு கொடுத்துடலாம். அவன் 300 பணம்னு சொல்லும் போது அதான சொல்ல, யோவான் 6 எங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 200 பணம் இருக்கு. ஆனா இருக்கிற ஜனங்க 5000 அதிகமாக இருக்கு. அப்ப கொஞ்சம் பாதி சமாளிக்கலாம், 5000 சமாளிக்கலாம். அன்னைக்கு 300 பணம் சொல்லும் போது இன்னும் ஜாஸ்தி, அவ்வளோ காஸ்ட்லி. அது ஒரு செகண்ட்ல இப்படி உடச்சி ஊத்துறதுக்கு தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கலைன்னா, ஆமே நான் அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, அது மாம்ச ஆலோசனை.
2: ஆமே,
1: மாம்ச ஆலோசனை. அதன் அர்த்தம் என்ன? மாம்சீக ஆலோசனை சபையிலே எடுபடாது. மாம்சீகமா நமக்கு நிறைய காரியம் நிறைய விதத்துல செய்யணும் தோணும். அதான் பைபிள் சொல்லுது, அவன் தரித்திரரை குறித்த கவலையினால சொல்லல, அவன் திருடனா இருந்தபடியினால். அதன் அர்த்தம் என்ன? அவன் மாம்சீகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். 300 வெள்ளி காசு இது வித்து வாங்கிடலாம், வாங்கி 10 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம், 20 பேருக்குள்ள காசை நம்ம எடுத்துடலாம். ஆலோசனை கரெக்டு, பட் அது வந்தது ஆவியிலிருந்து வரல, மாம்சத்திலிருந்து வந்துச்சு. மாம்சத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் சரியானது போல இருந்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. அதனாலதான் மாம்ச ஆலோசனை எடுபடல, அவனுடைய ஆலோசனை ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவன் போய் எதிர் டீம்ல போய் சேர்ந்துருவான். இங்க எல்லாம் நமக்கு எடுபடாதுப்பா, நம்ம ஆலோசனைகள்லாம் இந்த சர்ச்சில் எடுபடாது, நம்ம போய் அங்க போய். இல்லை, நான் இவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. மாம்ச ஆலோசனை அங்கீகரிக்கப்படாது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல அவங்க எவ்வளவு கிளீனா சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாங்கள் ஜெபிக்கிறதுலும் தேவ வசனம் போதிக்கிறதிலும். அதனால பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நல்ல தகுதியுள்ள சிலர் நாங்கள் ஏற்படுத்தலாம் சொல்லும் போது, அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சில வாக்குவாதங்கள் வராதுன்னு இல்லை, வரும், அது கிளியர் ஆயிரும். அது நடுவில் சிலர் பாருங்க, என்ன சரின்னு தெரிஞ்சாலும் தங்கள் இருதய கடினத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டா அவங்க தப்புன்னு ஆயிரும்ல. ஆமாம், ஒத்துக்கிட்டா அவங்க தப்புன்னு ஆயிரும், அதனால ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம விசுவாசிகள்லாம் எல்லாம் பிரசங்கிகள் ஆனதுனால வசனத்தை எடுத்து சுற்றி வளைச்சி போட்டு அவங்கள முன்னும் பின்னும் அடித்து, பைபிள் சொல்லுது எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும். ஆமென். எந்த ஒரு ஆலோசனை ஆனாலும் சரி, நம்ம அதான் ஜெபம் பண்ணி, அதான் சீட்டு போட்டு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறதுக்கு ஜெபம் தேவையாங்க. இல்லை, சீட்டை குலுக்கி போடணும், ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும். பட் சீஷர்கள் அதை அப்படி செய்யலை, அவங்க ப்ரேயரில் வச்சுட்டு ஜெபத்தில் வச்சுட்டு தான் சீட்டை போடுறாங்க. மத்தியாஸ் ரெண்டு மத்தியாசை தெரிந்தெடுக்கிறாங்க. மத்தியாசை தெரிந்தெடுத்தது நிமித்தம் அந்த கூட்டத்தில் ஏதாவது சண்டை வந்துச்சா? சண்டை வரல, வராது. ஏன்னா ஜெபத்தில் வச்சு ஆவியானவருடைய ஒத்தாசையில் அவருடைய ஆளுகையில் செலக்ட் பண்ணும்போது, செயல்படுத்தும் போது. அதே போல தான் ஆலோசனைகள், நமக்கு நிறைய காரியம் சரின்னு தோணும், ஆனால் அது பரலோக பார்வையில் சரியானு பார்க்கணும். புரியும்படி சொல்கிறேன், சரி எல்லாமே சத்தியமாகாது, சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஏன் சரி எல்லாம் சத்தியம் ஆகாதுன்னா, புரியும்படி சொல்கிறேன். இப்போ என்ன படிக்கிற நீ? சிக்ஸ்த், இவன் சண்டே கிளாஸ்ல வரான். சண்டே கிளாஸ்ல வரும்போது டீச்சர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? மனிதன் எப்படி வந்தான். டீச்சர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? டீச்சர் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க சண்டே கிளாஸுக்கு? மனிதன் எப்படி வந்தான். சண்டே கிளாஸ்ல எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? மண்ணினால் உருவாக்கப்பட்டான். இவன் ஸ்கூலுக்கு போறான், கிளாஸ் டீச்சர் வர்றாங்க, மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா? டீச்சர் என்ன சொல்லுவாங்க? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுக்கலையா? நான் யோசிக்கிறேன். டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பாங்க? குரங்குல இருந்து. சரி, இப்போ இங்க சரி எது? இப்போ எக்ஸாம் வருது, அங்கேயும் எக்ஸாம் வருது, இங்கேயும் எக்ஸாம் வருது. இவன் எழுத போறான், இவன் மாத்திட்டான். சண்டே கிளாஸ்ல எழுதுனா மனிதன் குரங்கில் இருந்து வந்தான், அங்க எழுதுனான் மனிதனை கர்த்தர் படைத்தார். மார்க் விழுமா? அப்ப இங்க ஒரு சரி, அங்க ஒரு சரி. அப்ப இப்ப மொத்தம் எத்தனை சரி சொல்லுங்க? ரெண்டு சரி. இந்த சரியை மாத்தினாலே என்ன ஆயிரும்? தப்பாயிரும். ரெண்டு சரி. இன்னொருத்தர் எழும்பி வந்து வேற மாதிரி சொல்லலாம், மனுஷன் இப்படி வந்தான். அப்ப மூணு சரி ஆயிரும். இன்னொரு ஆள் எழும்பி புதுசா கண்டுபிடிக்கலாம், இல்ல மனுஷன் இப்படி வந்தான், நாலு சரி ஆயிரும். இன்னொருத்தங்க எழும்பி வந்து இல்ல இல்ல மனுஷன் இப்படிதான் வந்தான்னு சொல்லுவாங்க, அஞ்சு சரி ஆயிரும்.

0: சரி நிறைய உண்டு. இங்க வந்தா சொல்லுவாங்க மனுஷனை தேவன் படைத்தார். ஸ்கூல்ல போனா சொல்லுவாங்க மனுஷன் மண்ணு குரங்கில இருந்து வந்தான். நாம் அதை படிச்சுட்டு போய் எழுதுவோம். பாஸ்டர் பிள்ளையானாலும் அப்படிதான் எழுதணும். ஆமாவா இல்லையா? நாங்களும் அப்படிதான் எழுதணும். குரங்கில் இருந்து வந்தான் விட்டா நாங்க படத்தையே வரைஞ்சு காட்டுவோம். ஆனா அது சரி, அது அது சரி சத்தியம் இல்லைன்னு தெரியும் நமக்கு. ஆனா அங்க அதான் சரி. அதே போல நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும், ஆலோசனைகள் வரும், நமக்கு சரியா தோணும். ஆனா அது பரலோகத்துக்கு சரியா? பரலோக பார்வையில சரியான அறியணும் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணணும் இல்ல? அவர் ஏற்றுக்கல. இப்ப பவுல் பாருங்க, ஆவி நிறைவுல போய் அவ்வளவு இல்ல, அப்படி ஊழியம் செஞ்ச பவுல். அப்போஸ்தலர் 16:6 வாசிங்க, 5 வாசிங்க.
1: அதினாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு
0: நாளுக்கு
1: நாள் பெருகின.
0: நாளுக்கு நாள் சபையெல்லாம் வளருது. பவுலுக்கு ஊழியம் வந்து அதை என்ன சொல்ல, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செய்ததை விட ரொம்ப டாப். அதான் கொரிந்தியர் 15 சொல்லுவார், நான் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனா இருந்தாலும் மற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் விட நான் பிரயாசப்பட்டேன். அந்த பவுல் அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அவர்கள்
0: பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது
1: ஆசியாவிலே வசனத்தை
0: சொல்லாதபடிக்கு
1: பரிசுத்த ஆவியினாலே
0: தடை பண்ணப்பட்டு
1: மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம்
0: பண்ணினார். நாட்டுக்கு போக
1: பிரயத்தனம் பண்ணினார்.
0: பிரயத்தனம் பண்ணினார்கள்.
1: ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார்.
0: ஆண்டவர்கிட்ட கேட்கல, போகணுமா போண்டாமான்னு அவங்களுக்கு சரின்னு தோணுச்சு. போக போறாங்க, அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இவர்கள் பிரயத்தனம் பண்றாங்க, எப்படியாவது பொய்யாகணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணதும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அங்க இந்த காரியம் பரலோக பார்வையில சரியில்லை. உடனே அவங்க ரூட்டை மாத்துறாங்க பாருங்க. அடுத்த வசனம்,
1: அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள்.
0: வந்தார்கள், வந்து இருக்கிறாங்க. என்னண்டவர் ஊழியம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துக்கு போறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நல்ல கவனிங்க, ஆவியானவர் வழி நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, சில நேரத்தில் வழியையும் அடைப்பார். நமக்கு அது மட்டும் தாங்கிட மாட்டோம். நாம தெரிந்து கொள்ளுகிற வழி வாய்க்கப்படும், வாய்க்கப்படும், வாய்க்கப்படும். இப்படிதான் ஜெபம் பண்ணும். இல்லை ஆண்டவர் இது உமக்கு சித்தம் இல்லைன்னா அடைச்சிருங்க. நாம யாருமே தப்பான வழியை, தப்பான வழின்னு சொல்லும்போது நம்முடைய பார்வையில் தப்பான வழியை தெரிந்தெடுக்க மாட்டோம். நமக்கு எது சரின்னு தோணுதோ அது தெரிந்தெடுப்போம். ஆனால் நாம தெரிந்தெடுத்த பல காரியங்கள் சரியாய் அமைவதில்லை. அந்த இடத்துல தான் ஆவியானவர் வந்து இடையில நிற்பார். ஆவியானவர் தடுப்பார். அவர் இவர்கள் பிரயத்தனம் பண்றாங்க, இவங்க எப்படியாவது போயிடணும்னு பாக்குறாங்க. அவர் போக ஒட்டாது இருந்தார், பிடிச்சு வச்சுட்டார். உடனே அவங்களுக்கு உடனே அவங்க இல்ல நாங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கையை தட்டி விடல. அந்த இடத்துல அவங்க யோசனைய விட்டுறாங்க. விட்டுட்டு அவங்க இங்க வராங்க. ஆமேன். மீசியா பக்கம் போய் துரோவா என்கிற பட்டணத்துக்கு வந்தபோது 9 வசனம், அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகினது. அது என்னவென்றால், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது. 10 வசனத்தை பாருங்க, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமா, மீசியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினாங்க, பிளான் பண்ணினாங்க. ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணதும் அந்த பிளானை விட்டுட்டாங்க. நாம விடுறோமா பிளானை? நாம எவ்வளோ பிளான் பண்றோம், ஆண்டவர் நோன் சொன்னது அந்த பிளானை விடுறோமா? நம்ம ஆண்டவரை வேணா விடுவோம், பிளானை விட மாட்டோம். இல்லை நம்ம ஆனால் இப்படி போட்டு ஆண்டவர் என்ன ஃபுல்லாக ஒன்றும் வார்த்தையும் பேசலை, சரி நம்ம பக்கத்தில் யார்ட்டையாவது போய் கேட்போம். இவங்க உடனே அப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு நிறைய காரியம் நலமாய் தோன்றுவது போல இருக்கும், ஆனால் அது பரலோகம் அங்கீகரிக்கிறதான்னு நிதானிக்கணும். இவங்க தங்க அவங்களுடைய பிளானை எப்போ விட்டாங்களோ அவருடைய பிளான் நைட்டே அவங்கள வெளிப்படுத்துது. நைட்டை வெளிப்படுத்தப்படும். நமக்கு தேவ திட்டத்தை நமக்கு இன்னும் சரியா புரிந்து கொள்ள முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நிறைய காரியத்தை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இப்படி இருக்கிறோம், ஆண்டவரே பேசும் பேசும். ஆமே, அவங்க துரோவாவுக்கு போறது எப்போ ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ தேவ பிளான் என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. பவுல் வந்து அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கிற மனுஷன், தினமும் அதிகம் அந்நிய பாஷை பேசுகிறவன். பாவி நிறைவிலே இருக்க

0: ஒரு பர்சன், ஆனாலும் இருப்பது எங்கதான் இருக்கிறோம், மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அப்ப நமக்கு, அப்ப நான் டெய்லி ஜாப் பண்றேன், அதனால நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஒரு நாள் நினைக்க கூடாது, நான் டெய்லி ஜபிக்கிறவன், நான் அப்படியாக நான் ஊழியத்தில் அப்படி, அதனால நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். அப்படின்னாலே நம்ம பண்ணுறது தப்புன்னு அர்த்தம். என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. எல்லாமே சரியாய் செய்கிறவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். எனவே தான் நாம் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட கேட்கணும், இது சரியா ஆண்டவரே, நோ நான் நோ. ஹல்லேலூயா, ஆமென். அங்கீகரிக்கப்படத்தக்க ஆலோசனை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனை. இந்த ஒருமனம் இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும், சில நிறை குறை வரும்போது அந்த பேச்சு எழுமோ, எழும்பும்போது வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஆமா, அந்த ஆலோசனை எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க, அங்கீகரிக்கக்கூடிய ஆலோசனை. மூன்றாவது நாள் ஐந்தாவது ஒரு காரியம், புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். ஒருமனம் இருக்கிற இடத்துல புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். அது இதோடு கூட சேர்த்துதான் அது ஐந்தாவது, புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். யூதர்கள் யாருமே வந்து புறஜாதிகளோடு கலவ மாட்டாங்க. அப்போஸ்தலர் ரெண்டில் பயங்கரமான பிரசங்கம் நடந்தாலும் இன்னும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகவில்லை. இப்பொழுது தேவன் பேதுருவனிடத்தில் தரிசனத்தில் வருகிறார். பேதுருவை கொண்டு தான் வாசலை திறக்க வேண்டும். காரணம் அது தேவ திட்டம். ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். வாசல் யாரு? ஏசு கிறிஸ்து. கீ யார்கிட்ட இருக்கு? பேதுருட்டே இருக்கு. அப்போ தேவன் பேதுருவை கொண்டு தான் அதை செய்ய வேண்டும் என தேவன் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டார். ஆனால் பேதுரு போக மாட்டான், புறஜாதிகள்கிட்ட எந்த ஒரு ஐக்கியம் வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது தேவன் அவனுக்கு தரிசனம், ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 10:10 வானம் திறக்கப்பட்டிருக்க நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதை, அதிலே சகல விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. 13
1: நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான்.
0: நான் ஒரு காலம் புசித்ததில்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 15
1: தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக
0: எண்ணாதே என்றார். 16 மூன்றாவது, அப்படி மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறம் கூடு திரும்ப போயிட்டு அவன் பேதுரு இந்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, 19
1: பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு,
0: ஒரு காரியம் நான் எல்லாமே கரெக்டாக தான் நினைக்கிறேனா என்பதை அறியணும்னா தேவன் பேசுகிற அல்லது தேவன் இடைபடுகிற காரியத்தை நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். அப்போதான் சிந்தை தூய்மையாகும். அவன் அதுவரை வைத்திருந்தது என்ன தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட எந்த ஒரு, என்னதான் அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சிடக்கூடாது. பாரம்பரியம் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப மூணு தடவை ஒரு வார்த்தை பேசுகிறார், தேவன் சுத்தமாக்குனது தீட்டா என்னாத. இப்போ சிந்தையில ஃபுல்லா என்ன இருக்கு? விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட பேசவே கூடாது, கூடவே போய் இருக்கக்கூடாது. இப்போ அந்த சிந்தையை கிளீன் ஆகணும், சிந்தை தூய்மையாகணும். சிந்தை தூய்மையாக பேதுரு செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் பேசின காரியத்தை சிந்தைக்குள்ளே கொண்டு வருகிறான், சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவருடைய சத்தம் கேட்கணுமா? ஆவியானவருடைய சத்தம் கேட்கணுமா? ஆவியானவர் சபையில பேசுகிற காரியத்தை சிந்தையில கொண்டு வாருங்கள்.
1: ஆமென்.
0: அதை சிந்தியுங்கள். சிந்திக்கிறோமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆவியானவர் பேசணும்னு ஆசை, ஆனா அதுக்கான ஜீவ மார்க்கத்தை தேவன் தெரியப்படுத்துகிறார். அதை செய்யதான் நம்மால முடிய மாட்டேங்குது. ஒரு தரிசனத்தை காண்கிறான், அந்த தரிசனத்தை சிந்தையில கொண்டு வருகிறான், ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு காரியங்கள் சபையிலே தேவன் பேசுகிறார், அதை உங்கள் சிந்தையில கொண்டு வந்து பாருங்கள். நினைவு தூய்மையாகும். எப்பொழுது நினைவு தூய்மையாகுதோ ஆவியானவர் பேசுவார். சிந்தைக்குள்ள எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு இடம் உண்டாகுதோ அங்கே ஆவியானவர் பேசுவார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆவியானவர் பேச சத்தம் கேட்கணுமா? பேசப்படுகிற வார்த்தைகளை சிந்தைக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம அதை கொண்டு வர மாட்டோம். ஆனாலும் அந்த சிஸ்டர் என்ன இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லியிருக்க கூடாது, நான் எதை மறந்தாலும் அதை மட்டும் மறக்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போனாலும் மன்னிக்க மாட்டேன். சில சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் என் புருஷன் பரலோகத்துக்கு வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர். முதல்ல உங்களை பரலோகத்தை விட்டுட்டு தான் ஆண்டவருக்கு நமக்குள்ள எதை கொண்டு வருகிறோம். பேதுரு இத்தனை காலம் ஒரு பாரம்பரியத்தை வச்சிருந்தான் விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட. நோ நோ நோ நோ நோ, ஆண்டவர் எல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டார்ல. பேதுருவே, மோசே எலியா நின்ன இடத்துல பக்கத்துல ஒன்னவர் நிக்க வைக்க முடியுமானால் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இந்த கூட்டத்துல கொண்டு வந்து நிறுத்த தேவனால் முடியாதோ? பாவியின் பாதத்துல விழுந்தவன் அல்லவா பேதுருவே? பேதுரு நீ பாவி, நான் பாவியின் பாதத்துல தானே விழுந்த. அந்த மகிமையில மோசையும் எலியாவும் நிக்கிற பக்கத்துல உன்னை நான் நிக்க வச்சு அழகு பார்த்தேனே. நீ என்னன்னா அடுத்தவனை விருத்த சேதனம் இவன் புறஜாதியா இப்படி சொல்லி ஒதுக்குறியா? பாரம்பரியம் தலைக்குள்ள இருக்கிறது. தேவன் தரிசனத்தை கொண்டு வருகிறார். இப்பொழுது ஏன் ஆண்டவர் ஆண்டவர் இப்படி பேசுகிறார் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை உள்ள கொண்டு வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிந்திக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் பேசுகிறார். மூணு பேர் வந்திருக்கிறாங்க, கூடவோ. நேரம் எங்க போறான் தெரியுமா? இதுவரை ஒரு மனக்கதவு புறஜாதிகளுக்கு அவன் அடைத்து வைத்திருந்தான், கீயை வச்சுட்டு திறக்க மாட்டான். இல்ல ஏன், வீட்டில் அஞ்சு பேர் ஒரு ஆள்கிட்ட கீ இருக்கும், அவங்க திறந்தாதான் நாலு பேர் போக முடியும். திறக்க மாட்டான், இதுவரை திறக்கல. எவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு, என்னெல்லாமோ நடந்துச்சு, திறக்கல, வச்சுட்டே இருந்தாரு. எனவேதான் பரிசேயரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு ஐயோ, பரலோகத்துக்கு அநேகர் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நீங்கள் வாசலை அடைத்து போடுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அங்கீகரிக்கிறவர்களை தேவன் அங்கீகரித்தும் மனுஷங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். தேவன் ஏற்றுக்கொண்டும் மனுஷங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாதில்லை. இந்த பாரம்பரியம், பாரம்பரிய வைராக்கியம் தலையில ஏறிட்டு பேதுருக்கு அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார், பட் அப்போஸ்தலருடைய குவாலிட்டி அதுதாங்க. இயேசுவோடு இருக்கிறவனுடைய அழகே அதுதான். என்ன தெரியுமா? சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சது மைண்ட் கிளியர் ஆயிட்டு. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர போறாரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொர்நேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் எழுந்தருளி, ஆவியானவர் அபிஷேகத்தினால நிரப்பி ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, ஆண்டவர் இப்படி, ஆண்டவரே ஞானஸ்நான அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது நான் இப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இப்போ அந்த விருத்த சேதனம் இல்லாதவனை பேதுரு தொடுகிறான். அன்னைக்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். ஹல்லேலூயா. பேதுரு போனதும் பிரசங்கம் தான் பண்ணார், தொடல்ல. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு காட்டி கொடுக்கிறார். அவனை தொடுப்பா, என் பிள்ளைய தொடு. எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான், 90% ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அபிஷேகம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இல்ல, எல்லா இடத்துல அப்படிதான் பார்க்க முடியும். ஆனா இங்கே மட்டும் பரிசுத்த ஆவியினால முதல்ல நிரப்பப்பட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பேதுருக்கு காட்டி கொடுக்கிறார், நீ தொட பேதுருவே, உனக்கு தொடதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், நான் தொட தயங்க மாட்டேன். என் பிள்ளைகளை நான் தொட தயங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து தொடுகிறார். தொட்டதும் பேதுருக்கு இனி நான் என்ன பாரம்பரியம், தூக்கி தூரப்படு. நேரப்ப எல்லாரையும் தொட்டு கொர்நேலியு தொடுகிறான். ஞானஸ்நானம் கொடுத்து, இந்த ஞானஸ்நானம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு வரும்போது அங்க பிரச்சனை வெடிச்சிட்டு இவர் எப்படி அங்க போகலாம்? 11:1 அப்போஸ்தலர் 11:1
1: புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்.
0: நீ எப்படி போலாம், நீ இது எப்படி போலாம் அப்படி சொல்லி, ஏன்னா அவங்க அறியாம இல்ல, அவங்க வந்து பழைய அதான் சொல்றேன், சரி அவங்களுக்குன்னு ஒரு சரி இருக்கிறது. எப்பவுமே அப்படிதாங்க, நமக்குன்னு ஒரு சரி இருக்கு பாருங்க. அதுக்கு எதிரான காரியம் நடந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து அதை தப்புன்னே டிசைட் பண்ணிடுவோம். நமக்குள்ளே தோண்டுகிற சரி எல்லாம் சத்தியமான்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு ஒரே வழி, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். நம்ம அதை பார்க்க மாட்டோம். நமக்கு சரினா சரிதான். நான் பிடிச்ச முயலுக்கு, ஒரு நாலு குருடர்கள் போய் ஒரு யானை கிட்ட நிற்கிறாங்களாம். நிற்கும் போது யானை எப்படி இருக்கு, அவங்க இதுவரை பார்த்ததே கிடையாது, யானை எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே வந்து ஒடி வச்சு தடவி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு கையில் என்ன மாட்டுச்சுன்னா, யானைக்கு காது மாட்டுச்சு. உடனே அது யானை என்பது ஒரு சொலவு மாதிரி, அதுக்கு பேர் என்ன, முறை மாதிரி, இதான் முறந்தான். யானை வந்து ஒரு முறை மாதிரி இருக்கும். இன்னொருத்தனுக்கு என்ன மாட்டுச்சுன்னா, தும்பிக்க மாட்டுச்சு. அவன் என்ன சொல்றான், இல்லை இல்லை நீ சொல்றது தப்பு, யானை என்பது அப்படி நீளமா. ஒருத்தனுக்கு வாலு மாட்டுச்சு, அவன் அவனுக்கு என்ன மாட்டுச்சோ அது அவனுடைய பார்வையில சரி, யானை என்ன இப்படிதான் இருக்கும். ஆனா சத்தியம் என்ன, இவங்க சொன்னது ஒண்ணுமே இல்லை. நாம பல சரிகளை நமக்குள்ள வச்சுட்டு மற்றவங்களை தப்பா டிசைட் பண்றது, இல்லை இது தப்பு இது தப்பு. எப்பவுமே அதை அக்செப்ட், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார். 10வது அதிகாரம் வரைக்கும் பேதுருவுக்கு ஒரு சரி இருந்துச்சு. கர்த்தர் சத்தியம் என்னன்னு காட்டி கொடுத்தது, அதை தூக்கி தூரப்போட்டான்.
1: ஆமென்.
0: தூரப்போட்டான். இப்போ இந்த ஜனங்களுக்கு இன்னும் அந்த சரியில், பழைய சரியிலே இருக்கிறாங்க. அவங்க அவங்க பார்வையில் இதுதான் கரெக்ட். இப்போ வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றோம், பேதுரு தப்பு பண்ணிட்டார். இங்க வந்து நம்ம மாதிரி இருந்துட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு வரார் பாரு, பேதுரு தப்பு பண்ணிட்டார். எல்லாம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சதும் பேதுரு என்ன செய்யறார் பாருங்க, 4வது வசனத்தை பாருங்க.
1: அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து,
0: காரியத்தை முதலில் இருந்து
1: வரிசையாய் அவர்களுக்கு
0: விவரிக்கிறது. 10வது அதிகாரத்துல இருந்து சொல்றேன், நானும் உங்களை மாதிரிதான் இருந்தேன், நான் உங்களை விட மோசமா இருந்தேன் இந்த விஷயத்துல. அப்போ ஆண்டவர் என்ன பேசினார், தேவன் சுத்தமாக்கினதை தீட்டா எண்ணாத. இப்படி எல்லாம் பேசி என்ன கரெக்ட் பண்ணிட்டு போனா, அன்னைக்கு மேல் வீட்டறையில் நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மேலே ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதே போல அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேலையும் அவர் வந்தார். அதன் அர்த்தம் என்னையும் உங்களையும் அவர் எப்படி தொட்டாரோ அப்படியே நாம் யாரை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களையும் அவர் தொட்டார். அவர் தொட்டதுக்கப்புறம் நான் யார் இல்லை. இந்த காரியத்தை சொன்னபோது 18வது வசனம்,
1: இவைகளை அவர்கள்
0: கேட்டபொழுது, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது
1: அமர்ந்திருந்து,
0: அமர்ந்திருந்தா இவ்வளவு நேரம் எங்க நிக்கிறாங்க, எழும்பிட்டாங்க. பேதுருக்கே பேதுரு அடிக்க எழும்பிட்டாங்கல்ல, எப்படி நீங்க போலாம், எப்படி நீங்க போலாம் அப்படி பேசினோட பேதுரு கிளியரா சொல்லி கொடுத்ததும் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மனம் இருக்கிற இடத்துல புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். அநேக காரியங்கள் இப்போ இங்கே வாக்குவாதம் வரும், அறியாமையில் வருங்க. சில பர்பஸை சண்டை போடுறனே இருப்பாங்க, அது சொல்லலை, அது பிரிவினை, இது அறியாமை. அறியாமையில் வருகிற வாக்குவாதம் வேற, கடின இருதயத்தில் வருகிற வாக்குவாதம் வேற, இது அறியாமை. அறியாமைன்னு என்ன, நான் எதை சரின்னு நினைக்கிறேனோ அதுதான் சரி. சரி எல்லாம் சத்தியம் அல்ல, சத்தியம் எல்லாமே சரி. ஆமேன்னு சொல்லுங்க. இதே போல ஒரு சம்பவம் தான் 15வது அதிகாரத்தில். பவுலுக்கு மினிஸ்ட்ரியே புறஜாதிகளுக்கு இடையில போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது 5வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர்
0: எழுந்து
1: அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்.
0: அவசியம், அதாவது பாரம்பரியத்தை அவசியமாக்குறது, இப்படிதான் செய்யணும். அது அவங்க அப்படி பண்ணாங்க, நீங்க இப்படிதான் செய்யணும். அங்க பெரிய தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து, 7வது வசனம்,
1: பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே,
0: நீங்கள் அறிந்திருக்கிறபடி
1: புறஜாதியார் என்னுடைய
0: வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு
1: விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார்.
0: இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கீ யார்கிட்ட கொடுத்துட்டாரு, பேதுருட்ட கொடுத்துட்டார். பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை பேதுருவை கொண்டுதான் செய்வார். யார் யாரை கொண்டு என்ன செய்யணும்னு தேவன் முன்னமே நிர்ணயித்திருக்கிறார். அந்த காரியத்தை அவர்களை கொண்டுதான் செய்வார். இந்த காரியத்தை செய்யறதுக்கு பேதுரு சரியில்லை. ஏன்னா பேதுரு மனசுல என்ன இருக்கு, புறஜாதிகள் கிட்ட நான் போக மாட்டேன். கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் பாத்தீங்களா, பேதுருவை சரி பண்ணி பயன்படுத்தினார். ஆமே, நாம எல்லாம் சரியானதுனால கர்த்தர் பயன்படுத்தல, அவருடைய கரம் நம்மளை சரி பண்ணி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் பாத்திரவான்கள் ஆனதுனால் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தவில்லை, அவர் நம்மை பாத்திரவான்கள் ஆக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்படி சொல்லி பேதுரு எழுந்து தர்க்கம், மிகுந்த தர்க்கம் வந்துட்டு, இதுதான் கண்டிப்பா அவங்களை ஃபாலோ பண்ணணும் சொல்லணும் அப்படி இப்படின்னு பவுல் சொல். பவுலுக்கு சமாளிக்க முடியல. இப்ப பேதுரு எழும்பிட்டார், சீனியர்ல எழும்பி சொல்ற வார்த்தை கேளுங்க, 8வது வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெளி தோற்றத்தை வைத்து மாத்திரம் மதிப்பிடாத ஒரு தேவன், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். நமக்கு பரிசுத்தாவியை தந்தரளினது போல
1: அவர்களுக்கும்
0: தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ இன்னைக்கு விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் சொல்றியே, அவர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 9வது வசனம்.
1: விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை
0: அவர் சுத்தமாக்கி
1: நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும்
0: செய்தார்.
1: இப்படி இருக்க
0: நம்முடைய பிதாக்களாலும்
1: நம்மாலும்
0: சுமக்கூடாதிருந்த நுகத்தடிய
1: சீஷர்
0: கழுத்தின் மேல் சுமத்துவதினால்
1: நீங்கள் தேவனை
0: சோதிப்பானேன். இதான் சொன்னார், அவங்க பரலோகத்து வராதபடிக்கு வாசலை அடைத்து போடுகிறீர்கள். நம்மை தேவன் இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தியாங்க ரட்சித்தார் இல்ல, நம்மை ரட்சித்தாரு. பாவி என்னை விட்டு கடந்து போக வேண்டும் பாதத்தில் விழுந்த என்னை ரட்சித்தார். பேதுரு எழுந்து பேசுற பேதுருவை கொண்டு பேச வைக்கிறார் பாருங்க. அதுதான் சொல்றேன், தேவ பிள்ளைக்கு அந்த கிங்டம் மைண்ட் வேணும், ராஜ்ய மனநலம் வேணும், அப்பதான் எல்லாரையும் நேசிக்க முடியும். உக்காந்துட்டு அந்த லேடி அந்த ஃபுட்டுக்கு மேல கை வச்சு ஜோம் பண்ணுது, இவருக்கு புஷன் ஆயிட்டு இவர் ஃபுட்டு வாங்கி அந்த லேடியே பார்த்து இவர் என்ன செய்யல, ஜோம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தார் இவருக்கு, அப்படி ஒரு செகண்ட் ஆடிட்டார். இப்படி இருக்கும்போது அது அப்படி ஜோம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அந்த பாஸ்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன சாட்சி ஒரே வார்த்தை கேட்டார், அந்த லேடியை நேசித்து அந்த லேடிக்காக ஜெபிக்க முடியுமா அப்படி. இவருக்கு ஆன்சர் இல்லை. ஆண்டவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார், நான் அவளை நேசிக்கிறேன், அவளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேறப்பட்டது, நான் நேசிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க, நம்மை கிறிஸ்து தான் பிடிக்கணுமே தவிர மதம் பிடிக்க கூடாது. மதம் பிடிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, ஒரு செய்தி வருது, இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த இடத்துக்கு பக்தர்கள் போனாங்க, அவங்க போற இடத்துல வண்டி கவிழ்ந்தது. இப்படி செய்தியை பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்கள கிறிஸ்து பிடிக்கல, அவங்கள மதம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சத்தியம், நான் சொல்றது புரிஞ்சா? நீங்க நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க, இங்கே போன பக்தர்கள் வண்டி கவிழ்ந்து விழுந்தார்கள், 2 பேர் பலி, 3 பேர் பலி, இப்படி செய்தி பார்த்துட்டு உங்களுக்கு இதுவும் வேணும். இப்படி ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்கள கிறிஸ்து பிடிக்கல, அவங்கள மதம் பிடிச்சிருக்கு. கிறிஸ்து நம்மளை பிடிச்சிருக்கிறாருன்னா நம்மை துன்பப்படுத்துகிறவனுக்காக கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: ஆமென்,
0: ஆமென். புரிந்து கொள்ளுகிற மனநலம் ரொம்ப முக்கியம். சபையின் ஒருமனம் இருக்கிற இடத்துல இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பேதுரு எழுந்து சொன்னதும் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க.
1: ஏன்னா
0: தங்கள் நிலையை உணர ஆரம்பிச்சாங்க. எஸ், அப்ப நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் சில காரியங்களை சரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் நேசித்து விட்டார், ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தேவன் நேசித்து தேவன் அங்கீகரித்த பிறகு நாம யாரு தடுக்கிறதுக்கு? புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை, இந்த ராஜ்ய சிந்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இன்னும் 2 காரியம் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். 6வது காரியம், ஒரு மனம் இருக்கிற இடத்துல அனல் உண்டாகும். சொல்லுங்க,
1: அனல்.
0: அனல் உண்டாகும், அனல் உண்டாகும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 வரை நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின போது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார், ஆமென். அக்கினி மயமான நாவுகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அங்க என்ன நடக்குன்னு ஒரு அனல் உண்டாச்சு. அத்தனை பேரையும் திருப்பினது அவர்கள் பக்கமாய். அப்போஸ்தலர் 18 அதிகாரம். கொரிந்து பட்டணத்தில் பவுல் போகிறார். அப்போ அங்குள்ள சட்டம் போடப்பட்டுச்சு, குடியுரிமை இல்லாதவங்க எல்லாம் சொந்த இடத்துக்கு போகணும். இவருக்கு அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறதுனால இவர் கூடார், டென்ட் மேக்கர், கூடாரத்தை பணி செய்கிறவர். எடுத்தோன்னு அந்த காலத்தில் வந்து பாஸ்டராக போய் உட்கார முடியாது. அப்போ இப்படி தான் என்ட்ராக முடியும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே. அப்போ அந்த வேலை செஞ்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பட்டணத்தில் சீலோவாவும் தீமோத்தையும் வராங்க. 18 வாசிங்க, அப்போ சில 18.
1: மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது,
0: சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது
1: பவுல்
0: ஆவியில் வைராக்கியம் கொண்டு
1: இயேசுவே கிறிஸ்து
0: என்று
1: யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார்.
0: இதுவரை சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே, ஒரு இறுக்கமான ஒரு இடுக்கமான சூழ்நிலையில இருக்கிறார் பவுல். இப்பொழுது ஆமென், ஆவியில ஒத்து போற சீலாவும் தீமோத்தேயும் அங்க என்றானதும் அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு, அது அனல் உண்டாகும், ஒரு மனம் இருக்கிற இடத்துல அனல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஆமென்.
0: அப்போஸ்தலர் 28:15 வாசிங்க. Thank you Father.
1: அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள், நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
0: சகோதரர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள்.
1: அவர்களை
0: பவுல் கண்டு
1: தேவனை
0: ஸ்தோத்தரித்து
1: தைரியம் அடைந்தார்.
0: ஒரு மனம் இருக்கிற இடத்துல இது உண்டாகும், அனல் உண்டாகும், தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இது ரெண்டு பேரா இருந்தாலும், ஒரு ஆள் ஆபேல், இன்னொரு ஆள் காயினா இருந்தா அங்க கொலை தான் நடக்கும். ஆமென். காயின் எப்பொழுது கொலைகாரனாய் மாறினான், எங்கே போயிட்டு வந்து கொலைகாரனாய் மாறினான்? கேள்வி, பதில் சொல்லுங்க. காயின் எங்கே போயிட்டு வந்து கொலைகாரனா மாறினான்?
1: ஆராதனைக்கு. ஆராதனைக்கு
0: எங்க போயிட்டு வந்து? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து. ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பலி செலுத்துறதுல ஒருத்தன் அங்கீகரிக்கப்படுகிறான், இன்னொருத்தன் அங்கீகரிக்கல. அன்னையிலேருந்து அவன் மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறான், இவனை வழியில் எங்கே பார்த்தாலும் கேட்கணும். சிலர் அப்படிதானே மனசுலேயே வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் கேட்கணும், வழியில் பார்த்தா அப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சகோதரனை பகைச்சாலே நீ மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறாய். நம்ம வந்து டைரக்டாக காயின மாதிரி கொலை செய்ய மாட்டோம், ஆனால் அப்படி முறைச்சிட்டு போவோம். இல்லை, ஒரு ஆவிக்குரிய முறைப்பு, அப்படி முறைச்சிட்டு. தேவ பிள்ளைகள் கூடுற இடத்துல நல்ல அனல் இருக்கும். இந்த பவுல் ஒரு பெரிய கப்பர் சேதத்தை பார்த்தோம், பாம்பு கிடைச்சிது. அப்போ அதுலெல்லாம் அவன்கிட்ட தேவ வல்லமை வெளிப்பட்டது, ஆனால் சகோதரர்களை பார்த்த பிறகுதான் அவனுக்கு தைரியமே வந்துச்சு. யூரோக்லித்தன் காற்று அடித்த பிறகும் பவுலுக்கு ஒன்றாகலை, பாம்பு கடித்த பிறகும் ஒன்றாகலை. அப்படி இருந்தும் பவுலே உங்களுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? அது ஐக்கியத்தில் சேர்ந்த பிறகு
1: தான்.
0: அதான் சபையுடைய பவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை ஜெனியூனாக ஆன்சர் பண்ணணும். வீட்டில் லாக்டவுன்லேருந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஆராதனை இருக்குது. சர்ச்சில் கூடி அதுக்கப்புறம் ஆராதித்தோம், எந்த ஆராதனை பலமாக இருந்துச்சு? இப்போ நீங்கள் அதான் சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் மெசேஜாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த ஆராதனை பலமாக இருந்துச்சு? என்ன கேட்டால் சொல்லுவேன், சபை கூடி ஆராதிக்கிறேன். லாக்டவுனில் நான் கேமராவை பார்த்து பேசி பழகிட்டேன். முதல் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால நான் எப்படி பேசினேன்னு தெரியுமா? பசங்களை கூப்பிட்டு ரெண்டு பேர் இந்த சைடு உட்கார வச்சு, ரெண்டு பேர் இந்த சைடு உட்கார வச்சு, அவங்க ஆமேன்னு சொல்லி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்படி இருப்பாங்க, எழும்பி ஓட பார்ப்பாங்க, உட்காரு அப்படிமே. ஏன்னா எனக்கு கேமரா பார்த்து பேசி பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டி ஓட்டி கேமரா பார்த்து பேசி பழகிட்டேன். கேமரா பார்த்து பேசி பழகிட்டு செப்டம்பரில் சர்ச்சு திறந்ததுக்கப்புறம் மக்களை பார்க்க வராது. 1 ஆராதனை நான் இப்படியே பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அது பாதியில் தான் எனக்கு தோணுது, ஏய் மக்கள் இருக்கிறாங்க, உடனே நான் இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன், அடுத்த நாள்லேருந்து கழுத்து வலி. அப்போ நான் என்னென்னா கேமரா பார்த்து பேசி பழகிட்டேன். லாக்டவுனில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நான் 7 எடுத்துகிட்டு வந்தேன், 7 பேசிடுவேன். 5 நீங்கள் லாக்டவுனில் உள்ள செர்மன்லாம் கேட்டு பாருங்கள், எல்லா மெசேஜுமே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் எந்த ஒரு மெசேஜுமே ஃபுல்லாகலை. ஏன்னா எந்த பாயிண்ட்ல அந்த ஆவியானவருடைய கிரியை நடக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஆராதனை தான், அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அதுதாங்க அங்கதான், அங்கே தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அனல் உண்டாகும். ஏழாவது காரியம், தேவ கிரிய வெளிப்படும். அப்போஸ்தலர் 8:6 வாசிங்க, ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 8:6,
1: பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்.
0: சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். சொல்லப்பட்ட வார்த்தைகள், பிலிப்பு என்ன சொல்லுகிறார், வசனம் பேசுகிறார், சுவிசேஷம் பேசுகிறார். சொல்லப்பட்டவைகளை அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதனுடைய ரிசல்ட் 7வது வசனம்,
1: அநேகரிலிருந்து
0: ஒருமன இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமைக்கு இடமே இல்ல. அந்நிய வல்லமைக்கு இடம் கிடையாது. ஒருமனம் குலைக்கப்படுற இடத்துலதான் பிசாசானவன் ஆட்டுத்தோலை பசுத்தோலை போர்த்தி கொண்டு மெதுவா உள்ள என்றான். ஒருமனம் இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமைக்கு உள்ள என்றாக முடியும். இந்த சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கள்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எப்படி தரேன் உள்ளே விட்டுட்டு எல்லாம் சுற்றி நிற்பாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து கேச்சர் வந்து அப்படி பிடிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வருவார். வந்துட்டு அவர் எதை தேடுவார், ஆட்டுக்குட்டி உள்ளே இருக்குன்னு தெரியும், எதை தேடுவார், வழி எந்த சைடு வீக்கா இருக்கு, எந்த சைடு வீக்கா இருக்கு, அப்படியே தேடி எங்கேயாவது கொஞ்சம் வீக்காயிட்டு கொஞ்சம் கேப்பு கிடைச்சிட்டு பந்தியில இருந்த யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தான், அப்படிதான் பைபிள் இருக்கு. அப்ப ஒரு மனம் எங்க கொலையுதோ அங்க அந்நிய வல்லமை என்றாயிரும். அதே வேளையில ஒரு மனம் எங்க அதிகமாகுதோ அங்க ஒரு வேற எந்த வல்லமைக்கும் இருக்க முடியாது. அது சத்தமிட்டு கொண்டு வெளியே ஓடிச்சான்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க. குடும்பம், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் குடும்பத்தில் வேற அந்நிய வல்லமை வராது. சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் சபைக்குள்ளே அந்நிய வல்லமை வராது. தேவ ஜனத்துக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால், ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் அந்நிய வல்லமை தேசத்திலே இருக்காது. ஆமென். ஒரு மனம் இருக்கிற இடத்துல இவைகள் காணப்படும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு மனம் உண்டாக ஜெபிப்போம், விட்டு கொடுப்போம், கர்த்தர் சபையை அப்படியே நடத்துவாராக. எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடி. நன்றி தகப்பனே. அப்பா.

ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் சபை மாத்திரமல்ல, எல்லா சபைகளிலும் ஒரு மனம் உண்டாக, ஒரு மனம் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.

கண்ணீர் கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு கூட

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக்கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்க.

தந்தை ஆண்டவரே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை

எஸ் நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ் அவருடைய தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புத

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரருக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே

நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரத்திலே ஒரு சிறிய குளம் இருந்தது. அதை சுற்றி பல மண்டபங்கள் இருந்தன. பற்பல விதமான நோய்வாய்ப்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? அந்த குளத்தின் தண்ணீரை தேவ தூதன் வந்து கலக்குவான். அதனால் தண்ணீரில் ஏற்படும் அசைவை கவனித்து முதலாவது தண்ணீரில் இறங்கினால் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே இருந்தார்கள். 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டு உதவி செய்ய யாருமே இல்லாமல் தனியாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து அங்கே வந்த இயேசு, சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். தன்னுடைய விருப்பத்தையும் தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்பதையும் அவன் உண்மையுடன் அவரிடம் கூறின போது அவனது படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லும்படியாய் இயேசு கூறினார். இன்றும் நம்முடைய இயலாமையையும் உதவியற்ற நிலைமையையும் அவரிடம் ஒத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக, எப்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கூறினீர்கள்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பவர் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறுவோமா?

ரோமர் 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவளானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஒளியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவளாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பரிசுத்த அலங்காரம். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திரையாகமும் 31 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரைவிட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசன தண்டையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமூட்டுகளையும் மேசையையும் அதன் பணிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். இன்றும் நம்முடைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3:22 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் பிள்ளையே, உனது வார்த்தைகளை நான் அபிஷேகிப்பது போலவே உனது வாழ்க்கையையும் எனது பழங்களால் அலங்கரிப்பேன். நான் உன்னில் தீவிரமாய் செயல்பட நீ இடங்கொடுத்தால் நான் உனது குணத்தையே மாற்றிவிடுவேன். நான் உன்னை அன்புள்ள கிறிஸ்தவனாகவும் மகிழ்ச்சியான நண்பனாகவும் சமாதானமான குடிமகனாகவும் பொறுமையாய் பாடுபடுகிறவனாகவும் தயவுள்ள அதிகாரியாகவும் நற்குண அயலானாகவும் நம்பகமான கணவனாகவும் சாந்தமுள்ள மனைவியாகவும் தன்னடக்கமுள்ள ஊழியனாகவும் மாற்ற

0: நல்லதொரு வாழ்க்கைக்கு யாரும் எதிர்பேச முடியாது. என் பிள்ளையே, உனது உலக அலுவலிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நீ எனது வலிமையில் சார்ந்து எனது ஞானத்தை தேடினால் உன்னை நான் வைத்திருக்கும் வேலை தளத்தில் நீ சிறந்து விளங்குவாய். நீ ஒரு மருத்துவரானால் எனது உதவியுடன் நோயாளிகளை பிற மருத்துவரை விட நேர்த்தியாய் கவனிப்பாய். ஒரு பொறியியலாரானால் நேர்த்தியாய் கட்டுவாய். பேராசிரியரானால் நேர்த்தியாய் கற்றுக் கொடுப்பாய். ஓவியரானால் நேர்த்தியாய் வரைவாய். விவசாயியானால் நேர்த்தியாய் பயிரிடுவாய். இல்லக்கிழத்தியானால் நேர்த்தியாய் சமைப்பாய். மாணவனானால் நேர்த்தியாய் படிப்பாய். நானே ஞானத்தின் ஆவி, மெய்யுணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, வல்லமையின் ஆவி, அறிவின் ஆவி. நான் உனக்கு உதவ முடியாத வேலையோ துறையோ கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உனக்கு சொல்கிறேன். நீ எனது உதவியை கேட்க வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காய் நன்றி சொல்ல வேண்டும். நீ வேலைக்கு போகும் முன்னால் தினமும் காலையில் எனக்கு முன் அமர்ந்திருக்கும் போது நான் உன்னை புதிதாய் என் அருளால் நிரப்புவேன். உலகெங்கும் உள்ள அலுவலகங்கள், தொழிற்கூடங்கள் மற்றும் வணிக மையங்களில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. தவறான வழிகளுக்கு என் பிள்ளையே மறுப்பு தெரிவித்துவிடு. வித்தியாசமாயிருக்க துணிந்திடு. நான் உன்னை ஆதரிப்பேன். நீ அநியாயமாய் நடத்தப்பட்டால் என்னிடம் திரும்பு. பொறுமை என்னும் பொற்பளத்தை நான் உனக்கு தருவேன். வேலை உயர்வு தருவது நானே. நீ நல்ல சுகத்துடன் இருக்கவே நான் விரும்புகிறேன். உனது உடல் ஒரு நாள் சாகத்தான் போகிறது. ஆனாலும் அதற்கு தெம்பூட்டிக் கொண்டிருப்பது நானே. உனது உடலே எனது ஆலயம். அது செவ்வனே இருப்பதையே நான் ஆசிக்கிறேன். அதற்குள் எனது ஆரோக்கியம் நதிபோல் ஓடிச்செல்ல வாஞ்சிக்கிறேன். சிலுவையின் ஆசிகளை உனதாக்கிக்கொள். அவைகளை நான் உனக்கு பலிக்கச் செய்வேன். என் செல்ல பிள்ளையே, நீ இயேசுவை மணக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாய். விண்ணகத்தில் உள்ள அவரது பாச கரங்களில் உன்னை கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்கும் வரை நான் உன்னோடையே இருப்பேன். ஆவியாகிய நானும் மணப்பெண்ணாகிய நீயும் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த 5-6 நாட்களாக உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நடத்துதல்களையும் வெளிப்பாடுகளையும் உதவிகளையும் குறித்து நாங்கள் அவருடைய சத்தம் போலவே உம்முடைய வார்த்தைகளிலிருந்து தொகுத்து கேட்பதற்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் யோசித்து பார்த்து, தியானித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, சிரத்தை எடுத்து அனுபவமாக்க எங்களுக்கு உதவி தாரும். மறுபடியும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணகமேறி உம்மிடத்தில் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டபடியால், பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்தருளினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். உமக்கு எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும். எம்மை நிரப்பும் நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்

But that's from touch from the living God. Change us, make us, mold us, oh God. More like you, God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. Mahimayumaka Satana. உம்மை போல எங்களை ஆதரிக்க எங்களை நடத்த எங்களை குணமாக எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. உடைய சாயதாயங்களை மாற்றுகிறார். வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துவீர். தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா எங்களை எழுப்புவீர். வெளிச்சத்திலே கீழ்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலம் தருவீர். Let your light shine upon us. Ido irul bhumi kaarul janangalai moodu aanalum unmel kattar udipa. The dark clouds all over, oh God, we can see, but the Lord will shine over our lives.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58. டாக் சோல்ஜர்ஸ் எனப்படும் பழங்குடி போர் வீரர்கள் தங்களுடைய சீருடையோடு மிக நீண்ட தோலால் செய்யப்பட்ட ஈட்டி உரையை இணைத்திருப்பார்கள். போரின் போது அந்த உரையில் இருக்கும் ஈட்டியை தரையிலே குத்தி தாங்கள் நிறுத்தப்பட்ட அதே இடத்தில் ஒன்று தான் சாகும் வரை அல்லது போரிட்டு ஜெயம் பெறும் வரை நிற்க வேண்டும். அந்த இடத்தில்தான் முடிவு வரை அந்த போர் வீரன் நிற்பான். ஆம்பிரியமானவர்களே, நாமும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது என்று வேதம் கூறுகிறது. தானியலின் நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தனர். என்னவென்றால், நாகசுரம், கிண்ணறம், வீணை போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் போது நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தவறும் பட்சத்தில் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. தானியலின் நண்பர்கள் 3 பேரும் யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் எதையும் தாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று தைரியமாய் நின்றார்கள். வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்ட போது தேசத்தின் ஜனங்கள் அந்த சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள். இவர்கள் மூவரும் அந்த சிலையை வணங்காமல் நின்றதால் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மூவரும் ராஜாவிடம், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று உறுதியாய் சொல்லி அசையாமல் நின்றார்கள். எனவே சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். இவர்கள் உறுதியை பார்த்த தேவன் அவர்களை பாதுகாக்க தூதனை அனுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்களுடைய முடிக்கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. இதை பார்த்த நேபுகாத்நேச்சார் உடனே, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆம்பிரியமானவர்களே, நாம் அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களுமாய் கர்த்தருடைய நாமத்தில் உறுதியாய் நின்றால் நிச்சயம் நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:38 42 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளினுடைய ஆழமான உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். மத்தேயு 5:38 இப்படியாக சொல்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஒன்றாலே இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். உங்களுடைய ஹோல் பைபிளினுடைய கீவேர்டுன்னு சொல்லலாம் இது. இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கண்ணுக்கு போச்சுன்னா கண்ணு போகணும், பல்லு போச்சுன்னா பல்லு போகணும். ரத்தத்துக்கு ரத்தம், சதைக்கு சதை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியங்கள், நியாய பிரமாணங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டின் பக்தனாகிய நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்தே நிற்காதேன்றார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. காட்டுன்னு இல்லை, கொடுத்துரு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சானாக்கா அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொல்லலை, அவனுக்கு கொடுத்துருப்பா, அவன் ஏதாவது எடுத்துட்டு போ. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, கடன் உன்னிடத்தில் கடன் வாங்குற விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது என்றார். அதனால இந்த நாளிலே இந்த சத்தியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலைக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை சத்தியமாக இது இருக்கிறது. காந்தியினுடைய வாழ்க்கையில் வெறும் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை ஒரு மகானாக மாற்றின ஒரு முக்கியமான பகுதியே தான், சத்தியமே தான். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அகிம்சை என்ற தத்துவத்தை இங்கு தான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு வித்திட்ட பகுதியே இதுதான். இன்னைக்கு நாம் சுதந்திர காற்றை இன்னைக்கு நாம் விடுகிறோம் என்றால் அதற்கு காரணம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தின் திருப்பி கொடுன்ற ஆழமான சத்தியத்தினுடைய அர்த்தத்தை காந்தி உணர்ந்ததுனால அகிம்சை என்ற சத்தியம் அவருடைய இருதயத்திலே தோன்றியது. அதனால இயேசு கிறிஸ்துடைய அந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாட்களிலே இதுதான் அவருடைய ஹைலைட்டாக இருந்தது. அவருடைய மிக உன்னதமான நிலைமை இதுதான், எதிர்த்து நிற்காத, தீமையோடு எதிர்த்து நிற்காத, ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை திருப்பி கொடுனார். அதுமாதிரி அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதுமாதிரி அவர் வர அவர் ஏசாண்டவர் வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசையா தீர்க்க தரிசி இப்படியாக எழுதியிருக்கிறார். என்னன்னு ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:7 இப்படியாக சொல்கிறார், அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திருக்கனுக்கு முன்பாக முன்பாக சப்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம உரிமை குரல் கொடுக்குறோம், உரிமையாக பாராட்டுறோம், என்ன செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அகிம்சை என்ற கொள்கையை நாம் தத்துவத்தை கண்டுபிடிச்சோம் என்றால் இல்லை. அன்பாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு சொன்னதை போல வாழவில்லை என்று காந்தி மென்ஷன் பண்ணது இந்த மலை பிரசங்கத்தை தான். இந்த மலைப்பிரசங்கத்தின்படி ஒருத்தவன் வாழலை. இன்னைக்கு வாழ்ந்தார்கள் என்றால் இந்த உலகமே அமைதி நாடாக மாறிவிடும். யுத்தத்துக்காகவோ அல்லது இராணுவத்துக்காகவோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு மிச்சமாகும் என்று காந்தி சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் காந்தி சொன்னதை நான் கேள்விப்பட்ட பிறகு இந்த மத்திய 5, 6, 7 என்ற இந்த மலைப்பிரசங்கத்தை ஆழமாக நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பாங்களே. இதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது, அவ்வளோ புதையல் இருக்கிறது, அவ்வளோ உன்னதமான காரியங்கள் இதில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கி எப்படியாக காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு மகானாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பகுதிக்கு இருக்கிறதோ, அதேபோல் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வித்திட்டதே இந்த பகுதி தான். காந்திக்கு எப்படியாக ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலிருந்து அவர் அகிம்சை என்ற கொள்கையை அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரோ, எடுத்துக்கொண்டு அதை கையில் எடுத்து வெள்ளக்காரனிடத்தில் போராடி அகிம்சையின் முறையில் போராடி அவர் எப்படியாக வெற்றியை பார்த்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானாக இருக்கிறார் என்றால், இதில் இருக்கிற அநேக ரகசியத்தை நாம் அறிந்து அதன்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு கிளிக் என்னுடைய மைண்டில் வந்ததுனால மற்ற 5, 6, 7 நான் அதிகமாக வாசித்தேன், நேசித்தேன். இன்றைக்கும் அப்படியாக வாசித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அநேக புதையல்களை நோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்பாங்களே. தயவு செய்து இதை அலட்சியம் படுத்தாதீங்க. அந்த மாதிரி இதை கேட்கிற நீங்கள் இதை அதிகமாய் தியானியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய புதையல்களும் பொக்கிஷங்களும் அதில் ஒளிந்திருக்கிறது என்பான். இதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலும் மாற்றங்களும் பெரிய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக வரும் அன்பாலே. இன்றைக்கி ஏனென்றால் இன்றைக்கி தீமையோடு தான் எதிர்த்து நிற்கிறோம். அடிக்கடி பழிக்கு பழி இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். கோர்ட்டு கேஸு பகை எல்லாம் பாடுறோம். ஆண்டவர் அன்பாலே இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பார்க்கணும்னா இது எப்படிங்க இழிச்சவாயின்னு சொல்லுவாங்களேன்னுவாங்க. ரொம்ப இல்லை இழிச்சவாயெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய பார்வையில் இதுதான் சத்தியம், இது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரொம்ப இல்லை இதுக்கு எத்தனையோ சாட்சி நான் சொல்ல முடியும். ஷர்மா என்ற ஒருத்தர் சாட்சி இருக்கிறார். சத்தியத்தை சந்தித்தேன்னு ஒரு சாட்சி புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அவர் குஜராத் மாநில காங்கிரஸில் தலைவராக இருந்தவர், பெரிய எம்பியாக இருந்தவர். எப்படி பல நிறுவனத்தில் அவர் எம்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். ஆனால் அவர் இந்த மத்திய 5, 6, 7 படி மலைப்பிரசன் படி ஒரு கிறிஸ்தவனும் வாழவில்லை என்று சொல்லி பைபிளை கொளுத்தி போட்டவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி அவர் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போய் சென்று இயேசுவே உண்மையான தேவன் என்று பறைசாற்றுகிறார். அன்பானிலே இன்றைக்கி எவ்வளோ சாட்சி புத்தகங்கள் இதில் வந்திருக்குது. இந்த கிறிஸ்துவத்தினுடைய மிக ஆணிவேர், மிக முக்கியமான கட்டம் இந்த அகிம்சை. தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஒருவனை வலது கன்னத்தில் அழைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அந்த ஒரே சத்தியத்தை நாம் கடைபிடிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் முன்பாக வெக்கப்பட்டு போக மாட்டார். நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்திலே நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்வோம். அதன்படி நடப்போம், ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இதை இன்னும் நீங்கள் தியானியுங்கள். இன்னும் பல ரகசியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவர், உங்களோடு பேசுவார். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அகிம்சை என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், நாம் வெற்றியை பெறுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இதில் உள்ள ஆழமான சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து அதன்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமே. தேங்க்யூ அன்பான்லே. காட் பிளஸ் யூ. இதை கேட்டுட்டு விட்டுறாதீங்க. மற்ற 5, 6, 7 நீங்கள் அதிகமாக தியானிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருத்தங்க எதிர்த்து பேசும்போது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அழகாய் காண்பிக்கிறது. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நாம் சகித்து கொள்ளக்கூடாமல் செய்கிற காரியங்கள் நம்மை குற்றத்துக்கு உட்படுத்துகிறது. இதைதான் வேதம் காண்பிக்கிறது. நமக்கு ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கற்று நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க நமக்கான லக்கை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லெக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாதவனாய் ஓடி அந்த லெக்கை அடையாமல் போனால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. வேதம் காண்பிக்கிறது, உனக்கு ஒருத்தங்க அநியாயம் செய்யறாங்களா, உனக்கு விரோதமாய் ஒருத்தங்க பிரச்சனை பண்றாங்களா, காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறார்களா, நீங்கள் ஏன் சகித்து கொள்ளக்கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. நாம் சகிப்போமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று யாக்கோபு 1:12 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். எவ்வளவு அவமானங்கள், எப்படி இகழ்ந்தார்கள். அவர் எதை மேன்மையாய் சொன்னாரோ அதை வைத்து பேசினாங்க. தேவனுடைய குமாரனை ஆனால் நீ சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா. என்னென்ன காரியங்களை அவர் மேன்மையாய் வைத்தாரோ அதை எல்லாம் வைத்து கிண்டல் பண்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் சகித்தார், அவர் சகித்தார். இப்படி சகித்ததின் பலன் என்ன தெரியுமா? அவர் மாட்சிமையோடு வல்லமையோடு எழுந்தருளி பிதாவின் வலது பாரிசத்திலே இன்றும் வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜா.

நடப்பாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய். என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கிறிஸ்து வைத்து சென்ற அடிச்சுவடுகளில் ஒன்று என்ன தெரியுமா? சகிக்கிறது. ஆமே. நாம் வழக்காடுவதை விட சகிப்பது மேன்மை என்று வேதம் காண்பிக்கிறது. நாம் சகிப்பதை விட்டுவிட்டு வழக்காடுவோமானால் என்ன செய்கிறோமா? 8வது வசனம், நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. நாம் வழக்காடுவோமானால், தீமைக்கு தீமை செய்ய எதிர்த்து நிற்போமானால், நம்மில் வெளிப்படுகிற காரியம் அநியாயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நஷ்டப்படுத்துகிறோம், அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்துகிறோம், நமக்கு வர வேண்டிய அநேக காரியங்களை நஷ்டப்படுத்துகிறோம், அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம், நமக்கு தேவன் தந்த நல்ல தருணங்களை நஷ்டப்படுத்துகிறோம், நல்ல ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்துகிறோம், நாம் மகிழும்படியாய் தேவன் ஏற்படுத்தி தந்த நல்ல சூழ்நிலைகளை நஷ்டப்படுத்துகிறோம். அநேக நஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சகிக்க கூடாமல் தீமைக்கு தீமை செய்ய முற்பட்டதே. சகிக்காமல் வழக்காடுகிறவன் குற்றத்துக்கு உட்படுகிறான். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்வதை விட சகிப்பதே மேல். சகிக்கிறதுக்கு தான் என்ன தேவை? தேவனுடைய கிருபை தேவை. சகிக்க என்ன செய்ய வேண்டும்? அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நினைப்போம். அவர் சகித்தார் அல்லவா? அவர் சகித்து மேன்மையை அடைந்தார் அல்லவா? இன்று ஆமென், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், நிந்தைகள், இவைகளை நீங்கள் சகித்தால் நாளை உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிக்க தேவன் அனுகிரகம் செய்வார். காரணம், இது அவர் வைத்து சென்ற அடிச்சுவடு. இந்த அடிச்சுவடை பின்பற்றி மேன்மையை சுதந்திரிப்போம். குற்றத்துக்கு உட்படாதிருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் நல்ல அடிச்சுவோடு எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீர். அதை பின்பற்ற கிருபை செய்வீராக. சகிக்க கூடாமல் எங்களில் வெளிப்படுத்துகிற கிரியைகள் நிமித்தம் நாங்கள் குற்றத்துக்கு உட்படுகிறோம் என்று இந்த நாளில் எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சகிக்க கிருபை தாரும், நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பாயிருந்தார் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஜோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு அன்பாயிருந்தார், அன்பாயிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களின் மேல் அவர் அன்பும் அக்கறையும் உள்ளவராகவே இருக்கிறார். அன்றைக்கு பெத்தானியாவிலே இருந்த ஒரு சிறிய குடும்பத்தின் மேல் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். ஒருவேளை அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு தாய் தகப்பன்மார் இல்லாமல் இருந்திருக்கலாம், செல்வமோ வசதியோ இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். தாய் தகப்பனற்ற அவர்களுக்கு நேசிக்கிற தாய் தகப்பனான் ஆறார். அவர்கள் வீட்டிலே உணவு அருந்தி அங்கு தங்கினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னோடு தங்கியிரும் என்று அழைக்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்குள் வருவார். மட்டுமல்ல, உங்கள் மீது அன்பு செலுத்துவார். இயேசு சொன்னார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்பாடு 3:20 காண்கிறோம். கர்த்தருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று எசாயா 66:13 காண்கிறோம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களிக்கிறார். தகப்பனை போலவும் தாயை போலவும் நேசிக்கிற கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருபோதும் உங்களுடைய பாவங்களினாலே அவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அவர் உங்களுடைய உள்ளத்திலே தங்கியிருப்பது எத்தனை மேன்மையான காரியம். அவர் உங்கள் உள்ளத்திலே வரும்போது முதலில் தருகிற ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இந்த உலகம் அன்புக்காக இயங்குகிறது. அன்பு குறைந்து போகும்போது மக்கள் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள். என்னை உண்மையாக நேசிக்க இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். மனித அன்பு மறைந்து போகலாம், ஆனால் உங்கள் மேல் கிறிஸ்து வைத்திருக்கிற அன்போ ஒருபோதும் குறைந்து போவது இல்லை. அவர் எவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பியது எத்தனை மகிமையான அற்புதம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நினைவுக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன கிராமம்தான். ஆனால் யார் வீட்டில் என்ன நடந்தாலும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய காரியமாக இருந்தாலும் அது அனைவருக்கும் தெரிய வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட பெண் என்பதை அறிந்த அந்த ஊரில் வயது முதிர்ந்தவர் ஒருவர் அவளை அழைத்து, நீ இப்படி எங்கு சென்றாலும் மற்றவர்களை குறித்து காரியங்களை பேசுவதால் அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள். உண்மையற்ற காரியங்களையும் நீ பெரிதுபடுத்தி பலரிடம் கூறுவதால் அநேக குடும்பங்களில் பிரச்சனை உண்டாகிறது. உனது நண்பர் வட்டமும் குறைந்து கொண்டே போகிறது. நீ இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று கூறினார். நானும் எவ்வளவோ முயற்சி செய்துதான் பார்க்கிறேன், என்னால் அது முடியவில்லை என்று அவளும் வருத்தப்பட்டாள். இதை நான் விட்டுவிட எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டாள். அதற்கு பெரியவர், சரி கொஞ்சம் பொறு என்று சொல்லி ஒரு பெரிய பையை அவள் கையிலே கொடுத்து, ஒரு வார் உனக்கு தருகிறேன், இந்த பை நிறைய எனக்கு பறவைகளின் இறகுகளை பொறுக்கிக் கொண்டு வா என்று கூறினார். தனது சிநேகிதிகளின் உதவியோடு கை நிறைய சிறிய பறவை இறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்தாள். அவளை அழைத்து கொண்டு அந்த பெரியவர் அருகில் உள்ள குன்றின் மேல் சென்று காற்று அதிகமாய் அடிக்கும் பொழுது, அந்த பையில் உள்ள எல்லா இறகுகளையும் நீ பறக்க விடு என்று கூறினார். அப்படி அவள் பறக்க விட்ட பின் அவளை பார்த்து, இனி போய் நீ பறக்க விட்ட இறகுகளையெல்லாம் கண்டுபிடித்து மீண்டும் எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார். அப்பொழுது அவள் சற்று சிந்தனை செய்துவிட்டு, இது எப்படி என்னால் முடியும் ஐயா? அது எங்கெங்கு போனதோ நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டாள். அப்பொழுது அவர், நீ மற்றவர்களை குறித்து பேசிய வார்த்தைகளும் இவ்வாறுதான். அது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சென்றதோ உனக்கு தெரியாது. அதை மீண்டும் நீ பொறுக்கிக் கொண்டு வர இயலாது. எனவே இனியாவது மற்றவர்களை குறித்து பேசுவதை விட்டுவிடு, உனக்கு நல்ல உறவுகள் கிடைக்கும் என்று கூறி அனுப்பினார். இவ்வளவு நாள் தான் செய்த மிகப்பெரிய தவறை உணர்ந்து அவள் மனம் திரும்பினாள். நாமும் மற்றவர்களை குறித்து, நாம் கேள்விப்பட்ட எதை குறித்தும் பிறரிடம் கூறக்கூடாது என்ற சத்தியத்தை பின்பற்றுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே என்ற வேத வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறதல்லவா? நாம் கவனமோடு இருப்போமா?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2:10-17 நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 2 verses 10 to 17.
1: தமிழிலே இது வந்து 3 பகுதியா 4 பகுதியா தெரிந்தாலும் நீங்க ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் போது இந்த 17 வசனங்களும் ஒரே சொற்றொடர், ஒரே சென்டென்ஸ் அப்படி இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
2: Though it is being divided in Tamil as 4 parts, but in English it is almost the 17 verses or just one statement or one word.
1: ஒவ்வொரு வசனம் முடிந்த பிறகு ஒரு கமா போட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
2: So it is a comma at the end of each verse and it continues.
1: ஆகவே நான் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இத மொத்தமாக ஒரு பாராகிராஃபாக நான் வாசித்தேன்.
2: So I read even in Tamil and English as a paragraph.
1: ஆகவே நாம் அதை மொத்தமா வாசிக்கும் போது அதில் உள்ள கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள அது பிரயோஜனமா இருக்கும்.
2: So when we read it as a paragraph, we will be able to understand the crux that is present in it.
1: 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: From verse 10.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், யுக்தி உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
1: அதினால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கும் நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூடுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who leave the paths of uprighteous to walk in the way of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked.
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: Whose ways are crooked and who are devious in their paths, to deliver you from the immoral woman, from the seductress who flatters her with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சொற்றொடர் அல்லது ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: So as we read this paragraph, we can find a word or a word that has a same meaning being repeated many times.
1: 2:11 பாருங்க.
2: Chapter 2 and verse 11.
1: நல் யோசனை உன்னை காப்பாற்றும்.
2: Discretion will preserve you.
1: புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: Understanding will keep you.
1: 15 பாருங்க. மாறுபாடான பாதைகளிலும் கோளலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: Verse 12 in English, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things.
1: 17 இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: Verse 16 in English, to deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words.
1: 3 முக்கியமான வார்த்தை.
2: 3 important words.
1: காப்பாற்றும்.
2: It will preserve you.
1: பாதுகாக்கும்.
2: கீப் யூ.
1: தப்புவிக்கும்.
2: டெலிவர் யூ.
1: முக்கியமான வார்த்தைகள் காப்பாற்றும்,
2: பிரிசர்வ்ஸ்,
1: பாதுகாக்கும்,
2: கீப்ஸ்,
1: தப்புவிக்கும்,
2: டெலிவர்ஸ்.
1: இத மூன்றையும் எது செய்கிறது என்றால் ஞானம், புத்தி.
2: This wisdom and understanding knowledge will do this.
1: ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
2: We have to understand something.
1: நாம் எதிர்கொண்டிருக்கிற நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுகிறது.
2: This scripture portion clearly shows us that the life that we live is not secure as it seems.
1: இதுல உள்ள பிரச்சனை வந்து நம்முடைய சரீரத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாதுகாப்பற்ற தன்மையை முக்கியப்படுத்தல.
2: So this doesn't emphasize on the protection that is required for our body.
1: நம்முடைய சரீரத்துக்கு பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்துல வாழ்றோன்றது அங்க பேசல.
2: It doesn't speak about a security or a protection that we don't have in this world.
1: இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது அவனுடைய ஆத்மா அவனுடைய வாழ்க்கை முறைக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மையை இந்த உலகம் கொடுக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது.
2: But here it shows about the insecure nature that a person has for his soul and his heart.
1: அதாவது நம்ம பொதுவா பாதுகாப்பு அப்படின்ன உடனே நம்முடைய மனதில் முதலாவது வர்ற பாதுகாப்பு என்னன்னா நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த பாதுகாப்பு தான் நம்ம பெரிய பாதுகாப்பா பார்க்கிறோம்.
2: So when you always speak about protection or security, we always consider the security or the protection that we give to our body.
1: நாம அதுக்கு தான் ரொம்ப அதிகமான கவனத்தை நாம செலுத்துறோம்.
2: We give more care and attention only to that.
1: பாதுகாப்பு அப்படின்ன உடனே நமக்கு வர்ற வியாதிகளை பற்றி நம்ம கவலைப்படுறோம்.
2: When we say protection, we are concerned about the disease that we are infected with.
1: நமக்கு சுற்றி இருக்கிற ஆபத்துகள், நமக்கு இருக்கிற விபத்துகளை பற்றி நம்ம யோசிக்கிறோம்.
2: We always think about the accidents and the dangers that are surrounding us.
1: நாம வந்து சில வேளையில் நம்மை சுற்றி நடக்கிற யுத்தங்கள், நம்மை சுற்றி நடக்கிற போர்கள், நம்மை சுற்றி நடக்கிற துன்மார்க்கமான காரியங்கள், கொலை கொள்ளை இதெல்லாம் நம்ம நினைச்சு இதுதான் பாதுகாப்பு, பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்றத நம்ம அதிகமா யோசிக்கிறோம்.
2: And also we also consider the battles, war that is going on, all the evil and wicked things like murders, killing, all these we consider as an insecure thing.
1: நம்முடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல, நம்முடைய டிவி சேனல்ஸ்ல, ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல இந்த பாதுகாப்பு அப்படின்னாலே அது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு சுற்றி நடக்கிற யுத்தங்கள், சுற்றி நடக்கிற போராட்டங்கள், சுற்றி நடக்கிற கொலைகள், இததான் அவங்க வந்து பெரிய ஒரு ஆபத்தாக மனிதனுக்கு காண்பிக்கிறாங்க.
2: So even our TV channels and newspapers also define this protection as something insecure state because of these wars or the dangers that a person would encounter.
1: இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு அடுத்த பாதுகாப்புன்னு சொல்லலாம்.
2: So we can say all these are protection to our life.
1: நம்முடைய மாம்சத்திற்கு அடுத்த ஒரு பாதுகாப்பு.
2: It's a protection to our flesh.
1: ஆனால் இங்கே இது ஒன்றை குறித்தும் அந்த ஞானி பேசல.
2: But here this wise man does not speak about any of these things.
1: அவருடைய காலங்களில் யுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது.
2: Even in his time they had wars and battles.
1: அவருடைய காலத்திலேயும் கொலை கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டுதான் இருந்தது.
2: And even in this time there were robbery and murders.
1: எத்தனையோ துன்மார்க்கமான செய்கைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது.
2: And there were many wicked things that were happening those days.
1: ஆனா அத பத்தியெல்லாம் அவர் பேசல.
2: But he did not speak about them.
1: அவர் எதை பத்தி பேசுறாருன்னா சரீரத்துக்கு அடுத்த
2: புறப்படுகிறது. Comes the foundation of life,
1: the issues of life ellame adilirundha varugirathu,
2: and all the issues comes out of it.
1: Appo nammudaiya paadhagaappa patti nama yosikkum bodhu nama nammudaiya sarira paadhagaappai maathram nama ninachittu vittra koodathu, nammudaiya ullana paadhagaappai kurithu nama romba gavanamullavangala irkanum.
2: So when we say protection, we should not be concerned only about our body or the flesh, a protection of the flesh, but also about our soul and our mind.
1: Adhanaladha Yesu sonnaru,
2: that's why Jesus said,
1: ungal sariratai vande kollugiravargalai kurithu கொல்ல வல்லவர்களை குறித்து நீங்க பயப்படாதீங்கன்னு
2: சொன்னார். Do not be afraid of the people who can kill your body.
1: ஆனால் உங்கள் ஆத்துமாவை நித்திய நரகத்திற்கு அனுப்பக்கூடிய தேவனுக்கு நீங்க பயந்திருங்கன்னு சொன்னார்.
2: But always fear the Lord who can send your soul to the eternal hell.
1: அப்போ நம்ம பாதுகாப்பு அப்படின்னு யோசிக்கும் போது நம்முடைய உள்ளான மனதினுடைய பாதுகாப்பை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: So when you say protection, we should be much concerned and careful about our inner man.
1: இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா,
2: why do we say there is no protection in this world?
1: வெறுமனே அது வந்து சரீரப் பிரகாரமான ஒரு பாதுகாப்பை பற்றி நாம பேசல.
2: We don't speak about just the protection of our flesh here.
1: ஆனால் இதைவிட ஒரு முக்கியமான ஆபத்து எங்க இருக்குன்னா நம்முடைய மனதுக்கு அடுத்த ஏரியா இருக்கு பாருங்க, அங்க வர்ற அட்டாக், அங்க இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மை, அங்க இருக்கிற பயங்கரமான தீங்குகளை தான் நாம் பேசுறோம்.
2: But we speak about the insecurity that we face in our mind and heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து இயற்கையில் இருக்கிற சீற்றங்களை பற்றி, இயற்கை கொண்டு வருகிற அழிவுகளை பற்றி ரொம்ப விலாவரியா பேசுறாங்க.
2: Today many people speak about the natural catastrophe and natural disasters.
1: அதாவது எத்தனையோ கோடி கோடியான பணத்தை வந்து இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்கு, அவங்க தங்க சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க, அதற்கு திட்டமிடுறாங்க, ஆலோசனை பண்றாங்க.
2: They also spend, they also plan and they also put into action many things to protect this nature so to save their life.
1: The disasters ல இருந்து எப்படி காப்பாற்றுறது?
2: To save from all this disasters.
1: ஆனா எல்லாருடைய கண்ணுக்கும் மறைஞ்சு போன ஒரு காரியம் என்னன்னா, இயற்கை கொண்டு வருகிற அழிவை காட்டிலும் மனிதனுடைய சுபாவத்திற்கு நேராக ஏற்பட்ட ஏற்பட்டு கொண்டிருக்கிற பயங்கரமான ஒரு தீங்கின் காலத்தை குறித்து அநேகர் கவலைப்படுறது இல்ல.
2: But what is hidden from the eyes of people is that people are not concerned about the drastic change that the man's nature is undergoing.
1: மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய குணம் மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு நேராய் நாளுக்கு நாள் மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
2: Man's nature or man's character is drastically changing each and every day.
1: இந்த பாதுகாப்பற்ற தன்மையை தான் சாலமோன் இங்க பேசுறாரு.
2: So this kind of insecure is being spoken by Solomon here.
1: தன்னுடைய பிள்ளைக்கு சரீரப்பிரகாரமாக ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறத பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எப்படி இந்த பிள்ளைய பாதுகாக்கலாம்ன்றதுதான் சாலமோனுடைய மிகப்பெரிய கவலையா இருந்தது.
2: So here the very concern of Solomon was not to protect his son from the physical danger but to protect his children from the danger that they encounter in the mind.
1: அரசாங்கமும் சரி நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்களையும் சரி இப்படிப்பட்ட தீங்கான வியாதியிலிருந்து தொற்றிலிருந்து நாம எப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஏராளமான திட்டங்களை ஏராளமான ஆலோசனைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
2: So even government and also personally we also do all kinds of measures protocols to safeguard ourselves from all kinds of infections.
1: அரசாங்கம் என்ன சொல்லுகிறது அப்படியே நம்ம செய்றோம்.
2: We also do things that the government orders.
1: அதாவது வெளியே நடமாடக்கூடாது தடை உத்தரவு போட்டா நடமாட மாட்டேங்கிறோம்.
2: So when there's a lockdown that people should not go out we don't go out.
1: நீங்க மாஸ்க் கண்டிப்பா போடணும்னா போட்டுறோம்.
2: If you have to wear a mask compulsory we will wear it.
1: Hand sanitizer use panunga na hand sanitizer use panirrom.
2: If you are supposed to use hand sanitizer we are using it.
1: Thadupusi podunga na potrrom.
2: If you have to administer vaccine we are doing it.
1: Yen appdin sonna ayyo nammude sarirathukku endha theenga vandirakudadu nammude uyirukku endha aabathu vandirakudadu nammude sugathukku endha prachaney vandirakudadu endradhu romba gavanamaa irukrom.
2: It's because we are more concerned about our body that we should not be affected by any infection or we should not be or our life should not be in kind of danger.
1: Anal இதைவிட ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
2: But we should never forget there's a great danger that our children are experiencing, our descendants and generations are going through today.
1: More than the present corona. இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆபத்துகளை பார்க்கலாம் பெரிய ஆபத்து அது.
2: That is a great danger more than the present corona.
1: இதை அறிந்த பவுல் தான் சொல்றாரு நம்முடைய போராட்டம் வந்து மாம்சத்திற்குரியதல்ல.
2: That the Paul who knows it says our struggle or strife is not with the flesh.
1: நம்முடைய போராட்டம் வந்து வான லோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு துரைத்தனங்களோடு நமக்கு வந்து போராட்டம் இருக்கு.
2: So our struggle is with the principalities and with the powers of the world.
1: அப்போ இதுதான் நமக்கு பெரிய போராட்டம்.
2: So that is a great struggle.
1: அத மறந்திர கூடாது.
2: Don't ever forget that.
1: நான் நினைக்கிறேன் இந்த போராட்டம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடருது.
2: I think this struggle started from Garden of Eden and still continuing.
1: நான் அடிக்கடி யோசிப்பேன்.
2: I used to think
1: 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நீதிமொழிகள்ல இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு இதுக்கு தப்புவிக்கும் காக்கும் தற்காக்கும்லாம் இவர் நீதிமொழிகளுடைய ஆக்கியோன் எழுதுவார்னா உலகம் வந்து பாவம் வந்து அன்றைக்கு இருந்ததை விட மிக கொடுமையானதாக ஆழமானதாக இருளானதாக இந்த 3000 ஆண்டு கழித்து மாறிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது.
2: If the author of this Proverbs could feel insecure 3000 years ago, just imagine the danger and the change that we are going through today and imagine the danger that our children are living in today.
1: இப்போ முக்கியமான காரியத்தை நீங்க கவனிக்கணும்.
2: Now we have to understand the important thing.
1: இவ்வளவு பெரிய ஆபத்துகள் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னு சாலமோன் அறிந்து என் மகனே அப்படின்னு ஆலோசனை கொடுத்துட்டே வர்றாரு.
2: So Solomon knowing that the great danger is awaiting for his son and gives advices to his son saying my son.
1: அப்போ தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பா தான் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தம் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு என் வீட்டுக்கு நல்ல வலிமையான கதவு போடணும் நல்லா நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டு போடணும் அப்படின்னு அவர் நினைக்கல.
2: So what Solomon recommended for protecting his son was not stronger doors and very strong locks for his house.
1: அவர் சொல்லல என் வீட்டுக்கு என் நாட்டுக்கு உயரமான மதில்கள் எல்லாம் போட்டா என் ஜனங்களும் என் பிள்ளையும் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு அவர் சொல்லல.
2: And he never recommends that when there are higher walls and for my house and my nation my people will be protected.
1: ஓ என்னுடைய ஜனங்களுக்கு மட்டுமல்ல என் மகனுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வைக்கணும், அந்த கட்டுப்பாடுகளை அதிகரிச்சா என் பிள்ளை வந்து பாதுகாப்பா இருக்கறான்னு சொல்லல.
2: He never said that if I give greater restriction to my son and also to my nation they would be protective.
1: அல்லது என் பிள்ளையை எல்லாரும் விட்டு தனிமைப்படுத்தி ஒரு தனி அறையில அடைச்சு வச்சுட்டு என் வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் பொத்தி காப்பாத்தினா என் பிள்ளை வந்து பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லல.
2: Or he doesn't say that if I seclude my son from other people and keep him separate in a separate room then he will be protective.
1: அல்லது என் பிள்ளைக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து அந்த பிள்ளைய பயமுறுத்தி அந்த பிள்ளைய வந்து நான் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சுட்டேன்னா என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான் அப்படி சொல்லல.
2: Or he doesn't even recommend that if I give strict punishments and warnings to my son and give him under good restrictions he will be protective.
1: அல்லது நிறைய பேர் சேனையா வந்து என் பிள்ளைய சுற்றிலும் எப்பவுமே பிளாக் கேட்ஸ் மாதிரி எப்பவுமே ஒரு புடை சோல ஒரு பாதுகாப்போட தீங்கே அவனை தொடாதபடி அவனுக்கு இரவும் பகலும் 24 மணி நேரம் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சேனையை நான் கொடுத்துட்டேன்னா என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான் அப்படி அவர் சொல்லல.
2: Or he doesn't even tell that if I arrange an army of soldiers to be always around him like black cats so that he will be away from any harms. He never said so.
1: நல்லா கவனிங்க.
2: You have to listen carefully.
1: நம்ம பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வைக்கிறது தப்பு இல்ல.
2: It is not wrong to keep your children at home.
1: நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது தப்பு இல்ல.
2: It is not wrong to give restrictions to your children.
1: நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சில வேளை தண்டனைகளை கொடுப்பது தவறு கிடையாது.
2: It is not wrong to even give punishments to your children at
1: home. நம்மளுடைய பிள்ளைகளை வந்து சில வேளை மற்றவர்களிடத்தில் தனிமைப்படுத்துறது தவறு கிடையாது.
2: It is also not wrong if you seclude your children from others sometimes.
1: ஆனால் ஒரு மகனுக்கு ஞானியாகிய சாலமோன் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு ஆழமான ஒரு பாதுகாப்பை அவர் வந்து விரும்பினார், அவர் வந்து கேட்டார், அவர் வந்து பரிந்துரைத்தார்.
2: But this Solomon as a father he planned he recommended a deeper and an intense protection more than all these things.
1: சரீர பிரகாரமான ஒரு பாதுகாப்பை கொடுப்பதை பார்க்கிலும் ஒரு மேலான பாதுகாப்பை அவர் மறுபடி இந்த புத்தகம் முழுவதும் சொல்றார்.
2: So he again and again says in this entire book about a protection more greater than the physical protection.
1: நீங்க பாருங்க அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்களேன்.
2: When you look at the verse that he says here
1: 10th வசனத்துல பாத்தீங்கன்னா
2: in verse 10
1: ரெண்டு வார்த்தை இருக்கு.
2: Two words are present.
1: ஞானம் அப்புறமா அறிவு.
2: Wisdom, knowledge.
1: 11th வசனத்துக்கு வருவீர்களானா நல் யோசனை புத்தி.
2: If you come to verse 11, discretion and understanding.
1: நாலு வார்த்தை.
2: Four words.
1: ஞானம்,
2: wisdom,
1: அறிவு,
2: knowledge,
1: நல் யோசனை,
2: discretion,
1: புத்தி,
2: understanding.
1: இந்த நாலும் என்ன செய்யும்னா உன்னை பாதுகாக்கும்.
2: All these will protect you.
1: எனக்கு இது படித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2: I was really surprised when I read this.
1: நம்ம பாதுகாப்புனா உடனே இரும்பு கம்பியை யோசிக்கிறோம், என்ன முள் வேலியை யோசிக்கிறோம், மதில் சுவரை யோசிக்கிறோம், பூட்டை யோசிக்கிறோம், கதவை யோசிக்கிறோம், என்னென்னமோ யோசிக்கிறோம்.
2: So when we think protection, we think about strong doors or iron rods or thorns, fins of thorns. All these things we consider as protection.
1: ஆனா சாலமோன் என்கிற மிகப்பெரிய அரசன் இதெல்லாம் போட முடியும். ஆனால் அவர் சொல்கிறார் என் பிள்ளைக்கு இது எல்லாத்தையும் பார்க்கலாம் நான் ஒரு ஃபென்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்குறேன். எது பாதுகாக்கும்னா மனிதனும் கிடையாது, வேலியும் கிடையாது, கதவும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. என் பிள்ளைய பாதுகாக்கிறது என்னன்னா தெய்வீக ஞானம்.
2: But this King Solomon who can afford all these things, but he says I don't offer all these things as a protection to my son, but more than this I give the wisdom and knowledge of God as a great protection.
1: இது இந்த ஞானம் என்ன செய்யணும் அப்படினு கேட்டா
2: what should this wisdom do?
1: நீங்கள் 10th 11th வசனத்தை வாசிக்கும் போது
2: if you read verses 10 and 11
1: இந்த ஞானம் முதலாவது பிள்ளையினுடைய இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும்.
2: First this wisdom should enter the heart of the son.
1: அது உள்ள போகணும்.
2: It should enter.
1: இரண்டாவது இந்த ஞானம் என்ன செய்யணும் அல்லது அறிவு என்ன செய்யணும்னா அது அந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவுக்கு இன்பமா மாறணும்.
2: And next this wisdom and knowledge should become pleasant to his soul.
1: மூன்றாவது
2: Third
1: இந்த ஞானம் உள்ள போன ஞானம் இன்பமான ஞானம் இந்த பிள்ளைய விட்டு ஒரு நாளும் விலகவே கூடாது.
2: And this knowledge and wisdom which has entered his heart which has become pleasant to his soul should never leave him and should have a permanent residence in it.
1: அது அவனுக்குள்ளே தங்கி இருக்கணும்.
2: It should have a permanent residence.
1: அப்படி இருக்குமானால்
2: if it so
1: அவருக்கு ஒண்ணு தெரியும், என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான்.
2: He knows that his son would be protective.
1: என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் நடக்காது.
2: No harm will encounter him.
1: எவ்வளவு பிரச்சனைகளை என் பிள்ளை சந்திச்சாலும் என் பிள்ளை அதுல பாதுகாப்பா இருப்பான்.
2: No matter how many problems my son may face, he will be very protective.
1: இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை என்பதுல சந்தேகமே இல்ல.
2: And it is no doubt this is a thought that really surprises us.
1: நாம பொதுவாகவே பிள்ளைகளை கண்காணிப்பதிலேயும் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை கொடுக்கறதுலேயும் பிள்ளைகளை வந்து நம்ம ரொம்ப கடுமையாக நடத்துறதுலேயும் நாம் அவர்களை பாதுகாப்பாக வச்சிடலாம்னு நம்ம நினைக்கிறோம்.
2: We many times think that by treating, by monitoring our children, by giving restriction, by punishing them, by secluding them, we can give a protection to them.
1: ஆனால் அநேக வேளை இவைகள் எல்லா நேரமும் நம்மளால் கொடுக்க முடியாது.
2: But many times we will not be able to give this all the time.
1: 24 மணி நேரம் பிள்ளையை கண்காணிக்க முடியுமா?
2: Can you monitor your child all through 24 hours?
1: இப்போதான் பாருங்க இந்த லாக்டவுன்ல பிள்ளைகள் வீட்டில் வருஷம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க.
2: So only during this lockdown period we have children at home
1: always. இத்தனை வருஷங்கள் எப்படி இருந்தாங்க பிள்ளைங்க?
2: But how were they all these years?
1: நம்ம கண்காணிப்புல பாதி நாள் இல்ல.
2: Half the day they are not under a monitoring.
1: அவங்க பெரும்பாலான நேரம் வந்து உலகத்தின் கையில தான் இருக்காங்க.
2: Most of the time of their life they were in this world.
1: நாம் அறியாத நண்பர்களோட பேசிட்டு இருக்காங்க.
2: They were speaking with the friends whom we are unaware.
1: நாம் அறியாத சூழ்நிலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
2: They lived in situation where which are unaware.
1: அவர்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது.
2: We cannot go in all the places where they are.
1: 24 மணி நேரம் அவரோட தங்கி இருக்க முடியாது.
2: We cannot stay with them all 24 hours.
1: இப்ப கூட பாருங்க வீட்ல தான் பிள்ளைங்க இருக்காங்க.
2: Even now they are at home.
1: ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனியா ஒரு செல்போன் கொடுத்துறோம்.
2: But we have given a separate mobile phone for each children.
1: ஆனா ஒவ்வொரு பெற்றோர் பயந்து தான் இருக்காங்க இந்த செல்போனால என் பிள்ளை கெட்டுப்படுவானான்னு பயப்படுறாங்க.
2: But every parent is really afraid whether my son or daughter will be spoiled because of this.
1: அதுக்காக எத்தனையோ அவங்க முயற்சிகளை எடுக்கறாங்க.
2: Therefore they take many kinds of endeavors for that.
1: நாம எத்தனை முயற்சி எடுத்தாலும்
2: no matter how many efforts you may take
1: நம்மால வந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது.
2: We cannot control everything.
1: எல்லாவற்றையும் நாம கண்காணிக்க முடியாது.
2: We cannot monitor everything.
1: எல்லாவற்றையும் நாம தடுக்க முடியாது.
2: We cannot stop everything.
1: ஆனால் ஞானி சொல்றாரு.
2: But wise man says,
1: என் பிள்ளைக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தேவை.
2: One thing is needed.
1: எல்லா கட்டுப்பாடுகளை பார்க்கிலும் அந்த பிள்ளையின் இருதயத்துல ஞானம் மட்டும் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஞானம் என் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்துக்கிடும்.
2: Above all restrictions, if this wisdom enters its heart, it will make him protective.
1: அந்த ஞானம் வந்து என் பிள்ளைய வந்து பாதுகாப்பா காத்துக்கொள்ளும்.
2: And that wisdom will protect my son.
1: அந்த நல் யோசனையும் புத்தியும் என் பிள்ளைய பாதுகாக்கும்.
2: That discretion and understanding will protect him.
1: அப்ப ஒன்னு நம்ம விளங்கிக்கொள்ளணும்.
2: So we have to understand.
1: மூன்று முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன்.
2: I want to say three important things.
1: ஞானம் என்பது நாம் நினைப்பதை பார்க்கிலும் மிக வலிமை உள்ளது.
2: Wisdom is has bigger abilities than we imagine.
1: மறுபடியும் சொல்றேன்.
2: I repeat it.
1: நாம் நினைப்பதை பார்க்கிலும் ஞானம் என்பது மிகுந்த வலிமை உடையது, பலனுடையது.
2: Wisdom has bigger ability than we imagine.
1: இரண்டாவது,
2: second,
1: ஞானம் என்பது நாம் நினைப்பதை பார்க்கிலும் பெரிய எல்லைகளை பரவக்கூடியது.
2: Wisdom has bigger boundaries than we imagine.
1: நாம் நினைக்கதை பார்க்கிலும் நாம செல்ல முடியாத எல்லைகளுக்கு ஞானம் என்ன செய்யும்னா கடந்து சென்று பாதுகாக்கும்.
2: Wisdom can reach boundaries which we cannot cross.
1: மூன்றாவது,
2: third,
1: நாம் செயல்படுத்த முடியாத கொண்டு வர முடியாத விளைவுகளை ஞானம் கொண்டு வரும்.
2: Wisdom has bigger consequences.
1: நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது.
2: Each and every word that I utter has deeper meaning.
1: ஞானம் என்பது நம்முடைய கையில மாம்சத்துல நம்ம செயல்படுத்தும் எந்த வலிமையான செய்கையை காட்டிலும் மிக வலிமை உள்ளது. முதலாவது நீங்க விளங்கிக்கொள்ளணும்.
2: Wisdom has bigger ability than anything that we do by our physical
1: hand. சாலமோன் தன்னோட பிள்ளையினுடைய பாதுகாப்பை வந்து ஞானத்திட்ட ஒப்பு கொடுக்கிறாரு.
2: Solomon committed the protection of his son to wisdom.
1: அப்பா என்னுடைய கண்காணிப்பு செய்ய முடியாத வேலையை ஞானம் செய்யும் பா.
2: Wisdom can do which my monitoring cannot do.
1: அந்த புத்தியையும் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை இதயத்துக்குள்ள நீ பத்திரப்படுத்தி நீ அதை வந்து ஏற்றுக்கொண்டு உள்ள வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன்ன பாதுகாத்துரும் பா.
2: If you accept and keep this wisdom, knowledge, discretion, understand and keep it in your life, that will protect you, my son.
1: இரண்டாவது,
2: second,
1: என் பிள்ளை எங்க போனாலும் சரி அந்த எல்லைகளை வந்து சென்றடைய கூடியது வந்து ஞானம் தான்.
2: So no matter wherever my son may go, but wisdom has the ability to reach those boundaries.
1: நான் அடைய முடியாத எல்லைகளுக்கு அது போய் சேருகிறது.
2: It can reach boundaries which I cannot reach.
1: மூன்றாவது,
2: third,
1: எத்தனை கட்டுப்பாடுகளும் செய்ய முடியாத ஒரு வேலையை தேவனுடைய உன்னத ஞானம் என் பிள்ளைக்கு செய்ய முடியும்னு சாலமோன் நம்பினார்.
2: And divine wisdom of God can do a bigger consequence which any other restrictions cannot do.
1: நாம் இன்றைக்கு காலையில ஞானத்தினால் தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
2: So this morning we should be thinking about the protection that the wisdom brings in our life.
1: நான் நினைக்கிறேன் வெளியிலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நாம வந்து பாதுகாப்பை கொடுக்கணும் நம்ம வெளியில நம்ம எடுக்கிற முயற்சிகளை பார்க்கிலும் நாம் இன்றைய காலையில் ஜபிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை வந்து இந்த பொல்லாத உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என் பிள்ளைக்குள்ள ஞானத்தின் ஆவியை கொடுத்துட்டீங்கன்னா என் பிள்ளைய ஒன்று அணுக முடியாது.
2: Rather than trying to give or making efforts to give out of protection to our children, we should pray today, Lord, give my son or the daughter a spirit of wisdom in him that he might be protective.
1: நான் சொல்லுவேன் நம்முடைய காலம் ஒரு நாள் முடிந்து போயிடும்.
2: I tell you, our days will end one day.
1: நம்முடைய பிள்ளைகள் நம்மை கடந்து வாழ்வார்கள்.
2: Our children will live beyond us.
1: நம் பிள்ளைகள் நாம் செல்லாத எல்லைகளுக்கு செல்வார்கள்.
2: Our children will reach boundaries which we have not reached.
1: நாம் சந்தித்த சோதனைகளை பார்க்கிலும் பெரும் சோதனைகளை பிள்ளைகள் சந்திப்பார்கள்.
2: They will also face temptations more than we faced.
1: இந்த உலகத்தினுடைய இன்னும் கொடுமையான பாவங்களை நம்முடைய பிள்ளைகள் வந்து எதிர்கொள்ள போறாங்க.
2: Our children gonna encounter horrible and terrible sins of this world more.
1: எத்தனை காலம் அவர்களை நம்ம கூட்டுக்குள்ள வைக்க போறோம்?
2: And how many days you gonna keep them in a cage?
1: எத்தனை காலம் கண்காணிக்க போறோம்?
2: How many days you will monitor?
1: எத்தனை காலம் நாம் அவர்களை சுற்றி சுற்றி வர போறோம்?
2: How many days can we come around them?
1: ஒரு நாள் அவர்கள் கூட்டை விட்டு பறக்க போறாங்க.
2: One day they will fly away from the cage.
1: Nest. அவர்கள் பறந்து போனாலும் அவர்களை வந்து பாதுகாக்கிறது ஒன்று உண்டானா தேவனுடைய ஞானம், புத்தி, நல் ஆலோசனை, அவருடைய உன்னத அறிவு.
2: So even they fly away, it is the wisdom, knowledge, discretion and understanding of God that will protect them.
1: அத்ரே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு அந்த உன்னத ஞானத்தை தந்து என் பிள்ளையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
2: Today we are supposed to pray, Lord, give the divine wisdom and protect my children, Lord.
1: என் பிள்ளைக்கு அந்த அறிவையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து என் பிள்ளையை நீங்க வருங்காலத்துல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
2: Lord, give that wisdom and knowledge and discretion, and Lord, protect my children in the future, Lord.
1: அவன் போகிற பிரச்சனைகளை அவன் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம், வெளியரங்கமா தெரியலாம் தெரியாம இருக்கலாம், அவனுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மிக கொடுமையானதா இருக்கலாம், ஆனா அவன் எந்த நிலையில போனாலும் அவனை பாதுகாக்க இயேசப்பா நீர் கொடுக்க வேண்டிய ஞானத்தை அவனுக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே நாம கேட்கணும்.
2: We should also pray that he may have problems which he may speak out or not, which may be evident or not, but no, whatever situation he might be going through, Lord, give him the wisdom that will protect him, Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஞானத்தை சாலமோன் ஞானி மூன்று முக்கியமான பகுதிகளில் வந்து அந்த ஞானம் தம் பிள்ளைய பாதுகாக்கும்னு அவர் விசுவாசித்தார், அவர் நம்பினார், தேவாவியினால் அதை எழுதி வைத்தார்.
2: And when we say protection, this the preacher, the Solomon, he thought that there are three ways in which he will receive this wisdom and that will protect him, and that also he has written here.
1: அத மூன்று காரியங்கள்ல பாதுகாப்பு இருக்கும்.
2: And the protection will be in three things.
1: முதலாவது,
2: first,
1: நான் சொல்லுவேன் இந்த ஞானம் முதலாவது தனி நபர்களிடம் இருந்து பாதுகாப்பை தரும்.
2: So this wisdom will give protection from individuals.
1: நான் இதை காண்பிக்கிறேன் எப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கணும் அவர் சொல்றாரு பாருங்க.
2: So I'll show you the people from whom it will protect.
1: 12 வசனம் பாருங்க.
2: Verse 12.
1: அவர் சொல்கிறார், நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் இந்த ஞானம் உன்னை பாதுகாக்கும்.
2: To deliver you from the way of evil, from the man who speaks perverse things.
1: 13 வசனத்துல.
2: Verse 13.
1: அந்தகாரங்களில் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டவர்களிடத்திலிருந்து இந்த ஞானம் உன்னை பாதுகாக்கும்.
2: From those who leave the paths of uprightness to walk in the ways of darkness.
1: 15 வசனத்துல.
2: Verse 15.
1: மாறுபாடான பாதைகளில் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இது உன்னை தப்புவிக்கும்.
2: Whose ways are crooked and who are devious in their path.
1: கடைசியாக 16 வசனத்துல.
2: Verse 16.
1: அதுல வாசிக்கிறோம் 17 தமிழ்ல 17 வசனம், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் இந்த ஞானம் உன்னை தப்புவிக்கும்.
2: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதாவது சில காரியங்களை பேசுறவங்க கிட்ட இருந்து இது பாதுகாக்கும்.
2: It will protect us from few people who speak certain things.
1: இரண்டாவது சில வழிகளில நடக்கிறவர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கும்.
2: And it will protect us from individuals who walk in certain ways.
1: சில வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டவர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கும்.
2: It will also protect from individuals who have chosen certain lifestyle.
1: ஒண்ணு மறந்திர கூடாது.
2: Don't forget.
1: நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களையும் ஒரே தட்டுல வைத்து நாம பார்க்க முடியாது.
2: You cannot place all the individuals that you meet in one plate and look at them.
1: வெளுத்ததெல்லாம் பால் நம்ப முடியாது.
2: So all that are white is not milk.
1: ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வருகிறான்.
2: Each person comes from each circumstance.
1: ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்கிறான்.
2: Each person chooses an individual lifestyle.
1: ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆபத்து வர முடியும்.
2: So there can be danger from each person.
1: ஒருவன் தன் பேச்சினால் ஆபத்தை உண்டாக்குவான்.
2: One person can bring a danger through his speech.
1: ஒருவன் தன்னுடைய வழிகளால் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை நமக்கு காண்பித்து ஆபத்தை கொண்டு வருவாங்க.
2: Another person can show the lifestyle and bring danger through that.
1: இன்னொரு கூட்டம் வந்து தங்களுடைய பொல்லாத குணத்தினால் நமக்கு வந்து ஆபத்தை கொண்டு வருவாங்க.
2: And certain people will also bring us danger through their wicked nature.
1: மூன்று வார்த்தை சொன்னேன், மூன்றின் ரொம்ப கவனிக்கணும்.
2: So three words are very important here.
1: எப்படி

0: நாம செய்ய வேண்டியதில்ல, அவங்க நடக்கிறத பார்த்தாலே போதும் ஒரு மனுஷன் அதுல திரும்புவதற்கு தூண்டப்படுவான்.
1: So we need not do that, but when we look at their lifestyle, a person will stood up to go behind them.
0: மூணாவது, ஒருவருடைய பொல்லாத குணம் ஒரு மனுஷனை பாதிக்கும்.
1: And third, the very evil nature of a man will harm a person.
0: இத மூன்றையும் நான் எதோட சம்பந்தப்படுத்துவேன், இந்த 12ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனத்துல இருக்கிற இந்த மூன்று கூட்டத்தாரை வந்து நான் நேரடியா பேரலலா எங்க பாக்குறேன்னு சொன்னா, முதலாம் சங்கீதம் முதலாம் வசனத்துல.
1: So all these three people that we have mentioned from verse 12 to 16 can be parallelly equaled with people that are present in Psalm chapter 1.
0: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் இருக்கு.
1: So those who walk not in the counsel of the ungodly.
0: இவங்க துன்மார்க்க செய்யறதுக்கு நம்மள கட்டாயப்படுத்தல, வெறும் ஆலோசனை தான் கொடுத்துட்டு போயிருவாங்க.
1: So they don't compel us to do ungodliness, but they just give counsel.
0: ஆனா அந்த கவுன்சிலே போதும், அந்த ஆலோசனையே போதும் ஒரு மனுஷனை கரப்படுத்திடும்.
1: But that counsel can defile a person easily.
0: இரண்டாவது, பாவியின் வழியின் போட்டுருக்கு.
1: Next he says about the way of sinners.
0: இந்த பாவியின் வழி என்பது என்னன்னா, அவங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க.
1: So it means that they are going through a path.
0: அவங்க ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டாங்க.
1: They have chosen a lifestyle for them.
0: இவர்கள் எல்லாம் போறத பாக்கும்போது நல்வழியில இருக்கிறவங்க கூட இந்த பக்கம் திரும்ப
1: So when people see those those people walking in that way, a person who is walking in good way also try to turn towards them.
0: மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு.
1: Third, there's a group.
0: அவர்கள் குணத்துல சுபாவத்துல கெட்டு போனவர்கள். அவங்க யாருனா, பரிகாசக்காரர் உட்காரும் இடம்னு போட்டிருக்கு.
1: That is the way of seaters, that is seat of the scornful, who always defiles by their nature.
0: அவருடைய கேரக்டர், அவங்க கேரக்டரே ஒரு defiled character.
1: So their character is totally defiled.
0: நீங்க இங்க பாத்தீங்கன்னா பரஸ்திரீன்னு போட்டிருக்கு.
1: So here it speaks about immoral woman.
0: அந்நிய ஸ்திரீ என்று போட்டிருக்கு.
1: It speaks about seductress.
0: அப்போ இவள் என்ன செய்கிறாள்னா, அவளுடைய குணத்தினால், அவ என்ன பண்றனா, பொல்லாத குணம் பொல்லாத சுபாவங்களால் அவர்களின் அநேக மனிதர்களை சுண்டு இழுக்கிறாள்.
1: So she tried to seduce and entice many people through her immoral character.
0: நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மூன்று விதமான நபர்கள், அவர்கள் பேச்சினால் பிள்ளைகளை மயக்கறவங்க.
1: So there are three kinds of individuals in our life who entice people through their words.
0: அவருடைய பொல்லாத மாதிரிகளால், கெட்ட மாதிரிகளால் பிள்ளைகளை கவர்றவங்க.
1: And people who attract and entice children through their ways or walks and lifestyle.
0: மூன்றாவது, அவர்களுடைய பொல்லாத குணங்கள் சுபாவங்கள் கறைபட்ட வாழ்க்கை முறைகளால் பிள்ளைகளை கவர்றவங்க.
1: And third, through their immoral life and also through their immoral characters.
0: இப்படி மூன்று நபர்கள்ட்டையும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஞானி சொல்றாரு, நீ தயவு செய்து நல்ல ஆலோசனை கேளுப்பா, நீ ஞானத்தை பெற்றுக்கோ, நீ புத்திய சம்பாதி, நீ அறிவை சேர்த்து கொண்டால் இந்த மூன்று விதமான சுபாவங்கள், மூன்று விதமான தன்மைகளை உடைய மனிதர்கள்ட்ட இருந்து நீ உன்னை காத்து கொள்வாய்.
1: So here the wise man says, if you want to protect yourself from these three kind of people, then you have to receive wisdom, knowledge, discretion and understanding and keep them within you so that you will be protected from
0: இந்த மூன்று விதமான நபர்களும் இன்றைக்கும் வலம் வர.
1: So these three kind of individuals are even present today.
0: இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் இந்த மூன்று விதமான மனிதர்களால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க.
1: Our children are affected by these three kinds of individuals even in this 21st century.
0: ஆனால் கர்த்தருடைய ஞானம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும்.
1: But we should pray that God's wisdom should protect them.
0: இரண்டாவது,
1: second,
0: இந்த ஞானம் எதிலிருந்து பாதுகாக்கும்னு சொன்னா, தனி நபர்களுடைய செய்கைகளிலிருந்து மாத்திரமல்ல.
1: So first it will not only protect us from individuals.
0: இரண்டாவது, இந்த உலகத்திலிருந்து வரும் அல்லது மனிதர்களிடத்தில் வரும் பலவிதமான தகவல்களிலிருந்து இந்த ஞானம் பாதுகாக்கும்.
1: Wisdom will give protection from information of this world.
0: நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்?
1: Why do I say this
0: word? 12வது வசனத்தை பாருங்க.
1: Look at verse 12.
0: அதினால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் என்று நிறுத்தாம மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய்.
1: So to deliver you from the way of evil and it continues saying from the man who speaks perverse things.
0: நீங்கள் தொடர்ந்து தமிழ்ல வந்து 16ஆம் வசனம், இங்கிலீஷ்ல 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 17 தமிழ்ல 17, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு தப்பு வைக்கப்படுவாய்.
1: Verse 16 English, to deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words.
0: இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It is really surprising to see this.
0: என்ன, எதில இருந்து நீ பாதுகாக்கப்படுவாய், யார் இடத்துல இருந்து பாதுகாக்கப்படுவாய்னா, வெறும் பேச்சு தாங்க, அவங்க கொடுக்கிற தகவல்களே என்ன செய்யும்னா ஒரு மனுஷனை கரப்படுத்திடும்.
1: So it is just an information or words that can defile a man.
0: இந்த பேச்சு, இச்சகமான பேச்சு, அது மாத்திரம் இல்ல, முன்னால வாசித்தோம் நம்ம வந்து 12 வசனத்துல மாறுபாடு பேசுகிற மனுஷன்.
1: So it is a seducing words, who flatters with our words and then perverse words.
0: இன்னைக்கு

0: இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வேதம் நமக்கு அந்த காலத்துல எழுதி வைத்திருக்கு.
1: So even the Bible mentions in those days how powerful our words are.
0: அதாவது நாவானது சரீரத்திலே ரொம்ப சிறிய உறுப்பா இருந்தாலும் ஒரு காட்டையே கொளுத்த கூடியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோபுல.
1: So we also read in James that though this tongue is a very small member, it can even burn an entire forest.
0: அதாவது நம்முடைய நாவு வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்.
1: So our tongue is very powerful. Powerful, and the words that we hear is very powerful.
0: நமக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்து.
1: It will keep on working in us.
0: அது ஒருவேளை நமக்கு நேரடியாக வராவிட்டாலும் எங்கேயோ கேட்ட ஒரு செய்தி கூட நம்மளை பாதிக்குது.
1: So though that information may not reach us directly, somewhere that we heard will affect us.
0: பேச்சுக்களாலேயே வஞ்சனை நடக்கும் என்பது எங்க வெளிப்பட்டதுன்னு கேட்டா ஏதேன் தோட்டத்துல வெளிப்பட்டது.
1: So it was even made evident that people can be deceived by words, which was evidently shown in the Garden of Eden.
0: சர்ப்பம் வந்து செய்த ஒரே ஒரு வேலை வந்து பேச்சுதான்.
1: The only thing that the serpent did was speaking.
0: பேச்சிலேயே ஏவாள மயக்கிட்டான்.
1: It deceived Eve by its speech.
0: எந்த கட்டாயமும் பண்ணல.
1: It did not compel her.
0: எதுவும் பயமுறுத்தல.
1: It did not scare her.
0: சரீர பிரகாரமாக எந்த தடையும் அவளுக்கு உண்டாக்கல.
1: It did not bring any obstacle physically.
0: பேசி பேசியே அவள மயக்கிட்டான், அவள வஞ்சித்தான்.
1: But it deceived just by speaking alone.
0: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை என்ன?
1: So what was the temptation that our Lord and Savior Jesus had?
0: எங்கிருந்தா இயேசு தள்ளி விட்டானா?
1: So did he push Jesus from somewhere?
0: தலைய பிடிச்சு அழுத்துனானா, கால்ல போய் விழுங்குன்னு சொல்லி?
1: So did he ever compel Jesus to come and fall at his feet?
0: Did he push him down? No, physically எந்த ஒரு வேலையும் அவன் செய்யல.
1: He did not do any kind of physical assaultation.
0: எல்லாமே என்னன்னா வாயில இருந்து வர்ற வார்த்தை தான்.
1: It was just words from his mouth.
0: நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும்.
1: If you are the son of God, just make all these stones turn into bread.
0: உம்முடைய வேத வசனம் சொல்லுதே, நீங்க வந்து உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொள்வாங்கன்னு போட்டிருக்கே, மேல இருந்து குதியும்.
1: So it is written that he shall give his angels charge concerning thee, so therefore you shall jump from here.
0: நீங்க இந்த உலகத்தெல்லாம் பாருங்க, மேன்மை மகிமை எல்லாம் பாருங்க, என்ன முன்னாடி வணங்கிட்டா போதும் கொடுத்துறேன்.
1: So look at all the greatness of this world, if you just bow before him, before me I will give everything.
0: எல்லாமே என்னன்னா வெறும் வாயில இருந்து வந்த பேச்சுதான்.
1: All these are just words of his mouth.
0: ஆனா இந்த பேச்சை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது.
1: But don't take it very simple.
0: அந்த பேச்சு ஒரு மனுஷன் என்ன பண்ணுனா ரொம்ப ஆபத்தான நிலை கொண்டு போய் நிறுத்திடும்.
1: So these words can take a person to a very dangerous situation.
0: அதனால தான் வேதம் சொல்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
1: That's why the Bible says
0: corrupt communications will bring evil manners. நம்முடைய வாழ்க்கையில யாரோட பேசுறோம், என்ன பேசுறோம், என்ன கேட்கறோம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be very careful about the information that we receive and the words that we speak with other people.
0: நம்ம வந்து நினைக்கிறோம், நான் ஒண்ணு செய்யலங்க, சும்மா கேட்டுட்டு தான் இருந்தேன்.
1: So we think I never spoke anything, I was just listening.
0: ஆனா கேட்டது நம்ம இதயத்துல இடம் பிடிக்க தேடுதுன்றத மறந்துடாதீங்க.
1: But don't ever forget, whatever we heard will always find some place in our hearts.
0: ஒரு பக்கம் பிசாசானவன் இந்த கேள்வி வலிமையை அவன் எப்படி தீமைக்கு பயன்படுத்துறானோ, இதே வல்லமை தான் தேவனும் என்ன செய்யறார்னா தம்முடைய மகிமை வெளிப்படுத்தவும் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார்.
1: Like how Satan uses these kinds of word to defile us and harm us, similarly the Lord also uses his word to show his glory and protect us.
0: அவருடைய வார்த்தையினால தான் பூமி முழுவதும் சிருஷ்டித்தார்.
1: He created his entire world only by his words.
0: அவர் வார்த்தை அனுப்பி தான் குணமாக்குறாரு.
1: He sends his word and heals us.
0: கேள்வி விசுவாசம் கேள்வியினால தான் வருது, அதாவது கேட்கறதுனால தான் வருது.
1: Faith comes only by hearing.
0: ஒரு மனுஷன் எதை கேட்கறானோ அதை விசுவாசிக்கும் போது அது அவனுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கிறது.
1: So once a person hears, that brings a life in him.
0: அப்போ நாம எதை கேட்கறோம்ன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: So we should be very careful in knowing what we are hearing.
0: இந்த ஞானம் என்ன செய்யுதுனா, ஒரு மனிதன் எதை கேட்கறான் பாத்தீங்களா, அந்த கேட்கறது தன்னை தீட்டுப்படுத்திராதபடி அவனை பாதுகாக்குது.
1: So this wisdom will protect a person from the information that he receives.
0: அவன் கேட்டதை வைத்து தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி அவனை பாதுகாக்குது.
1: It will protect him that he will not take a wrong decision but from the information that he receives.
0: பாருங்க, அதனாலதான் சாலமோன் ராஜா வந்து அந்த ரெண்டு ஸ்திரீகள் வந்து ஒரே பிள்ளைக்காக, உயிருள்ள பிள்ளைக்காக போராடும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள் கேட்பதற்கு அப்படியே நம்ப தகுந்ததா இருந்தாலும் தேவ ஞானம் அவனுக்குள்ள வெளிப்பட்டதுனால யார் சரியாய் சொல்கிறார், யார் பொய்யாய் பேசுகிறார்ன்றத சரியா வகையறுக்க முடிஞ்சது.
1: So that's why in the incident of Solomon where two mothers came for a single child, when even their words appeared to be trustworthy, but he was able to discern who was right and wrong only by the wisdom that received from the Lord.
0: அந்த ஞானம் அவனுக்கு இருந்ததனால, பேசுறதிலேயே கேட்கிற வார்த்தைகளை சரியா வகையறுக்க அவனுக்கு தெரிஞ்ச ஞானம் இருந்ததனால தேசம் அவன் நடுவுல உறுதிப்பட்டது, தேசத்தை அவன் முழுவதுமாக ஆளுகை செய்து எல்லாரையும் ஆச்சரியத்திற்குள்ள ஆழ்த்தினார்.
1: Just he had the discernment to understand the right words and the wrong words. He was able to bring the entire nation under his control. He was able to establish his wisdom all through the nation.
0: ஆனா ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா?
1: But what is much grieving is
0: அவனுடைய மகனாகிய ரெகபோமுடைய வாழ்க்கையில இதை நீங்க பார்க்க முடியல, தான் ரொம்ப வேதனை.
1: This you could not find in the life of his son Rehoboam.
0: அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கும் வாயிலிருந்து வந்த ஆலோசனை தான் வந்தது. அவனுடைய ராஜ்ய பாரத்தை ரெண்டா உடைச்சு அவனை சிறுமப்படுத்துறதுக்கும் தவறான வார்த்தைகள் தான் வந்தது.
1: So it was the words of a mouth that came to establish his kingship and also to divide his nation into two.
0: எனக்கு ரொம்ப இன்னைக்கு யோசிப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was really surprising when I was thinking
0: just
1: this.
0: Words. ஒரு ஒன்று முதியோர் பேசுகிறாங்க, இன்னொருத்தர் வாலிபர் பேசுகிறாங்க.
1: ஸோ எல்டர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் சர்டன் வேர்ட்ஸ் அண்ட் தி யங் பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங் ஃபியூ வேர்ட்ஸ்.
0: எந்த இன்ஃபர்மேஷன் பக்கம் நான் திரும்பணும்னு எடுத்த ஒரு தீர்மானம் அவனுடைய என்டையர் ஃபியூச்சரே மாற்றிருச்சு.
1: தி டெசிஷன் தட் ஹி டுக் டு டர்ன் டுவர்ட்ஸ் விச் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி சேஞ்ச் இஸ் என்டையர் ஃபியூச்சர்.
0: நம்ம நிறையவில் நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் வந்து அதெல்லாம் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கோம்.
1: Many times we say, Pastor, I'm just listening to it. I'm not going to do it. And we say so and we just keep listening.
0: பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம என்ன கேட்கறோன்றது நம்முடைய வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க.
1: பட் பி கேர்ஃபுல் இன் வாட் யூஆர் ஹியரிங் பிகாஸ் இட் வில் அஃபெக்ட் தி கிரேட்டர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்.
0: இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை ஒரு சாக்கடை போல மாற்றி வச்சிருக்காங்க. வர்றது எல்லாத்தையும் வாரி மொத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: Today many people have made their life like a gutter where they just great everything whatever they hear.
0: நல்ல ஆலோசனை கெட்ட ஆலோசனை, நல்ல சத்தியம் கெட்ட சத்தியம், அப்புறமா உண்மையான சத்தியம் பொல்லாத சத்தியம் எல்லாத்தையும் வந்து கேட்டு டம்ப்ஸ்டர் மாதிரி தங்களை மாத்திட்டு இருக்காங்க.
1: They have dumped everything. It might be good counsel or bad counsel, it's good thing or bad thing, whatever the information they receive, they just dump everything in a
0: good doctrine, bad doctrine எல்லாமே உள்ள இழுத்துறாங்க.
1: They just take in all the good doctrine and bad doctrine, everything
0: எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா கேட்டுட்டு இருக்கேன்னு
1: நினைக்கிறாங்க. They think that they are just listening.
0: ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: பட் யூ ஷட் பி வெரி கேர்ஃபுல்.
0: உன்ன தீங்குன்னு தெரிஞ்சிருச்சா?
1: இஃப் யூ ஃபைண்ட் தட் இஸ் எ ஹார்ம்,
0: அந்த ஆலோசனைக்கு நான் என் செவிய விலக்குறேன்.
1: ஐ ஜஸ்ட் டர்ன் அவே ஃப்ரம் தட் கவுன்சில்.
0: அது எனக்கு வேண்டாம்.
1: ஐ டோன்ட் வாண்ட் தட்.
0: துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம்.
1: ஐ டோன்ட் வாண்ட் தி கவுன்சில் ஆஃப் தி விக்கட்.
0: அதற்கு என் செவிய அடைச்சுக்கிறேன்.
1: ஐ ஜஸ்ட் ஷட் மை இயர்ஸ் டு வாட்
0: கர்த்தருடைய சத்தம் என்ன கேட்டா போதும்.
1: இஃப் ஐ ஹியர் தி லார்ட்ஸ் வாய்ஸ் தட் இஸ் எனஃப்.
0: என் வாழ்க்கையே கட்டக்கூடிய தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தா போதும்.
1: If I receive the word of God that can build my life, that is enough for me.
0: எனக்கு அவசியமற்ற சத்தங்கள்ல இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்றேன்.
1: I just deliver myself from unnecessary voices.
0: அந்த சத்தங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போமானா ஒரு நாள் நிச்சயமா நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு திரிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை.
1: And if you keep on giving room for such kind of voices and one day it will surely deceive you and perverse you.
0: நல்லா கவனிங்க.
1: I'm listen carefully.
0: ஆண்டவர் வந்து நம்மட்ட வந்து எச்சரிப்புகளை தருவாரு.
1: The Lord will give you warnings.
0: அந்த எச்சரிப்பு எதுக்குன்னா இங்க பார்ப்பா, உனக்கு நேரா வர்ற சத்தங்களை நீ வந்து தீர்மானிக்கிறது உன் கையில இருக்கு.
1: So it is in your hand to take decision regarding the information that you receive.
0: உனக்கு நன்மை என்ன தீமை என்ன நான் உனக்கு வெளிச்சமா காமிச்சிட்டேன்.
1: I have shown you very clearly what is good and what is bad.
0: ஆனா அந்த தீமையான காரியங்கள்ல இருந்து தொடர்ந்து எழுப்பப்படும் சத்தத்துக்கு உன் காதையும் உன் செவியையும் நீ ஸ்டாப் பண்ணல அப்படின்னா ஒரு நாள் நீ தீமைன்னு நினைக்கிற காரியமே அல்லது தீமை என்று போதிக்கப்பட்ட காரியமே ஒரு நாள் உங்களுக்கு நன்மையா தெரியும்.
1: So if you don't stop your ears from the information that you get through this bad or evil thing, one day that will appear to be a good to you.
0: That evil will turn to good. அத நீங்க மறந்தவே மறந்துடாதீங்க.
1: Don't ever forget that.
0: சிம்சோனுக்கு தேசத்தையே நியாயம் தீர்க்கிற ஒரு ஞானமும் நியாயாதிபதியான ஸ்தானமும் கொடுக்கப்பட்டது.
1: So Samson was given a position of judge to judge the entire nation and wisdom was given for that.
0: ஆனால் ஒரு நாள் தலைலால் என்ற பெண்ணோடு அவனுக்கு ஒரு உறவு ஆரம்பிச்சது.
1: But one day he had an affair with a woman named Delilah.
0: அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த பெண் தான் ரொம்ப நேசிச்ச பெண் ஒரு கேள்வி கேட்கிறா, உன்னுடைய பலத்தினுடைய ரகசியம் எங்க இருக்குன்னு கேக்குறான்.
1: He never even expected, but the woman whom he loved so much, she asked a question, what is the secret of your strength?
0: இந்த சிம்சோன் வந்து அறிவற்றவன் கிடையாது, ரொம்ப ஞானி அவன்.
1: So this Samson was not a fool, he was very wise.
0: இப்படிப்பட்ட கேள்வியே யாருமே கேட்க மாட்டாங்க, எந்த நண்பனும் கேட்க மாட்டாங்க. இது வந்து கேட்கப்படுகிற கேள்வி யார்ட்டிருந்து வரும்னா சத்ருவனிடத்திலிருந்து வரும் உனக்கு தெரியும்.
1: So he know very well, no friend will ask such kind of question, only an enemy will ask such question.
0: எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுன்னு கேக்குறான்.
1: So she was asking, tell me the secret.
0: அவன் என்ன செஞ்சிருக்கணும்?
1: What should have we done?
0: இது ஒரு பெரிய தீங்க நான் மடியில வச்சிருக்கேன்.
1: I have kept a great danger on my bosom.
0: என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறத என் வீட்டுக்குள்ள என் அறைக்குள்ள நான் வச்சிருக்கேன்.
1: I have let something that will endanger my life into my house.
0: இது என் வாழ்க்கைய விட்டு நான் விரட்டணும்.
1: I should cast it away from my
0: இந்த சத்தத்தை என் வாழ்க்கைய விட்டு நிறுத்தணும். நான் தீர்மானம் பண்ணிருக்கணும்.
1: You should have taken a decision to stop this voice from his life.
0: நான் என்ன பண்ணா தெரியுமா?
1: But you know what did he do?
0: அந்த சத்தத்தோட விளையாடிட்டு இருந்தான்.
1: He was playing with that noise.
0: அந்த சத்தம் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப துணிக்க வைத்தான்.
1: He made that voice to again and again ringer in his life.
0: அவனுக்கு நல்ல தெரியும் இது தீங்கினால் வருகிறதுன்னு தெரியும்.
1: You know very well that it comes because of evil.
0: ஆனால் அவன் சத்தத்துக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருந்தான்.
1: But he was continually giving room for that voice.
0: ஒரு நாள் பாருங்க அந்த சத்தமே அவனை மேற்கொண்டு விட்டது.
1: But one day that voice overcame him.
0: நான் ஏன் இந்த வார்த்தையை பேசுறேன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
1: I don't know why I'm speaking this but this is very important.
0: சில சத்தங்களை சில குரல்களை சில நபர்கள் பேசுவதை நீங்க நிறுத்தல, ஒரு நாள் தீமையானவர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் ஒரு நாள் அவர்கள் உங்கள் கண்ணில் நல்லவர்களா தெரிவாங்க.
1: So if you don't stop the sounds, voices or the speaking with certain people, one day though they are considered to be evil, that they will turn to be good to you.
0: ஒரு நாள் அவர்கள் உங்களை மேற்கொள்வாங்க.
1: One day they will overcome you.
0: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was really surprising me.
0: சிம்சோனை வந்து ஒரு சிங்கம் மேற்கொள்ள முடியல.
1: Lion was not able to overcome Samson.
0: எந்த பச்சை கயிறும் வந்து மேற்கொள்ள முடியல.
1: No ropes was able to overcome him.
0: எந்த காய்ந்த கயிறும் மேற்கொள்ள முடியல.
1: And no other ropes were able to overcome him.
0: கதவோ வாசக்காலோ மேற்கொள்ள முடியல.
1: No doors or anything could overcome him.
0: எந்த பெலிஸ்தீனும் மேற்கொள்ள முடியல.
1: No Samson.
0: எந்த பச்சை கயிறும் வந்து மேற்கொள்ள முடியல.
1: No ropes was able to overcome him.
0: எந்த காய்ந்த கயிறும் மேற்கொள்ள முடியல.
1: And no other ropes were able to overcome him.
0: கதவோ வாசக்காலோ மேற்கொள்ள முடியல.
1: No doors or anything could overcome him.
0: எந்த பெலிஸ்தீனும் மேற்கொள்ள முடியல.
1: No Philistine was able to overcome him.
0: ஆனா எது மேற்கொண்டுச்சுனா ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தை மேற்கொண்டது.
1: But only the words of a single woman overcame him.
0: கடைசியில நடந்தது என்னன்னா அவன் ஜீவனே அவனை கசப்பாயிருச்சான். அவன் சொல்றான் இவளை நான் இரவும் பகல நான் அலட்டிக்கிட்டே இருக்கிறா, அதனால சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள விசனம் அடைஞ்சிருச்சு.
1: So he said at last she was all continually pestering him, therefore his soul vexed to death.
0: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
1: How horrible it is.
0: ஞானம் எதுக்கு ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு தரணும்னா அநேக சத்தங்கள் அநேக தகவல்கள் சுற்றி வந்துட்டே இருக்கு. இதுல எதை நான் தொடர்ந்து கேட்கணும், எதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னா ஒரு நாள் அந்த தீமையான சத்தம் தீமையான தகவல் நம்ம பிள்ளைகளை வழி மாற பண்ணும்.
1: If our children doesn't know or doesn't have the discernment to find out which information, which sound is right and wrong and which is evil, then one day that will overcome them.
0: இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
1: Today make a decision.
0: சிலர் வந்து உங்களுக்கு தீமைன்னு தெரிஞ்சிருச்சா?
1: If you consider certain people are harming to you.
0: ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுறாரா சிலது உங்களுக்கு தேவையில்லை, இது ஒரு தீங்கு, உன் லைஃப்ல இது அவசியம் இல்லாதது கத்த சுட்டி காமிச்சிட்டாரா?
1: If God is showing you that this is unnecessary in your life, this person or these words are unnecessary, not necessary for you.
0: இந்த போதகம் அவசியமற்றதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாரா?
1: If God has said that this doctrine is not necessary for you.
0: தயவு செய்து அந்த சத்தத்தை உங்க காதுல திரும்ப திரும்ப துணிக்க விடாதீங்க.
1: Don't let that voice hear again and again in your ears.
0: அது துணிக்க விடாதீங்க.
1: Don't let it hear.
0: உண்மையான ஞானம் என்ன செய்யும்னா அந்த சத்தமே எனக்கு கேட்க வேணாம், அந்த சத்தத்தை நான் நிறுத்துறேன்.
1: A true wisdom will stop that voice.
0: அந்த சத்தத்துக்கு நான் இனி செவி கொடுக்க மாட்டேன்.
1: I will never give heed to that noise.
0: என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்.
1: My sheep will hear my voice.
0: அவர்கள் அந்நியனுடைய சத்தத்தை அறியவே அறியாது.
1: They do not know the voice of the stranger.
0: மறுமையா இருக்குது.
1: It is very beautiful.
0: தெரியாது அதுக்கு.
1: They do not know it.
0: சத்தம் மட்டும் அது கேட்கும்.
1: It hears only my voice.
0: அதனால நான் கூப்பிடும் போது என் பின்னால் அழகா பின்பற்றி வந்து கொண்டே இருக்கும்.
1: Therefore when I call them they will come following me.
0: இந்த காலைல கர்த்தர் நம்மோடு பேசுவாரா?
1: Today may the Lord speak with us.
0: ஞானம் என்ன செய்யும்னா நம்மை சுற்றி இருக்கிற பலவிதமான தகவல்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருது.
1: Wisdom gives protection from information around us.
0: கடைசியாக இந்த ஞானம் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் 14 வசனம் வாசித்து பாருங்களேன்.
1: And third one, if you read verse 14,
0: இந்த ஞானம் எதிலிருந்து பாதுகாக்கும்னா தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் இந்த ஞானம் பாதுகாக்கும்.
1: Who rejoicing in doing evil and delight in the perversity of the wicked.
0: இது அர்த்தம் என்னன்னா
1: What does it mean?
0: நம்முடைய மனதை தாக்கம் செய்யும் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து கூட இந்த ஞானம் நம்மை பாதுகாக்கும்.
1: This wisdom will protect us from influence that are around us.
0: நாம் நல்ல மறந்திர கூடாதீங்க, கவனிக்கணும் இத.
1: Don't forget this.
0: இங்க எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்களேன்.
1: Look at the word that is written.
0: தீமை செய்ய மகிழ்ற ஒரு கூட்டம் இருக்கு, துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கு.
1: There is a group who rejoices in doing evil and a group who delights in the perversity of the wicked.
0: இது ரெண்டுமே வித்தியாசமான வார்த்தை.
1: And both are totally different.
0: கவனிங்க அதுல.
1: Listen carefully.
0: ஒரு கூட்டம் எதுனா தீமை செய்கிறதுல மகிழுது.
1: So one group rejoices in doing evil.
0: ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு.
1: And there's another group.
0: துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுது.
1: They delight in the perversity of the wicked.
0: ஒரு கூட்டம் தீமையில மகிழுது.
1: One rejoices.

0: Boys in doing evil.
1: இன்னொரு கூட்டம் தீமை செய்கிறவர்களிலே மகிழுகிறது.
0: Another one delights in the perversity of the wicked.
1: ஒன்னு தவறுல மகிழுது, ஒன்னு தவறு செய்றவங்கள மகிழுது.
0: So one rejoices in doing evil and other rejoices with the evil doers.
1: With the that's right. ஒரு கூட்டம் வந்து பாவிகள்ல sorry பாவத்துல மகிழுது, இன்னொரு கூட்டம் பாவிகளிலே மகிழுகிறது.
0: One group is rejoicing in sin, other group is rejoicing with sinners.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சிம்பிளா உங்களுக்கு விளக்கணும்னு சொன்னா,
0: இஃப் யூ வாண்ட் எக்ஸ்பிளைன் யூ,
1: கல்லூரிகளில் படிக்கும் போது பள்ளிகளில் படிக்கும் போது ரெண்டு விதமான கூட்டத்தார நீங்க பார்க்கலாம்.
0: So if you are studying in school and college, you can find two groups of students.
1: ஒரு கூட்டம் யாரனா பரிகாசம் பண்ணிட்டே இருப்பாங்க.
0: So one group will be always making fun and mocking.
1: எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க.
0: They will just make fun of everyone.
1: ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கும்.
0: There's another group.
1: அவங்க கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க.
0: They will not mock or make fun.
1: ஆனா கிண்டல் பண்றவங்களுடைய கிண்டலை கேட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க.
0: But they will hear those mocking and they will keep laughing.
1: புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் வித்தியாசம்.
0: Can you understand the difference?
1: ஒன்னு வந்து கிண்டல் பண்ணும்.
0: One will mock.
1: இன்னொன்னு வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ண வைத்து அவர்களை தாக்கம் செய்யும்.
0: But other will influence by listening to them.
1: இந்த நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கவங்கள வாய் திறந்து அவங்க வந்து ஒரு நாள் கிண்டல் பண்ணது இல்ல.
0: So many people who laugh, they will not be mocking anybody.
1: ஆனா பரிகாசருடைய கூட்டத்துல அவங்க சேர்ந்துருவாங்க.
0: But they will be part of those mockers.
1: அவங்க அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க.
0: They will be influenced by them.
1: அவர்களோடு மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க.
0: They will be rejoicing in them.
1: செய்து மகிழ்றது மாத்திரம்ல, செய்கிறவர்களோடு மகிழ்றது தப்புதான்.
0: So not only rejoicing by doing but also rejoicing with the doers is also wrong.
1: உண்மையா இல்லையா?
0: It is true or not?
1: கொலை செய்கிறவனும் குற்றவாளி.
0: The one who murders is accused.
1: கொலைக்கு துணை போகிறவனும் குற்றவாளி.
0: The one who supports the murder is also accused.
1: அதான நியாயம்.
0: That is the judge's right.
1: நீ கொலை செய்ததனால் மாத்திரம் குற்றவாளி இல்லப்பா, கொலை செய்யறதுக்கு நீ துணை போனாலும் நீ குற்றவாளி தான்.
0: So just because if you have murdered you are not accused, but if you go along with the murder you are also accused.
1: சில பேர் வந்து நம்ம பிள்ளைகள் சொல்லலாம், ஐயோ நான் தப்பெல்லாம் என் பிள்ளை செய்யவே மாட்டான்.
0: Certain children will say, certain parents will say, my children will not do that.
1: ஆனா தப்பு செய்யறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பிள்ளைங்க மேல இருக்கும்.
0: But that influence of the evil doers will be upon our children.
1: அந்த பிள்ளைங்க வந்து அந்த தவறு செய்கிறவர்களை அவங்க ஆதரிப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர்களோடு கூடவே இருப்பாங்க, அவர்ல மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க.
0: So the our children will support them, they will rejoice in them, they will be along with them, they will accompany them those who do the evil.
1: ஞானம் எதுக்கு தேவை தெரியுமா?
0: But why do we need wisdom?
1: இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கு பாருங்களே, தாக்கல்கள் நம்ம பிள்ளைகளை தாக்குகிற காரியங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஞானம் தேவை.
0: But we need wisdom to protect us from such kind of influence.
1: Not only in saving yourself from the incident, from getting involved in it, but God must save you from being influenced by the deed. செய்கையிலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்க கூடாது, செய்கிறவர்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்துக்கணும். பரிகாசத்திலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்க கூடாது, பரிகாசக்காரர்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்துக்கணும்.
0: The Lord should not protect only from these corners but also you should protect us from this scornful.
1: பாவத்திலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்க கூடாது, பாவிகள் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காக்கணும்.
0: The Lord not only should protect us from sin but also from sinners.
1: இதற்கு தேவை தேவ ஞானம்.
0: But we need God's wisdom for that.
1: இந்த ஞானம் மனுஷனிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
0: This wisdom does not come from man.
1: இது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
0: It descends from the Lord.
1: பரத்திலிருந்து இறங்கி வருகிறது.
0: It comes from heaven.
1: இந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா.
0: Lord give me this wisdom, Lord.
1: என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா.
0: Lord give this wisdom to my children.
1: குடும்பத்துக்கு தாங்கப்பா. நம்ம ஜெபிக்கணும்.
0: We should pray that God should give this wisdom to our family.
1: காலையில இதை நான் வாசித்த பொழுது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த ஞானத்தை தாரும்.
0: This morning when I read this I prayed, Lord give this wisdom to my child.
1: என் பிள்ளையை வந்து தனி நபர்களுடைய செயல்களிலிருந்து பாதுகாக்க இந்த ஞானத்தை பிள்ளைக்கு தாரும்.
0: Lord give this wisdom to my children that he be protected from the deeds of the individuals.
1: அநேக மனிதர்கள் வித்தியாசப்பட்ட நிலைகளில் இருக்கிறாங்க.
0: There are individuals in very many levels.
1: அவர்களை இனங்கண்டு பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும்.
0: Give him wisdom that he may discern and be away from.
1: ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தவறான செய்திகளிலிருந்து, தகவல்களிலிருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்.
0: Lord protect our children from wrong information.
1: ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சந்திக்கிற தவறான தாக்குதல்களிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும்.
0: Lord protect our children from wrong influence.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6. பிரான்சிஸ் பிரான்சிபேன் என்ற தெய்வ ஊழியர் தான் எழுதிய த 3 Battlegrounds என்ற தன்னுடைய புத்தகத்தில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைத்திருந்த ஒருவரை பற்றி எழுதியிருந்தார். அந்த மனிதன் ஒளிப்பதிவு செய்யும் வட்டுக்களில் மாஸ்டர் டிஸ்கில் உள்ள குறைவுகள், இரைச்சல்கள் போன்றவை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாஸ்டர் டிஸ்கை பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தார். இனிய பாடலின் இசையை ரசிப்பதற்கு பதிலாக அவருடைய காதுகள் அதில் இருந்த சிறு சிறு இரைச்சல்கள் மற்றும் இது போன்ற ஏனைய குறைவுகளை கண்டுபிடித்தே பழகிவிட்டது. பிரான்சிஸ் என்ற இந்த தெய்வ ஊழியர் அந்த மனிதனிடம், இசையை கேட்பதுதானே உங்கள் வேலை, ஆகவே அதை ரசித்து செய்வீர்கள் இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் இந்த போதகரிடம், நான் இசையை கேட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கள் வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த ஸ்டீரியோவை பாட்டு கேட்பதற்காக நான் ஆன் பண்ணினால் கூட அந்த இனிய இசையை ரசிப்பதற்கு பதிலாக என் காது எதை கவனிக்கிறது தெரியுமா? அந்த ரெக்கார்டிங்கில் ஏற்பட்ட குறைவுகளையும் இறைச்சல்களையும் தான் கவனிக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்வின் குறைவுகளையே நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் வாழ்வின் இனிமையை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். சவுலுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு எத்தனையோ நல்ல காரியங்கள் இருந்தன. அவன்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழ்தான் இருந்தார்கள். நல்ல குடும்பம், நல்ல அரண்மனை, ராஜபோக வாழ்வு என எத்தனையோ நன்மைகள் அவனுக்கு இருந்தாலும் சவுலின் மனம் அதில் சந்தோஷப்படவில்லை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஸ்திரீகள் தாவீதை உயர்த்தியும் தன்னை மட்டுப்படுத்தியும் பாடிவிட்டார்களே என அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அன்றிலிருந்து தேவன் தன் வாழ்வில் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மறந்தான். ஜனங்கள் தன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்களே என்று அதையே நினைத்து கொண்டிருந்தான். எனவே தாவீதின் மேல் அவனுக்கு பொறாமை வந்தது. தாவீதை கொல்ல நினைத்தான். தாவீதை கொல்ல அவனை தேடி தேடி சென்றதால் நல்ல அரண்மனையில் தங்க முடியாமல் குகைகளிலும் மலைகளிலும் அலைய நேர்ந்தது. ஆனால் தாவீதோ, எத்தனையோ குறைவுகள் தனக்கு இருந்த போதிலும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை மட்டும் நினைத்ததால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது, பாட்டு பாட முடிந்தது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க பழகுவோம். குறைவுகளையே பார்த்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு தந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். இதை போலவே மற்ற மனிதர்களிடம் காணப்படும் குறைவுகளையும் பார்த்து கொண்டே இராமல் நிறைவுகளை பார்க்க பழகுவோம். தாவீதை போல தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை பாடுவோம். God bless you. Have a blessed day.

எல்லா நாமத்திற்கு மேலான உடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தீர்கள். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. ஓ நீ நல்லவர், சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க.

கன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறு ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. ஒருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல நிறைவாய் நிறைவாய்.

கட்டினமோ எஸ் இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக நிறைவாய் இறங்குவதாக நிறைவாய் இறங்குவதாக தொடைகள் உடைக்கப்படுவதாக கட்டுகள் உடைக்கப்படுவதாக பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும்.

பேசி கத்தரை துதிங்க பார்க்கலாம் அந்நிய பாஷையில பேசி கத்தரை துதிங்க.

பலி சுமர் மகத்துவமுள்ளவர் உமை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக. சரீரங்கள் மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரை சுதமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றியப்பா. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே அத

0: சத்தமா சொல்லுங்க, பாத்திர
1: பாத்திர.
0: எஸ் ஹல்லேலூயா. யூ ஆர் லோன் வர்தி ஆஃப் காட். ஏ பரிசுத்த
1: இயேசுவே, நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். எஸ் ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட. நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரர்களால, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டா, இவன் என் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வீட்டில் தன் மகன் ஒருத்தனை ராஜாவை மாற்ற போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்றார், என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆனா தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க, சொந்த சகோதரருக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவர் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவர் சொல்றான், தாவீது இங்க வராம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தன் அங்க சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா, ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமிலே தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமிலே தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமிலே ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக் கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலிலே ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பணிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 4. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கேலியே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞனின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாத படிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சிலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளிகையின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதி உத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிட்டு என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினெகாசின் மனைவியாகிய
அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஷ்டவேளை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஷ்டவேளை விட்டு விலகி போயிற்று என்றாள்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கும் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு உங்களின் சிறையிருப்புகளை திருப்புகிறார். கண்ணீரின் அனுபவங்கள் மாறப்போகிறது. புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக 6 சிறையிருப்பை ஆனந்த சத்தமாக மாற்றினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனை வந்தது. எப்படியெனில், தன் தகப்பனின் சுதந்திரத்தை தேடி போகையில் அக்காலத்தில் தங்களுடைய நிலங்களை பெயர் கண்டுகொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் முற்பிதாக்கள் வெட்டிய துறவுகளை. அப்படி துறவுகளை கண்டுபிடிக்க செல்கையில்தான் ஈசாக்கிற்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடன் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், நல்ல விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை கண்டமைனால் அவனுடன் ஆரவாரத்துடன் வந்தவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றும் கூறுகிறதையும், பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உமோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்ருவானவன் மனிதர்களாலும் வியாதிகளாலும் தொடர்ந்து வந்து போராடி கொண்டு உங்களை அதிலிருந்து மீள முடியாமல் செய்து கொண்டும் பொருளாதாரத்தில் அடிக்கடி தூற்று போடுகிறதான நஷ்டத்தை, விரய செலவுகளை ஏற்படுத்தி மீண்டும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் கடன்களோடு கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம், எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்து சத்தமிட்டு வந்ததோ அவைகளையெல்லாம் அடங்கி போக பண்ணி உங்களுக்கு எதிராய் இருக்கிறவர் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களின் 6 சிறையிருப்புகள் மாறப்போகுது. ஆனந்த சத்தத்தை கேட்க போகிறீர்கள். 2

குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொள்கையில் நகோமி கூறுகிறாள், என்னை நகோமி என்று நீங்கள் அழைக்காமல் மாறாள் என்று சொல்லுங்கள், அவ்வளவு கசப்புகள் என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது என்று வேதனையோடு கூறுகிறாள். பின்பு கத்தர் நகோமியின் சிறையிருப்பை மாற்றுகிறார், ஆசிர்வதிக்கிறார். அப்பொழுது ஆசிர்வதிக்கப்பட்ட நகோமியை பார்த்து, அவளின் அயலகத்தார்கள் எல்லாரும் இன்று உனக்கு தயவு செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நகோமியை வாழ்த்துகிறார்கள் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், நபர்களினால், சரீரத்தில் உண்டான பலவீனத்தினால் நீங்கள் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளை இழந்து கசப்பான அனுபவங்களுடன், இதற்கு முடிவே இல்லை, என் வாழ்க்கை மாறாவை போன்றது, என்றென்றைக்கும் என்று விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கத்த சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்கிறார். இன்றைக்கு நீங்கள் இழந்து போன சரீரத்தின் பலன், சமாதானம், சந்தோஷம் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதனால் உங்களை பார்க்கிற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைய நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் மாறாள் என்று அழைக்கப்படுகிற கசப்பான அனுபவத்திற்குள் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வாருங்கள். அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. 145 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். என்ன ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில், ஒரு காலத்தில் உயர்வான ஸ்தானத்திலே, வேலையிலே உயர்வான ஸ்தானம், குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை, அவர்கள் தொழிலிலே ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையிலிருந்து அப்படியே அவர்கள் ஸ்தானம் மாறி இன்னைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் மாறும்போது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு நல்ல ஐக்கியப்பட்டிருந்து இன்னைக்கு ஜெபிக்க முடியவில்லை, வசனத்தை வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி மிகவும் சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில் இருக்கும்போது எல்லாரும் சொல்வார்கள், அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். திரும்பவும் அவர்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு, ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு மீண்டுமாய் அதே ஸ்தானத்திலே திரும்ப தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. சிலர் பலராலே மடங்கடிக்கப்பட்டிருப்பார்கள், ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பி, மறைவான அசுத்தாவிகள் எழும்பி அவர்களை மடங்கடித்து இன்றைக்கு செயல்பட முடியாதபடிக்கு சோர்வோடு கூட இருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் ஸ்தானத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எந்த இடத்தில் மடங்கடிக்கப்பட்டாயோ அதே இடத்திலே உன்னை தூக்கி நிறுத்த நான் வல்லவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில், ஒரு நேரத்தில் நன்றாயிருந்து நல்ல தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்து நல்ல ஆசீர்வாதமோடு இருந்து உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது ஒன்றுமில்லாமல் சூழ்நிலையிலே, எல்லோ பலராலே பல சூழ்நிலைகளாலே நீங்கள் மடங்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குத்தான், நீங்கள் திரும்பவும் எழும்புவீர்கள், நீங்கள் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவர் உங்கள் வாழ்க்கையும் கட்டி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பி திரும்பவும் அதே ஸ்தானத்திலே உங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்த வல்லமை உள்ளவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் ஆண்டவரை தேட வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். எளிமையா நாம் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் நாம் தேவனை அதிகமாய் தேட ஆரம்பிக்கும் போது தேவன் நிச்சயமாய் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆண்டவர் உயர்த்துவார். அவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுகிற மாதிரி வரும் ஆனால் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காலை நேரத்திலே சோர்வோடு வேதனையோடு நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர், தூக்கி நிறுத்தி உங்களை வாழ்க்கையை திரும்ப கட்ட அவர் விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அருமையானமுடைய பிள்ளைகளுக்காக அடியேன் கெஞ்சுகிறேன். எந்த இடத்தில் ஆண்டவரே விழுந்தார்களோ, எந்த சூழ்நிலைகளிலிருந்து விழுந்தார்களோ, மடங்கடிக்கப்பட்டார்களோ, இந்த காலை நேரம் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வருகிற நேரமா இருக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதம் 23:5 தாவீது சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் சொல்லி மேன்மை பாராட்ட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: விசுவாசத்தை ஒழித்து விடாதே என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து உங்களை பார்த்து சந்தோஷம்னு சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள் பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் இப்படியெல்லாம் வந்து ஆராதிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் நிற்குது, அப்படிதானே? ஆனால் கர்த்தர் பெரியவர். இந்த வாரத்திலேயே நம்ம எல்லாரும் இப்படி சுகத்தோடு ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் கர்த்தரை ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறதுன்றது அது ஒரு மகிழ்ச்சி தானே? ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பைபிள் ரீடிங் 40 நாள் முடிந்திருக்கு. அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் அடுத்த வாரம் கொடுத்துட்றோம். மன்னித்து கொடுங்க தாமதத்துக்காக. யாராவது நீங்கள் 40 நாள் வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா நம்ம சர்ச்சினுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பேர் அனுப்புங்க. அடுத்த வாரம் ஆயத்தமாக இருக்கும். நம்ம சபை விசுவாசிகள் நம்ம சபை வளாகத்திலே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைனில் அட்டன் பண்ணவங்க, வெளியில் இருக்கிறவங்க, மற்ற சபையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிறோம். அதற்கான அட்ரஸ் நீங்கள் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பாவிட்டால் அனுப்பிவிடுங்கள். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இமெயில் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். நீங்கள் அங்கேயே பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சி ஆரம்பிக்க போகிறோம். துரிதமாக அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 40 நாளை மிஸ் பண்ணவங்க கூட 180 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி அத்தனை பேர் அதில் பங்கெடுக்கணும், பங்கெடுப்பீங்களா? சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யலாம். 180 டேஸில் பைபிளை வாசித்துறணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 7 அதிகாரம் தான் இருக்கும், வாசித்து முடிச்சிடலாம். அதனால் நம்ம எல்லாரும் சபையாக இந்த வருஷத்தில் நம்ம இந்த வேதத்தை முழுசும் வாசிக்கிறதுல சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். அதை குறித்த அறிவிப்புகளை வருகிற வாரங்களில் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அப்பாவுக்காய் ஏறெடுக்கிற ஜபங்களுக்காய் நன்றி. கர்த்தரை மட்டும் தம்முடைய தாசனை பலப்படுத்தி சுகப்படுத்தி வருகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை தருகிறார். தொடர் ஜபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஜபத்தில் நினைவு கூறுங்கள். கர்த்தர் பூரண விடுதலை தருவாராக. நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிகளையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வருகிற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த முதல் தளத்தினுடைய 2வது பகுதி, அடுத்த ஹாஃப், ஒரு 35,000 ஸ்கொயர் ஃபீட் தளம் போடுகிற வேலைக்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். இம்மட்டும் கர்த்தர் நம்மை கைவிடலை, இம்மட்டும் தேவைகளை சந்தித்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். அதனால் ஜெயமாய் முடிய பண்ணுவார். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி கொடுங்கள். கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாமா?
2: Shall we go to the word of God?
1: உங்கள் வேத புஸ்தகங்களை பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க திருப்பிக் கொள்ளுங்கள்.
2: Turn your Bibles to the book of Ecclesiastes, chapter 10, verses 8 to 9.
1: பிரசங்கி 10:8-9.
2: Ecclesiastes, chapter 10, verses 8 to 9.
1: படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிழக்கிறவன் அதனால் மோசப்படுவான்.
2: He who digs a pit will fall into it, and whoever breaks through a wall will be bitten by a serpent. He who quarries stones may be hurt by them, and he who splits wood may be endangered by it.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த 4 செய்திகளில் இதே வசனத்தை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
2: By the grace of God, in the last 4 sermons, God was continuously talking to us through this verse.
1: இதிலே முக்கியமாக நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், நாம் எந்த கிரியையை செய்தாலும் அதற்கான பின் விளைவுகள் அதை பின்தொடர்ந்து வரும்.
2: So here we were noticing that there's a consequence for every action that we commit.
1: நாம் தீமையை விதைத்தால் தீமை அறுக்கிறோம், நன்மையை விதைத்தால் நன்மை அறுக்கிறோம். எதை ஒரு மனுஷன் விதைக்கிறானோ அதை அறுத்து விடுகிறான்.
2: If you sow evil, you will reap evil. If you sow good, you will reap good. So whatever you sow, you will reap for it.
1: இந்த பகுதியிலே ஞானி 4 விதமான செய்கைகளை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த 4 தீமையான செய்கைகளே.
2: Here the wise man lists out 4 specific actions which are evil actions.
1: இந்த நான்கு தீமையான செய்கைகளுக்கு பலனோ அதற்குரிய பிரதிபலனோ உடனே வராவிட்டாலும் தாமதித்தாலும் நிச்சயமாய் வந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம்.
2: Though the consequence of the four evil actions were not immediate, but though it delayed, it really happened, it came to them.
1: கடந்த நான்கு செய்திகளில் நான்கு முக்கியமான பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையின் தீங்கான காரியங்கள், தவறான காரியங்கள் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை கொண்டு வரும் என்பதை நாம் கவனித்தோம்.
2: In the past four sermons, we were seeing about four areas that will be get affected by our unrestrained actions.
1: முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய தீங்குக்கு முதலாவது பாதிக்கப்படுகிற பகுதி நம்முடைய மனசாட்சி.
2: The first area that will be affected is conscience.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம், இரண்டாவது பகுதி நம்முடைய குடும்பம், அதனால் பாதிக்கப்படலாம்.
2: The second area that would be damaged is our family.
1: மூன்றாவது நம்முடைய பெயர் அல்லது நம்முடைய நற்பெயர், நம்முடைய கணம், அதனால் இழந்து போகலாம்.
2: The third one is we may lose our the name or reputation that we have.
1: நான்காவது கடந்த வாரம் கவனித்தோம், நம்முடைய தீங்கான வாழ்க்கையினுடைய விளைவு தேவன் நமக்கு கொடுத்த பலன் சத்துவத்தை நாம் இழந்து விடும் அபாயம் இருக்கிறது.
2: And the last week we saw we may have the possibility of losing the strength that God has given us.
1: ஒருவேளை கடந்த செய்திகளை நீங்க கேட்கலனா தயவுசெய்து YouTubeல போய் அந்த கடந்த நான்கு செய்திகளை கேளுங்க. அப்பொழுது தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆதாரம், ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு கிடைக்கும்.
2: So if you have not listened to the previous sermons, kindly go to our YouTube and watch the previous sermons that you may get a basis for listening to the series.
1: இந்த வாரமும் நான் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய செய்திக்காய் காத்திருந்த போது கர்த்தர் இதே வசனத்தை கொடுத்து தொடர்ந்து இதையே ஆழமாய் தியானிக்க பண்ணினார்.
2: So even for this week when I was in the presence of God to speak for this week, God gave me the same scripture portion and to speak on this.
1: ஐந்தாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் தவறுகளினுடைய ஐந்தாவது பின்விளைவு என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
2: Today we going to meditate about the fifth consequence that will happen to the evil action that we commit in our life.
1: நீங்கள் லூக்கா 22 ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
2: When you read Luke chapter 22 verses 31 and 32,
1: பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார்.
2: And the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat, but I have prayed for you that your faith should not fail, and when you have returned to me, strengthen your brethren.
1: உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
2: I have prayed for you that your faith should not fail.
1: இங்கே தேவன் கொடுத்த எச்சரிப்பை கேளாமல், ஜெபம் பண்ணாமல், தன்னை ஆயத்தப்படுத்தாமல் இருந்த பேதுருக்கு அந்த பின்விளைவு என்னவென்று கேட்டால், ஐந்தாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த விசுவாசம் இழப்பு.
2: The consequence that the Peter faced in his life because of his not preparation by not praying is that the loss he encountered in his faith.
1: அதாவது இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு, உன் விசுவாசத்தை நீ ஒளித்து விடாதே, ஒளிந்து விடாதே.
2: So today the title of a sermon is don't lose your faith.
1: உன் விசுவாசத்தை ஒளித்து விடாதே.
2: Don't lose your faith.
1: ஒரு கேள்வி இப்பொழுது நமக்கு வருகிறது, நம்முடைய விசுவாசம் ஒளியுமா?
2: So we all have a question, will our faith fail?
1: விசுவாசம் ஒளியுமா?
2: Will our faith fail?
1: இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்த வசனம் 1 கொரிந்தியர் 13:13.
2: So when I got this question, God reminded me the verse 1 Corinthians 13 and verse 13.
1: இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது.
2: And now abide faith, hope, love.
1: இதே அதிகாரத்தின் முதலாம் வசனங்களை வாசிக்கும் போது,
2: when you read the first verses in this chapter,
1: தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும்,
2: the prophecy may be,
1: அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும்,
2: the speaking in tongues may fail,
1: ஆனா விசுவாசம் என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும்.
2: But faith will stand firm.
1: இப்ப கேள்வி என்னன்னா,
2: what is the question now?
1: நீங்க நிலைச்சிருக்கும்னு சொன்னது வந்து இப்போ இயேசு சொல்கிறார் ஒளிந்து போகாதபடிக்கின்றாரு, அப்ப என்ன வித்தியாசம் இங்க?
2: So the one faith which is that it will stand forever, but here God says that it may not fail.
1: இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன்.
2: As I was thinking about this,
1: அப்போ சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரை எனக்கு ஞாபகம் வந்தது.
2: I remembered the note or content that I read earlier.
1: அதுல இந்த உலகத்தில் உள்ள சில கம்பெனிகள் வந்து தயாரிக்கிற சில பொருட்கள் வந்து லைஃப் டைம் வாரண்டியோடு அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுல படித்தேன்.
2: So in that article I read that there are companies in the world which produce or make manufacture their products with lifetime warranty.
1: அதாவது ஒரு கம்பெனி இருக்கிறது, அது பேர் வந்து கிராஃப்ட் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கம்பெனி அமெரிக்கால இருக்கிறது.
2: So there's a company in America named as Craftsman.
1: இவர்கள் தயாரிக்கிறது பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெஞ்சஸ் அல்லது ஸ்பேனர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அதை அவங்க தயாரிக்கிறாங்க இரும்புல.
2: They manufacture tools such as wrenches or spanners.
1: இந்த ஸ்பேனர் ரெஞ்சஸ் போன்ற டூல்ஸ் அவங்க உருவாக்குற அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய அத்தனை பொருட்களுக்கும் லைஃப் டைம் வாரண்டி. எத்தனை நூறு ஆண்டு கழிச்சு நீங்க வந்தாலும் அந்த பொருட்கள் பழுதடைந்து சேதமடைந்தால் அது வேலை செய்யாமல் போனால் அதை முழுவதுமாக மாற்றி நாங்க வந்து அதுக்கு இணையாக பொருளை நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு சொல்றாங்க.
2: So this company says that when they products or the tools that they manufacture encounter any kind of damage or broken or repair, they can replace that product even if you come at after even hundreds of years.
1: அதாவது அவங்க என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, எங்களுடைய ப்ராடக்ட் ஃபெயிலே ஆகாது.
2: They say that their product will never fail.
1: எங்க ப்ராடக்ட் பழுதே ஆகாது.
2: Our product will never get repaired.
1: அவங்க சொல்றாங்க வெப்சைட்ல அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் ஒருவேளை பழுதாகி நீங்க எங்கிட்ட திருப்பி கொண்டு வரும்போது அதை வாங்கின பில்ல கூட நீங்க கொண்டு வர வேணாம், பொருளை திருப்பி கொடுத்தா போதும், நாங்க வேற பொருளை உங்களுக்கு கொடுத்துருவோம்.
2: So they have told in the website that even if your product is failed or repaired, if you want to replace the product, if you don't present a bill, we can replace it.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது படிக்கும்போது.
2: When I read it was really amazing.
1: சமீபத்துல நம்ம சபை வந்து புதிய ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: We all know very well that we are constructing a new church premises.
1: அந்த ஆலயத்திற்கான अनेक ஆயத்தங்களை நாம் முன்னாகவே ஆயத்தங்கள் திட்டங்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம்.
2: So we are making all kinds of preparation and plans for the construction.
1: அதிலே ஒரு ஆயத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சபை பெரிய ஆலயமா இருக்கிறதுனால அதற்கான சவுண்ட் சிஸ்டமை நம்ம இப்பவுமே டிசைன் பண்றோம்.
2: So one among that is the planning and designing of the sound system for a bigger church.
1: இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து நாம கத்திரிக்க சித்தமானால் ஜெர்மனியினுடைய ஒரு ப்ராடக்ட்டை நாம கொண்டு வந்து போடலாம் சொல்லி நம்ம எல்லா திட்டங்களும் அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்.
2: If God wills, you are planning to bring a German product for the sound system.
1: அப்போ இந்த ப்ராடக்ட்காக நாங்க வந்து கன்சல்டேஷன்ஸ் நிறைய காரியங்கள் நிறைய பேரோட பேசி கொண்டிருந்தோம்.
2: So for this product we were actually consulting with many other people.
1: அப்போ கடந்த வாரம் அவங்க ஒரு கூட்டம் இங்க வந்து நடந்துச்சு, இங்க அவங்களோட பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்.
2: Last week we had a discussion meeting and we had to speak with them.
1: அப்போ எல்லாம் பேசி முடிக்கும் போது நான் அவங்க கிட்ட வந்து வாரண்டி பத்தி கேட்டி கொண்டிருந்தேன். எவ்வளவு வாரண்டி நீங்க கொடுப்பீங்க?
2: As we were discussing, I just asked about the warranty to them.
1: எத்தனை வருஷம் நாங்க இதுக்கு வந்து நீங்க பொறுப்பெடுத்துக்கிடுவீங்க?
2: So for how many years will you give a warranty?
1: நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க.
2: As we are discussing, they told a word.
1: அவங்க சொன்னாங்க இந்த ஸ்பீக்கருக்குன்னு ஒரு கேபிள் ஒன்னு போடுறாங்க, கேபிள்ஸ்.
2: They said we have cables for the speakers. The
1: speaker la wire podranga solranga, connections cable podranga.
2: So we have the connecting cables for the speakers.
1: And the cable pathi avanga sonanga.
2: They told about the cables.
1: Pastor, in the cable vandu lifetime warranty.
2: Pastor, we give lifetime warranty for these cables.
1: Eppo enna mistake nadakkadhu nadandhalum appadi replace panni kuduthuruvom.
2: There will not be any failure, but even if in case it fails, we will replace immediately.
1: Na idhu varaikku appadi kelvi pottadilla.
2: I've never heard it so far.
1: Appappo nalla da solder panni veppom, amma pulla patta cut aayidum nu vaanga.
2: We used to very often solder it, but suddenly it get disconnected.
1: Ana the company solludhu lifetime warranty.
2: But the company says it is lifetime warranty.
1: No failure, zero failure.
2: They say it is zero failure.
1: Na yosthu paathen.
2: I was thinking
1: in the ulagathil irukkira in the companygal in the porutkalla zero failure nu solli failure kuda aagalam.
2: So even this company, the products that they manufacture, may also they may say that is zero failure, but they may fail.
1: Anal veda vasanam solugirathu viswasam நிலைத்து நிற்கும்.
2: But the Bible says the faith abides.
1: எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believe this?
1: இப்ப விசுவாசம் நிலைச்சிருக்கும் நீங்க விசுவாசிச்சுட்டு அப்புறமா இயேசு சொல்றாரு ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கிறேன்றாரு, அது என்ன அது?
2: So when he say faith remains or withstands, but here Jesus says that I pray that you may faith be not lose, what does it mean?
1: அது விளக்கறதுக்கு திரும்ப ஸ்பானருக்கே வரலாம்.
2: So let us come to the spanner again to
1: explain. திரும்ப கேபிளுக்கே வரலாம்.
2: Let's come to the cable again.
1: இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்பானர் செய்றாங்க, ஆனா அவங்க சொல்றாங்க லைஃப் டைம் வாரண்டி, உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம்.
2: I told you they make or manufacture the spanners and they give lifetime warranty of replacement.
1: ஆனா எப்போ lifetime warranty கொடுப்பாங்க?
2: But when will they give that warranty?
1: நீங்க ஸ்பானரா ஸ்பானரா திருப்பி கொடுத்தாதான்.
2: Only when you return the spanner as such a spanner.
1: நீங்க கொண்டு போய் அது நல்ல உலையில கொண்டு போய் நல்ல உருக்கி பாருங்க ஸ்பானர் இல்லாம போச்சு, எனக்கு வேற ஸ்பானர் கொடுங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க.
2: If in case you smell them in a furnace and take it and say that it is not a spanner, give me replace the spanner, they will not do it.
1: நீங்க இப்ப நான் சொன்ன பாருங்க கேபிள் லைஃப் டைம் வாரண்டி கேபிள்.
2: As I told you about lifetime warranty cables.
1: இந்த கேபிள எடுத்துட்டு போய் நல்ல குடத்தை வச்சு நல்ல தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கட் ஆயிடுச்சு எனக்கு வேற கேபிள் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க.
2: If you use this cable to draw water from the well and they say that it got disconnected, replace the cable, they will not replace it.
1: அந்த கேபிள் எடுத்து போய் ஒரு கட்டிங் மெஷின்ல வச்சு துண்டு துண்டா துண்டா வெட்டிப்புட்டு இந்த பாருங்க வாரண்டி நீங்கல வேற கேபிள் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க
2: மாட்டாங்க. If you take the cable and cut it into pieces and ask them to give a lifetime warranty and replacement, they will not do it.
1: அவங்க என்ன சொல்வாங்கன்னா இந்த கேபிளையோ இந்த ஸ்பானரையோ எதுக்காக பயன்படுத்தணும் நாங்க டிசைன் பண்ணோமோ அந்த வேலைக்கு பயன்படுத்தி அதுல பழுது வந்தா நாங்க மாத்தி கொடுப்போம்.
2: So they would say that this cable or the spanner for the purpose for which it was manufactured and if you use it for the purpose and it fails then we may replace it.
1: நீங்க அத தவறா பயன்படுத்துனீங்கனா நிச்சயமா அது ஃபெயில் ஆகும்.
2: If you misuse it surely it will fail.
1: நீங்க அத சரியா ஜாக்கிரதையா பயன்படுத்தல நிச்சயமா அது வந்து அது எதற்காக செய்யப்பட்டதோ அதற்கு நீங்க பயன்படுத்தாம வேற ஒன்றுக்காக நீங்க பயன்படுத்துறீங்கனா அது ஃபெயில் ஆகும்.
2: If you don't use that product for the purpose for which it was designed then surely it will fail.
1: அதே போலதான்
2: similarly
1: விசுவாசம் நிலைத்திருக்கும்.
2: Faith will remain forever.
1: ஆனா அத சரியா பயன்படுத்தாம நீங்க உங்க வாழ்க்கையை சீர்படுத்தாம இருப்பீங்களானா அந்த விசுவாசம் கூட என்ன பண்ணுனா ஒரு நாள் ஒழிந்து போகும்.
2: But if you don't use that faith properly and set right your life, surely that faith will also fail one day.
1: நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல உள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பலன் வந்து விசுவாசத்துக்கு உண்டு.
2: I can tell the greatest strength in this world is that faith.
1: நான் சொல்லுவேன் இந்த விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவங்க நாம இல்ல, வேதம் சொல்லுகிறது அதை ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து.
2: The Bible says Jesus is the author and finisher of our faith and it is not we.
1: இந்த விசுவாசம் என்பது கிரியைகளால் உண்டாகிறதில்லை, இந்த விசுவாசம் கேள்வியினால் வசனத்தினால் உண்டாகிறது.
2: This faith that comes out of works but it comes out of word and the word of God.
1: இந்த விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் உலகத்தையே ஜெயிக்க முடியும்.
2: A person can overcome the world using this faith.
1: விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடும்.
2: All things are possible with those who believe.
1: இயேசு சொன்னார் கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுந்துருன்னு சொன்னா
2: விழுந்துரும். Even Jesus said when you have a faith in the size of a mustard and if you ask the mountains to fall into the sea it will move above.
1: இந்த விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது சக்தி வாய்ந்தது.
2: This faith has so much of power and it is very powerful.
1: ஆனால் இந்த விசுவாசம் வலுவாமல் இருக்க நாம் என்ன செய்யணும்?
2: But what we are supposed to do that we may not lose our faith.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்
2: in other words
1: ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் எப்பொழுது ஒழிந்து போகும்?
2: When will this faith fail in the life of a person?
1: இன்றைக்கு மூன்று காரியங்களை வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம்.
2: We going to meet three things from the word of God.
1: இன்றைக்கு தேவன் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்பதிலே பிரியம் உள்ளவராய் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
2: Today God is revealing this truth that we may not lose our faith and he is much pleased in that.
1: முதலாவது
2: first
1: எப்பொழுது விசுவாசம் ஒளிந்து போகும்?
2: When will our faith fail?
1: மார்க் 5 அதிகாரம் 35 முதல் 36.
2: Mark chapter 5 verses 35 to 36.
1: அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார்.
2: Mark 5:35 and 36. While he was still speaking, some came from the ruler of synagogue's house who said, "Your daughter is dead. Why trouble the teacher any further?" As soon as Jesus heard the word that was spoken, he said to the ruler of the synagogue, "Do not be afraid, only believe."
1: பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு.
2: Do not be afraid, only believe.
1: முதலாவது காரியம்
2: first thing
1: விசுவாசம் எப்பொழுது ஒளிந்து போகும்?
2: When will our faith fail?
1: நம்முடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகும்.
2: When our life is ruled by fear, we lose our faith.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
2: I repeat it.
1: நம்முடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது விசுவாசம் ஒளிந்து போகும்.
2: When our life is ruled by fear, we lose our faith.
1: அதனால தான் இயேசு சொன்னார்.
2: That's why Jesus said.
1: பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு.
2: Do not be afraid but only believe.
1: பயமும் விசுவாசமும் ஒன்றாக இருக்கவே முடியாது.
2: The fear and faith cannot go together.
1: விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது.
2: So where there is faith this fear cannot dwell.
1: எங்க பயம் இருக்கோ அங்க விசுவாசமும் நிலைத்திருக்காது.
2: And where fear exists the faith cannot stand.
1: நாம விசுவாசத்துல நிலைத்திருக்க பயமற்றவர்களா இருக்க வேண்டியது அவசியம்.
2: If you are to stand on the faith we should not be without fear.
1: இன்னும் குறிப்பாய் சொல்லணும்னா பயத்தினால் நாம் ஆளுகை செய்யப்படாமல் இருக்க வேண்டும்.
2: And in more, to say more we should not be ruled by fear.
1: பாருங்க இந்த பயம் அப்படிங்கற உணர்வு வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இருக்கா இல்லையா?
2: So this feeling of fear we all have this kind of feeling in
1: us. பாஸ்டர் நான் எதை பார்த்தும் பயப்படுறது இல்லைன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டீங்க நிச்சயமா. நம்புறேன்.
2: I should truly believe there is no person who can say pastor I am not afraid of anything.
1: எந்த வயதா இருந்தாலும் எந்த பின்னணியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் பயப்படுறவங்க இருக்க தான் செய்றாங்க.
2: No matter you might be of any age or how great or how strong they will also fear about something.
1: சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவர்களை வந்து அடிப்பதற்கு கொல்லுவதற்கு ரவுடிகளாக பணம் பெற்று கொல்றவங்களா இருக்காங்க. அவங்க அந்த கொலை செய்யறதெல்லாம் பயப்படுறதே கிடையாது.
2: So some people are paid or hired to murder or kill some people.
1: அவங்களுக்கு பயமே கிடையாது.
2: They don't have fear.
1: ஆனா தங்களை போலீஸ் தேடுதுன்னு ஓடுறாங்க பாருங்க பயந்துட்டு.
2: But if they find that police is seeking them they will run away with fear.
1: எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு.
2: So everyone has some fear.
1: எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிக்குள்ளயும் பயம் இருக்கு.
2: No matter how strong he might be there's a fear in him.
1: சைக்காலஜில வந்து மனோதத்துவ நிபுணர்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபோபியா அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஃபோபியா.
2: When psychologists use they use the term phobia.
1: இந்த ஃபோபியானா பயம். இந்த பயத்தை வந்து ஃபோபியான்றத வந்து ஏறத்தாழ 2000 3000 வகையான பயங்களை அவங்க பட்டியலிட்டு வச்சிருக்காங்க.
2: So they've listed around 2000 to 3000 kinds of phobias or fears.
1: அது வந்து ஒவ்வொண்ணுக்கு ஒரு பேர் போட்டு வச்சிருக்காங்க.
2: They have also named each one.
1: ஒருத்தருக்கு மாடிக்கு போனா பயம்.
2: A person is afraid when he go to a terrace.
1: இன்னொருத்தருக்கு பேஸ்மென்ட்க்கு போனா பயம்.
2: A person is afraid when he go to the terrace.
1: ஒருத்தருக்கு விமானத்துல பறந்தா பயம்.
2: A person is afraid when he flies in a flight.
1: இன்னொருத்தருக்கு வந்து ரயில்ல பயணம் பண்ணா பயம்.
2: So a person is afraid when he travels in a train.
1: ஒருத்தருக்கு நடந்தா பயம், ஒருத்தருக்கு ஓடுனா பயம்.
2: A person is afraid when he walk, even when he run they are afraid.
1: ஒருத்தருக்கு கரப்பான் பூச்சியை பார்த்தா பயம், ஒருத்தருக்கு பாம்பை பார்த்தா பயம்.
2: A person is afraid of cockroaches, another person is afraid of snakes.
1: சில பேர் பாம்பு அடிக்கிற ஆட்கள் எல்லாம் பல்லியை பார்த்து ஓடுறவங்க இருக்காங்க.
2: Some people who can kill snakes are very afraid of lizards.
1: இந்த மாதிரி பயங்கள் வித்தியாசமானது.
2: So fears of various kinds.
1: சில பேருக்கு வேலைக்கு போறதுக்கே பயம்.
2: Some people are afraid even go to work.
1: சில பேருக்கு படிப்புனாலே பயம்.
2: Some people fear to study.
1: சில பேருக்கு பரீட்சைனா பயம்.
2: Some people fear about exams.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கு.
2: Each person have each kind of fear.
1: பாருங்க இந்த பயம் வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா எல்லா மனிதனுக்குள்ளயும் இருக்கு.
2: So in one way or the other everyone have this fear in them.
1: இந்த பயம் வந்து எல்லாருக்கும் ஓரளவு கண்டிப்பா இருக்கணும்.
2: So everyone should also possess this fear in them.
1: பைபிளிலே வாசிக்கிறோம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்.
2: Even the Bible we read that blessed is the one who is always fearful.
1: கொஞ்சம் பயம் இருக்கிறது நல்லதுதான்.
2: So it is always good to have some fear.
1: அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போறாங்க படிக்கிறாங்க.
2: So just because our children have fear they go to schools and study.
1: அந்த பயம் இருக்கிறதுனால தான் நமக்கு கீழ்ப்படிறாங்க.
2: Just because they have the fear they obey us.
1: அந்த பயம் இருக்கிறதுனால தான் டீச்சர் சொல்றது அமைதியா வாயை மூடி கேட்டு
2: just because they have the fear they just listen to the teachers.
1: பாருங்க நமக்கெல்லாம் அந்த பயம் இருக்கதனால வேலைக்கு போறோம்.
2: And because we have fear we go to our work.
1: லேட்டா போனா போகாம போனா வேலையில இருந்து எடுத்துடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கா இல்லையா காலையில எழும்பணும் உடனே.
2: So we have the fear that if we go late to the office they will remove us from the office.
1: இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு.
2: So we all have some fear.
1: பாருங்க அத்தனை பேர் மாஸ்க் போட்டு உட்கார்ந்திருக்கோம் எப்படி ரொம்ப தைரியசாலிங்களா.
2: So we are all wearing masks. So are we strong?
1: எல்லாருக்கு ஒரு பயம்
2: தான். We all have that fear.
1: சில பேருக்கு மாஸ்க் போட்டே பயம் தான்.
2: Some people even after wearing a mask they have fear.
1: வேற சர்ச்சில் அப்படி உட்கார்ந்திருக்கோம்.
2: We are sitting in this church here.
1: என்ன நடக்குமோ தெரியலையே.
2: We know what will happen.
1: ஒரு காலத்துல எல்லாம் இருமுனா தும்முனா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க.
2: So earlier when we cough or sneeze no one will bother.
1: இப்ப இருமுனாலே ஒரு பெரிய குடும்பம் செஞ்ச மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க.
2: But now if you cough everyone will turn around you as if you have committed a great blunder.
1: எங்களை காத்துக்கொள்ள.
2: Oh God please save us.
1: ஆண்டவரே எங்களுக்கு அதுக்கு அப்புறம் ஒரு செய்தியே ஓட மாட்டீங்க.
2: So they will not be listen to the sermon.
1: இருமிட்டாங்க பிரதர்.
2: He coughed brother.
1: எல்லாரும் இருக்கா இல்லையா.
2: So do you have this fear?
1: என்னதான் லோக வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் உள்ள இருக்கு.
2: No matter how much we say we don't want this world.
1: Everybody is governed by fear. எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் பயம் இருக்கு.
2: So everyone have this fear in them.
1: ஆனால் இந்த பயம் வந்து ஒரு சின்ன அளவுல தான் இருக்கணும்.
2: But this fear should be of a small amount.
1: பாருங்க நம்ம சாப்பாட்டுக்கு வந்து உப்பு தேவையா இல்லையா.
2: We need salt for a food.
1: உப்பு போட்டா தான் அது டேஸ்டா இருக்கும்.
2: Only if you add salt it will be tasty.
1: அதுக்கு உப்பையே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியுமா.
2: But if you give the salt as food will you eat it.
1: அதே போல தான் பயம் வந்து ஒரு அளவுல நமக்கு ஒரு பிஞ்ச் தேவை தான் எல்லாருக்குமே.
2: Similarly we also need a pinch of fear in our life.
1: ஆனா அந்த பயம் வந்து நம்மை மேற்கொண்டு ஆண்டு கொண்டு விடுமானால் அது நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணிரோனா குலைச்சிரும்.
2: But if that fear rules and governs over us it will totally destroy our faith.
1: அது நம்மை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆளோட்டிய போல மாறிருச்சுன்னு சொன்னா நம்மளால விசுவாசத்துல முன்னேறவே முடியாது.
2: If it becomes a task master who could rule us then we cannot go proceed further.
1: அதனால தான் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:17 1:6 முதல் 7 வசனங்கள்ல.
2: That's why it says in 2 Timothy chapter 1 verses 6 and 7.
1: 7 வசனத்துல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார்.
2: 2 Timothy 1:7 for God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்ப பயம்ன்றது ஒரு ஆவியா நம்ம வாழ்க்கையில வர முடியும்.
2: So this fear can come into in the form of a spirit in our life.
1: ஒரு விதமா சொன்னா அது நம்மை ஆளுகை செய்கிற ஒரு சக்தியா வர முடியும்.
2: So it can also come as a power to govern and rule over us.
1: தேவன் நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புறார்னா பயத்தினால் நாம் ஆளுகை செய்யப்படாதபடி நாம தைரியம் உள்ளவர்களா இருக்கணும் கர்த்தர் விரும்புறாரு.
2: But God desires that we should be courageous and bold and we may not be ruled over by this fear.
1: அல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பயம் நம்மள ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது நம்மள தாக்குற பல பகுதிகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை அது ஒளிந்து போக பண்ணும்.
2: So when we give room for this fear to overcome our life and rule our life, many it affects some various areas of our life. One among them is this faith.
1: அதனால தான் இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதப்பா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு.
2: That's why Jesus said, do not be afraid but only believe.
1: நான் அடிக்கடி இந்த பயத்தை குறித்து யோசிக்கும்போது சவுல் ராஜாவை குறித்து நான் சிந்திப்பேன்.
2: So whenever I think about this fear, I used to think about the life of Saul.
1: இந்த மனிதனுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையானது.
2: This man's beginning was very awesome.
1: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன்.
2: He was a man who was chosen and anointed by God.
1: ஆரம்பத்தில் தீர்க்கதரிசனம் கூட உரைத்த ஒரு மனுஷன்.
2: Initially he was a person who even prophesied.
1: இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட
2: And he was a man who was chosen as the first king of Israel.
1: ஆனால் அவருடைய பிந்தின நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா தேவனோடு இல்லாமல் தேவனை விட்டு வழிவிலகி போன ஒரு மனுஷன்.
2: But in the latter days you can find him as a person who was strayed away from God, who was not following the Lord.
1: இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் இந்த சவுல் வந்து எப்பொழுதும் அந்த பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நீங்கள் கவனிக்கலாம்.
2: So when you read about the life of the Saul, you can find him as a person who was always possessed by the spirit of fear.
1: நான்கு காரியங்களை அவன் வாழ்க்கையில காண்பிக்கிறேன்.
2: I'll show you four things in his life.
1: 1 Samuel 15th அதிகாரம் 24th வசனத்துக்கு வரும்பொழுது,
2: 1 Samuel 15 and verse 24,
1: அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
2: Here he says, I have sinned for I have transgressed the commandment of the Lord and their words because I feared the people and obeyed their voice.
1: முதலாவது சவுலுடைய பயம் எப்படிப்பட்டது தெரியுமா?
2: First, how was this fear of Saul?
1: தன்னுடைய சொந்த ஜனங்களை பார்த்து அவன் பயந்தான்.
2: Saul feared his own people.
1: அவர் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
2: what is the outcome of it?
1: கர்த்தருடைய கட்டளையும் கீழ்ப்படியல, சாமுவேலுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கல.
2: So he did not obey the commandment of God and he did not heed to the word of Samuel.
1: பயம் பாருங்க, என்ன செய்து பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை விட்டு நம்ம விலக்குது.
2: So this fear is actually staying away from the commandment of God.
1: மனுஷன் மேல் உள்ள பயம்.
2: Fear of his own people.
1: ரெண்டாவது அந்த மனுஷனுடைய பயத்தை நீங்க மறுபடி வாசித்தீங்கனா 1 சாமுவேல் 17:11 வாசிக்கும்போது,
2: the second fear you can read in 1 Samuel 17 verse 11.
1: சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்.
2: When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid.
1: இரண்டாவது யாரை பார்த்து பயம்னா அவனுடைய அந்த ராட்சதனை பார்த்து ஒரு பயம்.
2: Second, Saul feared that giant Goliath.
1: அந்த கோலியாத்தை பார்த்து ஒரு பயம்.
2: He feared that Goliath.
1: பாருங்க, ஜனங்க பயப்படுறது ஓகே.
2: So people are afraid of him, that is other way.
1: ஆனா ராஜாவே என்ன பண்றானோ பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு.
2: But even a king is afraid of this man.
1: நான் யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷன் ராட்சதனா இருந்து 40 நாள் கூப்பிடுறாரு, யாரா ஒருத்தர் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி.
2: So this man as a giant was calling people to fight against him.
1: இஸ்ரவேல்ல போய் அவனோட சண்டை போடுறதுக்கு யாருமே தங்களை தகுதியா பார்க்க முடியல.
2: So no person found them to be eligible to fight with him.
1: அவ்வளவு உயரமான மனுஷன்.
2: He was such a tall man.
1: ஆனால் நீங்க சவுலை பாத்தீங்கன்னா,
2: but when you look at Saul,
1: வேதம் சொல்லுகிறது அவனோடு இருந்த அத்தனை பேர்லயும் அவன் தான் உயரமா இருந்தான்.
2: Bible says he was the tallest of all the others with him.
1: அப்போ இவன் தான் ஒரே ஒரு கேண்டிடேட் அவனோட சண்டை போடுறதுக்கு.
2: So he was the only eligible candidate to fight with him.
1: ஆனா அவன் கோலியாத்தை சந்திக்காத காரணம் என்னன்னா, மற்ற ஜனங்களோட சேர்ந்து இவனும் பயந்துட்டு உட்கார்ந்திருக்கான்.
2: So the reason why he was not able to fight with the Goliath is because he was afraid with all along the people.
1: மூன்றாவது,
2: the third one,
1: 1 Samuel 18:15 வாசிப்பீர்களானால்,
2: 1 Samuel 18:15,
1: அது அவன் அல்லது தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவன்
2: When Saul saw that that is David behaved himself very wisely, he was afraid of him.
1: முதலாவது சொந்த ஜனங்களை பார்த்து பயந்தான்.
2: First Saul feared his own people.
1: இரண்டாவது அந்நிய ஒரு ராட்சதனை பார்த்து பயந்தான்.
2: Second Saul feared a giant.
1: மூன்றாவது தன்னுடைய சொந்த வேலைக்காரனாகிய தாவீதை பார்த்து பயந்தான்.
2: Third Saul feared his own servant David.
1: அந்த தாவீது கொஞ்சம் ஞானமா நடந்துகிறான், புத்தியா நடந்துகிறான், சாதுரியமா நடக்கிறான், ஜனங்களுடைய பிரியத்தை பெறான உடனே இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவருக்கு ரொம்ப he became so worked up. அவரால வந்து தைரியமா அந்த பையனை ஃபேஸ் பண்ண முடியல, பயந்துட்டு இருந்தார்.
2: So when he found this David was acting very wisely, smartly and gaining the pleasure of the people and he feared him actually.
1: வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வாழ்நாள் எஞ்சிய பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா அவன் சத்துருக்கள்கிட்ட போய் யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிறிய ஆட்டியடையனாகிய தாவீதை போய் ஒரு நாயை விரட்டுறது போல விரட்டி விரட்டி விரட்டி அவனையே பின்தொடர்ந்திருந்தான்.
2: The Bible says the rest of his life rather than he's fighting with his enemies and the other people, he was just pursuing behind this David to fight against him.
1: என்ன பயம்?
2: What is the fear?
1: நம்மள விட பெரியவனா வந்துருவானோ?
2: So he will become greater than him.
1: நம்ம சிங்காசனத்தை பிடிச்சிருவானோ?
2: He will take over my throne.
1: நம்ம குடும்பத்தை அழிச்சிருவானோ?
2: He will destroy my family.
1: நம்மள விட பேர் பெற்றுவானோ?
2: And he will be get more fame than me.
1: பயம் பாத்தீங்கன்னா அவனை வந்து பொல்லாத காரியங்களை செய்யும்படி அவனை தூண்டினது.
2: So this fear actually stirred him to do all evil actions.
1: கடைசியா ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்களானா 1 சாமுவேல் 28:5 வாசிப்பீர்களானால்
2: And the last incident 1 Samuel 28 and verse 5
1: அங்கே வேதம் சொல்லுகிறது சவுல் பெலிஸ்தேரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது.
2: I mean Saul saw the host of the Philistines, he was afraid and his heart greatly trembled.
1: இப்போ எங்க பயம் திரும்பிருச்சுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சத்துருக்களை பார்த்து பயந்தான்.
2: So now he feared the sight of the Philistines.
1: அவர்களுடைய திரள் கூட்டத்தை பார்த்தவனே பயந்து போயிட்டான்.
2: When he saw the host of his enemies, he was afraid.
1: நான் சொன்னேன் சொந்த ஜனங்களை பார்த்து பயம்.
2: First he feared his own people.
1: இரண்டாவது அவன் கோலியாத்தை பார்த்து பயம். ஒரு மனுஷனை பார்த்து பயம்.
2: Second feared about one person, that is Goliath.
1: அவனுடைய வேலைக்காரனை பார்த்து பயம்.
2: Next he feared his own servant.
1: சாமுவேலினுடைய ஆவியை எழும்ப பண்ணணும் அவரை பார்க்கணும் அவற்றை கேட்கணும்னு போய் நிக்கிற அளவுக்கு போயிட்டான்.
2: So he went to the extent of going to a woman with a familiar spirit to bring back the spirit of dead Samuel.
1: இதே சவுல் தான் ஒரு காலத்துல அஞ்சனம் பார்க்கிற அத்தனை ஸ்திரீகளையும் கொன்று போட அவன் வந்து வேலையை ஆரம்பித்தான்.
2: So this same Saul was a person who initiated activities once to destroy people who were involved in sorcery.
1: ஆனால் இப்போ அதே மனுஷன் பாத்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு முன்னாடி போய்
2: உட்கார்ந்திருக்கான். But now this person is sitting with in front of the woman with a familiar spirit.
1: அவர்களே இந்த வார்த்தையை நான் வந்து தெளிவா தான் பேசுறேன். நான் ரொம்ப புரிந்து தேவ ஆவியானவர் எனக்கு நடத்தினதனால நான் பேசுறேன்.
2: My dear ones of God, I speak this word very clearly since the spirit of God has led me to speak. இதுக்கு
1: அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட பயங்களால் ஆட்கொள்ளப்படும் பொழுதுதான் அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி தேவனுக்கு அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுறாங்க.
2: So today when the people of God or the believers are governed or ruled over by this fear, they just move away from the faith and actually involved in such kinds of evil things.
1: இது உங்களுக்கு தெரியுமா? விசுவாசிகள்னு பேர் பெற்றவங்க இன்னைக்கு போய் கிளிச்சோசியம் பார்த்துட்டு இருக்காங்க.
2: So today we call them as believers but they also go to the astrology and horoscopes.
1: Avanga poi indiki naal nakshatram paathukittu irukanga.
2: So today they look for all horoscopes today.
1: Oga rasi palan padichittu ukandirukanga.
2: They read for their signs and their good things.
1: Edhu nalla neram ketta neram nu paathukittu irukanga.
2: They just look for what is a good time and a bad time.
1: Mandravadigalta pora viswasigal irukranga.
2: We have the believers who even go to the wizards and other familiar spirits.
1: Vetkathodum vedanaiyodum nan solugiren.
2: I tell with great shame.
1: Indiki viswasigal thangal veedugala kattumbodhu vastu saastram paathukittu irukanga.
2: So today when believers construct their house they look for all the good tidings and other things.
1: Vastu sastra, you know, adhu or sastram adu veetla inga da jannal irukano anga da kadav irukano indha pokam kitchen irukka koodadhu apdi irundha veetla ellame selikkadhu ipdin solli ipdi patta vikraga aaradhanaikkuriya kiriyigalai avanga eedupadrathu kaaranam enna nu kettingana or bayam.
2: So the reason why they involve in such kind of idolatry work is because of the fear that they have in them.
1: Per viswasi da.
2: They are called as believers.
1: வரது ஆலயத்துக்கு தான்.
2: They come to church.
1: எல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் தெரியும்.
2: They know all the promises.
1: ஆனா உள்ளத்துல மனுஷனை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் பயத்தினால் அவங்க ஆளுகை செய்யப்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட துன்மார்க்கமான கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துறாங்க.
2: But when they are governed in the heart by the fear of the people or the situations, they give themselves to such kind of
1: பாருங்க இந்த பயத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற விசுவாசிகள் சிலருடைய பரிதாப நிலைகளை பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல யாராவது மரிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு புது எண்ணம் வந்துருது. நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆவி சுத்துது.
2: So the pathetic condition of the people who are taken over by fear is that when some people die in their house they consider the people roam around as spirit in their houses.
1: அதனால நிறைய பேர் பாருங்க உலக மனுஷன் செய்யிறது போல 12th நாள் எனக்கு கணக்குல தெரியாது எனக்கு இந்த 12th நாள்ல ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிரணும். காரியம் என்ன காரியம்?
2: So I don't know about those dating but they said on the 12th day we have to do some auspicious thing.
1: Pastor 12th illana 7th naala idhu nam solluvanga indha naalla senjiralama pastor.
2: They say pastor shall we do it on 7th day or the 12th day whichever it is.
1: Indha naalla senjiranum pastor.
2: But we have to do that on that day pastor.
1: Kaariyam seiyalana prachana aidum pastor.
2: We have to do that auspicious thing on that day pastor.
1: Ma veetukku vandhuchuna enna panna?
2: What we'll do if that spirit enters our home?
1: Anala kaariyatha senjiranum pastor.
2: Therefore we should do that meeting pastor.
1: Sila per poi kallaraigalla ukkandittu anga paalu oothikittu அங்க வந்து மெழுகுவத்தி கொர்த்திக்கிட்டு அங்க ஜோம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அந்த ஆவி வெளியே வந்துடக்கூடாது, உள்ளே இருக்கணும்.
2: Some people go to the graveyard, they pour milk, they light the candle, they pray there because the spirit should not come again out.
1: இதெல்லாம் எங்க இருந்து வந்தது?
2: Where did this come from?
1: பயம்ங்க, நமக்குள்ள இருக்கிற பயம்.
2: It's because of the fear that we have.
1: வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை.
2: The Bible says God did not give you the spirit of fear.
1: ஒரு மனுஷன் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவானால்,
2: when a person is ruled by this fear,
1: அவனுடைய விளைவு என்னன்னு கேட்டினா விசுவாசத்துட்டு வழி விலகி போயிரும்.
2: The outcome is that he will lose his faith.
1: சவுலே, ஏன்பா உனக்கு இந்த நிலைமை?
2: Saul, why this condition for you?
1: ஐயோ, நான் ஜனங்களுக்கு பயந்தேன்.
2: I feared people.
1: என் வேலைக்காரனுக்கு பயந்தேன்.
2: I feared my servant.
1: என்னுடைய சத்துருவுக்கு நான் பயந்தேன்.
2: I feared my enemies.
1: ராட்சதனுக்கு பயந்தேன்.
2: I feared the giant.
1: எல்லாருக்கும் பயந்து பயந்து பயந்து கடைசில கர்த்தரை நம்புறத பார்க்கிலும் எந்த சூனியக்காரிகளை அழிக்கணும் நினைச்சானோ அதே ஆள்கிட்ட போய் ஜோசியம் கேட்டு உட்கார்ந்திருக்கு.
2: So after fearing all this thing, rather than seeking the Lord, I just went away from the faith and I was seeking the woman with the family spirit.
1: தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பயம் வந்து நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது.
2: We should not give room for this fear to overcome.
1: வேதம் எங்கும் வாசிப்பீர்களா, பரிசுத்தவான்கள் பயப்படாம தைரியமா இருந்தாங்க.
2: When you read the Bible, you can see the saints were not afraid, they were very bold enough.
1: ஆகவே தான் 118 சங்கீதம் 6 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: When you read Psalm 118 and verse 6,
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
2: The Lord is with me, I will not be afraid, what can mere mortals do to me?
1: 27 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
2: Psalm 27:1 says, the Lord is my light and my salvation, whom shall I fear?
1: கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்?
2: The Lord is a stronghold of my life, from whom shall I be afraid?
1: நான் பயப்பட மாட்டேன்.
2: I will not be afraid.
1: நான் தைரியம் கொண்டிருப்பேன்.
2: I will be bold now.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால தான் கர்த்தர் இந்த வேதத்துல வந்து 366 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீ பயப்படுவாயானால், பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவாயானால், நீ விசுவாசத்தை இழந்து போவாய்.
2: That's why God says in the Bible around 367 times as fear.

0: Satan or devil uses is his fear.
1: ஜனங்களை பயமுறுத்தி அதுல சிறைப்படுத்தி அவன் என்ன செய்வான்னா விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுவான்.
0: He will threaten them, captivate them and make them to stay away from this faith.
1: இந்த பயத்துல இருந்து எப்படி வெளிய வர்றது?
0: How to come out of this fear?
1: யாராவது ரொம்ப பயந்து போய் நீங்க வந்திருக்கலாம்.
0: Someone have come here with that fear.
1: சூழ்நிலையே பார்த்தா பயமுறுத்துற சூழ்நிலை மாதிரி தான் இருக்கு.
0: My situation is actually fearing us.
1: நம்ம வருங்காலம் பார்த்தா ரொம்ப பயமுறுத்துறதா தான் இருக்கு.
0: When we look at our future it is really fearing us.
1: நம்ம பிள்ளைகளை பத்தி நினைத்த பயமா தான் இருக்கு.
0: When we also think about our children it is fearing us.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் கடந்து போகும்போது எப்படி பயத்துல இருந்து வெளிய வர்றது?
0: But when we go through this situation how to come out of this fear?
1: தேவன் எப்படி நம்மை பயத்துல இருந்து விடுவிக்கிறார்?
0: How will God deliver us from this fear?
1: அநேக காரியங்களெல்லாம் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நீங்க வெளிப்படுத்தினாரு.
0: Though there are many things God revealed one thing to me.
1: ஏசாயா 43 அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க.
0: Isaiah 43 and verse 1.
1: இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே.
0: But now thus says the Lord who created you, O Jacob, he who formed you, O Israel, fear not.
1: எனக்கு இதுல என்னை ரொம்ப கவர்ந்த ஆண்டவர் எனக்கு ரொம்ப வெளிச்சமா கொடுத்த வார்த்தை என்னன்னா கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே.
0: So the word which God gave me as a light today in this verse is that thus says the Lord.
1: அது எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது.
0: So this word touched me so much.
1: பயப்படாம இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும்.
0: We should hear what God says. If you not should not be afraid.
1: கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கவோ நம்மளை துணிக்கவோ நம்ம இடம் கொடுத்து நம்ம செவிகளை திறப்போமானால் அந்த வார்த்தை நம்முடைய பயங்களை விலக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: If you give room for the word of God to enter our heart and open our ears to receive the word of God, then that will remove the fear from our lives.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதருடைய சத்தம் நம்மளை பயமுறுத்தி இருக்கலாம்.
0: So there might be many voices of this men that would have feared us in our life.
1: எத்தனையோ செய்திகளை கேட்டு நம்ம பயந்து போய் இருக்கலாம்.
0: We might be afraid of hearing too many news in this world today.
1: ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்போமானால்
0: but if you listen to the word of God
1: அந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும்.
0: That word of God will be courageous.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe this?
1: அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கணும். அதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கணும்.
0: That's why we should read the word of God and hear the word of God.
1: எவ்வளவு இருண்ட பயம் நமக்குள்ள இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்தை கொண்டு வரும்.
0: No matter how dark and how dark is your fear, God will bring a light in your life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த கடந்த 8 மாதங்கள் அப்பாவுடைய பலவீனத்தின் காலத்துல
0: during the 8 months of our father's sickness
1: எத்தனையோ பயமுறுத்தும் சூழ்நிலைகளை நாம் கடந்தோம்.
0: We came through many fearful situations.
1: எத்தனையோ முறை தனிப்பட்ட விதமாய் பயந்த நாட்கள் உண்டு.
0: There are many situations where I was personally afraid of the situation.
1: என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ, என்ன சம்பவிக்குமோ என்ற பயங்கள் எனக்குள்ள எழும்பினது.
0: So I had many fears in me considering how it will end up, what will happen, what will happen.
1: சில வேளையில ஆஸ்பத்திரியில இருந்து சில தவறான செய்திகள் வரும்.
0: Sometimes we will receive bad news from hospital.
1: அவ்வளவுதான் எல்லாம் அப்படிங்கற மாதிரி வரும்.
0: So it says it is over.
1: பயந்து நடுங்கிரோம் சில தடவை.
0: We will be trembling with fear.
1: சனிக்கிழமை ராத்திரி ஃபோன் வரும்.
0: Saturday night we will get the call.
1: ரொம்ப மோசமா இருக்காங்க.
0: He is very critical.
1: உடனே வாங்க.
0: You come immediately.
1: கிளம்பி போனும் 11:30 12:30 வரைக்கும் உட்கார்ந்திருப்போம் அங்க.
0: We will go there sit there until 12:30.
1: அம்மா திருப்பி வந்து செய்தி எடுத்து காலையில பிரசங்கம் பண்ணனும்.
0: Again we have to return back take the sermon and preach in the morning.
1: சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க.
0: Sometimes they will call us.
1: என்ன பாஸ்டர் சில ஊழியர்கள் ஃபோன் பண்ணாங்க.
0: Some pastors called us.
1: என்ன பாஸ்டர் தொடர்ந்து பில்டிங்லாம் தொடர போறீங்களா அப்படியே கொஞ்ச நாள் நிறுத்தி போய்க்க போறீங்களா?
0: Pastor, are you going to continue the construction of a church or are you going to stop for a while?
1: சிலர் சொன்னாங்க என்கிட்ட.
0: Some told me.
1: தம்பி நீங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க.
0: Brother, you stop it for some time.
1: 6 மாசம் நிறுத்தி வைங்க, அவசரப்படாதீங்க.
0: You stop that work for 6 months, don't be hasty.
1: வரட்டும், அப்ப வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க.
0: Let father come and then you can continue.
1: பல விதங்கள்ல நெருக்கம் இருக்கும்.
0: So there will be many other kinds of.
1: சிலர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் 40 days prayer continue ஆகுமா அல்லது நீங்க நிறுத்திடுவீங்களா?
0: Some people called us, Pastor, will you continue the 40 days prayer or you will stop it?
1: இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு அநேகமுறை நான் திகில் அடைந்திருக்கிறேன்.
0: So whenever I hear such kind of words I was really trembled and fearing.
1: ஆனா நான் தைரியமா சொல்வேன்.
0: But I would tell you very boldly.
1: ஒரு சிச்சுவேஷன கடந்து வர்றதுக்கு எந்த மனுஷ வார்த்தையும் இல்ல, தேவன் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பித்தார்.
0: So it was God who gave me the timely word to revive me in every situation that I went through.
1: அந்த நேரம் பயந்து நடுங்கி நிக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வந்து அப்படி ஆத்துமாய் உயிர்ப்பிக்கும்.
0: God will send his timely word during that time when we don't know what to do at the time of fear and that will revive our spirit.
1: அந்த பயத்துக்கு நாம இடம் கொடுத்துருவோமானா விசுவாசம் வலிவு போயிடும்.
0: If we give way for that fear we will lose our faith.
1: அந்த விசுவாசம் ஒளிந்து போகும்.
0: That we will lose our faith.
1: இன்னைக்கு நான் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
0: Today I tell you don't give room for this fear.
1: கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் உங்கள் இருதயங்களை துணிக்கிறது, உங்கள் இருதயத்தை திறங்க.
0: Always open your heart to let that the word of God to enter into your heart.
1: நீங்க எவ்வளவு பெரிய நடுக்கத்தில் இருந்தாலும் உங்களை தெளிவாக்குறது தேவனுடைய வார்த்தை.
0: No matter how trembling you are, even God's word will make you a clear one.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேற்றைக்கு ராத்திரி

0: சம்பவம் நடந்துச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது, எனக்கு பெருசா தெரிஞ்சது.
1: Yesterday last night an incident happened. It might be not be greater to you, but it was greater for me.
0: ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. நான் கொஞ்ச நாள் இதை ஆயத்தம் பண்ணி மெதுவா நான் தியானம் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: So God gave me this word few days ago and I was gathering the sermon.
0: ஆனால் கடந்த ரெண்டு வாரமா கொஞ்சம் வேலை பளு அதிகமாயிருச்சு. எனக்கு சரியா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வரிசைப்படுத்த முடியல.
1: But for past 2 weeks I had so much of work, so I could not bring them in a sequence.
0: நேற்றுக்கு மாலையிலேயும் யூத் ரிவைவல் மீட்டிங் நடந்துச்சு.
1: So even yesterday evening we had the youth revival meeting.
0: அதெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் நானு.
1: So after the meeting I was really tired.
0: வீட்டுக்கு போய் ஆயத்தம் பண்ணணும் போனா என்னால முடியல.
1: I went home to just to prepare but I was not able to do that.
0: நேரம் 11 மணி.
1: It is 11 o'clock.
0: மன சொல்லுது இப்ப தூங்கிடலாம், காலைல எழுந்து உடனே ஆயத்தம் பண்ணிடலாம்.
1: So my heart was saying let us sleep, let us prepare in the morning.
0: 2 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன்.
1: So I set the alarm 2 a.m.
0: 2 மணிக்கு அலாரம் அடிச்சு தடபடல் ஏஞ்சி பயந்துக்கிந்து உட்கார்ந்துட்டேன் போய்.
1: So once the alarm rang I just woke up immediately and I stood.
0: 2 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் செய்தி எடுத்துட்டு இருக்கேன்.
1: So I was taking the sermon from 2 to 3 o'clock.
0: 3:30 ஆச்சு, என்னால உட்கார முடியல அதுக்கு அப்புறமா.
1: It is 3:15 I could not sit anymore.
0: கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது.
1: I feel very sleepy.
0: அப்போ நான் உள்ள ஒரு பக்கம் பயம் பட பட பட பட பட நடிக்குது.
1: But there's a fear in my heart.
0: இன்னும் 2 மணி நேரத்துல ஆராதனை இருக்கு.
1: In another 2 hours we have the service.
0: ஆயத்தத்தை முடிக்கணும்.
1: I have to prepare it.
0: தூங்காட்டி பரவாயில்லை உட்கார்ந்துடலாம்.
1: No matter if I don't sleep, let me sit.
0: ஆனா உடம்பு சொல்லுது போய் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் படுத்து எழும்பிரு, 20 நிமிஷம் படு.
1: But my body says just go and sleep only for 20 minutes.
0: அப்போ நான் உள்ள அப்படியே போராடிட்டு உட்கார்ந்திருக்கேன்.
1: So I was struggling within myself.
0: பயம் என்ன ஃபுல்லா கவிச்சு அப்படியே ஃபுல்லா.
1: This fear has engulfed me to
0: என்னால ஃபுல்லா சிந்திக்க முடியல.
1: I could not think fully.
0: நான் போராடிட்டு உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
1: So as I was struggling and taking the notes.
0: அப்போ நான் எடுக்கும்போது இந்த 43:1 ஏசாயா அப்பதான் எழுதுறேன் அதுல.
1: So only then I wrote this Isaiah 43:1.
0: எழுதி முடிச்சுட்டு உட்கார ஆண்டவர் கிட்ட பேசினாரு.
1: Once I finished writing God spoke with me.
0: அப்பா நீ சர்ச்சுக்கு வந்து பயப்படாத, தைரியமா இரு, நான் சொல்லுகிறதாவதெல்லாம் எழுதி வச்சிருக்கியே, நீ ஏன் இப்படி பயந்து சாகுற?
1: See you have written to the church that you should not fear. I tell this, I say this that you should not fear, but why are you so afraid?
0: ஆண்டவரே நான் இப்படி இத தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்ன பண்ண?
1: Lord what if I sleep for a longer time? Lord, I will sit, Lord.
0: ஆண்டவர்கிட்ட பேசினார் ஒரு வசனம்.
1: God spoke with me the word.
0: இத்தனை முறை வேற வித கோணங்கள்ல படிச்சிருக்கானா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நேரடியா பேசின மாதிரி இருந்துச்சு.
1: I have read this word in many other perspective. Today it was directly talking with me.
0: லூக்கா 12:11-12.
1: Luke 12 verses 11 and 12.
0: அங்க வாசிக்கிறோம், அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தரங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறு உத்தரமாய் சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள்.
1: Now when they bring you to the synagogues and magistrates and authority, do not worry about how or what you should answer or what you should say.
0: நீங்கள் பேச வேண்டிய வைகளை பரிசுத்தாவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பா.
1: For the Holy Spirit will teach you in that very hour what you ought to say.
0: எனக்கு இதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய சூழ்நிலைக்குனே ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு.
1: I know the meaning of the scripture but it was like directly God was speaking with me in my situation.
0: பயப்படாதப்பா, உன்னுடைய பிரயாசங்களை பார்க்கிலும் கிரியை செய்கிற வல்லவர் நான் இருக்கிறேன்.
1: Do not fear, I am the Lord who works you more than the effort that you make.
0: என்ன பண்ணேன் தெரியுமா?
1: You know what did I do?
0: 3 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும்.
1: It is 3:30 then.
0: அலாரம் செட் பண்ணேன் 4 மணிக்கு.
1: I set an alarm for 4 o'clock.
0: 1/2 மணி நேரம் நல்லா தூங்கணும்.
1: I want to sleep for half an hour.
0: கர்த்தர் கைவிட மாட்டார்.
1: God will not forsake me.
0: கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
1: The Lord will take care.
0: உண்மையா சொல்றேங்க, என் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா தூங்கறது அந்த 1/2 மணி நேரம்.
1: Truly I can tell you I slept peacefully for that half an hour.
0: ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டேன்.
1: I went to a deep sleep.
0: 4 மணிக்கு அலாரம் அடிச்சு விழிக்கும் போது
1: and 4 o'clock when the alarm rang and I woke up.
0: நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு புது பலத்தோடு எழுமுனே.
1: I can tell you I woke up with a new
0: strength. எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவி செய்த
1: God help me to complete all the sermon.
0: நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நேரத்துல என்னை தைரியப்படுத்தினது ஒண்ணே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை.
1: I tell you it was only the word of God that actually encouraged me.
0: நான் சொல்ற வசனம் ஒரு சாதாரண ஒரு சம்பவமா உங்களுக்கு தெரியலாம்.
1: So this might be like an ordinary incident to you.
0: உங்க வாழ்க்கையில நீங்க எந்த போராட்டத்து வழியா நீ கடந்து போயிட்டு இருக்கலாம்.
1: No matter whatever struggle you are going through in your life.
0: நீங்க பயந்து போயிருக்கலாம்.
1: You might be so fearful in your life.
0: தேவனை செய்யுங்க.
1: Do only one thing.
0: கர்த்தர் சொல்லுகிற துணிக்கிற வார்த்தையை உங்க ஆத்மாவில நீங்க பெற்றுக்கொள்ளுங்க.
1: Just receive the word of God and the voice of God that is that into your heart.
0: சுற்றிலும் சூழ்நிலை எவ்வளவு பயமுறுத்துறதா இருந்தாலும்
1: no matter how dark and terrible is the situation fearful around you,
0: ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார்.
1: But you have God who can encourage you.
0: உங்கள் விசுவாசத்தை வழுவி போகவே விடவே மாட்டார்.
1: Who will not let your faith loose.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: Hallelujah.
0: ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: Say hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் கைவிட மாட்டாருங்க.
1: God will never forsake us.
0: அவருடைய வார்த்தை உங்கள் பயங்களை விலக்கும்.
1: His word will remove all your fears.
0: துர்ச்செய்தியை கண்டு நீ பயப்படமாட்டாய்.
1: You will not be afraid of bad news.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அதைவிட நற்செய்தியை கொடுக்கிற ஒரு தேவ வார்த்தை இருக்கிறது.
1: Because we have the word of God which gives a good news.
0: நான் பயந்திருக்கிற நேரத்திலே உம்மை நம்புவேன்.
1: Lord, I will trust you in my times of my fear.
0: நான் பயப்படுகிற வேளையிலே உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது.
1: Your word is my comfort in my times of trouble and fear.
0: எங்கள் பயங்களை விலக்கி எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தா.
1: Lord, remove our fears and Lord, help us to keep our faith.
0: இரண்டாவது, எப்பொழுது ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அவனை விட்டு ஒளிந்து போகும்?
1: When will we lose our faith?
0: விசுவாசம் என்பது பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் போது ஒளிந்து போவது மாத்திரமல்ல.
1: So not only when we are ruled by fear our faith loses.
0: இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார்.
1: God showed me the second one.
0: 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம்.
1: 1 Timothy 6 and verse 10.
0: 1 தீமோத்தேயு 6:10.
1: 1 Timothy 6:10.
0: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள்.
1: For the love of money is a root of all kinds of evils. It is through this craving that some have wandered away from the faith and pierced themselves with many pangs.
0: எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒளிந்து போகும்?
1: So when will a person lose his faith?
0: அவனுடைய வாழ்க்கை பயத்தினால் ஆளுகை செய்யப்படும் பொழுது.
1: When his life is ruled by fear.
0: இரண்டாவது, எப்பொழுது இந்த விசுவாசம் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும்?
1: So when will you lose your faith?
0: இரண்டாவது,
1: second,
0: பண ஆசையினால் நாம் நிரம்பும் பொழுது.
1: When we fall for money.
0: பாருங்க, நாம அடிக்கடி இத பத்தி நாம கவனிச்சிருக்கோம்.
1: We are very often meditate about this.
0: தேவன் பணத்திற்கு விரோதமானவர் அல்ல.
1: God is not against money.
0: பணம் நமக்கு தேவைதான்.
1: We need money.
0: ஆனால் தேவன் நம்மட்ட விரும்பாத காரியம் என்னன்னா அந்த பணம் ஆசையாக மாறக்கூடாது.
1: But the thing which God not desire with us is that we should not love that money.
0: இந்த பண ஆசையை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது.
1: We should not simply think as love of money.
0: You know, இந்த பண ஆசையை பத்தி வேதம் சொல்லுகிறது, இதை வந்து சிலர் இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டே வழுவிடுவாங்களாம்.
1: The Bible says some people crave this and they wander away from the faith.
0: இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா,
1: now what is the question?
0: பாஸ்டர், பண ஆசைனா என்ன பாஸ்டர்?
1: பாஸ்டர், what is the love of money?
0: எதை தான் நம்ம பண ஆசைன்னு சொல்றது?
1: What can we call as love of money?
0: சில பேர் இது படிச்சிட்டு சரியான விளக்கம் இல்லனா அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படினா,
1: some people after they read this when they don't find a good explanation
0: how they 30 நாள் வேலை செய்யணும், கடைசி நாள் சம்பளம் கொடுத்தா அது ஆசைப்பட கூடாது, வேணாம்னு சொல்லி விட்டு வந்துறணும்.
1: We should work for 30 days and at the last when they give them salary we should say no and we should refuse and come.
0: அதுவா பண ஆசை?
1: Is that the love of money?
0: சில பேருக்கு ஒரு கேள்வி.
1: Some people have a question.
0: நான் நிலத்தை ஒரு விலைக்கு வாங்குனேன்.
1: I bought a land for a price.
0: 10 வருஷம் கழிச்சு விற்க போறேன்.
1: After 10 years I'm going to sell
0: it. அந்த நிலம் வந்து இப்ப பல மடங்கு அதிகமாயிருச்சு.
1: Now it is many times more in value.
0: அதனால இருக்கு நல்ல ஒரு லாபம் ஈட்டுகிறேன்.
1: So it is giving him a great profit.
0: இப்ப நான் இப்படி லாபம் ஈட்டிறது பண ஆசையா?
1: So will this profit count as a love of money?
0: இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விகளோட வரலாம்.
1: So you may come with many other questions.
0: எதுதான் பாஸ்டர் பண ஆசை? சொல்லுங்க பாஸ்டர்.
1: Pastor, what is love of money?
0: எப்படி தான் பண ஆசை எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது பாஸ்டர்?
1: How to know or identify that I have this love of money?
0: பணமே தொடக்கூடாதா?
1: Should I not touch the money?
0: பணமே வாங்க கூடாதா?
1: Should I not get any money?
0: பணமே சம்பாதிக்க கூடாதா?
1: Or should I not earn money?
0: லாபமே பார்க்க கூடாதா?
1: Should I not see any profit?
0: அப்ப என்னதான் பாஸ்டர் பண ஆசைனா என்ன?
1: So pastor, what is this love for money?
0: நான் இத பத்தி தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் நடத்துனார் அதுல.
1: God led me to meditate on this.
0: பண ஆசை என்றால் என்ன?
1: What is love for money?
0: வேதம் வந்து பண ஆசை தீமைக்கு வேர், எல்லா தீமைக்கும் வேர்னு சொல்லும்போது பண ஆசை என்ன என்பதையும் வேதம் விளக்குகிறது.
1: So when the Bible says the love of money is the root of all kinds of evil, it also explains what is this love of money.
0: இந்த பண ஆசை இருக்கறதா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு நான்கு சோதனைகள் வேதத்துல இருக்கு.
1: So the Bible says four parameters to find out whether you have this love of money or not.
0: நான் இத வந்து ஆங்கிலத்துல ABCD னு ரொம்ப ஈஸியா மனசுல வைத்துக் கொள்றதுக்கு ஒரு பட்டியல்ல கொடுக்கறேன்.
1: So I have listed down in the alphabetical order as ABCD.
0: பண ஆசை ஒரு மனுஷனுக்கு இருப்பதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா?
1: So what is the first sign to identify that a person has a love of money?
0: When you get anxious about money, A for anxiety. When you get an anxiety attack regarding money, உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் உங்களுக்கு ஒரு கவலையாக மாறும்போது.
1: So when the love, when money becomes your greatest anxiety in your life.
0: உங்க வாழ்க்கையில பெரிய worry, கவலையே பணம் தான்.
1: So if your greatest worry is your money.
0: வேற எதுவுமே எனக்கு கவலை இல்ல, பணத்தை பத்தி தான் நான் கவலைப்படுறேன்.
1: I'm not worried about anything else but I worry about money alone.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 16 ல இருந்து 20 வசனங்கள் ஒரு அழகான ஓமானத்தை, இயேசுவின் ஓமானத்தை எழுதுகிறது.
1: In Luke 12 chapter 12 chapter verses 16 to 20 speaks about a good parable.
0: அங்கே ஒரு ஐஸ்வரியவான் ஒருவன் இருக்கிறான்.
1: Here there's a rich man.
0: அவருடைய வயல் நிலம் நன்றாய் விளை அடைகிறது.
1: And his fields healed him.
0: அவன் எதிர்பார்த்ததை விட விளைச்சல் இருக்கிறதுனால அவன் விளைச்சலை கொண்டு போய் அவன் களஞ்சியத்துல சேர்க்க முடியல.
1: So since he got more harvest, he was not able to store up in his barns.
0: ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் இனிமே என்ன செய்வேன், நான் இதெல்லாம் வந்து என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெருசா கட்டி எல்லாத்தையும் அதுல போய் சேர்த்துருவேன்.
1: So he says, I will now put down my barns and build it more greater that I will store all the crops here.
0: இப்போ அவன் சொல்லுகிறான் தன்னோட ஆத்துமாவை பார்த்து.
1: Now he said into his soul,
0: என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்.
1: Soul, you have many goods laid up for many years.
0: நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு ஆத்துமாட்ட இவனே பேசிக்கிட்டான்.
1: And he said unto his soul, saying, take your ease, eat, drink and be merry.
0: விளைச்சல் எடுக்கிறது தப்பு இல்ல.
1: So it is not wrong to get your harvest.
0: விளைச்சல கொண்டு சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல.
1: And it is not wrong to store up your crops.
0: விளைச்சல எடுத்து சாப்பிடுறது தப்பு இல்ல.
1: And it is not wrong even to eat out of your ear.
0: ஆனா ஆண்டவர் இதை செய்த ஒரு மனுஷனை வந்து மதிகேடனேன்னு பேர் வச்சு கூப்பிட்டாரு.
1: But God calls such a kind of person as fool.
0: 20th வசனத்துல பாஸ்தா.
1: Verse 20 says,
0: ஏ இவனை மதிகேடன்னு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொன்னா.
1: Why did God call him as fool?
0: இவன் தன் சரீரத்திற்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டான்.
1: It's because he stored everything for his physical.
0: அவனுக்கு எதை பத்தி கவலை இல்ல
1: சொன்னாத்துமாவை
0: பணமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை.
1: So when you find a person having this love of money, it means that he is much worried and bothered about this money alone and he is not worried about any other thing.
0: இதுதான் இயேசு சொன்னாரு.
1: This is what Jesus said.
0: என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம்னு ஏன்பா நீங்க கவலைப்படுறீங்க?
1: Why are you worrying what to eat, what we will drink, what to wear and what we will clothe?
0: இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க.
1: Even the strangers also seek after them.
0: இந்த உலக கவலை உனக்கு வேணாம்பா.
1: You don't have to worry about this world.
0: இது உனக்கு தேவைதான்.
1: You need it.
0: இது தேவைதான்.
1: It is needed.
0: பரமபிதா அறிஞ்சிருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தேவனவர் அறிஞ்சிருக்கிறார்.
1: Your heavenly father knows that you need this.
0: ஆனா இத ஒரு கவலையா மாத்திராதே.
1: But don't make it a worry.
0: இரவும் பகலும் இதே யோசித்து சிந்திச்சு இதே கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதப்பா.
1: Don't keep thinking and worrying about it always anxious about all through day and night.
0: நீ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடு.
1: You seek first the kingdom of God and his righteousness.
0: அவர் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
1: And all these things shall be added to you.
0: நாம கேட்க வேண்டிய கேள்வி.
1: Now what is the question?
0: என் வாழ்க்கையில மிகப்பெரிய கவலை மிகப்பெரிய ஜெபக்குறிப்பு என் வாழ்க்கையில மிகப்பெரிய தேவனா பணமும் பொருளும் செல்வமா?
1: So what is the greatest need in my life? Is that assets or possessions or money?
0: அந்த பணாசை எனக்கு வேணாம் ஆண்டவரே.
1: Lord, I don't want that love of money.
0: அதிய விசுவாசத்தை வந்து வலுவ பண்ணிரோம்.
1: Lord, that will make me lose my faith.
0: இரண்டாவது,
1: second,
0: எப்படி ஒரு மனுஷனுக்கு பணாசை இருக்கறதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இரண்டாவது காரியம் என்ன?
1: The second parameter to find out how a person is having the love of money.
0: இரண்டாவது, பணமே நம்முடைய உறவுகளின் அடிப்படையாக மாறும்போது.
1: When your money becomes a basis of your relationships.
0: B for basis, basis of your relationship. உங்களுடைய உறவுகளின் அடிப்படையாக அஸ்திபாரமாக பணம் மாறும்போது நாம் பண ஆசையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம்.
1: When money becomes your basis of your relationships, it means that you have been possessed by this love of money.
0: ஆதியாகமம் 14 அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள்.
1: Genesis 14 verses 21 to 24.
0: ஒரு யுத்தம் முடிந்திருக்கிறது.
1: After battle here.
0: Abraham in pakkam jeithu vittathu.
1: And Abraham has succeeded in that.
0: Adhula Sodom in raja varraru.
1: Now your king of Sodom comes to him.
0: Solraru.
1: He says,
0: yuttham mudinjir jeyama mudichitom.
1: Now we have completed this successfully.
0: Kollai adichu eduthu vandirukom.
1: And we have looted all the goods from
0: there. Enna pannunga na unga veetla kai padinda aatkal ivula alaga sanda podraanungale avangala ella yangitta koduthirunga neenga porutkal ella neenga eduthukidunga.
1: He says you are very smart people men with you. You give me the persons and take all the goods for yourself.
0: Exchange offer.
1: So he is speaking at exchange.
0: எனக்கு பொருள் வேணா.
1: He says, I don't want this goods.
0: நீங்க பொருளை நீங்க எடுத்துக்கிடுங்க, ஜனத்தை என்கிட்ட கொடுங்க.
1: You take the goods but give your men to me.
0: ஆபிரகாம் என்ன சொன்னார்
1: தெரியுமா? What did Abraham say?
0: ஒரு செரட்டை ஒரு செருப்பின் வார் கூட எனக்கு வேணாம்.
1: I will not even take a thread or to a sandal strap.
0: என் வீட்ல வளர்ந்து என்கிட்ட கைப்படிந்து வேலை செய்த வேலையாட்கள் என்கிட்ட இருக்கட்டும்.
1: Let my people who are born and brought up in my house be with me.
0: அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுங்க.
1: Give them the food that they need.
0: அதுக்கு மிஞ்சி ஒண்ணும் கேட்க மாட்டேன்.
1: And nothing else I want.
0: என் ஜனங்களை உங்க பொருளுக்காக நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்.
1: I will not exchange or trade my people for your goods.
0: ஒரு ஆளும் விட்டு கொடுக்கல.
1: And he never give any person.
0: என்ன சொன்னான்
1: தெரியுமா? What did he say?
0: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.
1: The Lord, the possessor of heaven and earth will bless me.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: பண ஆசை இல்லாத ஒரு மனுஷன் வந்து பணத்தை விட உறவுகளை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க.
1: A person who don't have the love of money will value the relationship more than money.
0: பணமே தன்னுடைய ஆசையா வைத்திருக்கிறவன் உறவையே எதன் அடிப்படையில் வச்சிருப்பானா? பணத்தின் அடிப்படையில் தான்.
1: A person who loves the money will have the relationship on the basis of money.
0: அத மறந்துடவே கூடாது நீங்க.
1: Don't ever forget that.
0: நிறைய குடும்பங்கள் நடக்கறதே பணத்தின் அடிப்படையில் தான்.
1: Today many families are run on the basis of money.
0: இன்னைக்கு திருமணங்கள் நடக்கறதே பணத்தின் அடிப்படையில் தான்.
1: Today many marriages are arranged based on money.
0: இன்னைக்கு நிறைய உறவுகள் ஒட்டி இருக்கறதே பணம் செல்வம் சொத்து இதெல்லாம் போயிட கூடாது அப்படினு ஒண்ணா இருக்காங்க.
1: Today many relations are stuck together only because they should not lose all the money or riches and possessions.
0: இன்னைக்கு பாருங்க நிறைய வீடுகள் ரெண்டா மூன்றா உடைஞ்சிருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனா சொத்து தகராறு பண தகராறு. ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட தகராறுலாம் இல்ல, பணத்துல சொத்துல பிரச்சனை.
1: Today many of the houses are broken down into pieces just because the strife or the struggles between their assets, the war between the money for assets.
0: இது ரொம்ப வேதனையா இருக்கும்.
1: This is really
0: ஒரு ரெண்டு அடி நிலம்
1: it is just 2 feet of land.
0: அந்த ரெண்டு அடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி ஒண்ணா பேச மாட்டான்.
1: The siblings or brothers will fight together for this 2 feet of land.
0: அது கோர்ட்ல உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான்.
1: They file a court and a case and they fight.
0: 20 வருஷமா பேச மாட்டாங்க.
1: They don't speak to each other for 20 years.
0: கொடுத்து பார்க்க மாட்டாங்க.
1: They won't even face.
0: என்ன காரணம் அப்படினு
1: What is the problem?
0: என்ன விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிலம் அவன் எடுத்துக்கிட்டான்.
1: It's because he got more land than me.
0: ஏன் சொத்து அவன் எடுத்துக்கிட்டான்?
1: He took my possession.
0: அப்ப அவங்க உறவுக்கே அடிப்படை என்ன மாறிடுச்சுனா சொத்து.
1: So the asset has become the basis of the relationship.
0: நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தே பிரச்சனைக்கு காரணமா போயிடுச்சு.
1: Today in many houses the assets or the possession gathered by the parents have become the basis of the problem.
0: எனக்கு கொஞ்சம் கிடைச்சது உனக்கு நிறைய கிடைச்சிருச்சு.
1: I got only little you got more.
0: எனக்கு முன்னால கிடைச்சது உனக்கு பின்னால கிடைச்சிருச்சு.
1: I got earlier you got the back.
0: எனக்கு கீழ கிடைச்சது உனக்கு மேல கிடைச்சிருச்சு.
1: I got the ground floor you got the
0: உறவுகளையே கசப்பாக்குகிற நிலைமைகளை பாத்தீங்கன்னா இந்த பணத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சங்க, அந்த பணத்தின் மேல் உள்ள ஆசை.
1: So this love of money had made all the relationships bitter.
0: அவங்களை போய் கேளுங்களே உங்க கவலை என்னங்கன்னு
1: கேளுங்களேன். You ask what is your worry?
0: அவங்க prayer request என்னவா இருக்கும் தெரியுமா?
1: No, what is the prayer request?
0: பாஸ்டர் எப்படியாவது அந்த 2 அடி கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்.
1: Pastor pray that I should get the 2 feet somehow.
0: அவங்க சொல்ல மாட்டாங்க பாஸ்டர் என் தம்பி அண்ணன் வந்து என்கிட்ட பேசி 30 வருஷம் ஆச்சு சமாதானம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அது நிலம் கிடைக்கணும் பாஸ்டர்.
1: They never say my brother it's been 20 years since my brother spoke with me please pray that he should speak with me.
0: அவன் கிடக்குறான் அவன் பேசாட்டி கிடக்குறான் நமக்கு நிலம் வேணும் கரெக்ட்டா
1: let it be but I need that land
0: கரெக்ட்டா அளந்து கொடுத்துரு.
1: So you just measure the land given.
0: எத்தனை வீடுகள்ல தெரியுமாங்க பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. ஹேய் உங்க வீட்ல என்னெல்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இதுல என்னெல்லாம் குறைஞ்சிருக்கு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வரதா இருந்தா வா, அல்ட அப்படியே அங்க உட்காந்துக்கோ அம்மா வீட்ல உட்காந்துக்கோ.
1: So today after many years they list down the houses saying what are the things that your house has promised to give me, just get all this goods and come here otherwise you don't come here.
0: இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முன்னாலே கார்டுல ஒழுங்கு அடிச்சிருக்கலாம்.
1: So if you would have known this you would have already printed
0: manamaganagi innarukum.
1: So the groom named so
0: godrej fridge kum.
1: So with the godrej fridge
0: honda bike kum
1: and with the honda bike
0: maruti car kum
1: and maruti car
0: inda bureau kum
1: and with this bureau
0: kattulukum
1: and this bed
0: pandam paathrathukum
1: and with all the vessels
0: திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
1: We are engaged to marry these.
0: நீங்க அப்படி தான் இருக்கு நிறைய வீடு.
1: That is how the houses are.
0: கொண்டாட்டி வேணாமா?
1: They don't want the wife.
0: Bureau konda.
1: Bring the bureau.
0: பீரோ கட்டிட்டு வாழ போற மாதிரி.
1: So are you going to marry the bureau?
0: அந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு இந்த சரியான சைஸ்ல வரல.
1: That fridge is not of good size.
0: அந்த வாஷிங் மெஷின் சரியான பிராண்ட்ல இல்ல.
1: Washing machine is not of good brand.
0: அந்த பைக்க குடுக்குறேன்னு சொல்லி குடுக்கலையே.
1: You said you will give the bike but you never gave it.
0: எடுத்து வா முதல்ல. எடுத்து வந்தா தான் வீட்டுக்குள்ள கால் வைக்கணும்.
1: While if you bring it you can step into the house.
0: பணத்தை நீ குடுக்கல.
1: You did not give the money.
0: இத கூடு அத கூடு இப்படியே லிஸ்ட் போட்டு வாங்குறது.
1: They will just list down give me this and that.
0: நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வெக்கம் இல்லாம நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு என்னன்னா பண ஆசையில உட்கார்ந்திருக்கீங்க.
1: I tell you don't be shameless like that. You are living with the love of money.
0: அதுல விளைவு என்ன தெரியுமாங்க?
1: Now what is the end of it?
0: வேண்டிய பணம் உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்க வாங்கிடலாம்.
1: You may get the money out of the strife.
0: நீங்க சண்டை போட்டு நீங்க பஞ்சாயத்து பண்ணி பொருட்களை வீட்ல சேர்த்துறலாம்.
1: So you may fight and get all gather all the goods in your house.
0: ஆனா ஒண்ண மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: உங்க விசுவாசம் உங்களோட வலிவு போய்டும்.
1: You will lose your faith.
0: புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது?
1: Can you understand?
0: வேதனையோட நான் சொல்றேன்.
1: With all grief.
0: வேதனையோட சொல்றேன்.
1: I say with the grief.
0: நிறைய உறவுகளுக்கே வந்து அடிப்படை என்ன மாறிடுச்சுனா சம்பளம் பணம் என்ன இருக்கு அது சொல்லு.
1: Today income salary has become the basis of many relationships.
0: அப்பா அடிக்கடி சொல்வாங்க.
1: Father used to say very often.
0: பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டான். பொண்ண போய் பார்க்க மாட்டான். முதல்ல என்ன செய்வாங்க?
1: They won't even see the bride or they won't even see the bride or ask about bride. They will say what you will do.
0: கொடுப்பாங்க.
1: What you will give for
0: அத பேசிட்டு அது ரெடி ஆன பிறகு தான் பொண்ணே பார்க்க போறது.
1: Only when they are prepared for that then they will go to see her.
0: விசுவாசிகள் எச்சரிப்பா இருக்கணும்.
1: Believers should be very careful.
0: பண ஆசையில சிக்கினவர்கள் பணத்தை வாங்கிரலாம் பொருளை சேர்த்துறலாம் விசுவாசத்தை விட்டு வழிவிடுவாங்க.
1: People who are entangled in this love of money you may get the goods and money but you will lose your faith.
0: எச்சரிப்பா இருக்கணும்.
1: You should be very careful.
0: கர்த்தருக்கு முன்ன பயமா இருக்கணும். பயந்து பயந்து வாழணும்.
1: We should live with a fear.
0: நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: What am I doing?
0: இந்த உலக பொருட்களுக்காக அநித்தியமான பொருட்களுக்கு ஒரு விசுவாசியா நான் போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கறேனே.
1: I am fighting as a believer for these mortal things of this world.
0: ஊழியக்காரனா போய் இந்த சண்டை போட்டுட்டு இருக்கேன். வெக்கமா இல்லையா
1: எனக்கு? As a servant of God I am fighting for all these things.
0: நான் யாரு? நான் எதற்கா அழைக்கப்பட்டிருக்கிறேன்?
1: Who am I and what I have been called for?
0: நான் ஒன்றை கொண்டு வந்ததல்ல ஒன்றை கொண்டு போக போறது இல்ல.
1: I did not bring anything. I am not going to take anything.
0: இந்த அற்ப காரியங்கள் வந்து நான் வந்து இப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி என் விசுவாசம் வளரும்?
1: But when I fight over these cheap things, how will I grow in my faith?
0: சொல்லுவேன், விசு உங்களுக்குள்ள பணாசை இருக்கா இல்லையா அப்படினு தெரிந்தெடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட். எதை நேசிக்கிறீங்க, உறவையா உடமைகளையா?
1: So this is a simple test to find out whether you love money or not, whether you value your money or relationship.
0: ஆபிரகாமுக்கு கேளாமலே வந்தது.
1: Abraham got it even when he not asked it.
0: பா பொருளை நீ வச்சுக்கோ, பொருளை எனக்கு வேணாம், என் ஜனங்களை கிட்ட கொடு, என் ஜனத்துல ஒருத்தனும் கூட கொடுக்க மாட்டேன்.
1: You have all your goods for yourself. I don't want them. I want only my men.
0: என் ஜனங்க எனக்கு வேணும்.
1: I want my people.
0: பணத்தை பார்க்கல, ஜனத்தை நேசிக்கிறேன்.
1: I love my people more than the money.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக.
1: Let God convict us.
0: இந்த மாதிரி செய்திகள் கேட்கும்போது உணர்வடையணும்.
1: So when we hear this word, we have to realize.
0: எல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு ஆமா ஆமா ஆமா அப்படிலாம் பேசுவாங்க, நம்ம சேர்ந்து செய்வோம்.
1: It's not just nodding your head and saying they will speak, let us do what we want.
0: அப்படி இருக்காதீங்க.
1: Don't be so.
0: உங்க பொருளை காட்டிலும் உங்க ஆத்துமாக்களை குறித்து நாங்க ரொம்ப கவலை உள்ளவங்களா இருக்கோம்.
1: We are much worried and bothered about your soul rather than your
0: faith. உங்களுடைய விசுவாசம் வலிவு போக கூடாது.
1: You should not lose your faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப முதலாவது வந்து பண ஆசைக்கு முதல் அடையாளம் என்னன்னு கேட்டா என்னுடைய கவலை அதன் மேல் இருக்கிறதா.
1: So the first sign is that your anxiety about your money.
0: இரண்டாவது என்னுடைய உறவுகளின் அடிப்படையே பணமா இருக்கிறதா.
1: And next when you find the basis of relationships.
0: மூன்றாவது.
1: Third.
0: பணம் என் நம்பிக்கையாக மாறிவிட்டதா. C for confidence. பணம் என் நம்பிக்கையாக மாறிவிட்டதா.
1: So his money has become my confidence.
0: சங்கீதம் 52:7-8.
1: Psalm 52:7-8.
0: இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பி இருக்கிறேன்.
1: Man who did not make God his strength but trusted in the abundance of his riches and strengthened himself in his wickedness, but I am like green olive tree in the house of God. I trust in the mercy of God forever and ever.
0: இங்க ரெண்டு நம்பிக்கைகளை பத்தி படிக்கிறோம்.
1: Here you speak about two strengths,
0: two trust. ரெண்டு விதமான நம்பிக்கைகள்.
1: Two kinds of trust.
0: ஒருவன் செல்வ பெருக்கை நம்புகிறான்.
1: The one who trusts in the abundance of his riches.
0: இன்னொருவன் தேவ கிருபையை நம்புகிறான்.
1: The other one who trusts in the mercy of God.
0: நாம இந்த கூட்டத்துல இருக்கோம்.
1: So we are in which congregation?
0: பண ஆசை உள்ளவன் செல்வ பெருக்கத்தின் மேல் நம்பிக்கை வைப்பான்.
1: A person who loves money will trust in the abundance of his riches.
0: பண ஆசையை வெறுத்தவன் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான், தேவ கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பான்.
1: But a person who hates the love of money will trust the mercy of God and not on the riches.
0: என்னடா அவனுக்கு நன்றாய் தெரியும்.
1: Because you know very well.
0: பணமும் செல்வமும் ஆஸ்தியும் எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போய்டும்.
1: So all this money or riches will fail one day.
0: ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை விலையேற பெற்றது.
1: His grace is greater than my life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது காலைதோறும் புதுதா இருக்கு.
1: It is new every morning.
0: அந்த கிருபை ஒருவன் மேல் இருக்குமானால்,
1: so if that grace is on a person,
0: எளியவனை கூட குப்பையில இருந்து ஆண்டவர் தூக்கிடுவாரு.
1: God can lift a person even from the dust.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சிறியவனை ஆண்டவர் புழுதியில இருந்து தூக்கிடுவாரு.
1: God can raise a simple man from the dust.
0: பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைப்பாரு.
1: He can make them sit up with the kings and the princes.
0: வெறும் பேப்பர்.
1: So all the 500 and 1000 rupees note becomes invalid by 12 o'clock in this night.
0: ஆகவே இந்த ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துக்குள்ள போய் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லனா பேப்பர் தான் அது.
1: Therefore try to deposit the amount you have in the banks another 1 or 2 months, otherwise it will be void.
0: அது வரைக்கும் நிறைய பேர் என்ன நம்பிக்கையில இருந்தாங்கனா பேங்க் கூட நம்ப முடியாதுங்க, வீட்லயே கட்டி வச்சாதான் சரியா இருக்கும்.
1: So until then people were with the hope that we cannot trust banks, only we can have it in our home.
0: அன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிச்சாங்க கட்டி வச்ச அத்தனையும் வெறும் பேப்பர் தான்.
1: But that night they found out all the things that they have tied up are just papers.
0: ஒன்றுக்கும் விலை இல்லாது.
1: It is of no use.
0: இதான் பணம்.
1: That is money.
0: நான் சொல்றேன் பணத்தின் மேல் நம்பிக்கை இல்ல.
1: I tell you don't set your confidence on money.
0: தேவ கிருபையின் மேல் நான் நம்புகிறேன்.
1: But I trust the mercy of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பணம் ஒளிஞ்சிரும்.
1: The money may fail.
0: தேவ கிருபையில நம்புகிற நானோ கர்த்தருடைய வீட்ல பச்சை ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன்.
1: But I would trust in the mercy of God will be like a green olive tree in the house of the
0: Hallelujah.
1: Lord. Hallelujah.
0: பண ஆசை உள்ளவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
1: How will a person who is of money love money?
0: அவன் தன்னுடைய நம்பிக்கையை பணத்தின் மேல் வைக்கிறான்.
1: He will set his trust and confidence on money.
0: கடைசியா பண ஆசை இருக்கறதா இல்லையான்னு நம்மை சோதிச்சு பார்க்கறதுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஒரு சோதனை என்ன தெரியுமா?
1: And the last test to find out whether you have the love of money.
0: நான் என் தீர்மானங்களை எதன் அடிப்படையில் எடுக்கிறேன்?
1: I take my decision on what basis?
0: என் தீர்மானங்களை பணத்தின் அடிப்படையில் நான் செய்கிறேனா?
1: So do I take decision on the basis of money?
0: நீதிமொழிகள் 17:23.
1: Proverbs 17:23.
0: நீதிமொழிகள் 17:23.
1: Proverbs 17:23.
0: அங்கே வேதம் சொல்கிறது.
1: Yeah, the Bible says.
0: துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான்.
1: A wicked man accepts a bribe behind the back to pervert the ways of justice.
0: பரிதானம் அப்படின்னா லஞ்சம்னு அர்த்தம்.
1: When you say that is bribe. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா எவ்வளவு பணம் வரும் வராது அத பொறுத்தான். So it is only based on the money how much you would get or not.
0: ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவன் ஒரு காரியத்தை நல்லது கெட்டது சரி தவறு மேன்மையானது இழிவானது அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு பணத்தை ஒரு மனுஷன் அடிப்படையா வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பண ஆசை உள்ளவனா இருக்கிறான்.
1: If a person set money as a basis to identify good and bad or just or unjust, righteous or just or honest or dishonest, good or bad, then he is a man with the love of money.
0: இப்படிப்பட்ட பண ஆசையினாலே ஒரு விசுவாசி ஆட்கொள்ளப்படுவானால்,
1: If a believer is governed or ruled over by this love of money,
0: அவனோட விசுவாசம் வழுவி போயிடும்.
1: He will lose his faith.
0: என்ன வேணும் நமக்கு?
1: What do we need?
0: எதை நம்ம கடைசி காத்துக்கொள்ளணும்?
1: What we are supposed to keep until the end?
0: சுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
1: I have kept my faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால பவுல் தைரியமா சொன்னாரு.
1: That's why Paul said.
0: நான் உங்க யாருடைய பொருளையும் இச்சிக்கல.
1: I did not covet any other property.
0: பணத்துக்காக நான் ஊழியம் செய்யல.
1: I did not minister for your money.
0: நான் வந்து நான் என் சொந்த கைகளால வேலை செஞ்சேன்.
1: I worked by my own hands.
0: நான் வந்து என்னுடைய காரியங்களை நேர்மையா ஒருவனான குற்றம் சாட்ட முடியாது.
1: None could blame me.
0: தேவன் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். மனசாட்சி சாட்சி கொடுக்குது.
1: My God is a testimony and I am a witness.
0: பண ஆசை இல்லாதவர்களா உங்கள் முன்னாடி நாங்கள் நடந்தோன்றதுக்கு நீங்க சாட்சி.
1: And you are witness that we walk without a love of money.
0: அதனால தான் கடைசில எழுத முடிந்தது.
1: That's why he was able to write at the end.
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
1: I fought a good fight.
0: ஓட்டத்தை முடித்தேன்.
1: I finished my course.
0: விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்.
1: I have kept the faith.
0: விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்.
1: I have kept the faith.
0: அன்பானவர்களே,
1: My dear ones,
0: உலகம் எந்த போக்குலனா போட்டோம்.
1: Let world go in their way.
0: உலகம் எத்தனையோ வழிகளை அவங்க தெரிந்தெடுத்து அவங்க போட்டோம்.
1: So let world find many ways and they let them go.
0: விசுவாசம் இல்லங்க.
1: So they don't have faith.
0: ஆனா நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்த ஒரு கர்த்தர் இருக்கிறாரு.
1: But we have God who have initiated the faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெள்ளி பொன்னை பார்க்கலாம் விலையேறப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கு.
1: We have a faith which is more precious and valuable than silver and gold in us.
0: அது வழுவாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If you should not lose your faith,
0: முதலாவது நீங்கள் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுவதை நிறுத்துங்க.
1: First you should stop being ruled by fear.
0: கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க.
1: Always trust the word of God.
0: இரண்டாவது,
1: Second,
0: பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்க.
1: And don't be people who are devoid of love of money.
0: மூன்றாவது,
1: Third,
0: இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாசத்திலிருந்து வலுவாமல் இருக்க என்ன செய்யணும்?
1: What are we supposed to do that we may not lose our faith?
0: எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் வலுவி போகும்?
1: When will a person lose his faith?
0: யாக்கோபு முதலாம் அதிகாரம்,
1: James chapter 1,
0: நாம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
1: Verse 7,
0: ஆறாம் வசனம்,
1: Verse 6,
0: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கிழவன். சந்தேகப்படுகிறவன் காற்றின் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான்.
1: But let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind.
0: ஒருவன் ஞானத்துல குறைவா இருக்கிறான்,
1: if a person lacks wisdom,
0: ஒரு தேவையோடு இருக்கிறான்,
1: he is with a want.
0: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கணும்.
1: So he should ask God who gives liberally to everyone.
0: அவன் கேட்கும்போது,
1: but when he asks,
0: விசுவாசத்தோட கேட்கணும்.
1: He should ask with faith.
0: அந்த விசுவாசத்தோட ஒத்து வராத இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த விசுவாசத்துல சந்தேகப்படாமல் கேட்கணும்.
1: So there's something which is not compatible with this faith, that is without doubt.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் ஒளிந்து போவதற்கு மூன்றாவது முக்கியமான ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்.
1: The third danger that can make us lose our faith is doubts.
0: எத்தனை பேர் சந்தேகத்தை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல.
1: I don't know how many people have thought about this doubts.
0: நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சந்தேகம் வந்து ஒரு சாதாரண காரியம் நினைக்கிறோம்.
1: We many times think that doubt is a very ordinary thing.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமா, விசுவாசத்தையே ஒருவனை விட்டு ஒளிய பண்றதுக்கு இந்த சந்தேகம் என்கிற சாதாரண சின்ன காரியம் போதுமானது.
1: But the small doubt can really make a person lose his faith.
0: பிசாசானவன் பயன்படுத்துகிற அநேக ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் என்னன்னா சந்தேகம்.
1: One among many weapons that the devil uses is this doubt.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the faith.
0: இந்த ஆயுதத்தை அவன் எங்க first யூஸ் பண்ணான்னு சொன்னா ஆதியாகமம் 3 அதிகாரத்துல.
1: So where did he use this first in Genesis chapter 3?
0: ஆண்டவர் ஆதாம் ஏவாள்ட்ட சொல்லி இருந்தாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள்.
1: God told Adam and Eve that you will die on the day when you eat the fruit out of this tree of knowledge and evil.
0: ana inda sarpam eppadi vanjithaan theriyuma,
1: but how did the serpent deceive them?
0: avan ketta kelvi paarenga,
1: what is the question?
0: 3rd adhigaram mudhalam vasanam,
1: chapter 3 and verse 1.
0: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின, சாரி 2nd பகுதி, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ?
1: The second part says, and he said unto the woman, yeah, hath God said, he shall not eat of every tree of the garden.
0: அவர் ஒரு question mark கூட நிறுத்துறாரு.
1: He stopped with the question mark.
0: அதுக்கப்புறம் தான் conversation continue ஆகுது.
1: And only then conversation continues.
0: நீங்க சாவதில்லை.
1: You will not die.
0: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
1: Your eyes will be open.
0: நல்ல விதைச்சிட்டான் உள்ள, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு சந்தேகத்தை உள்ள விதைக்கிறான்.
1: He sowed a doubt in the form of a seed in them.
0: அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: what is the consequence?
0: முழு பூமியும் பாவத்திற்குட்பட்டது.
1: The entire world or earth is full of sin.
0: தோட்டத்தை இழந்துட்டாங்க.
1: They lost the garden.
0: அந்த சந்தேகத்துக்கு அவங்க இடம் கொடுக்கும்போது,
1: when they gave way for this doubt,
0: தேவனிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை பெறலாம்னு ஒருவன் நினைப்பானா, அவன் சந்தேகப்படாம கேட்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார்.
1: So when a person desire to get some good from God, he should ask without doubt.
0: நீங்க எத்தனை பேர் இத அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல.
1: I don't know how many of you have experienced this.
0: என்னுடைய தனிப்பட்ட கருத்துல நான் சொல்லுவேன்.
1: But according to my personal opinion,
0: ஒரு கிறிஸ்தவனுடைய midlife crisis அப்படிங்கிறது வந்து இந்த சந்தேகம்தான் நான் சொல்றேன்.
1: So I could tell this doubt is a midlife crisis of a Christian.
0: அது பாதி வழியில வர்றதுதான் சந்தேகம்.
1: So it comes only in the midlife.
0: ஆரம்பத்துல சந்தேகமே வராது.
1: At the beginning you will not have any doubt.
0: ரட்சிக்கப்பட்ட காலங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களா.
1: Consider the initial stages of your salvation.
0: எதுக்கு சந்தேகம் வரும்?
1: Will you doubt about anything?
0: வரவே வராது.
1: You will not have any doubt.
0: அப்ப ஃபயர் பிராண்ட் மாதிரி தான் போறது.
1: You are like fire brand then.
0: எல்லாம் உற்சாகமா செய்றது.
1: You will do cheerfully.
0: ஆர்வமா ஓடுறது.
1: You will go, run with enthusiasm.
0: நம்ம ஊர்ல சொல்லும்போது கோடு போட்டா ரோடு போடுறோம் அந்த மாதிரி இருப்போம், ஒரு வீரா பாடுறோம்.
1: So you will be very powerful, very vigorous.
0: பயங்கர உற்சாகம் தான்.
1: You will be very enthusiastic.
0: ஒரே அண்ணல்ல அபிஷேகமா தான் துள்ளிட்டு இருப்போம்.
1: So you will be anointing and also very fireful.
0: ஆரம்பத்துல எந்த சந்தேகமும் வராது.
1: At the beginning you will have no doubt.
0: அதாவது இந்த காலேஜுக்கு ஸ்கூலுக்கு முதல் முறை சேர்ற பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க.
1: So even students who get admitted in the college and school will be of so
0: sort. ஓன புதுசுல பாத்தீனா book எல்லாம் பயங்கர நீட்டா இருக்கும்.
1: So at the beginning the books will be very neat.
0: ஒரு வருங்காலமே பிரகாசமா தெரிறது மாதிரி தெரியும்.
1: It appears as if the future is very bright.
0: பயங்கர உற்சாகமா
1: இருக்கு. They will be very cheerful.
0: ஆனா ஒரு எக்ஸாம் முடிட்டுமே.
1: But after one exam,
0: ஒரு செமஸ்டர் ரிசல்ட் வரட்டுமே.
1: Once I get the result of first semester,
0: நிறைய பேர் சந்தேகம் வந்து நம்ம தொடர முடியுமா?
1: Many people will get a doubt, will I continue?
0: நம்மலாம் பாஸ் ஆவோமா?
1: Will I pass?
0: இந்த குரூப்ல தொடரலாமா இல்லையா?
1: Can I continue in this group or not?
0: இது படிக்கிறது தேவ சித்தமா இல்லையா? எல்லா கேள்வியும் உள்ள வந்துரும்.
1: Is it the will of God to study these or not?
0: ஒரு சோதனை வரும்போது எல்லாமே மாட்டிரும்.
1: When they go through one temptation, they will be
0: caught. விசுவாசம் ஆரம்பிக்கும் போது நல்ல ஸ்ட்ராங்கா தான் ஆரம்பிக்கும்.
1: When faith starts, it starts very strongly.
0: ana nadula konja test paper la varum.
1: But in the middle of the life you have this test paper.
0: Nadula konja sodhana varum.
1: You will have some test and trials.
0: Visuvasam sodhikapadum.
1: Your faith will be tested.
0: Appo enna kelvi varuna?
1: Then you'll get a question.
0: Devaya namakku இதெல்லாம் தேவையா?
1: So do I need this?
0: கர்த்தர் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சாரு?
1: Why did God permit this?
0: இதெல்லாம் அவசியமா?
1: Do I need this?
0: எப்படி கர்த்தர் இத தடுக்காம போயிட்டாரு?
1: Why did not God hinder it?
0: இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்டதுன்னா, நிறைய பேர் சந்தேகத்தோட நிக்க மாட்டாங்க, தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, அதான் பிரச்சனை.
1: So the thing is like the many people will not stop with the doubt, they will always continue with the doubt.
0: இதுதான் பெரிய போராட்டம்.
1: That is a great problem.
0: அதாவது நிறைய விசுவாசிகள் வந்து தங்கள் விசுவாசத்தை மறுதலிச்சு அவங்க பின்னிட்டு திரும்பி போயிட மாட்டாங்க.
1: Many believers, they will not deny their faith and they will not backslide.
0: அதாவது ஒண்ணு, நான் இயேசு முழுமையா விசுவாசிக்கிறேன், அல்லது அவர் வச்சிருந்த விசுவாசத்தை எல்லாம் நான் கைவிட்டு இப்ப நான் எல்லாத்தையும் பின்வாங்கி போயிட்டேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்.
1: So there are two extremes where they say that I believe God, I trust and have faith in God fully, otherwise I don't faith, I just live God.
0: அப்படின் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு.
1: There are two extremes there.
0: நான் நடுல மாட்டிட்டு முடிக்கிறது என்ன தெரியுமா?
1: But who is caught in the middle?
0: நான் தெரியல, எப்படி கேக்குறது தெரியல.
1: I don't know how to ask.
0: எப்படி சொல்றது தெரியல.
1: I don't know how to say this.
0: ஏன் இப்படி நடக்குது தெரியல.
1: I don't know why this is happening.
0: சர்ச்சுக்கு வரோம்,
1: பட் ஐ கம் டு சர்ச்,
0: பாட்டு பாடுறோம்,
1: ஐ சிங் சாங்,
0: அம்மா ஜெபம் பண்ணிறோம்,
1: we also pray,
0: 40 நாள் உபவாசம்,
1: we 40 days fasting,
0: 40 நாள் பைபிள் ரீடிங்,
1: 40 days பைபிள் ரீடிங்,
0: எல்லாம் கரெக்ட்டா வண்டி ஓடிட்டு தான் இருக்கு.
1: So the vehicle is going very properly.
0: இந்த கார்ல வந்து கையில ஒரு ஹேண்ட் பிரேக் னு ஒன்னு இருக்கும் தெரியுமா?
1: You have something called hand brake in a car.
0: அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு கூட வண்டி ஓடிட்டே தான் இருக்கும்.
1: So even if you put on the hand brake,
0: அழுத்தி பிடிச்சினா வண்டி போய்டும்.
1: So the car will move on.
0: ஆனா கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வரும்.
1: But if you drag,
0: அதே போலதான்.
1: Similarly,
0: நிறைய விசுவாசிகள் வந்து எல்லா சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாங்க.
1: Many believers will come to church.
0: அனிக்க தசமபாகம் எல்லாம் கொடுத்துருவாங்க.
1: They will give all the offerings and tithes.
0: எல்லா ஆராதனையில பங்கெடுப்பாங்க.
1: They will take part in all these services.
0: வாயில வந்து எல்லாம் விசுவாசம்தான்.
1: They will have faith in their mouth.
0: லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு, சாத்தானே உன் செயல் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு.
1: All the confessions, all the confession songs are I don't want anything of this world. Satan, you take back your goods, I just want this Lord alone.
0: எல்லா சரக்கு எடுத்து ஓடிடு.
1: You take back your goods.
0: நான் முன்னால விசுவாச பயணத்துல முன்னால போயிட்டு இருக்கேன்.
1: I pursue you in the path of true faith.
0: சத்த சாட்சி கூட்டம், சத்திய பாதையில்.
1: So the path of truth.
0: இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். நல்ல பாட்டுலாம், சூப்பரா தான் இருக்கும்.
1: The songs are very good. I have decided to follow Jesus.
0: انا வாழ்க்கையில சோதனை ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு பக்கம் அடிக்கும் போது,
1: but when they have temptation and tests in the life,
0: அடவா இது எப்படி சொல்றேனே தெரியலையே.
1: Lord, I don't know how to say this.
0: எப்படி ஜெபிக்கிறது தெரியலையே.
1: I don't know how to pray now.
0: தேவன் இருக்கறாரா இல்லையான்னு தெரியலையே.
1: I don't know whether God exists or not.
0: பார்த்துட்டு இருக்கறாரா இல்லையான்னு தெரியலையே.
1: I don't know whether God is looking at me or not.
0: ஏன் பதில் வரலன்னு தெரியலையே.
1: I don't know why I'm not getting a reply.
0: சந்தேகம் பிரேக் போட்ட மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மள.
1: So it is dragging me like a break with all doubts.
0: விசுவாசம் பயன்படுத்து நல்ல ஒரு ஆயுதம்னா அந்த சந்தேகத்தை உள்ள விட்டு பேசாம போய்டுவான்.
1: So this is how the devil will put in us doubt and just leave it.
0: தூங்கற நேரம் வந்து சத்ரு வந்து களைகளை விதைச்சாம் பாருங்க, அந்த மாதிரி விதைச்சு விட்டு ஓடிடுவான்.
1: Like how the Satan, the evil will come and sow the tares.
0: அநேகர் வந்து வெளியரங்கமா விசுவாச பாதையை காமிச்சிட்டு இருக்கலாம்.
1: So many people may be outwardly in appearance they show that they are in a life of faith.
0: வெந்து கொண்டிருப்பாங்க.
1: But inside they will be very
0: குழப்பங்கள் உள்ள அவங்களை விடாது.
1: They have so much of confusion in them.
0: எப்படி, எதுக்கு, எவ்வளவு நாள் இப்படியே கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும்.
1: Why, how, when, how long, they have so many questions.
0: நீங்க பாத்தீங்கன்னா மெதுவா வலிவிடுவாங்க.
1: But slowly they will stray away.
0: மெதுவா, இது உடனே நடக்காது.
1: It happens gradually, not immediately.
0: சந்தேகங்கள் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல உள்ள விசுவாசத்தை குலைத்து போடும்.
1: These doubts will destroy and make the person to lose his faith.
0: உங்களுக்கு தெரியுமா அந்த பேதுரு என்கிற மனுஷன்?
1: Do you know about this Peter?
0: அவர் வந்து என்ன செய்றாருன்னா, ஒரு நாள் அவங்க படகுல பயணம் பண்ணும்போது இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு.
1: So one day as they were going in the boat, Jesus came on the sea.
0: இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆவியை நினைச்சு அலறாங்க.
1: They thought it was some spirit and they were crying.
0: இயேசு சொல்ல, நான் தான் பா அப்படின்றார்.
1: Jesus said, it is I.
0: உடனே பேதுரு, ஆண்டவரே நீராக இருக்குமானா எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உடனே போய் தண்ணியில் நடந்து வரேன்.
1: So Peter said, Lord, if it is you, just command me that I may also come on the water.
0: ஆண்டவர் வந்து உத்தரவு கொடுத்தார்.
1: And God commanded him.
0: நல்லா தான் ஆரம்பிச்சான்.
1: He started very good.
0: நல்ல வேகமா நடந்து போனான்.
1: He walked very fast.
0: ஆனா கொஞ்ச நேரத்துல சுத்தி இருக்கிற அலைகளையும் காற்றையும் பார்த்தான்.
1: But after some time he looked around the wind and the sea.
0: மத்தேயு 14 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா,
1: In Matthew 14 when you read,
0: பார்த்த உடனே பயந்து போய் முழுக ஆரம்பிச்சான்.
1: When he saw that, he was afraid and began to sink.
0: ஆண்டவரே என்னை ரட்சியோன்னு கூப்பிட்டான்.
1: And he cried out saying, Lord, save me.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா?
1: Now, what did Jesus say?
0: மத்தேயு 14:31.
1: Matthew 14:31.
0: உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து,
1: Immediately Jesus stretched out his hand and caught him.
0: அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?
1: Oh, you of little faith, why did you doubt?
0: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து.
1: I like this word here.
0: விசுவாசி, அற்ப விசுவாசியே, ஏன்பா விசுவாசிக்கலன்னு கேக்கல.
1: He never asked, oh, you of little faith, why did you not have the faith?
0: அவர் என்ன கேட்டார்னா, ஏன்பா சந்தேகம் வந்துருச்சு உனக்கு?
1: He asked, why did you doubt?
0: நல்லதானே வந்துட்டு இருந்த.
1: You came very well, right?
0: அது நீங்க அந்த பாதையை கடக்குறவங்களுக்கு தான் தெரியும்.
1: Only people who go through the path will know.
0: தோமா வந்து ஒரு காலம் சொன்னாரு,
1: Thomas once said,
0: வாங்க நாம எல்லாரும் அவரோட போய் மரிப்போம்.
1: Come, let us all go together and die with him.
0: இதே மனுஷன் தான் பின்னால வந்து அவர் விரலுக்குள்ள, அவர் கைக்குள்ள விரலை விட்டாதான் அவரை நம்புவேன்.
1: The same person said later, I will put my finger in his hands and then we find out.
0: நடு வழியில அந்த போராட்டம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு.
1: It's because the struggle in the halfway was very terrible.
0: பேதுருக்கு வந்து எப்போ அந்த சந்தேகம் எப்போ வந்ததுனா, ஏன் நீ சந்தேகப்படுற, ஏன் நீ வந்து சந்தேகப்படுற அப்படின்னு ஆண்டவர் ஏன் கேக்குறாருன்னா, இந்த காற்று கடலுங்க அந்த சத்தம் வந்து நம்மள வந்து அலசடி படுத்துது.
1: So here why did Jesus ask him, why did you doubt, why did you doubt to Peter? It's because of the sound of the waves and the boisterous wind that troubled him.
0: எத்தனை பேர் இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
1: I don't know how many people are going through this path.
0: பாஸ்டர் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர்.
1: Pastor, I love God very much.
0: பேதுரு போல நீங்க சொல்லலாம்.
1: You may say like Peter.
0: காவலிலும் சாவிலும் உம்மோடு வருவேன்
1: ஆண்டவரே. I will come with you in all the bounds and all.
0: எல்லாரிலும் நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன்.
1: I love you above all of the people.
0: உம்மை விட்டு எங்க போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு.
1: Where will you go? Where will you go? You have all the truth on words of everlasting life.
0: ஆண்டவரே இத விட்டு எங்க போவோம்?
1: Lord, where will you go?
0: மனதுல வந்து ஆண்டவரை நேசிக்கிறீங்க.
1: So in your heart you are loving God.
0: ஆனா சூழ்நிலையை பாக்கும்போது,
1: but when you look at the situation,
0: போராட்டங்களை பாக்கும்போது,
1: when you look at the struggles,
0: பிரச்சனைகளை பாக்கும்போது,
1: when you look at your problems,
0: என்னங்க என்னங்க,
1: what is this,
0: என்னங்க இதெல்லாம் என்னங்க,
1: what is all this,
0: இதெல்லாம் எப்படிங்க விளக்கம் சொல்றது,
1: how can I give an explanation,
0: என்னங்க ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி செய்றாரு,
1: why is God allowing all these
0: ஏன்
1: things,
0: இப்படி கேட்க மாட்டேங்கறாரு,
1: why is not hearing,
0: ஏன் இது நடக்க மாட்டேங்குது,
1: why is not happening to me,
0: சந்தேகங்கள் உள்ள எழும்பிருது,
1: and there comes doubts in you,
0: சந்தேகங்கள் எழும்புது,
1: doubts begins to arise,
0: சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க கொடுக்க,
1: as you give way for this doubt in you,
0: நீங்க ஜெபிக்கும்போது கூட வார்த்தை விசுவாச வார்த்தையா வராது,
1: even when you pray you will not have the words of faith,
0: நமக்குள்ள ஒரு வீரியம் எழும்பாது,
1: you will not have a vigor in you,
0: மெதுவா ஒரு தோய்வு,
1: there's a kind of a losing,
0: அப்படியே தோய்வு வந்துரும்,
1: you it will gradually deteriorate,
0: கொஞ்சம் கொஞ்சமா பின்னாலே போயிடும்,
1: gradually you will backslide,
0: அதெல்லாம் அந்த காலங்க,
1: that is those days,
0: பலன் கர்த்தர் செய்தார்,
1: those days God did it,
0: பலன் தெரியல,
1: but now I don't know,
0: நம்பி பிரயோஜனம் இல்ல,
1: it is of no use to
0: பேசி பிரயோஜனம் இல்ல,
1: no use of talking,
0: யோசித்து பிரயோஜனம் இல்ல,
1: no use of thinking about
0: that, ஏதோ முடிச்சிட்டு போணும், போங்க,
1: so let us do something and go,
0: அதெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது,
1: I don't know what to do,
0: ஆனா பாட்டு என்ன பாட்டு,
1: but what is the song,
0: விசுவாசியே நீ பதரா, பாட்டெல்லாம் சூப்பரா தான்,
1: your songs are very good, believer do not be afraid,
0: ஆனா நம்மள போய் தோண்டி பார்த்தா,
1: but when you dig into it,
0: தெரியலங்க,
1: I don't know,
0: ரே பதட்டமா இருக்கு,
1: I'm really troubled,
0: ஏ பயமா இருக்கு,
1: I'm really afraid,
0: yeah,
1: why
0: உள்ளே சந்தேகங்களை விதைக்கப்படுகிறது,
1: it's because the doubt is sown in you,
0: காற்றும் கடலும் அலைகளும் சத்தம் போடும்போது அந்த காட்சிகளை பார்த்து சந்தேகங்கள் எழும்பிறது,
1: when the winds and seas bring out a great noise you bring a doubt in you,
0: ஆனா கர்த்தர் சொல்றாரு,
1: but God says
0: விசுவாசம் வலுவாம இருக்கணுமா,
1: if you should not lose your faith,
0: விசுவாசம் ஒளியாம இருக்கணுமா,
1: if you should not fail in your faith,
0: சந்தேகப்படாதப்பா,
1: do not have doubt,
0: இரு மனமா இருக்காதே,
1: don't be double minded,
0: முழுவதுமாய் கர்த்தரை நம்பு,
1: but trust God wholly,
0: ஆகவே தான் நீதிமொழிகள் 3:5 ஆம் வசனத்தில வாசிக்கிறோம்,
1: that's why proverbs 3:5 says,
0: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இரு,
1: trust in the Lord with all your heart and lead not on your own understanding,
0: முழு இருதயத்தோடு நம்பு,
1: trust with all your heart,
0: முழு இருதயத்தோடு நம்பு,
1: trust with all your heart,
0: அந்த நம்பிக்கையில இருந்து வெளிய வந்துராத,
1: don't move away from the trust,
0: சந்தேகப்படவே படாத,
1: don't ever doubt,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுறாரு,
1: this morning God is speaking,
0: ஒருவேளை இந்த காலையில நீங்க ஒருவேளை பயத்தினால் பிடிக்கப்பட்டு வந்திருக்கலாம்,
1: maybe this morning you are ruled by fear and you are here,
0: ஒருவேளை இன்னைக்கு பண ஆசையினால நீங்க மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கலாம்,
1: today you might be here with where you have overcome with love of money,
0: ஒருவேளை நீங்க சந்தேகங்களால் நிறைந்து வந்திருக்கலாம்,
1: today you might be filled with the doubts and you are here,
0: கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார்,
1: today God is speaking with us,
0: கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்,
1: God is speaking with us today,
0: ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வலுவி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்,
1: Lord keep us that we may not lose our faith, Lord,
0: இந்த காட் நம்மள பார்த்து ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு,
1: God is looking at each one of us and saying,
0: உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்,
1: I pray for you that you may not fail in your faith,
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believe,
0: எல்லாரும் எழும்பி நிற்போமா, தேவ சமூகத்தில்
1: shall you stand up in the presence of God,
0: எல்லாரும் எழும்பி நிற்போமா,
1: shall we all stand up,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்,
1: we have a God who prays for us,
0: பிதாவின் வலது பரிசுத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்,
1: we have a God who stands on the right side of our father,
0: அவர் நின்று கொண்டிருக்கிறார்,
1: he is standing there,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
1: he prays for us,
0: இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்,
1: he is interceding for us,
0: அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனை என்னன்னு, அவருக்கு தெரியும்,
1: you know what is our pain,
0: நம்முடைய போராட்டம் என்னன்னு அவருக்கு தெரியும்,
1: he knows what is our struggle,
0: நம்முடைய முழுகைகள் என்னன்னு தெரியும்,
1: he knows our falls,
0: நம்முடைய பலவீனங்கள் என்னன்னு தெரியும்,
1: he knows our weakness,
0: அந்த நடுவுல
1: amidst that,
0: ஆண்டவரே என் விசுவாசத்தை வலுவாமல் காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறே,
1: lord amidst that I have a God who will not make my faith to lose,
0: hallelujah,
1: hallelujah,
0: விசுவாசத்தை துவக்கி விட்டு ஓடுறவர் இல்ல,
1: he is not the one who starts the faith and just leave away,
0: விசுவாசத்தை துவக்கி விட்டு காணாம போயிரு,
1: he is not the one who initiates the faith and just go,
0: விசுவாசத்தை முடிக்கிற தேவன்,
1: but he is the one who will finish my faith,
0: விசுவாசத்தை முடிக்க பண்ணுகிற தேவன்,
1: he is the lord who will make
0: me விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believe this,
0: ஒருவேளை இந்த காலையில ரொம்ப உடைந்த உள்ளத்தோட நீங்க வந்திருக்கலாம்,
1: maybe this morning you are here with a broken heart,
0: pastor,
1: பாஸ்டர்
0: இருதயம் ரொம்ப கலங்கி போயிருக்கு,
1: my heart is totally troubled,
0: பாஸ்டர் என்னோட இருதயத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்,
1: பாஸ்டர் I am totally disappointed in my heart,
0: ஏங்க சந்தேகங்கள் எனக்குள்ள எழும்பி இருக்கு,
1: பாஸ்டர் there are many doubts rising in my heart,
0: ஏன் எப்படி எதற்கு ஏன் இன்னும் அப்படி அநேக கேள்விகள்,
1: there are many questions, why, when, how long,
0: ஆண்டவரே
1: but lord
0: இந்த சந்தேகங்களால நான் ரொம்ப துவண்டு போயிருக்கேன்,
1: I am really worried because of the doubts,
0: போயிருக்கேன்,
1: I am really broken down,
0: உண்மையாவே என் விசுவாசம் கொஞ்சம் ஆடி போயிருக்கு,
1: I really my faith is shaken now,
0: எனக்கு தெரியும் இந்த காலங்கள் அநேகர்கள் நம்மை பயமுறுத்துற காலங்கள் தான்,
1: I know the present days really tremble us.
0: சேமானிங்க யோசித்து பாத்தீங்கன்னா
1: really when you think about
0: எல்லாரும் இந்த காலகட்டத்துல
1: during this time
0: நாம எல்லாருமே யாராவது ஒரு நெருங்கிய உறவையோ அல்லது நெருங்கிய நண்பரையோ நாம இழந்திருக்கோம்.
1: In recent days each one of us have lost very beloved or dear ones of our life.
0: உண்மைதானே?
1: It is true.
0: ஒண்ணு உங்க ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கணும் அல்லது உங்க நெருங்கிய நண்பனா இருக்கணும். யாரோ ஒருத்தர் நீங்க இழந்திருக்கீங்க.
1: It might be a close relationship or it might be a close friend that you have lost.
0: அதுல சிலவர்கள் ரொம்ப நல்லவர்களா இருந்திருப்பாங்க.
1: Some people might be very good.
0: ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்களா இருந்திருப்பாங்க.
1: They might be very God fearing.
0: ரொம்ப அருமையான மக்களா இருந்திருப்பாங்க.
1: They are very awesome people.
0: இதெல்லாம் நீங்க பாதையில பார்த்துட்டு வந்து நிக்கும்போது அலையும் காற்றும் அடிச்சு ஓஞ்சத பாக்கும்போது
1: When you see all these winds blowing around and you see this
0: என்ன ஆண்டவரே?
1: What is this Lord?
0: அவங்களுக்கே இந்த நிலைமையா?
1: Even they have this such kind of situation
0: avungalke inda paada
1: even they have this kind of struggle
0: avungale kadandu poitaangale
1: lord even they have gone through this
0: angala emmaathrom
1: how are we
0: illa enna aandavare nyayama
1: lord is it just lord
0: illa nyayama
1: lord is it just lord
0: ye idha senjinga
1: why did you do this lord
0: ye idha anumathichinga
1: why did you permit this lord
0: ariye perude viswasam par kalangi poirukku
1: many faiths are shaken today
0: ye aandavare kai vittinga
1: lord why did you forsake lord
0: ஏன் ஆண்டவரே ஜெபத்தை கேட்காம போயிட்டீங்க
1: Lord why you did not hear my prayer Lord
0: ஏன் பாதுகாக்காம போயிட்டீங்க
1: Lord why you did not protect them
0: ஏன் இது நடக்காம போயிடுச்சு
1: Why did this not happen Lord
0: ஏன் இது காப்பாற்றாம போயிட்டீங்க
1: Why you did not save them
0: விசுவாசம் கலங்கி போயிருக்கு
1: Your faith is totally troubled
0: இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார்
1: But today God knows our situation
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தின் குமுறலை தேவன் கேட்கிறார்
1: Today God is looking and hearing at the pain and the agony of each and every heart of the people
0: ஏன் ஆண்டவரே இது நடக்கல
1: Why did this happen Lord
0: ஏன் இது கேட்கப்படல
1: Why this is not heard Lord
0: ஏன் கதவு திறக்கல
1: Why was not this door
0: விசுவாசம் ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க
1: Once you were very strong in faith
0: நல்ல ஜெபம் பண்ணீங்க
1: You prayed very well
0: நல்ல உறுதி ஆண்டவரை பிடிச்சிட்டீங்க
1: You were very strong in the presence of God
0: தாமதம் வர வர வர
1: But as it began to delay
0: தோல்விகள் ஒன்றின் பின்ன ஒன்றாக வர வர
1: When you encountered failure one after the other
0: நம்பிக்கைகள் ஒவ்வொன்றா உடைய உடைய உடைய
1: When your hopes began to break one after the other
0: ஆண்டவரே என்ன ஆண்டவரே
1: Lord what is
0: இவ்வளவு நாள் நம்புறது ஆண்டவரே
1: Lord how long should I trust
0: இவ்வளவு நாள் காத்துக்கிறது ஆண்டவரே
1: How long should I wait Lord
0: உள்ள சந்தேகங்கள் வந்திருது
1: you have doubts arising
0: உங்க இருதயம் உடைஞ்சு போயிருது
1: your heart is broken now
0: இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறார்
1: today god has kept a good news for you
0: விசுவாசம் வழுவி போகாதபடி ஒளிந்து போகாதபடி நமக்கா இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசுத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்
1: we have a god who is standing on the right side of our father and praying for you that your faith may not fail
0: நம்ம ஒருவராகிலும் விசுவாசத்துல ஒளிந்து போக கூடாது கர்த்தர் விரும்புகிறார்
1: god desired that we should not lose our faith
0: கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்
1: we should keep our faith until the end lord
0: அதை கெடுக்கிற எந்த காரியம் லைஃப்ல வந்திருந்தாலும்
1: no matter it might be anything that has destroyed
0: நான்
1: me
0: நான் எந்த நிவேத்ரத அனுபவிச்சிருந்தாலும்
1: if I had permitted anything in my life to destroy me
0: பலிபடத்துல வைக்கிறேன்
1: today I commit an altar of god
0: பலிபடத்துல வைக்கிறேன்
1: I commit an altar
0: கர்த்தருடைய வசனத்துக்கு நான் செவி கொடாம
1: if I have not heard to the word was
0: பதிலாக பயம் என்னை ஆட்கொள்ள இடம் கொடுத்திருந்தா
1: if I have given room for fear to overcome
0: ஆண்டவரே அந்த பயங்களை நம்ம கரத்துல ஒப்பு கொடுத்தா
1: but lord I commit the fear in your
0: நீங்க எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல
1: lord you have not given the spirit of fear
0: உங்க வசனத்தை கேட்டு தைரியம் கொள்ள எனக்கு கிருபை தா
1: lord give me grace to become bold enough lord
0: ஒருவேளை பண ஆசையில கொஞ்சம் அப்படி சாஞ்சிட்டேன்
1: maybe you have fallen the love of money
0: ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தயவாய் இரக்கம் பாராட்டும்
1: but lord today graciously have
0: ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில சந்தேகங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்
1: maybe you have given room for doubts in your life
0: சின்னதா என் லைஃப்ல ஆரம்பிச்சது
1: it just started as a small one
0: அப்படியே முழுசு என் மூளையே ஆக்கிரமிச்சிருச்சு
1: but it began to engulf my entire mind
0: totally என் spiritual life ஏ அது வந்து இழுக்குது
1: it is totally dragging or pulling my spiritual life
0: இன்றைக்கு ஆண்டவர் பேசுறாரு
1: today god is speaking
0: சந்தேகப்படாத
1: don't doubt
0: இருமனமாய் இராதே
1: don't be double minded
0: விசுவாசம் உள்ளவனாயிரு
1: but be of faith
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு
1: how many of you believe this
0: எத்தனை பேர் விசுவாசம் கர்த்தரோடு பேசியிருக்கா எத்தனை பேர் விசுவாசம்
1: how many of you believe that god has spoken with you
0: கர்த்தரோடு உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க
1: raise your hands and say to the lord
0: ஆண்டவரே என் விசுவாசம் பலப்பட கிருபை தா
1: lord give me grace that I may strengthen
0: ஆண்டவரே என் விசுவாசத்தை மறுபடியும் பலப்படுத்தும்
1: lord strengthen my faith again
0: என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்
1: lord make my faith firm
0: என் விசுவாசம் வலுவாகபடி காத்துக்கொள்ளும்
1: lord keep my faith that I may not
0: என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும்
1: lord keep me that I may

0: காலையில என்ன பயத்துல வந்தீங்க, என்ன நிலையில வந்தீங்க, என்ன சந்தேகங்களோடு நீங்க இன்னைக்கு கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்துக்கு வந்தீங்க எனக்கு தெரியாது.
1: I don't know with what fear you came here, with what doubt you came here, in what situation did you come to in the presence of God.
0: நான் பேசல, ஆவியானவர் பேசி இருக்கார்.
1: I did not speak this, but the spirit of God has spoken.
0: நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: God knows the state of your faith.
0: ஆரம்பித்த நல் விசுவாசம் ஏன் இப்படி உடைஞ்சு நொறுங்கி அது ஏன் இப்படி பலவீனப்பட்டு கிடக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: God knows very well why the faith that you have started in a good way is broken now. Yeah.
0: எதனால இந்த பின்விளைவுன்றது கர்த்தர் பேசி இருக்கிறார்.
1: God has already spoken with you what the reason for the consequence.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என் விசுவாசத்தை வலுவாம என்னை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep me that I may not fail in my faith.
0: என் விசுவாசம் ஒளிந்து போகாமல் என்னை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep me, Lord, that I may not lose my faith.
0: சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன்.
1: Lord, I hear your voice.
0: பயங்களிலிருந்து வெளியே வருகிறேன்.
1: I just come out of my fear.
0: பணாசையிலிருந்து வெளியே வர்றேன்.
1: I come out of the love of money.
0: சந்தேகப்படாமல் உம்மை பூரணமாய் நம்புகிறேன்.
1: I will not doubt and I will, Lord, trust you completely.
0: கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா?
1: Lift your hands and
0: ஜீவனுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: I love you, God, we praise you, Lord.
0: எங்கள் ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
1: Lord, we commit our life into your hands.
0: எங்களை குறித்து ஒரு சாட்சி எழுத படணும் ஆண்டவரே.
1: Lord, a testimony should be written about us.
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: a person who kept the faith.
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: a person who kept the faith.
0: எத்தனையோ போராட்டம் வந்தது.
1: Lord, they came many struggles.
0: எத்தனையோ இன்னல் அவமானம் வந்தது.
1: They came many shame.
0: எத்தனையோ இழப்பு நஷ்டம் வந்தது.
1: They came many losses.
0: எத்தனையோ துன்பம் தொல்லை வந்தது.
1: They came many troubles.
0: ஆனால் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: but I've kept my faith.
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டே,
1: I've kept my faith.
0: நீ சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா.
1: Lord, you should give a testimony.
0: நீ சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா.
1: You should testify, Lord.
0: எங்கள் விசுவாசத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும்,
1: Lord, from all the thing that is destroying our faith.
0: எங்களை விடுவியும்.
1: Lord, deliver us.
0: அப்பா,
1: yes, Lord.
0: நீர் பிதாவின் வலது பரிசுத்தில் நின்று இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்காக பேர் சொல்லி எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you that you are standing on the right side of our father and interceding and praying for each one of us, Lord.
0: எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி.
1: Lord, thank you for the grace that is strengthening us.
0: பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you that your Lord grace is strengthening our
0: faith. பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும்.
1: Lord, continue to strengthen.
0: வழிநடத்தும், ஆசீர்வதி.
1: Lead us and bless us, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனா துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனா துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியே போக வேணாம், கொஞ்சம் உட்காருங்க. இந்த பாட்டு இன்னொரு முறை பாடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரா பொறுமையாக வெளியே போங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொருத்தரா ரஷ் பண்ணிட்டு போக வேண்டாம். உட்கார்ந்துருக்கும் பொழுதே ஒரு ஜபத்தோடு உட்காருங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அப்படியே ஜபத்தோடு உட்கார்ந்து ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க, பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தரா கலைஞ்சு போகலாம். எல்லாம் ரஷ் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.
2: சிந்திப்போம், செயல்படுவோம்.
3: பல ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரத்திலே ஒரு சிறிய குளம் இருந்தது. அதை சுற்றி பல மண்டபங்கள் இருந்தன. பற்பல விதமான நோய்வாய்ப்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? அந்த குளத்தின் தண்ணீரை தேவதூதன் வந்து கலக்குவான். அதனால் தண்ணீரில் ஏற்படும் அசைவை கவனித்து முதலாவது தண்ணீரில் இறங்கினால் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே இருந்தார்கள். 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டு உதவி செய்ய யாருமே இல்லாமல் தனியாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து, அங்கே வந்த இயேசு சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். தன்னுடைய விருப்பத்தையும் தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்பதையும் அவன் உண்மையுடன் அவரிடம் கூறினபோது அவனது படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லும்படியாய் இயேசு கூறினார். இன்றும் நம்முடைய இயலாமையையும் உதவியற்ற நிலைமையையும் அவரிடம் ஒத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக, எப்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கூறினீர்கள்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பவர் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறுவோமா?
2: glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார்கள், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவை ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

அவமானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது.

உலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இல்லாத போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. அமேன், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கி இருந்தா போதும், இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா சொல்ல முடியும்?

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹலலூயா த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மை

சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வருகை சமீபத்திற்கிறதான. இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

எங்கள் ஆதாரம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்கள். Everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

ரோமர் 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவளானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஒளியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58. டாக் சோல்ஜர்ஸ் எனப்படும் பழங்குடி போர் வீரர்கள் தங்களுடைய சீருடையோடு மிக நீண்ட தோலால் செய்யப்பட்ட ஈட்டி உரையை இணைத்திருப்பார்கள். போரின் போது அந்த உரையில் இருக்கும் ஈட்டியை தரையிலே குத்தி தாங்கள் நிறுத்தப்பட்ட அதே இடத்தில் ஒன்று தான் சாகும் வரை அல்லது போரிட்டு ஜெயம் பெறும் வரை நிற்க வேண்டும். அந்த இடத்தில்தான் முடிவு வரை அந்த போர் வீரன் நிற்பான். ஆம்பிரியமானவர்களே, நாமும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது என்று வேதம் கூறுகிறது. தானியலின் நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தனர். என்னவென்றால், நாகசுரம், கின்னரம், வீணை போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் போது நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தவறும் பட்சத்தில் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. தானியலின் நண்பர்கள் 3 பேரும் யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் எதையும் தாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று தைரியமாய் நின்றார்கள். வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்ட போது தேசத்தின் ஜனங்கள் அந்த சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள். இவர்கள் மூவரும் அந்த சிலையை வணங்காமல் நின்றதால் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மூவரும் ராஜாவிடம், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று உறுதியாய் சொல்லி அசையாமல் நின்றார்கள். எனவே சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். இவர்கள் உறுதியை பார்த்த தேவன் அவர்களை பாதுகாக்க தூதனை அனுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்களுடைய முடிக்கருக அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. இதை பார்த்த நேபுகாத்நேச்சார் உடனே, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களுமாய் கர்த்தருடைய நாமத்தில் உறுதியாய் நின்றால் நிச்சயம் நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பரிசுத்த அலங்காரம். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திரையாகமும் 31 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசன தண்டையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமூட்டுகளையும் மேசையையும் அதன் பணிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். இன்றும் நம்முடைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3 அத்தியாயம் 22 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது, காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் பிள்ளையே, உனது வார்த்தைகளை நான் அபிஷேகிப்பது போலவே உனது வாழ்க்கையையும் எனது பழங்களால் அலங்கரிப்பேன். நான் உன்னில் தீவிரமாய் செயல்பட நீ இடங்கொடுத்தால் நான் உனது குணத்தையே மாற்றிவிடுவேன். நான் உன்னை அன்புள்ள கிறிஸ்தவனாகவும் மகிழ்ச்சியான நண்பனாகவும் சமாதானமான குடிமகனாகவும் பொறுமையாய் பாடுபடுகிறவனாகவும் தயவுள்ள அதிகாரியாகவும் நற்குண அயலானாகவும் நம்பகமான கணவனாகவும் சாந்தமுள்ள மனைவியாகவும் தன்னடக்கமுள்ள ஊழியனாகவும் மாற்றுவேன். நல்லதொரு வாழ்க்கைக்கு யாரும் எதிர்பேச முடியாது. என் பிள்ளையே, உனது உலக அலுவலிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நீ எனது வலிமையில் சார்ந்து எனது ஞானத்தை தேடினால் உன்னை நான் வைத்திருக்கும் வேலை தளத்தில் நீ சிறந்து விளங்குவாய். நீ ஒரு மருத்துவரானால் என

கிழத்தியானால் நேர்த்தியாய் சமைப்பாய், மாணவனானால் நேர்த்தியாய் படிப்பாய். நானே ஞானத்தின் ஆவி, மெய்யுணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, வல்லமையின் ஆவி, அறிவின் ஆவி. நான் உனக்கு உதவ முடியாத வேலையோ துறையோ கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உனக்கு சொல்கிறேன். நீ எனது உதவியை கேட்க வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காய் நன்றி சொல்ல வேண்டும். நீ வேலைக்கு போகும் முன்னால் தினமும் காலையில் எனக்கு முன் அமர்ந்திருக்கும் போது நான் உன்னை புதிதாய் என் அருளால் நிரப்புவேன். உலகெங்கும் உள்ள அலுவலகங்கள், தொழிற்கூடங்கள் மற்றும் வணிக மையங்களில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. தவறான வழிகளுக்கு என் பிள்ளையே மறுப்பு தெரிவித்துவிடு. வித்தியாசமாயிருக்க துணிந்திடு. நான் உன்னை ஆதரிப்பேன். நீ அநியாயமாய் நடத்தப்பட்டால் என்னிடம் திரும்பு. பொறுமை என்னும் பொற்பளத்தை நான் உனக்கு தருவேன். வேலை உயர்வு தருவது நானே. நீ நல்ல சுகத்துடன் இருக்கவே நான் விரும்புகிறேன். உனது உடல் ஒரு நாள் சாகத்தான் போகிறது. ஆனாலும் அதற்கு தெம்பூட்டி கொண்டிருப்பது நானே. உனது உடலே எனது ஆலயம். அது செவ்வனே இருப்பதையே நான் ஆசிக்கிறேன். அதற்குள் எனது ஆரோக்கியம் நதிபோல் ஓடிச் செல்ல வாஞ்சிக்கிறேன். சிலுவையின் ஆசிகளை உனதாக்கிக் கொள். அவைகளை நான் உனக்கு பலிக்கச் செய்வேன். என் செல்ல பிள்ளையே, நீ இயேசுவை மணக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாய். விண்ணகத்தில் உள்ள அவரது பாச கரங்களில் உன்னை கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்கும் வரை நான் உன்னோடையே இருப்பேன். ஆவியாகிய நானும் மணப்பெண்ணாகிய நீயும் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த 5-6 நாட்களாக உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நடத்துதல்களையும் வெளிப்பாடுகளையும் உதவிகளையும் குறித்து நாங்கள் அவருடைய சத்தம் போலவே உம்முடைய வார்த்தைகளிலிருந்து தொகுத்து கேட்பதற்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் யோசித்து பார்த்து, தியானித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, சிரத்தை எடுத்து அனுபவமாக்க எங்களுக்கு உதவி தாரும். மறுபடியும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணகமேறி உம்மிடத்தில் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டபடியா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்தருளினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். உமக்கு எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, தேவன்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான், நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம், அல்லது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான், சரிங்களா? ஆனா சில குழப்பங்கள், சில பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு. இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்த பொழுது 2-3 நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. கடைசியில ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு, பார்ப்பா ரொம்ப நாளா அவங்க சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் 5000க்கு மேல இருக்கு, சீசர்கள்ட்ட என்ன காசு இருக்க போகுது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிலிப்பின் இடத்துல நாமளே சாப்பாடு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் வந்துருச்சு. தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு, என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது, சரியா? அதைத்தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமா தான் முடிய பண்ணுவார், தேவனால கூட வரலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். தேவன் அதிகமாய் நேசித்த லாசரு, ரொம்ப அன்பா நேசிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் 4 நாள் தாமதமா போறாரு. அங்க போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான், நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா 4 நாள் வேணும்னே 4 நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற கஷ்டம், அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால? இயேசு கிறிஸ்து. தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார், ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னொரு ஒரு சம்பவம், வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல, எல்லாரையும் அழிக்க போகிறார், மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையின் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார், காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தையும் செய்கிறார், சரிங்களா? அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான். நாம் அதில் என்ன செய்வோம், இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, நம்மை சோதி தெரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த சம்பவங்கள் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, 1, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு தீர்வை தந்து விடுகிறார். எங்க வாசிக்கிறோம், நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது, முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார், பேழையை நமக்கு தந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்குங்கப்பா, எதுக்கு இப்ப பேழை, இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார். 2, பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார். தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க, அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஏன் தானியலை கூட சிங்க கபில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள், அதன் மத்தியிலே தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும். பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும். 3, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒழிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவன் அதற்கு தீர்வை தருகிறார். எங்க நம்ம பார்க்கிறோம், லாசருடைய சம்பவத்துல தான் பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்தா சரி எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே, இயேசு கிறிஸ்து வரல.
மரித்து போன உடனே கூட இயேசு வந்தா அவரை எழுப்பி இருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு. செத்த உடனே இயேசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இப்ப மரித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, நாலு நாள் கழிச்சு வர்றாரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம், நாருமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்ல எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட முடிஞ்சு போனதை தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார். ஸோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள். அதில் தேவன் நாமம் மகிமைப்படும், அதில் நீங்கள் விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள், தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன கிராமம்தான். ஆனால் யார் வீட்டில் என்ன நடந்தாலும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய காரியமாக இருந்தாலும் அது அனைவருக்கும் தெரிய வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட பெண் என்பதை அறிந்த அந்த ஊரில் வயது முதிர்ந்தவர் ஒருவர் அவளை அழைத்து, நீ இப்படி எங்கு சென்றாலும் மற்றவர்களை குறித்து காரியங்களை பேசுவதால் அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள். உண்மையற்ற காரியங்களையும் நீ பெரிதுபடுத்தி பலரிடம் கூறுவதால் அநேக குடும்பங்களில் பிரச்சனை உண்டாகிறது. உனது நண்பர் வட்டமும் குறைந்து கொண்டே போகிறது. நீ இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று கூறினார். நானும் எவ்வளவோ முயற்சி செய்துதான் பார்க்கிறேன், என்னால் அது முடியவில்லை என்று அவளும் வருத்தப்பட்டாள். இதை நான் விட்டுவிட, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டாள். அதற்கு பெரியவர், சரி கொஞ்சம் பொறு என்று சொல்லி ஒரு பெரிய பையை அவள் கையிலே கொடுத்து, ஒரு வார் உனக்கு தருகிறேன், இந்த பை நிறைய எனக்கு பறவைகளின் இறகுகளை பொறுக்கிக் கொண்டு வா என்று கூறினார். தனது சிநேகிதிகளின் உதவியோடு கை நிறைய சிறிய பறவை இறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்தாள். அவளை அழைத்து கொண்டு அந்த பெரியவர் அருகில் உள்ள குன்றின் மேல் சென்று காற்று அதிகமாய் அடிக்கும் பொழுது, அந்த பையிலுள்ள எல்லா இறகுகளையும் நீ பறக்க விடு என்று கூறினார். அப்படி அவள் பறக்க விட்ட பின் அவளை பார்த்து, இனி போய் நீ பறக்க விட்ட இறகுகளையெல்லாம் கண்டுபிடித்து மீண்டும் எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார். அப்பொழுது அவள் சற்று சிந்தனை செய்துவிட்டு, இது எப்படி என்னால் முடியும் ஐயா? அது எங்கெங்கு போனதோ நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டாள். அப்பொழுது அவர், நீ மற்றவர்களை குறித்து பேசிய வார்த்தைகளும் இவ்வாறுதான். அது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சென்றதோ உனக்கு தெரியாது. அதை மீண்டும் நீ பொறுக்கிக் கொண்டு வர இயலாது. எனவே இனியாவது மற்றவர்களை குறித்து பேசுவதை விட்டுவிடு, உனக்கு நல்ல உறவுகள் கிடைக்கும் என்று கூறி அனுப்பினார். இவ்வளவு நாள் தான் செய்த மிகப்பெரிய தவறை உணர்ந்து அவள் மனம் திரும்பினாள். நாமும் மற்றவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்ட எதை குறித்தும் பிறரிடம் கூறக்கூடாது என்ற சத்தியத்தை பின்பற்றுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே என்ற வேத வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறதல்லவா? நாம் கவனமோடு இருப்போமா?

0: ஒருமனம் இருக்கும் இடத்தில் என்னென்ன காணப்படும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
2: மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
1: பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கொரிந்து சபையில் எல்லா வரங்களும் காணப்பட்டது, ஆனால் ஒரு மனம் மட்டும் காணப்படவில்லை. ஒரு மனம் இல்லைனாலே அங்கே மாம்ச கிரியைகள் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு மனம் இல்லைனாலே வரத்துக்கு பஞ்சம் கிடையாது. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறா தேவன் கொடுத்துட்டு உடனே எடுக்க மாட்டார். சான்ஸ் கொடுப்பார், தருணம் கொடுப்பார். நம் சரி செய்யலைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்னாயிரும். ஆமாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, வரம் இல்லாதவர்களை அவர் வெட்ட மாட்டார், ஆனால் கனி இல்லாத மரத்தை வெட்டுவார். வரம் என்பது அவர் தருவது, கனி என்பது நாம கொடுப்பது. பரலோகத்துக்கு போறதுக்கு வரம் தேவை கிடையாது, ஆனால் கனி தேவை. வரம் உடையவர்களை உலகம் பெருசா பார்க்கும் இல்லை, அவங்களுக்கு இருக்க வரம் இருக்குல்ல. சிலருடைய போஸ்டர்ல பார்த்தா ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர், எல்லா வரத்தையும் அவர் வாங்கிட்டார், யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர் இல்ல. வரம் இருக்கிறவர்களை உலகம் பெரிதாய் பார்க்கும், கனி இருக்கிறவர்களை பரலோகம் பெரிதாய் பார்க்கும். இந்த கொரிந்து சபையை கிருபையினாலே பவுலை கொண்டு ஆவியானவர் ஸ்தாபிக்கிறார். பவுல் தான் 18 மாசம் அந்த கொரிந்து பட்டணத்தில் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறம் நிற்க முடியல அங்கே வந்துட்டாரு. 18 மாசம் குழந்தை தான் இந்த கொரிந்து சபை. பவுலுக்கு ஸ்டடியாக நிற்க முடியல, அதனால ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊழியக்காரங்க போகிறாங்க. அதில் அநேக பிரிவினைகள் வந்தது, அநேகர் அநேக விதமாய் போதித்தார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இது நம்முடைய ஆரம்ப கிளாஸில் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிருபையினால் அந்த காலத்தில் பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுவது என்பது பெந்தேகோஸ்தே நாட்கள், அது அந்த ஆரம்ப நூற்றாண்டு. ஆமே, அது ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் மொத்தமாக கொடுக்குறார். ஹல்லேலூயா. கிருபை வரங்கள்லாம் அப்படி எல்லாமே கேட்டதும் வரும், அப்படி அப்படிப்பட்ட ஒரு தருணம் அது. எல்லா வரும் இருக்கு குறைந்த சபையில். குறைந்த நிருபத்தை படிக்கும்போது